திருச்சிற்றம்பலம் சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அச்சம் இளர் என தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கலையா உடலோடு என தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் கே.வி. நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருப்பழனம் பாங்கார் பழனத்து அழகா போற்றி என்று பங்கின் நல்ல பனுவல் பாடிய மணிவாசகர் போற்றி துதித்த பதி. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திருப்பதிகங்கள் பெற்ற திருத்தலம், திருவையாறு முதலாகச் சொல்லப்பெற்ற ஏழிட திருவூர்களில் இரண்டாவதாக இடம்பெறுவது திருப்பழனம். சந்திரன் வழிபட்ட திங்களூரில் வாழ்ந்த அப்பூதியடிகளாரது பல்வேறு அறப்பணிகள் நிகழ்ந்த பெருமைக்கு உரிய தானம் இது. அவரது மூத்த திருமகனார் உயிர் பெற்று எழ ஒன்றுகொலாம் எனத் தொடங்கும் விடந்தீர்த்த திருப்பதிகத்தை இத்தலத்து இறைவர் திருமுன் பாடி அருளியதாக அறிஞர் பெருமக்கள் கருதுவர். திருவின்மா மரமார் பழனப்பதி என்ற அருணகிரிநாத பெருமான் ஏழத் திருவூர் திருப்புகளில் போற்றியுள்ளார். பழனம் பழனமே என்பீராகில் பயின்று எழுந்த பழவினை நோய் பற்றலாமே, பழனம் புகுவாரைப் பகலே கண்டேன் என்ற திருத்தாண்டகத் தொடர்கள் எத்துணை பொருட்செறிவுடையன. இறைவர் ஆபத்சகாயேஸ்வரர், அமுதலிங்கமூர்த்தி, சுதாலிங்கமூர்த்தி, இறைவி பெரியநாயகி. திருத்தலமரம் வாழை, தீர்த்தம் மங்கள தீர்த்தம் காவிரி முதலியன. செப்பரும் சீர் அப்பூதி அடிகளாரது திருமனையில் அவரால் பூசிக்கப்பெற்று விருப்புடன் மேவியிருந்த நாளில் திருப்பழனப்பதி புகுந்து பெருங்காதலோடும் பெருமான் கடல் பணிந்து அடைமாலைச் சீலம் உடைய அப்பூதி அடிகளை நடைமானச் சிறப்பித்து நன்மைபுரி தீந்தமிழின் தொடைமாலை பாடினார் திருநாவுக்கரசு என்று தெய்வச் செக்கிடார் பெருமான் போற்றுவர். சொன்மாலை பயில்கின்ற குயிலினாங்காள் எனத் தொடங்கும் இத்திருப்பதிகம் ஐந்தாம் பாடலை சிவபூசை நிறைவில் சைவப் பெருமக்கள் சொல்வது மரபு. பத்தாவது பாடலில் அஞ்சிப்போய்க் கலிமெலிய அழலோம்பும் அப்பூதி என்ற தொடரில் அப்பூதி அடிகளாரை அப்பர் பெருமான் பாராட்டும் திறம் அறிய வேண்டிய ஒன்று ஆம். சொன்மாலை எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்க ராகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு, தலம் திருநள்ளாறு, பண் இந்தளம், திருச்சிற்ற

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திரு ஆலவாய் திரு ஏடகம் பண் கொல்லி திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திரு ஆவடுதுறை. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருப்பூந்துருத்தி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு கூடலையாற்றூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் புறநீர்மை இராகம் பூபாலம். திருமுதுகுன்றை நோக்கி சென்று கொண்டிருந்த சுந்தரரை திரு கூடலையாற்றூர் இறைவர் வழிப்போக்கராய் வந்து கூடலையாற்றூருக்கு அழைத்துச் சென்று மறைந்தருளிய போது அது சமயம் அருளிய திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது செத்திலா பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: செத்திலா பத்து.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய். நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்க இருப்பது அடைக்கல பத்தம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய.
2: அடைக்கல பத்து. செழுக்கமல திரளன நின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு உடன்போக்கு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் பொய்யாத வேதியர் பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு சக்கர பேரு. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் 2 தந்திரம் சக்க

0: சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளிச் செய்த திருக்கழுமல மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் திருவள்ளர் போவள பெருவரை மணந்த மரகதவல்லி போல ஒரு கோரிய மயச்செல்வி பிரியாது.

முகத்தாமரை சித்திகள் மலரில் தையல் வாழ்வுதல் தெய்வ சிறுகிரை இளநிலா காழ்ந்தொருள் ஒளியொடல் புணர்ந்தனில் செவ்வாய்க் குமுதல் செவ்வி செய்யானில் செல்கை கமலல் மங்கை வனமுலை அமிர்த

காலம் இனிது வீற்றிரல் துளி காதையொடு வந்த வேதிய சிறுவல் தளர் நடை பருவத்து வளர் பசி வருத்த அல்லாயோ என்றழைப்ப முல்லின்று யான போலகத்து அருள் அட்டி குழைத்து

மல்தி குழி கழிபெருள் பொய்யனோ தூய்மையில் குப்பை தொலைவில் கிடந்ததை அரிதில் இகழ்ந்து போக்கிப் பொறுதிரல்

சிந்தனின் நினைந்த நாள் தொடங்கி என்னை பல யோனிகள் நினைப்பவர்கள் வேதத்து யாரும் யாவையும் எனக்கு தனித்தனிதாயாராகி என

என்றவர் பயின்றதும் இளநீ என்றதோர் பொழுதில் இட்டது மலர சொன்னது மந்திரமாக எல்லையும் இடப்பிறப்பு இறப்பெனும் இரண்டில் கடற்படா வகை காத்தல் கடனே கடலான காமத்தே கால் தாழ்வர் துன்பம்.

பசையில் காட்சி இசை நனி விளங்க முன்னாள் நிகழ்ந்த பல்லீருகத்து வேறு வேறு பெயர் ஊரில் மையறு சிறப்பில் தெய்வத்தல்மை புகழிநாயக இகல் விடைப்பாக அமை நாள் மீன் தோல் உமையாள் கொழுன குன்று குனிவித்து வல் தோழ உணர் மூவியில் எரித்த சேவக தேவ இளநிலா முகழ்க்கும் வளர்ச்சடை கடவுள்.

என்னதும் பிறரதுவும் ஆவன பலவும் அழிவன பலவும் போவதும் வருவதும் நிகழ்வதும் ஆகி திண்ணீர் ஞானத்து திரண்ட மணலிலும் எண்ணில் கோடி என பலவாகி இல்லன உளவாய் உள்ளது காண பல்நாள் இருள் வைப்பட்டேல் அன்னதும் அல்லதாதலில் நடுக்கும் அதில் கட்புலல் தெரியாது கொட்புறும் ஒருவர்க்கு குழி வழியாகி வழி குழியாகி பொழிவில் தொன்றில் ஒன்று தடுமாறு வந்தாற்போல வந்ததெந்தெயினில் திருவருள் நாட்டம் கருணையில் பரலும் யாவையும் எனக்கு பொய்யெனத் தோன்றி மேவருள் நீயே மெய்யெனத் தோன்றினை ஓவிய புலவன் சாயல் பெற எழுதிய சிற்ப கற்பம் எல்லாம் ஒன்றி தவிராது தடவினர் தமக்கு சுபராய்த்தோ

பல்லாசடை முடி நல் பூம்புகளியால் இதழிப்போது போதும் பெறாவிடில் பச்சலை உண்டு புனல் உண்டெங்கும் ஏதும் பெறாவிடில்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

இனி ஞானசம்பந்தருடைய திருப்பாடலே சிறப்புடைய பாடல், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் வியாழக்குறிஞ்சி திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய திருஎழு குற்றிருக்கை.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமலை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருத்தாண்டக சிறப்பு பகுதி 3. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

வந்து கடைசியில ஒரு பாட்டு சொல்றார், அதாவது இந்த உலகத்துல எது உனக்கு சதம் அப்படின்னு நினைக்கிற, கிடையாது எதுவும் சதம் அல்ல. பட்டினத்தடிகாகத்தான் சொன்னார், நின் தாள் சதம், பெண்கள் சதம் அல்ல, உற்சவ சதம் அல்ல, உறவில் சதம் இல்ல, மக்கள் சதம் அல்ல, நின் தாள் சதம் என்று முடிப்பார் பட்டினத்தார் பாடம் அல்லவா. அதே மாதிரி இவர் சொல்றார், தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரம்மார் புத்திரார் தாந்தாம் ஆரே வந்தவாறு எங்கனே போமாறு ஏதோ மாயமானிதற்கு ஏதோ மகிழ வேண்டாம் சிந்தையே உபக்கொன்று சொல்ல கேள்வின் திகழ்மதியும் வாழரும் கிடைக்கும் சென்னி எந்தையார் திருநாமம் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாம். தேவலோகத்தில் நீ இருக்கணுமா சிவலோகத்தில் நீ இருக்கணுமா நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிவிடு என்பதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இந்த திருப்பாடலை சிதம்பரத்துல ரெண்டு உற்சவம் நடக்கும்னு சொன்னேன் அல்லவா, அதுல ஒரு உற்சவத்துல தேவார கோஷியில ஒரு ஐயா பாடினார்,

இவனு இந்த பாட்டை பாடு. இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட விட மாட்டாங்க செய்வர்கள் எங்களை. இந்த வாழ்வாவது மாயம்னு சுந்தர தேவாரத்துல ஒண்ணு இருக்கு. என்ன அழகா உபதேசம் சொல்றா தெரியுமா அவர், வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், பாழ் போவது பிறவிக்கிறது பசி நோய் செய்த பரிதான். பசி என்பது சோறு மாத்திரம் இல்லை, எல்லாமே பசிதான். பணம் பணம்னு அலைவது கூட பசிதான், பெண் பெண் என்று அலைவதும் பசிதான், மண் மண் என்று அலைவதும் பசிதான் இல்லையா? பசி நோய் செய்தவர் தாழாது அறம் செய்வின், நீ வந்து தர்மம் செய்துவிடு, கேதாரம் என்று சொல்லிவிடு என்றுதான் அவர் சொல்றார். ஆக இந்த பாட்டு அந்த இதைத்தான் சொல்லு. இதை கேட்டவங்க ஒரு பெரிய பணக்காரர், தர்மம் செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். என்ன அது இப்படி கேட்கிற, நீ தர்மம் வாங்குறாப்புல இருக்கிய அப்படின்னு கேட்டார் இந்த பாடுநர். இல்ல சொல்லுங்க, என் கையில ஏதோ கொஞ்சம் இருக்குன்னா. அவன் 1000 வேலைக்கு சொந்தக்காரன், 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரன்னாங்க. ஐயோ அவரா இப்படி இருக்கிறாரு, முழங்கால் மட்டும் வேடி கட்டி நின்னாரு அவர். அப்புறம் 100 ஏக்கர் எழுதி வச்சு ஒரு தேவார பாடத்துல வச்சு சொன்னாராம். வருஷத்தோடு சொன்ன அந்த பாடசாலை இப்ப நடக்குது, 100 வருஷம் நடக்குது அந்த பாடசாலை. அந்த பாடசாலையில படித்தவர்கள் தான் இன்னைக்கு வெளியில பாடிக்கொண்டிருக்கிறவர்கள். அந்த பாடசாலையில படித்தவர்கள் படித்தவர், அந்த பாடசாலையில படித்தவர் தான் எங்க வாத்தியார் வேற ஒருவர், அவர்கிட்ட நான் படித்தேன். அந்த பாடசாலை தான் அதுக்கு காரணம், அதற்கு காரணம் இந்த பாட்டு தான் இல்லையா? இந்த பாட்டு தானே காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைய வழிக்கேன்னு சொன்ன உடனே அந்த ஊசி தானே காரணம். தூக்கி எங்கள் பாருங்க, தேவேந்திரன் தானே பட்னத்தாரா பிறந்தார் என்று வரலாறு இல்லையா? தூக்கி என்ன பாருங்க அத்தனை சொத்தை. அதனால இந்த பாட்டு தானே அந்த தேவார பாட்டாலே உண்டாக்கி கொடுத்தது. அவன் மரியாதை செலுத்த வேண்டிய கடப்பா. அடுத்தது நிந்த திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு ஐயர் ஒருத்தர் எழுதுகிறார், சுவாமிநாத ஐயர்னு அவர் பேருன்னு நினைக்கிறேன். தேவாரமும் வேதமும் அப்படின்னு ஒரு பசம் அழகா இருக்கு. அதுல வந்து இந்த திருத்தாண்டகம் ருக்வேதத்தினுடைய என்ன இருக்கிறதோ அந்த ருக்வேதத்தில் இருக்கிறது பூரா இதுல இருக்கு எழுதிக்கிறவர். நான் இது கூட ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க எப்பவோ கொடுத்தீங்க ஒரு புத்தகம், நான் அதை எடுத்து அப்படியே வச்சுட்டேன், இப்ப படிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா எழுதுகிறாரியா அந்த சாமிநாத ஐயர் அப்படின்னு. படிச்சு பாத்தீங்களா? படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு அவர் எழுதுகிறார். ருக்வேதத்தினுடைய சாராம்சம் இந்த எல்லாட்சி ஆகிங்கிற திருத்தாண்டகத்துல இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார். அடுத்தது வினாவிடை திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கிறார். வினாவிடை வினா திருத்தாண்டகம் என்றுதான் ஆதி புத்தகத்துல இருக்குது. இப்ப இருக்கிற புத்தகத்துல பார்த்தா விடையினும் அதை ஒண்ணும் சேர்த்து இருக்கிறாங்க, ரைட்டு, தப்பு ஒண்ணும் இல்லை. அதுல என்ன வருகிறது, ஒரு பாட்டுல அவன் அப்படி சிவன் அப்படி இருக்கிறானா, உண்டோ உண்டோ, குறிச்சோல் உண்டோ, சூரம் உண்டோ, எருது உண்டோ, சிறுநீர் பூசுவது உண்டோ என்று வருகிறது ஒரு பாட்டுல. அதுக்கு அந்த ஒரு பாத்தீங்கன்னா உண்டு உண்டு, அவன் வெந்நீர் பூசுவது உண்டு, ஒரு கையில வீணை உண்டு அப்படி சொல்றாரு. அதுக்கு அடுத்த மாதிரி அப்புறம் ஒரு 4-5 பாட்டுக்கு அப்புறமா அந்தாண்ட பையன் சொல்றாரு, இல்ல இல்ல நான் அவனை கண்டேன் அப்படின்னு சொல்லி விடுறாரு. இதை கேட்கறது ரொம்ப பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்கீங்களா? திருவாசகத்துல அந்த ஊமை பெண்ணை கேட்டவன அது விடை சொல்லிச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த பதியம் அமைந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வினாவிடை திருத்தாண்டகம் என்று அதற்கு இப்பொழுது இருக்கிற புத்தகம் இருக்கிறது. ஆதி புத்தகத்துல வினா திருத்தாண்டகம் என்றுதான் இருக்கிறது. வினாவிடை திருத்தாண்டகம் என்று இருப்பதுதான் மிகவும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.

மல்லிகைப்பூ, தங்கப்பூ, இதெல்லாம் விபூதியில போட்டு இப்போ கட்டணப்பூ சுண்ணாம்பு, அது நீர் இருந்தது, நீர் இருந்தது இடையணும், இடையணும் சின்ன சொல்றாங்கல்ல, அது அதுதான் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு உபயோகப்படுத்துறது. நீர் என்பது வல்லினம், அதுதான் தெரிஞ்சு நாம இட்டுக்கிறது. இப்ப இந்த நீர் தான் நீராயிட்டு, இந்த சுண்ணாம்பு நீரை வாங்கி என்ன பண்ற, வாசனையை போட்டு பயிர் அடைச்சு கொண்டாந்து கொடுத்துறோம், அதைத்தான் நம்ம நான் பூஜிக்கிறோம். அதனால்தான் உடம்புல பெரிய தொந்தரவு எல்லாம் வருது இல்லையா. அதற்காக என்ன பண்றது, விபூதியை இப்ப நான் பெரும்பகுதி அந்த மாதிரி விபூதியை அனுஷ்டானம் பண்ணும் போது, ஜெபம் பண்ணும் போது அந்த மாதிரி விபூதியை நான் உபயோகப்படுத்துறது இல்லை. யாராவது செய்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கிக்கிறது. இப்ப செய்யறவங்களும் குறைஞ்சு போச்சு, விபூதி பூசுறவங்களே குறைஞ்சு போச்சு. அந்த பூல அந்த பூவை வந்து அந்த விபூதியை போட்டு வச்சா வாசனையாகும். விரைனா வாசனை அர்த்தம் இல்லையா. விரை உண்ட வெண்ணீர் தானு, வெண்தலை உண்டு, கையில கபாலம் வச்சிருக்கான், அதுதான் கபாடி. வெண்தலை உண்டு, ஒரு கை வீணை உண்டு. இந்த வீணையினுடைய ஒளியினால்தான் இந்த உலகத்தை உண்டாக்குறான் சிவன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் நாவுக்கரசர் ஒரு பாட்டுல.

தண்டு என்பது கம்பு, தண்டத்தை கையில வச்சுக்கிறான் தண்டபாணின ஒரு காட்சி. கோதண்டத்தை கையில வச்சிருந்தா கோதண்டபாணின கையில தண்டு, அந்த தண்டு இருக்கிற மூர்த்தம் எங்க தெரியுமா, திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டுல இருக்க தாய் பார்த்தீங்கன்னா அப்படி கம்பு வச்சிருக்கோம்.

உண்டு உண்டு சொல்லிவிட்டாரு. பாத்தீங்கன்னா கண்டேன் கண்டேன் சொல்லிவிட்டாரு. நான் பார்த்தேன் ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா எந்த கோயில்ல பார்த்தேன்னு அவர் எழுதல. ஆமா சேம்பத்துல பாக்கல, கைலாயத்துல பாக்கல, திருதி விவசாயத்துல பாக்கல, திருப்பாபுரத்துல பாக்கல. ஒரு ஊரையும் சொல்லாமல் ஒரே ஒரு ஊரை சொல்றாரு. அந்த ஊர்லதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஊர் தெரியுமா? என்னுடைய சிந்தையில் கண்டேன் முடிச்சுட்டார். அப்படி ஒரு முத்தாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல நான் இதை படிச்சு பார்க்கும்போது தூக்கி வாங்கி எத்தனையோ பேரை தூக்கி போட்டது இல்லையா, அந்த அர்த்தம் நம்மளுக்கு உலுக்கி எடுத்து விடுது. ஆமா நிச்சயமா நீங்க அப்படி படிச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் தோணும்.

வருதுன்னா நான் முதல்ல படிச்ச போது எனக்கு கிடைக்கல. கோயில் சொல்லி முடிச்சு வரோம் கண்டுகொண்டேன்னு சொன்ன போது

நாமாற்றம் குடியோம் நமனை என்றோம் மறுமாற்றம். நீ வந்து கூப்பிட்டாரு மறுத்து சொல்லிட்டாரு வர முடியாது போட அப்படின்னு. அதுதான் வருமாற்ற திருத்தாண்டம். நாமாற்றம் குடியோம் நமனை என்றோம் நரகத்திடப்படும் கடலை இல்லோ ஏமாப்போம் குழியறியும் பணிவோம். ஏமாப்போம்னா கழிப்போடு இருப்போம் என்று பொருள் எழுதியிருக்கிறார்கள். ஏமாப்போம்னா கழிப்போடு இருப்போம் என்று பொருள் எழுதியிருக்கிறார். ஏமாப்போம் நாமாக்கும் குடியோ நவனே என்றும் நரகத்தில் ஏமாப்போம் குடியறியோம் பணிவோம் அல்லோ இன்பமே நாளும் துன்பமில்லை. தாமாக்கும் குடியெல்லா தன்மையான சங்கரன்னர் செங்கவன் குடையோர் காதில் தோமாக்கே நாம் ஆளாய் பொய்மரத்தே வடியினையே குறுகினோமே என்பது நாமாக்கும். நாமாக்கும் குடியோம் மற்றும் அருமாற்ற திருத்தாண்டகம். அடுத்தது சரித்திருத்தாண்டகம் என்று ஒரு பகுதியை இருக்கிறார். அதில் ஆட்டுவிட்டார் ஒருவர் ஆடாதாரை எல்லாம் அந்த பதியத்தில் தான் வருகிறது. திருத்தாண்டகம் என்று ஒரு 1000 பாடலுக்கிட்ட பாடி வச்சிருக்கிறார் சாமி. யாருக்காக பாடி வச்சிருக்கிறார்? நமக்காகத்தான். அதில் இருக்கிற கருத்துக்கள்லாம் புரிந்து கொண்டு நாம சைவன் சைவனாக வாழணும் என்பதுதான் எழுதி வச்சிருக்கிறார் சாமி. இப்படி ஒரு அற்புதமான பதிகம் நமக்கு கிடைக்காது. வேறொரு மதத்துக்கு கிடைக்காமல் தான் வேற கதைகள் எல்லாம் பாடி இப்போது சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அவங்க நாம சேர்க்க வேண்டிய நிலையில நாம இல்ல. நமது முன்னோர்கள் சேர்த்து வைத்து விட்டார்கள். அதை படிக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி அந்த ஆட்டுவித்தார் ஒருவர் ஆடாதாரே

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருமுதுகுன்றம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் மேகராகக் குறிஞ்சி ராகம் நீலாம்பரி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருப்பெரும் தூரை ஊரை கோவிலும்

0: அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். சாமி இருக்குது, பகுதியில கோயிலும் இருக்குது. சாமி ஆனா இதுவரைக்கும் இங்க பார்த்தது இல்ல. இந்த சாமி நமக்கு அருள் செய்யுமா? அந்த முகத்தை பார்த்தோம்னா எல்லாருக்கும் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பு. அதனால அந்தனன், அந்தனன்னா எல்லாருக்கும் அருள் செய்கின்ற அந்த கோலத்தையும் எனக்கு காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். இப்படி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி. ஈர்த்தல்ல ஆட்கொண்ட இல்லன்னா இது பணம் வாங்கிட்டு நேரம் அரேபிய நாட்டுக்கு போய் அங்க போய் குதிரை வாங்கிட்டு வரதான் போச்சு. ஆமா, பணத்தை எல்லாம் திருநங்கள அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. நேரா சின்சியரா எடுத்துக்கிட்டு வந்து திருப்பெருந்துறை வந்து, திருப்பெருந்துறை வந்த உடனேதான் இந்த மாற்றம். அப்படி செய்த எனக்கு என ஆண்டாய்க்கு உள்ளந்தால் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா. தண்ணி சொட்டினா போதாது, வெள்ளந்தான் பாயாதால். ரெண்டு ஆகலியே, இவ்வளவு பெரிய குருநாதன் இப்படி செஞ்சதுக்கு ஆகலியே. இந்த உடம்ப சொல்லி என்ன குத்தவனர், இந்த பாழா போன நெஞ்ச நெஞ்சம் கல்லாம். இதுதான் கல்லா இருக்குதே, கல்லா இருக்குதே. நீ எவ்வளவு பாம் போட்டு உடைச்சாலும் அந்த கல் உடைய மாட்டிருக்கு, இந்த கல் உடைய மாட்டேங்குதே. நெஞ்சம் கல்லாம், இந்த பாழா போன கண்ணுக்காவது புத்தி இருக்குதே. கண்ணினையும் மரமாம், மரக்கண்ணால போச்சு. இந்த கண்ணை சொல்லியும் நெஞ்ச சொல்லியும் என்ன பிரயோஜனம்? தீவினை நேர்க்கே, நான் செய்த தீவினை, நான் செய்த தீவினை, எனக்கு வாய்த்த கண், எனக்கு வாய்த்த நெஞ்சு, இப்படி உருகிற உருகிற. அதனால இப்படி எல்லாம் அந்த இடத்தையும் நான் தான் நீங்களே சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், நான் சொல்லிட்டேன். இப்படி சொன்னது நெஞ்சை பற்றி, இந்த கண்களை பற்றி அநேகமா பண்ணிரு திருமுறைகளில இவர் தான் செய்திருக்கார். நெஞ்சை பற்றியும் கண்ணை பற்றியும் கண்ணில் தண்ணி வரணும்னு சொல்றாங்க. நெஞ்சு நினைக்கணும், நெஞ்சை நீ நினையாய், கண்கால் காண்மீன்களோ சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி உடம்பெல்லாம் கண்ணாய் வெள்ளம் பாய வேண்டும், உள்ளது உச்சங்காலிருந்து உள்ளங்காலிருந்து உச்சியளவும் நெஞ்சாய் ஆகணும் என்று சொன்னது இவர்தான். அப்படியெல்லாம் சரி. எனவே நீள் கடலே நினையும் நினைமின் சென்னி பெரிய சூரளங்கள் இலங்கு கொண்டை பிணையும் பெருமான் பிரியாத நீர் துறை சூழ் கடந்து தடங்கோயில் சேர் தூங்காணி மாடம் தொடுவிங்களே. இன்னும் முதுமையை பத்தி சொல்றார். முதுமையை பத்தி பல் வீழ்ந்து, பல் வீழ்ந்து, இதெல்லாம் யாரும் சொன்னது இல்லைங்களா? ஒரு காலத்துல இல்லைங்களா, சீடை பொறிவிளங்கா உருண்டை, இது ரெண்டும் இருக்கிறதுலே கடினமானது. இந்த பொறிவிளங்கா உருண்டைங்கிறது இப்ப இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு ஆளே அன்பிட்டு செய்யவும் நாதி இல்லை. இது ரொம்ப பழமையா இருக்கும் தான் செய்வாங்க, இல்லைன்னா அது என்னன்னு தெரியாது. சாப்பிடவும் நாதி இல்லை, சீடையும் போயிட்டு இருந்தது. அந்த காலத்தில் ஒரு படி சீடையே அப்படியே நின்று அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்ட ஆள் தான். இப்போ ஒரு சீடைங்கிறதுக்கு ஏதேனும் இந்த ஒரு சின்ன கல் எடுத்துட்டு வா, கல்லை தட்டி ஏன் விட்டுடேன் பழைய சின்ன சுவை சீடை தட்டி அது எங்கேயும் போகாம நாலஞ்சு ஆனவன்னு அப்படி ஒவ்வொன்னா போட்டு அதுக்கு பல் வீழ்ந்து பாவம், பல் வீழ்ந்து நா தளர்ந்து மெய்யில் வாடி உடம்பெல்லாம் வாட்டம் படிப்பாய வாழ்க்கை ஒழிய படிப்பாய வாழ்க்கையினர். இந்த மாதிரி உடம்பு போச்சுன்னு சொன்னா தெருவில் அதிகமா வரப்படாது. வந்ததுன்னு வச்சுங்க, ஏன்னு என்ன சொல்றது, இந்த கிழங்கட்டையெல்லாம் ஏன் என்னத்துக்கு பிராணம் எடுத்து கிடக்குது, இதெல்லாம் வீடடங்கி வாதனையும் கிடக்கலாம்ல. இன்னும் இப்பதான் நாலு வயசுக்கு போன மாதிரி வந்து நிக்குது. இது வேற பழிமா, இவன் தடுமாறி போறான் பாவம் தெருவில், போக வேண்டிய கட்டத்துக்கு போய் தொலைச்சிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு வேற என்னன்னு கேட்டா, இந்த சன்மானம் உனக்கு என்னன்னு கேட்டா, இந்த கிழங்கட்டெல்லாம் வீடு அடங்கி இருக்க கூடாது, என்னத்துக்கு இது வந்து நடுமாறி நிக்குது, எந்த படிப்பாய வாழ்க்கை பாவம், படிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் இல் சூடிடம் கருதி நின்றீரெல்லாம் இறையே பெரியாது எழுந்து போதும் ஒன்னே சொன்னார். இது மாதிரி நீங்க இந்த மாதிரி வாழ்க்கை இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்க. இதை தொலைன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? தொலை நினைக்கிறோம். எழுங்க, எந்திரிங்க, எந்திரிங்க அப்படின்னு. எங்க சார்னர், எழுந்து வாங்க, ரொம்ப ஆர்வம் ஞான சம்பந்தம் இருக்கு அல்லவா, எழுந்து போதியும் வாங்க. எங்கே கல்சூடரக்கன் கதறச் செய்தான் காதலியும் தானும் கருதி வாழும் தொல்சீர் கடந்து தடங்கோயில் சேர் தூங்காணி மாடம் தொழுமிங்களி. இன்னும் உட்கார்ந்து இருக்கீங்களே, எந்திரிச்சு புறப்படுங்க. என்ன இந்த தூங்காணி மாடம் தொழுங்க, இவையெல்லாம் நமக்கு நீங்கும். யாரிடத்திலும் பழிப்போ மற்றதோ நமக்கு வராது. நோயும் பிணியும் அருந்துயரும் நுகருடைய வாழ்க்கை ஒழிய தவம் வாயும் மனம் கருதி நின்றீரெல்லாம் மலர் மிசைய நான் முகனும் மண்ணும் மென்னும் தாய அடி அளந்தான். திருமுறைகளில் திருமால் அப்படி கூட நான் இப்ப தலை கொடுக்கணும்னு சொல்றேன். திருமுறைகளில் திருமால் ஒரு பயில எழுதுல எழுதுனா திருமால்னு சொன்ன இடம், அது திருமாலுக்கு அரைமொழியோடு சொன்ன இடம், இப்படி ரெண்டா பிரிக்கணும். திருமாலை வெறும் மால் அல்லது திருமால் என்று சொன்ன இடம் எல்லாம் இருக்கணும். அவருக்கு அடைமொழியா என்ன இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லணும், அதெல்லாம் பிரிக்கணும். பிரிச்ச திருமுறைகளில் திருமால் என்று சொல்லலாம். செய்யல என்ன திருமுறையில ஏக வேலை இருக்கு, பெரிய பல வேலை இருக்கு. என்ன பண்ண இங்க என்ன சொன்ன, மலர் மிசைய நான் முகனும். இது வந்து யாரு, பிரம்மனுக்கு போச்சு. இவருக்கு சொல்லும் போது மண்ணும் விண்ணும் தாய அடி அளந்தான். இங்க வெறும் திருமால்னு சொல்லல, மண்ணும் விண்ணும் தாய அடி அளந்தான். இந்த உலகத்தை மூணு அடியில் அளந்தான்ல, யாருக்காக, மாவழி சக்கரவர்த்திக்காக. அதுல இந்த விண்ணும் மண்ணும் எல்லாம் ரெண்டு அடி அளந்துட்டான், அவ்வளவுதான், இடம் இல்லை. இனிமே அடி மூணு அடி மண்ணு தான் கேட்டார், ரெண்டு அடி அளந்தார் எல்லாம் போட்டுது, இன்னும் ஒரு அடி நம்ம தலையை காட்டினான் அந்த மண். அந்த வரலாற்றை இங்க நினைவு கூறார். அடி அளந்தான் விண்ணும் மண்ணும் தாய அடி அளந்தான். இது எந்த அவதாரம், வாமனாவதாரம். எனவே திருமுறையில் வாமனாவதாரம் பற்றிய குறிப்பு இருக்கிறது இருக்கிறது. இது போல நீங்க தோங்க எவ்வளவு அரிய குறிப்புகள் தெரியுமா. இப்ப இந்த அடி அளந்தான் தாயங்கும் போது திருக்குறள் படிச்சவனா இருந்தா, மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாயதெல்லாம் ஒன்று. இதே சொல்லு திருக்குறள், திருக்குறள் சொல்லி இங்கே இருக்கு, அடி அளந்தான் தாயதெல்லாம் ஒன்று. எவன் ஒருத்தன் சோம்பேறித்தனம் இல்லாமல் இந்த உலகத்தை ஆண்டானோ, அப்படி ஆண்டால் திருமால் அன்னைக்கு மூன்று உலகத்தையும் ஆண்ட மாதிரி இவனும் ஆளலாம் என்று திருக்குறள் வந்து அடி அளந்தான் அந்த ஏ சொல்லுங்க. அப்ப திருமுறையில் என்ன அவதாரம், வாமனாவதாரம் பார்த்தீங்களா. இப்படி எல்லாம் எனவே அடி அளந்தான் தாயதெல்லாம் காணமாட்டா தலைவர்க்கிடம் போலும் தன் சோலைவின் தோயும் கடந்து தடங்கோயில் சேர் தூங்காணி மாடம் தொழுமின்களே. பகடூர் பசிநிலைய நோய் வருதலால் படிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் முகடூர் மயிர்கடிந்த செய்கையாகும். இது யாரு, புத்தர் சமணரை பற்றி. அவங்க எல்லாம் தலைமையில ஒவ்வொன்னா எடுத்து அப்படியே மடியது அப்படி வச்சுவாங்க, ஒரேடியா வலிச்சா தலையில ஏதேனும் பேணுங்கன்னு இருக்கு, அதெல்லாம் தீங்கு வந்துருமா. அதனால என்னன்னு கேட்டேன், அந்த ஒவ்வொரு மயிரா எடுத்துவாங்க, அந்த அது தலையில வந்து ஒவ்வொரு மயிரா யார் எடுப்பது, யார் எடுப்பது வந்து ஒவ்வொரு மயிரா எடுத்துவோம். என்ன நம்ம வந்து அப்படி வச்சுட்டா இங்க எதேன்னு சிச்சில எதேன்னு அணுக்கள் இருந்து அது இறந்து போடுமே, அதுக்காக அப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா தானே எடுத்துக்குவாங்களா, இல்ல யார் எடுப்பாங்க தெரியுங்களா, இவர்கள் போல தவம் செய்திருக்கிற பெண்கள் எடுப்பாங்களாம். எப்படி எடுப்பாங்க, ஒவ்வொன்னா எடுப்பாங்களாம். இது இந்த செய்தி திருநாவுக்கரசரால் தான் சொல்லப்படுகிறது. எங்கு இந்த கேள்வி சொல்றதில்லை, திருநாவுக்கரசரால் தான் சொல்லப்படுகிறது. எது, இந்த தமிழருடைய அந்த தலைமையரை ஒவ்வொன்றாய் எடுத்துக்கொள்வது யார், எடுப்பது பெண்பால், அவங்களோட வந்து தவம் செய்கிற பெண்கள் இருக்கும் என்பது யார் சொன்னது, நாவுக்கரசர் தான் சொல்லியிருக்கார். எனவே இப்ப நீங்க என்ன முதல் மூன்று திருமணம் திருப்போம்லாம். இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னா, ஆறு வேணாம் அஞ்சு வேணாம் நாலுலயே இருக்கு. ஏன்னா இப்ப ஐயாவே சொன்னாங்க, இதை விரும்புகிறார்கள், படிக்கணும் விரும்புகிறாங்க அப்படின்னு. எனவே திருநாவுக்கர் சொன்னார், எந்த திருமணம் சொல்லியிருக்கார், நான்காம் திருமணியில் சொன்னார். முகடூர் மயிர் கடிந்த செய்கையாரும் மூடு துவரால் ஆடையாரும் நாடி சொன்ன நிக திகழ் தீர்ந்த பொய் மொழிகள் சேர தேர வேண்டா. இந்த புத்தர் சமணர் சொல்ல மொழிகளை நீ ஏற்க வேண்டாம். திருந்திழையும் தானும் பொருந்தி வாழும் தொகழ் தீர்க்கடந்தை தடங்கோயில் சேர் தூங்காணி மாடம் தொழுங்களி. பெருமானி வணங்குங்கள், வணங்குங்கள், நினையுங்கள், அவனை வாய்மொழியினாலே அருமையா போற்றி போற்றி செய்யுங்கள். அதான் நமக்கு பிழைக்கிற வழி. இப்படி சொன்னவர் மன்னார் முழவதிரும் மாடவீதி வயற்காடி ஞான சம்பந்தன் நல்ல பெண்ணாகடத்து. இப்ப நம்ம எங்க இருக்கிறேன், மன்னார் முழவதிரும் மாடவீதி வயற்காடி ஞான சம்பந்தன் நல்ல பெண்ணாகடத்து பெருங்கோயில் சேர் பிறை உறிஞ்சும் தூங்கானி மாடமியான் நன் கண்ணார் கல்வரவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும். ஏப்பா சொல்லிய பாட்டின் கருத்து உணர படிக்கவும் வேணும் கேட்கவும் வேணுமா? நீங்க தான் அதுக்கு படிக்கிறவ அருமையா படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இன்னைக்கு கேட்கவும் செய்யறீங்க. அப்ப இந்த இலக்கணத்துக்கு உரிய பார்த்தீங்களா, கற்றா மட்டும் போதாது கேட்கணும்னாரு, கேட்டா மட்டும் போதாது கற்கவும் வேணுங்கிற ஒன்று ஒன்றுக்கு துணை, ஒன்று ஒன்றுக்கு. கற்றாரும் கேட்டாரும் என்ன செய்வாங்கன்னாரு, போய் ஒரு காலை இல்லை இல்லை, நாமெல்லாம் அந்த மாதிரி இந்த பல்லு போய் அது போய் சொல்லு போய் ரொம்ப கடினப்பட மாட்டோம் இல்ல, கடினப்படாமல் எப்படி இருப்பா, விண்ணார் உலகத்து மேவி வாழும் விதி அதுவியாகும். நாமெல்லாம் இருக்கிற ரொம்ப அருமையா இந்த உடம்பு நீத்த பிறகு பெருமானுடைய திருவடியும் சேர்வோம். சாமி நான் சைவ சித்தாந்தம் படிச்சவங்களாச்சே என்னன்னு, எங்கிட்ட இருக்கிற வினை போனாதானே நாங்க வந்து ஆண்டவனை அடைய முடியும், அப்படித்தானே சுவிஞான போதும் சொல்லுது. பாச நீக்கமும் சிவப்பேரும், பாசம் நீங்கினால்தான் சிவப்பேரு கிடைக்கும். நீங்க இப்ப நேரம் அதெல்லாம் போலாங்கிறீங்களே, எங்க பாசம் வினை என்ன பண்ணும்னாரு, ஆடாடாடா வினையே விதி அதுவே ஆகும் வினை மாயுமே. நீங்க அருமையா கற்றும் கேட்டும் இப்படிலாம் நீங்க அருமையா இருக்கும்போது உங்ககிட்ட வினை வருமா, லட்சம் இல்ல கோடான கோடி மைல் மட்டும் எட்ட போடுங்க. இப்படி யாராவது முதல்ல சொன்னவங்க இருக்காங்களா திருவள்ளுவர், இருள் சேரி இருவினையும் சேரா. அதனால திருவள்ளுவரை நாங்கள் முதல் ஞானின்னு சொல்றோம். இதெல்லாம் வேணாங்கிறாரு அந்த இது சும்மா மக்கு மக்கு அல்லவா, இங்க கிட்ட இதெல்லாம் சொல்லப்படாத, நம்முடைய தமிழனுடைய பாரம்பரியம் இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது, வெளியிலேயே போகப்படாது, ஏன் எங்கிட்ட உனக்கு தெரியாதனாலும் சொல்ல வேணாங்கிறியா. இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு, இறைவனுடைய போலை மனதால் நினைத்தும் வாயினால் சொல்லியும் வணங்கின செய்தால் இந்த இருள் சேர் இருவினையும் சேரா. அப்ப இந்த வினை நீக்கம் பெற்றவனே சிவப்பேரு கிட்டும். அப்போ இந்த கற்றாரும் கேட்டாருக்கும் என்ன நீங்கும், ஒன்று வினை நீக்கம் இன்னொன்று சிவப்பேரு. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, இந்த பாசமாம் பற்றை அறுத்து பாரிக்கும் எங்களை எல்லாம் காக்கின்ற ஆரியனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. அது சரிதான் சாமி, எங்களுக்கு உண்மையில அன்பு வல்லியன்னாரு, அதுதான் நேச அருள் புரிந்து. நீ எது யார்கிட்டயோ நேசமெல்லாம் வைக்கிறியடா ராஜா, எங்கிட்ட வைடா, அதுதான் வரமாட்டேங்குது சாமினார், அதுக்கு நான் வழி தரேனார். நேச அருள் புரிந்து, நீங்க அருள் புரிஞ்சிட்டீங்க, இந்த நெஞ்சில வந்து வெண டன் டன்னா இருக்குமேனார், நெஞ்சில் வஞ்சம் கட சாமி, அது இந்த ஒரு நாள்ல ஆவாதுனாரு. நான் அது வரைக்கும் நான் நிக்கிறேன்டா, நின்ற பேராது நின்ற பெருங்கருணி பேராரி, ஓ வினை நீங்கிற வரைக்கும் உனக்கு என் மேல பற்று வர வரைக்கும் நான் நிக்கிறேன்டா அப்படின்னு, அப்படிப்பட்ட கருணை பேராரலாம் பேராது நின்ற பெருங்கருணி பேராரி. ஆறாமுதி சூபராணத்து நல்ல நேரமெல்லாம் இருக்கும்போது படி, அது ஒண்ணுதான் நமக்கு மேல் போறது. கூடுமான வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் 7 வயசுல கொஞ்சம் சொல்லுங்க, சட்டை வாங்கி தரண்டா, உனக்கு பேண்ட் வாங்கி தரண்டா, உனக்கு புது பை வாங்கி தரண்டா, கடிகாரம் வாங்கி தரண்டா என்று எதாவது சொல்லி படிக்க வைக்கீங்க. அது உள்ள நம்ம சொல்ற சொல்ல விட அது போய் உள்ளத்துல இருந்துட்டு வச்சுங்க, அது வேலை செய்யும். மந்திரம் இல்ல, மந்திரம் இல்ல, இது எப்படியாவது உள்ளத்துல வச்சுட்டோம் அது வேலை செய்யும். அது நீங்க தான் செய்யணும். கிடையாரம் வாங்கிட்டாங்களே போன போய் நம்ம பையன் கையில கட்டிட்டு போறேன், கொஞ்சம் விலை அதிகமா இல்லாம சாதாரணமா கிடையாது வாங்கி கொடுங்க. ஏ நீ பிளஸ் டூ வந்தவொடனே இன்னும் இதோட அதிகமா கிடையாங்க தருவேன். அப்ப நீ விநாயகர் விநாயகரும் கந்தலும் படிச்சு படிக்கணும், கந்தல் படிக்கணும், திருமுருகாட்டை படிச்சிருக்கணும், திருமுருகாட்டை படிச்சு நீ காலேஜ் ஸ்டடி வந்த போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடையாது வாங்கி கூட்டுறடா அருமையா வாங்கி தரேன், வாங்கி கொடுங்க பரவாயில்ல. அஞ்சி ஆகிலும் அன்புபட்டாகிலும் நெஞ்சம் நெருங்கி, அதுவும் தேவாரம் தான் சொல்லிச்சு. அட பயந்துகிட்டாவது அல்லது அன்புபட்டாவது செய்யட்டும்டா, விஷயம் வரட்டும்டா, வரட்டுமே. அப்படி உனக்கு ஒரு கண்டிப்பை வச்சு இப்படி செய்யுங்களேன், இது இது செஞ்சீன்னா உனக்கு நான் வேற அருமையா பேண்ட் எடுத்து தரேன்பா, இப்படி செஞ்சேன்னா நான் அருமையா சட்டை எடுத்தாரப்பா, உனக்கு அருமையா பார்க்கற பேன வாங்கி தரப்பா அப்படின்னு சொல்லுங்களே வந்துருது. எங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லாமே செஞ்சாங்க. 7 வயசுல படிக்க வச்சாங்க அப்பா. அவர் பாவம் கிராம கணக்காரணம், அவங்களுக்கு எது பணம் அவங்களுக்கு, அதனால படிடா நாங்க படிச்சுட்டோம். ஆனா ஒண்ணு தெரியாது, இந்த 2 வரியெல்லாம் சொல்லும்போது கண்ணில் தெரிய வராதப்பா. நீச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரி. இவ்வளவு கருணையாப்பா உனக்கு, ஒவ்வொரு ஆன்மா மேலையும் பேராது நிற்பானா, பச்சடத்து விட்டு அசையாம நம்முடைய வினையும் நீங்கணும், அவன் மீது அன்பு வரணும், அது வரைக்கும் நிற்பானாம் இல்லைங்க நிற்பான். இது 7 வயசுல எங்களால் உணர முடியுமா? ஒரே நெட்டு நெட்டு பண்ணும். ஏய் படிச்சுட்டியாடா, படிச்சுட்டோம், பல்லோரும் ஏத்த பண்ணி தெரியும், அப்ப தெரிஞ்சதுதான். ஆனா இன்னைக்கு அந்த 2 வரியும் 2 மணி நேரம் இல்ல, 2 நாள் நினைச்சு. அதனால பார்க்கணும், நீங்க தான் செய்யணும், உங்ககிட்ட தான் பொறுப்பு. சின்ன பிள்ளைகள அன்பா இருக்கு பாருங்க, பாட்டி பாட்டி பாட்டி பாட்டின்னு வருது பாருங்க, அது மெதுவா அப்படியே குழைச்சி குழைச்சி குழைச்சி குழைச்சி அப்படி தந்துருக்கும். நீங்க செய்யற செயல் செயற்கரிய செயல், வெறும் உடம்பை மட்டும் வளர்க்கல, உடம்பை வளர்த்தே பாருங்க, அதுக்கு ஒரு திருமுறை, உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தே. நீங்க வெறும் உடம்பை வளர்க்கிற பாட்டியா இல்லாமே உடம்பை வளர்த்தே உயிர் வளர்க்கும் பாட்டியாகவும் ஆகணும், தாயாகவும் ஆகணும். உங்க திருவடிகளை பணிந்து கேட்டுக்கொடுங்க. உடம்பை வளர்த்தும் நல்லா அருமையா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க, சாப்பிட வைப்பீங்க, நல்லா சாப்பிட்டா ராஜா அப்படின்னு அந்த விநாயகர்கள் சொல்லுவியே, விநாயகர்கள் சீத கலவை சந்தா மறைப்பும் பாத சிலம்பு பலை செய் பாட பொன்னர ஞானம் பூந்து இலாடையும் இன்னொரு வாய் வாங்கிக்கிற. அப்படி ஊட்டுங்களே, உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தே. திருமூலர் திருமந்தரப்படி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆறாரா திருமூல திருமறையை படிக்கிறது மட்டும் இல்ல சார், அது எங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு நடக்கிற தாயாய் பாட்டியாய் தமக்கையாய் அல்ல தங்கையாய் மாமியாய் மருமகளாய் அப்படிலாம் இருக்கு என்பதை உங்களோட மீண்டும் உங்களுடைய திருவடிகளை பணிந்து கேட்டு. இளமையில செஞ்சாதான் செய்யலாம், முதியவன் ஆனா கேட்க மாட்டான், சூழல் மாறி போடும். இப்படியெல்லாம் ரொம்ப அருமையா, விண்ணார் உலகத்து மேவி வாழும் விதி அதுவேவாகும் வினை மாயுமே என்று சொன்னார். இந்த அருமையான பதியத்தை நாம் யாரோடு சேர்ந்து வழிபாடு செய்தோம்? திரு தூங்கானை மாடத்து கோவிலில் இருக்கின்ற பெருமானை, அதன் பெண்ணாகரத்துக்கு வந்து வழிபாடு செய்தோம். இங்கிருந்தவாறு இல்ல, நல்ல வேலை உண்மையிலேயே வழிபாடு செய்த நேரம் இதுவாக தான் இருக்கணும், உச்சி காலமாக தான் இருக்கணும். ஏன் தெரியுங்களா? இவர் இந்த உச்சி காலம் முடிச்சுட்டு மெதுவாக எங்கே போறாருன்னா திருநெல்வாயில் அறத்துறை போகிறார். திருநெல்வாயில் அறத்துறைக்கு ஒரு போகணும்னு ஆசை, அப்படி போகணும்னா நேராக போகணும். இன்னைக்கு நீங்கள் அப்படி தான் வரணும், வந்தால் மாறன்பாடின்னு ஒரு இடம், மாறன்பாடின்னு அந்த இடத்துலேருந்து திரும்பி திருநெல்வாயில் அறத்துறைக்கு போகணும். இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? உண்மையிலேயே சொல்கிறேன், பகவானறிய நம்ம நினைச்சியில எப்படியும் இந்த நேரம் தான், இந்த நேரம் தான் வந்து வணங்கியிருக்கிறார். இன்னொரு கூட ஒரு 1/2 மணி நேரம் போக வணங்கியிருக்கார், உச்சி காலம் அங்கேதான் தரிசனம் பண்ணியிருக்கார். பண்ணிட்டு மீண்டும் ஒரு 3 மணி போல புறப்பட்டிருக்கார். புறப்பட்டா அவர் போகிற நோக்கம் எங்கே? திருநெல்வாயில் அறத்துறைக்கு போன, எப்படியும் அவர் மனசில் உந்திருக்கு. ஆனால் அப்படி போகிறவர் போன மாறன்பாடி வந்தார். இந்த மாறன்பாடி வந்த உடனே மணி 5:30 ஆயிட்டுது. அதனால சொல்றேன், நிச்சயம் இந்த உச்சி காலத்தில் தான் இந்த பதியம் அருளப்பட்டிருக்கிறது, வழிபாடு செய்திருக்கிறார். அதுல ஒண்ணு எப்படியோ திருவுருள் வாய்த்தது, நமக்கு வாய்த்தது. பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கினவர் 6 மணிக்கு போயிட்டார். போனா அன்னைக்கு என்னமோ தெரியல, கூட வந்த அடியவர்களுக்கெல்லாம் மேலும் திருமுதுகுண்டத்திலிருந்து காலையில பெண்ணாகட வரைக்கும் வந்து, பெண்ணாகடத்திலிருந்து சாயந்தரம் மாறன்பாடி போனா ஏறத்தாழ ஒரு 18-15 கிலோமீட்டர், இது ஒரு 10-20-25 கிலோமீட்டர் அடிச்சிருக்கு. அன்னைக்கு இங்க என்ன பண்ண அப்படி பின்னால பார்த்துருக்காரு, பார்த்தாதது கொஞ்சம் அப்படி கால கைய பிடிச்சது, என்ன எல்லாம் கொஞ்சம் கால் வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை சுவாமி, அதெல்லாம் இல்லை, இப்ப எது வரைக்கும் போகும்போது அங்க போயிடுவோம், அப்படிதானே இருக்கணும். இல்ல இல்ல ஒரு மாதிரி இருக்குது, என்ன அம்மா அப்படின்னாரு. இல்ல சாமி, இன்னைக்கு நம்ம எங்க போகணுமோ அது வரைக்கும் போயிடுவோம். இல்லையே, வாய் சொல்லுது கால் சொல்லலையே, அப்படி அழைச்சிட்டு போறவங்க அப்படி அழைச்சிட்டு போயிருக்காரு. பார்த்தார் மணி என்ன, மணி இல்லாம பாக்குறது இல்ல, சூரியனாரு மறையிற நேரம், மணி 6 ஆச்சு. வர்றவங்க எல்லாம் ரொம்ப அயர்வா வந்திருக்கிறாங்க,
1: சரி மாறன்பாடியில இரவு தங்கி மறுநாள் நாளை காலையில போவோம் அப்படின்ட்டார். பல பேருக்கு அடாராடா, இந்த சம்பந்தமூர்த்தி நம்முடைய உயிரை மட்டும் ஆட்களை உடம்பையும் ஆட்கொள்ளுது, உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்தேரு. ஆமா ரொம்ப அயர்வா இருக்காங்க, என்ன பண்றது, தங்கி விட்டாங்க மாறன்பாடியில், தங்கி விட்டாங்க. மணி என்ன? 6. நாமும் தங்கி இருக்கிறோம், ரொம்ப அருமை. ஞானசம்பந்தர் உள்ள தங்குறோம், தங்கி நாள் இப்பொழுது உடனே 7-7.5 மணிக்கு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அருமையா நல்ல மகேஸ்வர பூஜை அருமையா சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும் அப்பெல்லாம், ஏன்னா நல்ல பகல்ல ரொம்ப அயர்வு, இடையீடு இல்லாம வேலை செஞ்சா ராத்திரில படுத்தவனே தூக்கம் வரும். பகல்லே 6 மணி நேரம் தூக்கிட்டா ராத்திரி தூக்கம் வராதுதான், அதுக்கு என்ன பண்றது. படுத்தோம் 8:00-9:00 நல்லா தூங்கிட்டு. இப்ப மணி என்ன? 9 இரவு. எல்லாரும் ஞானசம்பந்தர் அப்படி படுத்த அப்பா படுத்திருக்கிறாங்க, வந்து எல்லாம் அடிவெல்லாம் படுத்திருக்கிறாங்க, நாமும் போய் படுத்திருக்கோம். நாமும் நல்லா தூங்கும். பெருமான் தூங்கல. என்ன, தம்பி வந்து இன்னைக்கு காலையில திருமது குண்டத்துல இருந்து பெண்ணாகடம் வந்தது, பெண்ணாகடத்துல இருந்து இப்ப மாறன்பாடி வந்திருக்கு. இந்த தம்பி மற்ற பிள்ளை மற்றவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி சொல்லி இவருக்கு இன்னைக்கு என்னமோ கால் வலிக்குது, அன்னைக்கு கால் வலிச்சிருக்குது. அது வந்து யாருக்கும் தெரியாது, ஆண்டவனுக்கு தெரியும் கால் வலிக்குது. இவருக்கு இனிமே என்ன பண்ணலாம், தம்பி பயலுக்கு ஒரு பல்ல கொடுத்துட்டா. யாரு? திருவுள்ளம் பற்றினார் பெருமா. சரி அண்ணர். உடனே திருவரத்துறை இவர் போகணும், அங்க இருக்கிற பெரிய பிராணத்துல என்ன அருமையா சொல்லாதீங்களா, உண்மையா ஒளி ஒளின்னு தான் காட்டுற. திருவரத்துறையில அங்க இருக்கிற பெரியவங்க கனவுல போய் தன்னை காட்டி, சுவாமி என்ன இந்த மாறன்பாடியில ஞானசம்பந்தர்னு ஒரு வந்திருக்கிறார், காலையில சரியா 6 மணிக்கு இங்க இருந்து ஒரு விமானம் வரும், அந்த விமானத்தை எடுத்துட்டு போய் அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு. அவங்களுக்கு அப்படியே கனவுல சொன்னோடனே, அப்படியா மாறன்பாடியில ஞானசம்பந்தர்னு ஒருத்தரா, அடுத்து விடு அடுத்து விடு அடுத்து விடு அடுத்து விடு பாருங்க. கனவுல போய் ஒவ்வொரு கனவுலையும் சொல்றான் பெருமான், அவ்வளவு கருண், அவ்வளவு ஒவ்வொரு கனவிலும் பார்த்தா. அதெல்லாம் என்ன, நல்ல கனவு கண்டா தூங்கப்படாதுன்னு பஞ்சாங்கத்துல போட்டிருப்பான், தீய கனவு கண்டா தூங்கிடணும்மா. நம்மால் அதான் முடியாது. தீய கனவு கண்டா என்னாச்சோ என்னாச்சோன்னு இருக்கும், நல்ல கனவு கண்டா பொங்குனு தூங்கிடுவோம். ஆனால் பஞ்சாங்கத்தில் பாருங்க கனவுகள், பழைய பஞ்சாங்கத்தில் இருக்கான். நல்ல கனவு கண்டா தூங்கப்படாது, கெட்ட கனவு கண்டா பெருமானுடைய திருவேந்திரத்தை நினைச்சு நினைச்சு எப்படியா தூங்கிடணும். அது கெடுதல் அழியணும், நல்லது வளரும். அதான் பஞ்சாங்கம், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு நேர் மறுதலை, நல்லது அழியும் கெடுதல் வளரும். நாம செஞ்ச அதனால என்னன்னு கேட்டா, யாரும் தூங்கல. தூங்காம இருந்து அங்க எல்லாம் திருவரத்துறையில ஏற்பாடு பண்ணிவிட்டு, இங்க இப்ப மணி என்ன இருக்கு, மணி ஏறத்தால 2:30 அல்லது 3 மணி இருக்கும். 3:30-3:45 மணிக்கு இங்க ஞானசம்பந்த குழந்தைகிட்ட, காலையில 6 மணிக்கு ஒரு சிவிகை வரும், இனிமே அதுல இருந்து நீ வரலாம் அப்படின்னு தூக்கி வாரி போட்டு இருக்கு. பக்கத்துல அப்பா படுத்திருக்காங்க, அப்பா அப்பா அப்பா அப்பா. ஏப்பா என்ன என்ன, ஒண்ணு இல்லப்பா. இது எப்படி சொல்லியிருப்பார், 32 பற்களும் தெரிய அதே சமயத்துல அச்சத்தோடு, நமக்கு இந்த கேவலம், நமக்கு என்னத்துக்கு முத்து சிவிக்க. ஆனா பெருமான் தராரு, இந்த மாதிரிப்பா கனவுல என்ன, ஏ ராஜா உனக்கா அப்படின்னா அப்பா என்ன பண்ணிருப்பாரு. அவருக்கு என்னன்னு கேட்டா, நம்ம தம்பிக்கு முத்து சிவிகை வருது, இவருக்கு முத்து சிவிகை பெருமான் அருளுகிறார் என்பதனாலே ஒரு மகிழ்வு, ஆனா கேவலம் நமக்கா என்று நினைத்திருப்பார். அதான் பெரியவர் அர்த்தம். என்னத்துக்கு நமக்கு, ஏ ராஜா முத்து சிவர் அப்படி கனவுல வந்து அண்ணன் சொன்ன ராஜா. உடனே பெரும்புலரு காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூவம் விதியினால் இட்டு வணங்கினர். வணங்கினா சரியா 4:50, 5:50, இதோ 5:50 இப்படி இருக்காங்க. திருப்பெரு அந்த அறத்துறையில் இருக்கவங்களை என்ன பண்ணாங்க, சரியா அவங்களும் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி என்ன பண்ணா, வழிபாடெல்லாம் செய்து விட்டு பார்த்தா இந்த முத்துச்சிவி அங்கே இருக்கு. எங்க? திருவரத்துறையில. அங்கே இருந்து அந்த முத்துச்சிவியை எடுத்துட்டு வர்றாங்க. அப்படி முத்துச்சிவி எடுத்துட்டு வருகின்ற பொழுது, இதெல்லாம் ஒலியும் ஒலியில என்னை காட்ட போறான் இல்லை, அது எடுத்துட்டு வராங்க. வந்தால் இதோ மாறன்பாடி. வரும்போது மணி சரியா 5:50, விடிய காலம் 5:50. ஆமா ஆமா, மணி வகையில சொல்லலாம், மணி வகையில சொல்லலாம். 5:50 இவங்கெல்லாம் இங்க என்ன பண்றாங்க, எல்லாம் வழிபாடு செய்துட்டு சரியா அங்க நிக்கிறாங்க. அந்த 5:50 நேர முத்துச்சிவி வந்து எப்படி இருக்கும் ஞானசம்பந்தர் அப்பா அந்த அடியவர்களுக்கு நமக்கெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஞானசம்பந்தருக்கு கால் வலி என்பது கருதி பெருமான் தாமியே முத்துச்சுவியும் தந்திருக்கிறான். இப்படி வந்துருந்து தந்த உடனே ஞானசம்பந்தருக்கு கல்ல அப்படி அந்த கண்ணெல்லாம் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதான் பாயுது அவருக்கு. அப்படி பாய்ந்த உடனே எல்லோரும் மணி இப்பொழுது அசரிய ஆறு ஆறு இல்லைங்களா, எல்லோரும் இப்படி இப்படி காட்டினாங்க சிவிகையில. ஏன்னா பெரியவங்களை போய் நீங்கள் ஏறுங்கன்னு சொல்லப்படாது, ஆனால் பேசாமையும் இருக்கப்படாது. இதெல்லாம் இந்த மடங்களில் பழகுனா ஓரளவு தெரியும். இன்றைக்கி ஓரளவு அந்த சின்னங்கள் மடங்கள் தான். அதனால் அப்படின்னு என்னன்னா சிவிகையில் என்று அவங்க கை காட்டிட்டு என்ன செய்தாராம், மூன்று முறை வலம் செய்தாராம். எதே சிவிகைக்கு சிவிகைக்கு நம்மால் சொல்லுவோம் மக்குப்பயிலுவ, இதை காதால் கேட்டுட்டு மரப்பலகைக்கு என்னத்துக்கு வணக்கம், மக்கு ராஸ்கல் மரப்பலகை யார் கொடுத்தது? ஆதலால் அந்த பெருமை அந்த மரப்பலகைக்கு ஆதலால் பணிக்கு வந்துட்டு என்ன சொல்லி செய்தார், ஐந்தெடுத்து ஓதி ஏறினார், திருவைந்தெடுத்து அப்படியே தியானம் செய்து கொண்டே அப்படி ஏறி உட்கார்ந்தார். உலகம் உய்யவே சேர்க்கிறார் வாக்கு, திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டே அப்படி அதில் போய் உட்கார்ந்து உட்கார்ந்த உடனே அப்படி தூக்கினார். அப்படி தூக்கி இப்பொழுது என்ன ஆச்சு, பல்லக்கு அப்படி திரும்புது, எங்கே மாறன்பாடிலிருந்து திருநெல்வாயில் அறத்துறைக்கு அப்படி திரும்புது, அது அப்படியே முன்னே போகிறது. சரிங்களா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நம, அப்படி சொல்ல இவர் ஏறி அப்படியே புறப்படுகிறது. அப்படி புறப்பட்டு போகும்போது தன்னை மறந்து விடுகிறார் ஞானசம்பந்த பெருமான். அப்பொழுது பாடுகிற பதியந்தான், எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்று ஏத்தி.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: தலம் திருப்பழனம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பண்பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். தலம் திருமுதுகுன்றம்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: சரி, அடுத்தபடியாக ஏற்கனவே நம்ம சிந்தித்த ஒரு பாடல் தான் திருவஞ்சைக்களம் என்ற தலத்து பாடல் தான். ஆக்கும் அழிவும் அமைவும் நீ அப்படின்னு சொல்றாரு. அதாவது முத்தொழிலும் அவர்தான் செய்கின்றார் அப்படின்னு அவர் நம்ம உணர்ந்து அவர் புகழை சொல்லக்கூடியவங்களுடைய சொல்லாகவும் அந்த சொல்லின் பொருளாகவும் இருக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு அவர் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக, மாவை உரித்து அதழ் கொண்டு அங்கம் அணிந்தானே, வஞ்சர் மனத்து இறையும் நெஞ்சு அணுகாதவனே, மூவர் ஒரு தனதாம் மூலமுதற் கருவை, மூசிடும் மால்விடையின் பாகனை, ஆகமுற பாவகம் இன்றி மெய்யே பற்றும் அவர்க்கு அமுதை பால் நறுனை தயிர் ஐந்தாடு பரம்பரனை, காவல் எனக்கு இறை என்று எய்துவது என்று கொலோ கார்வயல் சூழ் கானப்பேர் உரை காளையே என்று சொல்லுகின்றார். அதாவது யானையை உரித்து, மாவை உரித்துன்னு வருது இல்லையா, மானா யானை, யானையை உரித்து போர்த்தி கொண்டவர். அடுத்து வஞ்ச மனம் உடையவர்கள் கிட்ட சுவாமி வரவே மாட்டார். நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியேன்ட்டு நமது அப்பர் சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க. நாடகத்தார் தம்மடியார் போல் நடித்து சில பேர் நடிப்பாங்க, அதுவும் சுவாமிக்கு தெரியும். அதனால வஞ்சர் மனத்துக்கு இறையும்னா கொஞ்ச நேரம் கூட அணுக மாட்டார். அவங்க நெஞ்சுக்குள்ள கொஞ்ச நேரம் கூட சுவாமி வரமாட்டார். ஏன்னா வஞ்சகர்களா இருந்தா நெஞ்சு வந்து பாலறையா இருக்கும். சாதாரணமான நாமளே, சாமானியமான நாமளே ஒரு இடம் சுத்தமா இருந்தாதான் இருக்கிறோம். இப்ப எல்லா வல்ல பரம்பொருள் புனிதன் தூயோன் நின்மலன் அப்படிப்பட்ட ஒருத்தர் அசுத்தமான இந்த இடத்துல இருக்க முடியுமா? முடியாது இல்லையா. அப்ப நம்முடைய தகுதிக்கு நம்ம அவர் வந்து அருள் செய்வார்னு சொல்லும் போது இந்த பாலறைய பள்ளியறையா மாத்தணும்னு பட்டினத்தடிகள் சொன்னது போல இது அழகா ஒரு பள்ளியறையா மாத்தினா இறைவன் அங்கே குடிகொண்டு இருப்பார். அப்ப வஞ்சகம் இருந்தா அந்த மனசுக்குள்ள அவர் வரமாட்டார். அவர் அருள் பெறணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம மனசுல கொஞ்சம் கூட வஞ்சனையே இருக்கவே கூடாது. எதிராளி எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்மளை பத்தி என்ன வேணாலும் சிந்திக்கட்டும், நம்மை பற்றி என்ன வேணாலும் தூற்றட்டும்,

நமக்கு வேண்டாத துஷ்ட செயல்களை எல்லாம் செய்யட்டும். சரி, இதெல்லாம் மேல ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு, அதனால எல்லாம் எம்பிரான் எனக்கு வகுத்து கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி, என்னுடைய வினை இதன் மூலம் கழிகின்றது என்று நாம் வாழ பழகி கொண்டோம் என்றால் ஒரு பக்கம் வின கழிஞ்சிரும் பலவீன, இன்னொரு பக்கம் அவங்க மேல நம்ம கோபப்படாம இருக்கிறதுனால நமக்கு புதுசா ஆகாமியம் வராது, பிராரத்தம் கழிஞ்சு போது ஆகாமியம் ஏறாது. இருக்கிற சஞ்சிதம் தீஷை பெற்றால் வருத்த வித்து போல ஆயிரும், அந்த அஞ்சலத்தை சொல்லி கொண்டே இருப்பதால் அது வருத்த வித்து போல ஆயிரும், அப்ப நமக்கு பிறவி வராது, இறைவன் திருவடியில் சுகிக்கலாம் என்பதுல ஐயமில்லை. அதனால அது மிக அழகாக சொல்லி அவர் போலியா இல்லாம உண்மை அன்போடு யாரெல்லாம் தன்னை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அமுதம் போன்றவர் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்தி, பஞ்சகவியத்தால அவருக்கு அபிஷேகம் செய்து நாம் பூஜை செய்ய வேண்டும். அவர் வந்து பரம்பொருள், அந்த பரம்பொருளுக்கு நம்ம கண்டிப்பாக பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி, அவரை நாம் வழிபட்டோம் என்றால் நமக்கு நிச்சயமாக பேரின்பம் கிடைக்கும் என்று வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படியே பார்த்து கொண்டே வரும்போது திருவருட் பயன்ல அஞ்செழுத்து அருள்நிலையை பத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அஞ்செழுத்து நமக்கு தெரியும், அதாவது பஞ்சாட்சரம் என்று சொல்லுவோம் வடமொழியில, அது பல வகையாக இருக்கு. அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றாற் போல அதுல வந்து உபதேசங்கள் ஆயிருக்கும் என்று நம்ம பார்க்கின்றோம். அதன்படி அவங்கவுங்க குருநாதர், அவங்களுக்கு தீஷா குருநாதர் என்ன வலியுறுத்தினாங்களோ அதன்படி நாம் அதை கணித்து கொண்டே இருக்கலாம். கணித்தல் என்பது மனதால் நினைத்தல் அப்படிங்கிறது. சத்தமா சொன்னா பலன் கம்மி, உதட அசைஞ்சா அதை விட கொஞ்சம், உதட அசையும்படியா சொல்லிட்டே இருந்தோம்னா அதை விட கொஞ்சம் பலன் கூட, சத்தமே வராம சொன்னா அதை விட பலன் கூட, உதடும் அசையாம மனசுக்குள்ளேயே கணித்தால் மிக மிக பலன் அதிகம். திருக்கோயில வச்சு நீங்க ஒரே ஒரு நாம அப்படி கணிச்சீங்கனாலே அது அனந்தம், அதாவது இன்ஃபைனைட்னு சொல்லுவோம் இல்லையா, அளவற்ற நாமம் சொன்ன பலனை உங்களுக்கு தந்துரும் அப்படின்னு நமக்கு அந்த ஜபிக்கக்கூடிய முறைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உலகியல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செய்வன எது தவிர்வன எதுங்கிறது தெரியாம பிறழ்ந்து பிறழ்ந்து வாழ்வதே வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. அப்போ நம்ம பிறவியை நீக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி, அதுக்கு பற்றுக பற்றற்றான் பற்றுன்னு அவரை பற்றணும். அதனால அவரை பற்றி நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு நன்மை நடக்கும். அப்படி பிறவிக்கடல் நீந்தணும் அப்படின்னா அவருடைய அருள் வேணும், நீந்தி கரை சேரணும். ஆனா பயனற்ற சொற்களைத்தான் பேசி பேசி நா தழும்பு ஏறி போகுது, நாத்திகம் பேசி நா தழும்பு ஏறி இல்லையா திருவாசகம் சொல்லுது. அது ஒரு பக்கம் நாத்திகம் பேசுறாங்க, சில பேர் நாத்திகம் பேசாட்டாலும் பயனற்றதையே சொல்லி நாக்கு தழும்பு, அது எப்படி பேசின விஷயத்தையே இத்தனை தடவை பேசுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஷேர் போடுவாங்க, ஒரு தடவை ஷேர் பண்ண விஷயத்தையே அத்தனை தடவை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செல்போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமே, ஒரு தடவை வந்துட்டு அந்த செய்தியை விட்டுறலாமே, அது கூட தெரியாம மீள மீள வந்த செய்திகளையே போட்டு போட்டு அதை டெலிட் பண்ண தெரியாதவங்களாம் அதை கையில வச்சு திணறுதாங்க. அப்புறம் அன்னைக்கு பார்க்க இங்க செல்லு வேலை செய்யாம போயிருது, ஃபுல் ஆயிட்டு எங்களுக்கு அப்லோட் ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறாங்க. அதனால தேவையற்றவதை பகிர்வதை குறைக்கணும். ஏற்கனவே ஒருத்தங்க பகிர்ந்துட்டாங்கன்னா நம்ம மீள மீள பகிரப்பட்ட செய்தியை பகிர்வதையும் குறைக்கணும். அது மாதிரி இந்த பயனற்ற சொற்களை பேசி பேசி நாக்கு தழும்பேறுது. அப்படி தழும்பேறி அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உயிரையும் உடலையும் வாழ்விக்க கூடிய ஒரு சொல் இருக்கு, அதை நம்ம நா தழும்பேற சொல்லணும், அதுதான் ஐந்தெழுத்து. சரி, அதுதான் தலையாய மந்திரம், திரு ஐந்தெழுத்து மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லுகின்றோம், ராஜ மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தாழ்வெனும் தன்மையோட நான் யாரு தெரியுமா, ஆதி செய்வர், எனக்கு எவ்வளவு ஆகம செய்தி தெரியும் தெரியுமா, எனக்கு எவ்வளவு தூரம் பண்ணோட பாட தெரிஞ்சிருமாங்கிற சிந்தனைலாம் அவருக்கு இல்லை, அவர் அந்த மாதிரி நிலையில இருக்கிறவரே கிடையாது. அதனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நிறைவு பதிகத்துல சொல்றாரு, மந்திரம் ஒன்றறியேன்னு சொல்றாரு. இவருக்கு எப்படி மந்திரம் தெரியாம இருக்க முடியும், நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆதிசைவராகிய இவருக்கு எப்படி மந்திரம் தெரியாம இருக்கும் அப்படி சொன்ன அவர் தான் அழக அஞ்செழுத்து பதிகத்துல மகுடமாக பாருங்க, அந்த மகுடங்களை நாம் உணர வேண்டும் என்னும் பொருட்டாக நான் சொல்லுகின்றேன். உங்களுக்கு தெரிந்ததுதான் என்றாலும் நீங்கள் அதை மனதில் இருத்தி கொள்ளுங்கள். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாய், அந்த முதல் விழிச்சொல் மட்டும் மாறும். நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே, நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே, வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே, நஞ்சனி கண்ட உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே,
சேடனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே, விரும்பனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே, நம்பனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே, காரணா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. மந்திரம் ஒன்றறியேன்னு சொன்னவரு அஞ்செழுத்து பதிகத்துல மகுடமாக இந்த நான் மறந்தாலும் உன்னுடைய நாமத்தை மறக்காம சொல்லுவேன். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், அதை நான் சொன்னா நீங்க உட்காந்து இப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டீங்கன்னா ஒரு முடியாத்தன்மைன்னு ஒண்ணு வரும், உடல் அழிவுறுதல் அல்லது இறுதிக்காலம்னு ஒண்ணு வரும். எல்லாருக்கும் தோற்றம் உண்டேல் மரணம் உண்டுன்னு இவரே சொல்லியிருக்காரு. இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு, வாழ்வாவது மாயம் மண்ணாவது தினம். மண்ணுலகத்துல பிறந்துட்டு மண்ணுலக வாசியா இருந்துகிட்டு கண்டிப்பா நம்ம மண்ணுலதான் ஒரு நாள் போய் கலக்க போறோம், நம்ம உடம்பு வந்து அதுலதான் போய் கலக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னால எவ்வளவு தூரம் நாமத்தை சொல்லலாம், அத மாதிரி ஒரு அருமருந்து நமக்கு கிடையவே கிடையாது. பிறவி நோய் தீரணும்னா அருமருந்து அஞ்செழுத்து தான். அதை நம்ம சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பழகணும். ஏன்னா கடைசி நேரத்தை நம்ம சொல்ல சாமன்று உன் நாமம் முறைக்க தருதி கண்டாய்னு அப்பர் சுவாமி கேட்கிறாங்க. ஆனா புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி ஐமேல் உந்தி அந்த நிலையில இருக்கும்போது அஞ்செழுத்து கூட சொல்ல வரலன்னா அப்ப நல்லபடியா இருக்கும் போதே. இப்போ குலதெய்வத்தை எல்லாரும் வணங்குறோம் இல்ல, ஆதீன குலதெய்வம் சொல்லும்போது சிவஞான சுவாமிகள் சொல்றோம், மாதவ சிவஞான சுவாமிகள் விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்தவங்க. அவர் யார குலதெய்வம்னு சொல்றாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குலதெய்வம் சொல்றாரு. சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்க வந்த இந்த பிறப்பை வணங்குவோம்னு சொல்றாரு. அப்ப இப்பேற்பட்ட பிறவி கிடைச்சிருக்கு. அப்பர் சுவாமிக்கு சொன்ன மாதிரி வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின், இந்த பிறவியை மதிக்க கத்துக்கிடணும். எப்படி மதிக்க கத்துக்கிடணும்? இந்த ஞானிகளை பூரா வழிபடணும், அவங்களுடைய ஞான வாக்குகளை பூரா நம்ம செவி மடுக்கணும், அதை ஓதணும், அதை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத முக்கியமாக நம்ம மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நாத்திகம் பேசி நாத்தெலும்பு ஏறத விடுத்து அதை விலக்கி அதை தவிர்த்து இறைவனுடைய நமச்சிவாய மந்திரத்தை நாத்தெழும்பேற சொல்ல வேண்டும் என்பதை நம்முடைய மனசுல நாம் நிச்சயமாக ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். சரி, அது போல அணைந்தோர் தன்மையில கடைசில சொல்வாங்க, செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்கழியி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரு கடைசி வரைக்கும் ஆலயத்துக்கும் போயிட்டே இருந்திருக்கிறார், கடைசி வரைக்கும் வழிபாடு செய்து கொண்டே இருக்கின்றார். அதாவது பூஜை சிவாச்சாரியார் அல்லவா, அதனால ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை கண்டிப்பா இருக்கும். குருவை வழிபட வேண்டும், அவர் என்னுடைய குருவே என்று அவரை இறைவனையே மரிசேர் கையினனே என்ற பாடலிலே சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எல்லாருக்கும் இறைவன் தான் குரு, ஆனா அவங்கவுங்க பக்குவத்துக்கு தகுந்தார் போல மானட சட்டை தாங்கியும் வரலாம். இவருக்கும் அந்தனராக வந்து தடுத்து ஆட்கொண்டு அதன் பின்பு இவருக்கு என்ன உபதேசிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் உபதேசித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு, அதான் திருத்தொண்ட தொகை. அதான் அடியார்களை வழிபடணும் அப்படிங்கிறது. அடியார்க்கும் அடியன், அடியார்க்கும் அடியன், கைலாயத்திலிருந்து வந்து அவர் நமக்கு காட்டிய பாதை அடியார்களை பேண வேண்டும். அடியார் வழிபாடு அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், தோற்றத்துல அவங்களுக்கு உள்ள இருக்குது சிவம், சிவத்தோட திருவடியை மனசுல வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க அடியாருன்னு பேர் பெறாங்க. அதனால அவங்களை நாம் வணங்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அல்லவா. ஆக அவர் நமக்கு யோக நெறியிலே மிக அழகாக என்னவெல்லாம் வலியுறுத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் நமக்கு வலியுறுத்தி நாம் அடியார்களை வழிபட வேண்டும் என்பதையும் நமக்கு முக்கியமான அந்த வழிபாட்டையும் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். அந்த இறைவனை குருவாக பாவித்த பாடல் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். மரிசேர் கையினனே மத மாவுரி போர்த்தவனே குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன், என்னுடைய குருவே. இந்த பாட்டுலாம் நம்ம பஞ்சபுராணத்துல படிச்சுக்கிட்டே இருக்கணும். நெறியே நின்னடியார் நினைக்கும் திரு காலத்தியுள் அறிவே உன்னை அல்லால். நமக்கு நம்ம அறிவுலாம் சிற்றறிவு, இறைவனையே வழிபட்டு எனக்குன்னு ஒண்ணுங்கடைய என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு அவற்றை சரணடைஞ்சிட்டோம்னா அறிவுக்கு அறிவாய் நின்று அவரே நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துவார். ஆகையால் அறிவே உன்னை எல்லால் அறிந்தேத்த மாட்டேனே என்று சொல்லுகின்றார். இங்ஞனம் வந்து இடர்பிறவி பிறந்து அயர்வேன் அயராமே, அஞ்ஞனம் வந்தனை ஆண்ட அருமருந்து என் ஆரமுதை, வெங்கனல் மா மீனியனே மான்மருவும் கையானை
எங்கனம் நான் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையேன் வினவுறார் திருவாரூர் தலத்துல. அதாவது இங்கனம் வந்து அப்படின்னா இந்த துன்பத்தை தரக்கூடிய இந்த இடர்பிறவி, இந்த பிறப்புல வந்து பிறந்து அயர்வேனா மயங்கிறது, இந்த பிறவிக்கு வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், இறைவனை மறந்து விடுகின்றோம், அப்படி மயங்கியே போயிடுறோம். அப்படி மயங்கி இருக்கிற நான் மயங்காத மாதிரி என்னை அடி அஞ்ஞனம் வந்து என்னை ஆண்ட அருமருந்து. இறைவன் தான் நமக்கு மருந்து, அவருடைய நாமம் மருந்து, அவருடைய கோலம் மருந்து, அவருடைய திருவடி மருந்து. ஆகையால் அப்படிப்பட்ட அருமருந்தாக இருக்கக்கூடியவர் அமுதாக இருக்கக்கூடியவர். நம் பொருட்டு தேவர்கள் உயிர்கள் எல்லாம் உயும் பொருட்டு நஞ்சையே உண்டவர் அல்லவா, அதனால நஞ்சும் அமுதாக்கி வைத்தவர் அல்லவா அவரு, நஞ்சு அமுதாக்கி வைத்தவர்னு படிக்கிறோம். அதனால அப்படிப்பட்டவர் அவர், அவரை நாம் என்ன செய்ய பிரிந்திருக்க முடியாதல்லவா என்று நம்மிடம் வினவுவது போல அவரை பிரிந்திருப்பது எவ்வளவு கடினமான செயல் என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஆகையால் நாமும் அங்கனம் அவர் காட்டிய வழியிலே இறைவனை மறவாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு மிக அழகாக பவநெறிக்கு விளக்காக இருக்கக்கூடிய அந்த தவநெறி கேட்கக்கூடிய ஒரு பதிகத்தை பாடி தவநெறியை கேட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் மிக அழகாக தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று சொல்லுகின்றார். அவருக்கு சித்தவட மடத்திலே இறைவன் வலிந்து திருவடி தீஷை செய்கின்றார். இரவிலே இவர் படுத்திருக்கின்றார். இவருக்கு அவர் திருவடியை வைக்கின்றார். ஒரு முதியவர் போல வந்து இருந்து அப்போது இவர் கொஞ்சம் தனது தூக்கம் தடைபடுகிறதே என்று எழுந்து கொஞ்சம் தள்ளி படிக்கின்றார். மீண்டும் முதியவர் திருவடி அவருடைய சிரசிலே படுகின்றது. அப்போது ஐயா உங்கள் திருவடி உங்கள் பாதம் என்னுடைய தலையிலே படுகிறது என்று அவரிடம் சொல்லி மீண்டும் தள்ளி படிக்கிறார். மீண்டும் அவருடைய பாதம் இவர் தலையிலே படுகிறது. அப்போது என்ன இப்படி செய்கின்றீர்கள் என்றால் வயோதிகம் முடியாதன்மை என்று முதியவராக வந்த பெருமான் சொல்லுகின்றார். சொல்லிய பின் மறைந்து விடுகின்றார். அப்போது இவர் மிக மிக வருந்துகிறார் இல்லையா. இப்ப நம்ம ஜாதின்னு நிறைய ஜாதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஜாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சங்க நூல் நமக்கு சொல்லிச்சு. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு சங்க நூல் நமக்கு சொல்லுது. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் சொல்றாங்க, தம்மானை அறியாத ஜாதின்னு ஒண்ணு இருக்குதே அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று மிக அழகாக அந்த பாடலின் மூலமாக நமக்கு பல ஒரு உன்னதமான கருத்துக்களை பூரா நமக்கு எடுத்து சொல்றாரு. சடைமேற்கொள் பிறையானை இல்லையா, விடைமேற்கொள் விகிர்தன். கைமாவின் உரியானை கரிக்காட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து அம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நான் ஏன் என்று சொல்லுகின்றார். அப்ப அறியாத ஜாதிக்கு அறிவிலா நான் ஏன் என்று அந்த இடத்துல தன்னையே குறைத்து அந்த இடத்துல சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். எம்மானை எரிகடியில வடவீரட்டானத்து உறைவானை இறைபோதும் இகழ்வன் போல் யானே என்று மிக ஒரு உருகி நமக்கு அந்த கருத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல அப்போ அவர் அறியக்கூடிய ஜாதி அறியாத ஜாதின்னு ரெண்டு ஜாதியை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிலை எப்படி இருக்கிறது, நாம் எங்கனம் மாற வேண்டும் என்பதையும், பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பல பகர்ந்து அலமந்து உயிர் வாழ்க்கைக்கு ஆவ என்று உழந்து அயர்ந்து வீழாதே அண்ணல் தன் திறம் அறிவினால் கருதி மாவின் ஈரூறி உடை புனைந்தானை மணியை மைந்தனை வானவர்க்கு அமுதை தேவ தேவனை திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மன்னனே என்று மிக அழகாக திருத்தினை என்ற தலத்து பாடல்ல சொல்லியிருக்கின்றார். அதுல பாவமே புரிந்து நமக்கு நல்ல தெரிஞ்சதுக்கெல்லாம் பெரிய விளக்கமே வேண்டாம். அதாவது தீவினை செய்யறது அதான் பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அகன்ற மனச பார்த்து சொல்ற மாதிரி இந்த அகன்ற நிலப்பரப்புல தீவினைகளையே செய்து அடுத்து என்ன சொல்லியாச்சு, அது அகலிடம்னா அகன்ற நிலப்பரப்பு பல பகர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. பொய்கள் பலவற்றையும் பேசியே பொழுத கழிச்சு எப்ப பாரு பொய் பேசுறது மிகுதியாக இருக்கிறது. பல பகர்ந்து பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லி இருக்கு, இதெல்லாம் தான் நமக்கு அந்த அப்படியே பேசி தெரியறதெல்லாம் நமக்கு உயிர் வாழ்வதற்கு ஏற்புடையனு கருதுதல், அந்த கருதும் தன்மை தவறு, அதனால அலமந்து அதனால
உயிர் வாழ்க்கைக்கு ஆக என்று உழந்து இதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு நன்மை செய்தன்னு தவறாக புரிந்து கொண்டு அதனால் அயர்ந்து வீழாதே என்று சொல்லுகின்றார். அப்படி நினைச்சு நினைச்சு நீ வாழ்ந்தா துன்புற்று மெலிந்து அழிந்து போவாய். அப்படி இல்லாம அண்ணல் திறம் இல்லையா, அப்படிலாம் விழாம அண்ணல் தன் திறம் அறிவினால் கருதி இல்லையா. அப்ப நமக்கு உலகக்கு முதல்வனாய் இருக்கக்கூடியவருடைய இயல்புகள், இப்போ முப்பொருள் இயல்பு தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அது மூலம் இறைவனுடைய இயல்பைத்தான் சிந்திக்கும்படி நமக்கு சைவன்.org வந்து, அதுவும் திருவருளும் குருவருளும் துணை நிற்க அவர்களும் இதை நமக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனையை தந்திருக்காங்க. அப்போ அப்ப இறைவனுடைய இயல்புகளை நல்லாசிரியர்பால் பெற்ற அறிவினால் சிந்தித்து, அது அறிவினால் கருதினா நம்மளா கருதணும்னா நிச்சயமா புரியாது. அப்புறம் ஒன்னா மற்றொன்னாதான் புரிஞ்சுக்கிட்டே இருப்போம், ஐயம் திரிபு இருந்துகிட்டே இருக்கும், இல்ல கேள்வியா வந்துகிட்டே இருக்கும் அனாவசியமான கேள்விகள். அப்படி வந்தாலும் நம்மளால நல்ல கருத்துக்களை உள்வாங்க முடியாது. ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நம்ம ஞான சம்பந்த பெருமாள். அப்ப அவருடைய திறத்தை எடுத்து நல்லாசிரியர் மூலம் கேட்டு சிந்தித்து அந்த புலித்தோலை உடுத்த மாணிக்கம் போன்ற யாவருக்கும் வலிய சார்பாய் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அமுதம் போன்ற அனைவருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய திருத்தணை நகர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய நன்மையின் மேல் எல்லை, இதுக்கு மேல நன்மையே கிடையாது. சிவம்னாலே நன்மையின் தான் பொருள். அதனால அந்த அதுக்கு மேல் அந்த எல்லையாக இருக்கக்கூடிய பெருமானை சென்று அணுகு என்று மிக அழகாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். இதிலே சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் என்று படிப்படியாக நம்முடைய ஞான நிலையை நமக்கு உணர்த்துகிறது. இந்த பாடலிலே மிக அழகாக அண்ணல் தன் திறம் அறிவினால், அறிவுங்கிறது கேட்டலையும், கருதி என்றது சிந்தித்தலையும், சென்று என்றது தெளிதலையும், அடை என்றது நிட்டை கூடுவதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்தினை, சித்தாந்த கருத்தினை, இப்படியே பாவமே புரிஞ்சு தேவையில்லாத பொய்யே பேசி இப்படியே தவிச்சுக்கிட்டே இருக்காம இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை அறிவினால் கருதி அவரை சென்று அடைய வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக ஒரு குருநாதராக வழிகாட்டி இருக்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதன் பின்பாக நாம் ஏற்கனவே நாம் சாதலும் பிறத்தலும் அந்த பாட்டை எல்லாம் நாம் இதன் பொருட்டுதான் நாம சிந்திச்சோம், ஆனா அதன் முன்கூட்டியே நாம சிந்திச்சுட்டோம் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பு யாரை அவர் உகப்பார், யாரை அவர் அதாவது முனிவார் என்று பார்த்தோம் என்றால், தனியன் என்று எழுகி அறியன் தம்மை பெரிதும் உகப்பேன், முனிபவர் தம்மை முனிவன் முகம்பல பேசி மொழியேன். இப்படியெல்லாம் தவறுகள் செய்து கொண்டு இருந்தாலும் அவர் வந்து நம்மை தடுத்து ஆட்கொண்டு இனியனாக இருக்கின்றார் ஆரூரிலே, அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று மிக அழகாக அதிலே கேட்கின்றார். நாம் அல்லல் படும்போது அவர் வந்து நம்மை அல்லலிலிருந்து காப்பாற்றுகிறார் என்று சொல்லுகின்றார். அடுத்து என்ன சொல்லுகிறார், யாருக்காக நம்ம உதவி பண்ணணும், அப்படி உதவி பண்ணாமல் இருப்பது மிக மிக தவறு. ஒருத்தங்களுக்கு துணையா இருக்க முடிஞ்சா கண்டிப்பா அந்த துணையாகவும் நம்ம இருக்கணும், அந்த உதவி செய்யாமலும் துணை செய்யாமலும் நாம் இருக்கக்கூடாது. இதுவெல்லாம் அந்த அடியார்களுக்கு இருக்கக்கூடாத குணங்கள் என்று மிக அழகாக நமக்கு அதிலே எடுத்து சொல்கிறார். தகுதி இன்மையை ஆசை பல அறுக்குகிறேன், ஆரையும் அன்றி உரைப்பேன், பேசில் சலக்கலால் பேசேன், பிழைப்புடையேன் மனம் தன்னால், ஓசை பெரிதும் உகப்பேன், ஒலிகடல் நஞ்சமுது உண்ட ஈசன் இருப்பதும் ஆரூர், அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அப்படின்ட்டு. அப்ப இது போன்ற நம்மிடம் உள்ள தகுதி இல்லாத குணங்களை எல்லாம் நீக்க வேண்டும். அது எப்படி நீங்கும் என்றால், திருமுறைகளை ஓத வேண்டும், ஐந்தெழுத்தை ஜெபிக்க வேண்டும், ஆலய வழிபாடு செய்ய வேண்டும், சிவ வழிபாடு செய்ய வேண்டும், சிவ புண்ணியங்களை செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் செய்வதால் நமக்கு அந்த நல்ல நிலைமையானது கிடைக்கும் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நாம் இந்த இறைவணக்கத்துல நான் உங்களுக்கு சொல்லும் போது, இறைவன் தான் நமக்கு, நான் இன்னைக்கு என்ன பாட்டு உங்களுக்கு படிச்சேன்னா, நெறியே நின்மலனே என்று மலபாடி தேவாரம் தான் பாடின, அதுலேயும் அறிவே என்று இறைவனை, அதான் நமக்கு சிற்றறிவு தவறாக எல்லாம் இழைத்து கொண்டே போவோம், ஆனால் நம்மை நெறிப்படுத்தி அவர் தான் நெறியாக இருந்து அறிவாக இருந்து நெறிப்படுத்தி நம்மை ஆழ்கின்றார் என்று மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்து இயம்பியுள்ளார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல
மாயை 36 தத்துவங்கள், தத்துவங்கள் 36 என்று சித்தாந்தம் சொல்லுகிறது, தாத்துவியங்கள் தாத்துவிகங்கள் 60 என்று சொல்லுகிறது. அந்த அந்த விஷயங்கள்லாம் இந்த சமயத்தை தவிர வேற எந்த சமயத்திலையும் நமக்கு சொல்லவே படலை. ஏன்னா 36 தத்துவங்களையே சைவ சித்தாந்தம் ஒன்றுதான் சொல்லுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் மிக அழகாக அவர் நமக்கு அந்த கருத்தையும் வலியுறுத்தி சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். 60, 10, 8 ஆறினோடு 5, 4 துரி பரித்தனைய நோக்கி சொல்லிற்றொன்றாக சொல்லார் நறுமலர் பூவும் நீரும் நாதோறும் வணங்குவாருக்கு அறிவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே என்று சொல்லுகின்றார். எதற்கு அஞ்சனோ அப்படிங்கிறதையும் எதை புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதையும் சொல்றார். மனங்கமலும் பூவும் நீரும் கொண்டு உன்னை நாள்தோறும் வழிபடுபவர்களுக்கு மெய்யுணர்வை தருகின்ற திருவாரூரிலிர் எழுந்தருளியிருக்கும் தந்தையே என்று அவரை விழித்து, அப்பனே என்று சொல்கிறார் அல்லவா, தந்தையே என்று விழித்து, அந்த பூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கன்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, அந்தக்கரணங்கள் 4, அதாவது 4 அந்தக்கரணங்கள் சில இடங்கள்ல ஒவ்வொன்னா ஒவ்வொரு இதோட கூட்டி அந்த தத்துவங்களை சொல்லும் போது கூட்டியும் குறைத்தும் சேர்த்து ஒன்னோட ஒன்னு சேர்த்துன்னு சொல்லுவாங்க. அதற்கு சில பாடல்களுக்கு நாம அப்படி பொருள் கொள்ளணும். ஆக அப்படி இது மற்றும் நுண்ணுடம்பு 8, தாத்துவிகங்கள் 60, இது எல்லாமே நம்மள இருந்து புதிராக வேறாக நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால அதோட இயல்பு நிச்சயமாக சொல்ல முடியும். இப்ப நம்ம அப்படிதான் படிக்கிறோம், சித்தாந்த கிளாஸுக்கு போய் உட்கார்ந்த உடனே அவங்க தத்துவங்கள் நடத்துவாங்க. இத கேட்ட உடனே இதெல்லாம் என்ன நமக்கு, நம்ம உடம்புன்னா புரியுது, விஞ்ஞான ரீதியா உடம்புல இருக்க உறுப்புகளை பத்தி சொன்னா புரியுது, ஆனா அந்த கரணங்கிறது விஞ்ஞானத்துல வரல இல்லையா. இங்க இருதயம் வரும், மனசு வராது, இங்க மூளை வரும், புத்தி வராது, அதெல்லாம் வந்து விஞ்ஞானத்துல வராது. விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட மெஞ்ஞானத்துலதான் இதெல்லாம் சொல்லப்படுது. அப்ப அந்த கரணங்கள்ங்கிறது நமக்கு எவ்வளவு முக்கியம். மனம் பற்றுது ஒரு விஷயத்த, புத்தி அந்த விஷயத்த நிச்சயிக்குது, அகங்காரம் இதை செய்யணும், இன்னைக்கு இந்த பதியத்தை படிக்கணும், இன்னைக்கு இவ்வளவு ஜபம் பண்ணியே ஆகணும், இன்னைக்கு நேரங்காலத்துல சிவபூஜையை முடிச்சிடணும், இன்னைக்கு திருக்கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு பூத்தொண்டு பண்ணணும், இன்னைக்கு இவ்வளவு ஜபம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்கு தருவது அகங்காரம் என்னும், அதுதான் எழுச்சியை தருது. அதுக்கு அடுத்தபடியா என்ன வந்துருது, சித்தம். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியன் என்றே மிக அழகாக பாடிவிட்டார். அதாவது தொகையடியாரை பற்றி பாடும்போது சித்தத்தை அவர் தான் இருக்கணும், சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் என்று திருவாசகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எப்போதும் சித்தம் வந்து அவரை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சித்தம் தான் இப்ப நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து கொடுக்குது. நம்ம பல காலம் கேட்ட பாடம், நம்ம ஓதன பாடல்கள், இப்ப மனப்பாடமா ஒரு பாட்டை படிக்கிறோம்னா சித்தத்துலதான் அது பதிஞ்சிருக்கு, அதனால அதுதான் நமக்கு எடுத்து கொடுக்குது. அப்ப இப்படிப்பட்ட கரணங்களை எல்லாம் அவர் நமக்கு தந்திருக்கிறாரு, எதற்காக தந்திருக்கிறாரு, இந்த ஆன்மா உயணும் தானே தந்திருக்காரு. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு சைவ சித்தாந்தம் எடுத்து சொல்லுது. ஆக அதையெல்லாம் நாம் மனதிலே கொண்டு எப்போதும் தப்பாமல் நமக்கு இப்படி 36 தத்துவங்கள் எதற்காக தரப்படுறது, நம்மள இருந்து வேறா நினைச்சுக்கிட்டே இருந்தா அப்படியே இருக்க வேண்டிதான். இதுக்கு அப்பாலுக்கும் அப்பாலாக அவர் இருக்கின்றார் பெருமான் என்பதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த தத்துவங்களோட சேர்ந்து நம்மளை எதற்காக அவர் படைத்திருக்கின்றார், அதில் இருந்து நாம் எப்படி அவரை வழிபட்டு நாம் மீள வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு இந்த பாடலின் மூலம் சொல்லி இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இதுல இருக்கிறது. ஆனால் நானோ என்னை, அதாவது அந்த உடம்பே நான் நினைச்சு மயங்கிக்கிட்டே இருக்கேனே, என்னுடைய இயல்பை மறைத்து நிற்கின்ற அவற்றிற்கு நான் அடிமையாக இருக்கின்றேனே, அதை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்று மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஆகையால் குருவாக அவர் காட்டிய வழியிலே நாமும் தினந்தோறும் அவரை வழிபட்டு உய்ய வேண்டும் என்று உங்களிடம் பணிவாக விண்ணப்பித்துக் கொண்டு வாழ்நீ தேரும்.

0: பன்சீர் பாடும் வாய் என்று அந்த வாழ்த்தினை பாடி, இதுகாரும் நம்மோடு இருந்து நம்மை இயக்கிய குருவருளுக்கும் திருவருளுக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் அவர்களுடைய அரும் பணிக்காக என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி, அதன் பின்பாக இதுகாரும் இதை கண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. வணக்கம். அடியேன் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: என்னால் அறியா பதந்தந்த

0: பண்ணாழ்வுளை பணிந்து ஏத்தும் பழைய அடியாருடும் கூடாது என்னாயகமே பிற்பட்டுங்கிருந்தே நோய்க்கு விருந்தாயே
1: அருட்கடலாகிய அம்பலவானருடைய திருவருளினாலே திருவண்ட பகுதியிலே 96 முதலாக இப்பொழுது வீரியூரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் என்கின்ற கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பவர், ஊனக்கண்களுக்கு தெரியாமல் ஞானக்கண்களுக்கு தெரிபவராக இருப்பவர். அப்படி ஞானக்கண்ணை பெற்றவர்கள் மிக குறைவு. ஞானக்கண் என்பது அவனே தர வேண்டியது, வேற எங்கேயும் வாங்க முடியாது. அப்படி ஞானத்தை கொடுத்து அதன் பிறகு தன்னை காட்டுதல் அவனுடைய. அந்த முறையிலே மாணிக்க வாசகருக்கு ஞானத்தை தந்து தன்னை காட்டி அதற்கு மேலே அவரை புகழ்ந்து பாடும்படியாக ஆற்றலை தந்தார். மாணிக்க வாசகர் செவ்வொரு மாநிலத்தில் உபதேசம் பெற்ற பிறகு பாடியது இந்த திருவாசகம். உபதேசம் பெற்றால் அவர் எப்படி இருப்பார் என்றால் சிவமாக ஆகிவிடார். சிவனிடத்திலே உபதேசம் பெற்றால் சிவமாக ஆவார். ஒருவர் பொல்லாதவனிடத்தில் உபதேசம் பெற்றவன்னா பொல்லாதவன் ஆகலாம். நல்லவனிடத்தில் உபதேசம் பெற்றால் நல்லவன் ஆகலாம். நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவனாக விளங்குகின்ற பரமேஸ்வரனிடத்திலே உபதேசம் பெற்றார் மாணிக்க வாசகர். அப்படி பரமேஸ்வரத்தில் உபதேசம் பெற்றபடியினால் உபதேசம் பெற்றவுடனே அவர் சிவமாக ஆகிவிட்டார். அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்தன்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்லுதலும் நாமொழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்பது திருத்தெள்ளேனம். அப்படி சிவமாகிய தன்மையிலே இருந்து சிவத்தை தவிர வேறொன்றும் தெரியாத நிலையிலே இருந்து சிவமே தானாக இருந்து பாடியது இந்த திருவாசகம். திருவாசகம் என்கின்ற இந்த நூல் சிவபெருமானுடைய திருவருளை பெற்று அந்த திருவருள் மயமாக நின்று அந்த திருவருளை எல்லாரும் பெறவேணு என்கின்ற எல்லையில்லாத ஒரு கருமையினாலே இந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் நமக்கு பாடித்தந்தார். அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்திலே முதலிலே 4 அகவல், அதில் 3வது அகவலாக இருப்பது இந்த திருவண்ட பகுதி. இந்த திருவண்ட பகுதி என்பது சுவாமி தனக்கு செய்த கருமையை சொல்லி அவனுடைய பெருமையை சொல்லி அவன் தன்னை ஆட்கொண்டதையும் உயிர்களுக்கு அருளுகின்ற நிலைகளையும் ரொம்ப அழகாக இதில் வர்ணித்திருக்கிறார். அது தான் பயிராகவும் சிவபெருமான் மேகமாகவும் இருப்பதாக எண்ணி பயிருக்கு உதவி செய்வது மேகம், உயிருக்கு உதவி செய்வது கடவுள். பயிருக்கு மேகம் உதவி செய்யாவிட்டால் பயிர் வாழாது, உயிருக்கு கடவுள் உதவி செய்யாவிட்டால் உயிர் வாழாது. உயிருக்கு கடவுள் உதவி செய்கிறது உலகியலிலே வகையான ஒரு வகையான உதவி, உலகியிலே வாழ்வதற்கான உதவி, அதற்கு மேல அருளிலே வாழ்வதற்கான உதவி. இது சாதாரண உதவி, அது பேருதவி. அருளிலே வாழ்வதற்கு அவன் செய்கின்ற உதவி பேருதவி. அந்த அருளிலே வாழ்வதற்கு தான் இவருக்கு வந்து அருள் பண்ணியாது. அப்படி வந்து அருள் பண்ணியது எங்கே என்றால் திருப்பெருந்துறையிலே அருள் மேகமாக வந்து ஞானமாகிய மழையை பெய்து அதன் மூலமாக இந்த மாணிக்க வாசகராகிய சிவப்பெயரை நன்றாக வளர்த்து சிவபோகம் விளையும்படியாக செய்தருளினான் என்று இந்த திருவண்ட பகுதியில விளக்குகிறார். அந்த பகுதி ரொம்ப அருமையான பகுதி. அது எப்படி என்றால் பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முயலிற்றோன்றி திருவாறு பெருந்துரை வரையில் ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாழறு எரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடலில் ஒன்றி வானொலி மனித எந்தம்பரவியில் கோபம் எடுத்து முரசரிந்து மாப்பெரும் கர்மையில் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னரும் முன்குழி உள்ள செஞ்சுடர் வெள்ளன் திசை திசை தெவிட்ட வரையுற கேத குட்டங் கையற ஓங்கி இருமுச்சமயத்து உருகை தீர்ணை நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணன் தவப்பெருவாயிடை பருகித்தளர்களும் அவப்பெருந்தாக நீங்காததென்றன ஆயிடைவான பெரியாற்றகவையும் பாய்ந்தெழுந்திருந்த பெருஞ்சுழி ஒழித்து சுழித்தம் பந்தமா கரை பொருது அழைத்து இடித்து ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமர வேறு பொறித்தெழுந்து உருவாருணியில் உண்ட அறுவரை செந்தின் வாஞ்சலை கட்டி மட்டவள் வெறிமலர் குளவாய் கோழி நிறையில் மாப்பு வக்கரசையில் ஒன்றுடை குளத்தின் மீன்குளம் என்பன் மகிழ்ந்தை நோக்கி அரிச்சன வயலில் அன்பு தொட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பரல் மேகம் வாழ்க என்று இந்த 30 வரிகளிலே சுவாமியை மேகமாக பாவித்து அந்த மேகம் தொண்டர்களாகிய உழவர்களுக்கு பயிரை வளர்த்து விளை போகத்தை அனுபவிப்பதற்கு எப்படியெல்லாம் தருகிறார் என்பதை இந்த 30 வரிகளிலே நமக்கு காட்டுகிறார் மாணிக்கவாசகர். அரிச்சனை வயலுள் அனுபவித்துட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்ட தரும்பரன் மேகம் வாழ்வு என்பது இந்த பகுதி. அதற்கு மேலே வந்து அவரை வாழ்த்துகின்ற பகுதி. இப்படி செய்த கடவுளை என்ன செய்வது என்று சொன்னால், ஒன்று அவனுக்கு பதில் உபகாரம் செய்ய முடியாது. கைமாறு வேண்டா கடப்பாடு, மாறி மாட்டு என்னாற்றும் உள்ளோ உலகு என்பது திருக்குறள். அதனால கைமாறு வேண்டாது உதவி செய்கின்ற மாறிக்கு எந்த உதவியும் நாம் செய்ய முடியாது. ஆகையினாலே அது வான்மையில் வளாது வைவ என்று வாழ்த்து. அதுபோல கடவுள் செய்த அந்த உதவிக்கு வேற ஒன்றும் நாம் பதில் உபகாரம் செய்ய முடியாது. அவன் வேண்டுவதும் இல்லை, நம்மிடத்துல அவன் எந்த உதவியும் எதிர்பார்ப்பதும் கிடையாது. ஆகையினால தாய் பிள்ளையினிடத்திலே உதவி பார்த்து செய்வது கிடையாது. அவள் கடமையை அவள் செய்கிறாள், பிள்ளை அது உதவுகிறது உதவாமலும் போகிறது, அது வேறு. ஆகையினால தாய் செய்கின்ற கடமை எப்படிப்பட்டது என்றால், அது உபகாரம் செய்வானோ செய்ய மாட்டானோ என்றெல்லாம் எண்ணி செய்வதில்லை. எண்ணி செய்தான்னா செய்ய மாட்டான். கட்டாயம் இந்த பிள்ளை உதவ மாட்டான்னு தெரியும், 100%. அதனால உதவியே செய்ய மாட்டான். ஆனால் அப்படி தாய் செய்வதில்லை. அதனால எந்த விதமான பிரதிபகாரத்தை எதிர்பாராமல் தாய் செய்கிறாள் பிள்ளைக்கு. இப்படி தாயை விட எத்தனை கோடியோ கோடிக்கணக்கான மடங்கு கடவுள் நமக்கு செய்கின்றது. பால் நினைவு தாயினும் சாலப்பறிந்து பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி உருக்கி உழப்பில் ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் புறந்திருந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து அந்த குழந்தை எடுத்து அரைத்து பால் தொடர்கின்ற தாயை போல எத்தனையோ கோடி மடம் பால் நினைந்து விட்டோம். தாயினும் சாலப்பறிந்து இப்பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி உருக்கி உழப்பில் ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் புறந்திருந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கனப்பிடித்தேன் எங்கடும் தருள் உதவினியே என்பது அந்த திருவாசகம். எத்தனையோ கோடி ஜென்மங்களுக்கு தாயாக

கந்தா என்று வாழ்த்து இந்த கைவரும் தொண்டன்றி மற்றொரு இந்த பழக்கமாகி இந்த தொண்டை தவிர வேறு ஒன்று எனக்கு தெரியும் என்று பேசுகிறார் அருணகிரார் சுவா. ஆகையினாலே இப்படி கடவுளை வாழ்த்த வாயு நினைக்க மடனஞ்சு தாழ்த்த சென்னு என் தந்த தலைவனை வாழ்த்துவதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அதனால கரும்பன கச்சை கடவுள் வாழ்வுன்னு ஆரம்பிக்கிறார். இவ்வளவு உதவி செய்த கடவுளை என்னமா வாழ்த்துகிறாருன்னா கரும்பன கச்சை கடவுள் வாழ்வு, கடவுள் வாழ்வு, கரும்பன கச்சை கடவுள் வாழ்வு. கரும்பன என்கிறது கரிய படத்தையுடைய பாம்பை இடுப்பிலே கச்சையாக கட்டி இருக்கின்ற கடவுள் வாழ்வு. அதனால குடியதாக இருக்கின்ற பாம்பையும் அவன் தனக்கு ஆவரணமாக அணிந்து கொண்டிருப்பதனால குடியவர்களையும் தமக்கு அடியவர்களாக ஆக்கிக் கொள்வான் என்பது குறி. குடியதாக இருக்கின்ற பாம்பையும் தனக்கு ஆவரணமாக அணிந்திருப்பதனாலே குடியவர்களாயினும் குடியவர்களாக இருந்தாலும் தன்னை அடைந்தால் அவர்களுக்கு அருள் பண்ணுவான் என்பது குறிப்பு. ஆகையினாலே கரும்பன கச்சை கடவுள் வாழ்கின்றார். சிவபெருமான் அணிந்திருப்பது தலையிலே, கழுத்திலே, காதிலே, மார்பிலே, கையிலே, காலிலே, இடுப்பிலே எல்லாமே பாம்பு. சுந்தரமு சுவாமி சொல்லுவார், முண்டந்தரித்தீர் முதுகாடு உறைவீர். முண்டந்தரித்தீர்னா திருநீர், முண்டந்தரித்தீர் முதுகாடு உறை, முதுகாடுனா சுடுகாடு, முதுகாடு உறைவீர் முழு நீருமை பூசிதீர். மூக்க பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தீர். கடலை கடைந்திட்டதோர் நஞ்சை உண்டி பிண்டம் சுமந்து மூடும் கூடவாட்டும் பெரியாரோடு நப்பு இனிதென்றிருந்து அண்டம் கடந்து அப்புறத்து இருந்தேன் அடிகீடு மக்க ஆட்சையா அஞ்சுதுவேன் என்று வாடுகிறார் திருப்பரங்குன்றத்திலே சுந்தர சுவாமி. ஆகையினாலே அப்படி சிவபெருமான் பாம்பை அடித்திருக்கிறார். இது குமரகுரு சுவாமி அவர் பாம்பு அணிந்திருக்கிறது என்ன காரணம் தெரியுமா? பயம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பக்கத்துல மயில் இருப்பதனால பாம்பு பயம் இல்லாம பாம்பு போட்டுக்காரு. பக்கத்துல மயில் இருக்கிறார், மயில் இருந்தா பாம்பை பத்தி பயம் இல்லை. எந்த மயில் இருக்குது, எந்த மயில் இருக்குது பக்கத்துல? பரமேஸ்வரி ஆகிய நச்ச அறவ கச்சணிந்தார் என்று மறை கொண்டு வாழ்த்துவது உண்டு. இறை கொண்ட அயில் இருக்கு முத்தலைவேல் அண்ணனுக்கு என்னையோர் மயில் இருக்க தில்லை வளர்த்து என்கிறார் குமரகுரு சுவாமி. தில்லை சிவகாமியுமே இரட்டமணி மாறு. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் கொடியதாயிருக்கின்ற பாம்பையும் ஆவரணமாக பூண்டு இருக்கின்றார். அவன் கடவுள் என்று சொல்கிறார். கடவுள் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் கலந்தும் அதற்கு அப்பாலும் கடந்தும் இருப்பவன் கடவுள். கலந்தும் இருப்பது கடந்தும் இருப்பது கடவுள். அது கடவுள்ங்கிறது இரண்டு வாக்கியம், கடவுள் என்று இரண்டு. இந்த உள் என்பதுதான் ஊ வகரமாகி வகர மெய்யிலே உகர உயிரேறி, வகர மெய்யிலே உகர உயிரேறி கடவுள். கடவுள் கடவுள் என்கின்ற இரண்டு சொல்லு ஒரு சொல்லாக இந்த வகரமெய் மேல உகரமெய் ஏறி வகரம் வா என்பது ஊ என்று ஆகி கடவுள் என்று. அது கடவுள்ங்கிறது ரொம்ப அழுத்தமான ஆழமான நீளமான எல்லாரும் சொல்லிக்குவான். கடவுள்ங்கிறது கடவுள்ங்கிறத எல்லா மதத்துக்காரனும் சொல்லிக்குவான். இறைவன் என்பதையும் கடவுள் என்பதையும் எல்லா மதத்துக்காரனும். அதனால அந்த கடவுள்ங்கிற சொல்லுக்கு இலக்கணமாக இருப்பது நம்ம கடவுள் தான், சிவபெருமான் தான். அது எப்படி இருக்கிறான்னா ஒன்றாயிருக்கிறான், வேறாயிருக்கிறான், உடனாயிருக்கிறான் என்பது சித்தாந்தம். அதனால உலகத்து பொருளோடும் உயிரோடும் ஒன்றாகவும் இருக்கிறான், தன்மையிலே வேறாக இருக்கிறான். ஒன்றா இருந்தாலும் தன்மையிலே வேறாக இருக்கிறான். ஆகையினாலே அவன் கடந்து இருக்கிறான், கலந்து இருக்கிறான். அதையாலே கலப்பினாலே ஒன்றாக இருக்கிறான், கலந்தாலும் அவன் உயிர் உயிரா உயிரை உயிரோடு கலந்தாலும் உயிர் ஆவதில்லை. இப்ப நம்ம யாரோட கலந்தோம்னா அவன் அந்த மயமா ஆயிருவோம். நம்ம யாராவது ஒருத்தனோட கலந்தோம்னு வச்சுக்க அவன் எப்படி இருக்கானோ அந்த முறையிலே நம்ம ஆயிருவோம். பொல்லாதவனது இருந்தா பொல்லாதவனாகவும் நல்லவனது இருந்தா நல்ல. இவன் என்ன மாதிரி இருக்கான் தெரியும், இவன் எப்படி இருக்கா தெரியுமா? பாம்போடவும் பழகிறான், பாம்போடவும் இருக்கிறான், வந்து அமுதத்தோடவும் இருக்கிறான். ஆனால் அவன் எப்படி தன்மையில இருக்கிறான்னா அவன் தன்மை அப்படியே தான் இருக்கு. நல்ல பழக்க வழக்கம் உள்ளவன், கொள்கையில உறுதியுள்ளவே, கொள்கையிலே உறுதியுள்ளவே, எங்க போனாலும் வந்து அவன் எதை வந்து விலக்கி இருக்கிறாரோ அதை அனுபவிக்க மாட்டான். சுத்தியே எல்லாம் சிகரெட் குடிக்கிறான்னா கூட உட்காந்துருக்கு ஊரை சிகரெட் குடிக்கிற ஒருத்தன் சிகரெட் குடிக்கிறதுலேங்கிற ஒரு கொள்கையை வச்சிருந்தாரு வச்சுக்க, குடிப்பானா? குடிக்க மாட்டான், கொள்கையில உறுதியுடைய. அது போல கடவுள் எல்லாவற்றிலும் கலந்திருந்தாலும் அவன் தன்மை வேறு, உலக பொருள் கலந்து இருக்கிறான் ஆனா கடந்து இருக்கிறான், தன்மையிலே கடந்து. அதான் கடவுள். கடவுள் என்பது கடந்திருப்பது, உள் என்பது கலந்திருப்பது, கடந்திருப்பது கலந்திருப்பது கடவுள். கரும்பன கச்சை கடவுள் வாழ்கள். அருந்தவருக்கு அருளும் ஆதிவாழ். பரமேஸ்வரன் எல்லாருக்கும் அருள்முழுகிறான், எல்லாருக்கும் அருள்முழுகிறான். பொல்லாதவனுக்கும் செய்யறான், நல்லவனுக்கும் செய்யும். ஆனா பொல்லாதவன் என்ன நினைப்பான்னா தன்னுடைய சாமார்த்தியத்தினாலே நாம் பெற்று விட்டோம் என்று எழுதுவான். நல்லவன் கடவுளாலே பெற்றேன், எல்லாம் கடவுள் சொன்னே என்று எழுதுவான். அவன் பொல்லாதவன் நல்லவன் எல்லாமே அவனுக்கு பிள்ளைகிறானே. கோயில்ல வந்து திருடிட்டு போறான்ல, கோயில்ல வந்து திருடி போறான், அவனுக்கு சாமி இடம் கொடுக்கிறார். தன்னையே திருடிட்டு போறான், பேசாம தான் இருக்கிறார். அது இது சில துஷ்ட சாமின்னா என்னமோ பண்ணி கொடுக்கறாங்க, அது உடம்பு அப்படி ஒண்ணும் காணாதீங்க.

திருடனாயிருந்தால அவனை அவனுக்கு அருள் பண்ற. அதுவே அந்த தவசீலர்களுக்கு பண்ணுகின்ற அருள் வேறு, மற்ற சாமானியர்களுக்கு பண்ணுகின்ற அருள் வேறு. சாமானியர்களுக்கு என்ன, அது பணம் காசு கொடுத்தா தீர்ந்து வச்சு வேற என்ன, அவ்வளவுதான். வணங்காது இருந்தா வீடு வாங்குவேன், காணி வாங்குவேன், கொண்டாட்டி உள்ளே ஒரு காரு ஏசி கார் வாங்குவோம், வேற என்ன, அவ்வளவுதானே. எல்லாதவனுக்கு அருள் பண்றான்னா அந்த வகையில பண்றா, தன்னுடைய திருவருளை தரமாட்டா. திருவருள் வேறு, அருள் வேறு, பொருள் அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம், பூரியார்கள் பூரியார்னா கீழ் மக்களிடத்திலயும் பொருள் இருக்கு. கஞ்சனுகிட்ட, அயோக்கியன்கிட்ட, பொல்லாதவன்கிட்ட பொருள் இருக்கு. அவளுக்கு எங்க இருக்கலாங்கிறதே அவளுக்கு வெக்கம் இல்லை. அதனால எங்க வேணாலும் இருப்பாங்க. ஆறு இந்த மகாலட்சுமி. அதனாலே வந்து பொருள் ஒரு பெருசல்ல, ஞானிகளுக்கு பொருள் பெருசல்ல, ஞானிகளுக்கு பொருள் பெருசல்ல. துறவிக்கு வேந்தன் விரும்பு என்கிறார் அல்லவா, அது போல ஞானிகளுக்கு பொருள் பெருசல்ல, அருள் தான் பெரிய. அதனாலதான் திருவள்ளுவர் அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம், பூரியா பூரியான கீழ் மக்கள். அறிவில்லாதவன் கூட பணம் இருக்கு, ஆனா பணம் இருந்தா அவன் அறிவுடையவன் என்று உலகத்துல எல்லாரும் மதிப்பார். அதுதான் ஒரு விஷயம். பணம் இருந்துச்சுங்க வச்சுக்க, அவனை எல்லாம் தெரிஞ்சவனே சொல்லுவா. எல்லாவருமே தெரிஞ்ச பணம் இல்லைன்னு வச்சுக்க, அவன் கூட தெரியாது, வாழ தெரியாது. பணம் உள்ளவன் அறிவுடையவன், பணம் இல்லாதவன் அறிவு இல்லாதவன். யாருக்கு பொன்னம்பலம் கருவை இருக்குதோ அவனே பெரியவன். பாருக்குள் வீடுகள், மாடுகள், ஆடுகள், பணம் இருந்தால் அவன் பெரியவன் ஆவானோ என்பது கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு. ஆகையினாலே எல்லா உயிர்களுக்கும் அருள் பண்ணுகிறார். தவமுடையவர்கள், அரிய தவமுடையவர்கள், அரிய தவமுடையவர்களுக்கு நிலையான பேரின்பமாகிய திருவருளை பண்ணி விடுகிறார். அதான் அருந்தவர்க்கு அருளும் அறிவாள். அரிய தவமுடைய அருந்தவர் என்றால் அரிய தவத்தை உடையவர்களுக்கு அருள் செய்கின்ற ஆதி முதல்வன் வாழ். ஆதி என்பது பராசக்தியினுடைய பேரு, ஆதி என்பது சக்தியினுடைய பேரு. ஆதி என்றார் பகவன் என்றால் சிவபெருமான் பெயர். அதனாலதான் ஆதி பகவன். யாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்று உலகம் ரெண்டு பேரும் எழுதி சொல்றார் பார்த்தீங்களா. விருதியா தனியா பகவன் சொல்லாம ஆதி பகவன். ஆதினா அம்பாள், பகவன் என்றால் சிவபெருமான். ஆதி பகவன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் தீவிரம் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று சொல்லியது திருக்குறள். ஆகையினாலே அப்படி அச்சந்த அருந்தவர்க்கு ஆதிவாள், அரிய தவமுடையவர்களுக்கு பேரின்பமாகிய சிவலோகத்தை கொடுக்கின்ற முதல்வன் வாழ். அச்சந்த வித்த சேவகன் வாழ். அச்சம் என்பது உயிர்களுக்கெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. அச்சம் என்பது எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. அது நாமெல்லாம் படுகின்ற அச்சம் கொஞ்சம் இல்லை, ஒவ்வொன்றிலையும் அச்சம். ரோட்டுல போயிட்டு வந்தா தான், ரோட்ல போகும்போது எப்படி இருக்கா, அச்சத்தோட தான் போறான். தப்பிச்சம் பிழைச்சேன் தப்பிச்சம் பிழைச்சேன்னு தான் வந்துருக்காங்க. அதான் கிராஸ் ரோட்டை கிராஸ் பண்ணும் போது தப்பிச்சு போவோமா இல்ல மாட்டிக்குவோமா அந்த மாதிரி. இப்ப ஒவ்வொரு செயலிலேயே அச்சம். அதற்கு மேலே யமன் வருவானே என்கின்ற அச்சம், யமன் வருவானே என்கின்ற அச்சம், பிறப்பு கச்சம், இறப்பு கச்சம், நோய்க்கு அச்சம், அதற்கு மேலே இயற்கை உபாதைகளுக்கு அச்சம், அப்புறம் மனைவிக்கு அச்சம், பிள்ளைகளுக்கு அச்சம் உண்டா இல்லையா. ஐயோ எத்தனை பேர் மனைவிக்கு பயந்து நடக்கிறார், எத்தனை பேர் பிள்ளைக்கு பயந்து நடக்கிறார். இப்படி ஒன்றல்ல ரெண்டமல்ல, அச்சம் என்பது மடமையடானு. அப்படி உயிர்களுக்கு அச்சம் என்பது ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கும். திருவருளை பெற்ற ஞானிகளுக்கு அச்சம் கிடையாது. வானம் தொடங்கிலன் மண்கம்பம் ஆகிலன் மால்கடலும் தானம் தொடங்கி தலை தடுமாறிலன் தன்கடல் மீனம்படிலன் விரிசுடர் விடிலன் வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்டவருக்கு. அப்ப வானம் தொடங்கின இடி விழுந்தால் என்ன, வானம் தொடங்கின மண் கம்பம் ஆகின பூகம்பம். மண் கம்பம்னா புரியுதுல, பூகம்பம். பூகம்பத்தை சொல்றாரு அப்ப யாரு, அப்பர் சுவாமி. 1300 வருஷத்துக்கு முந்தி வானம் தொடங்கின மண் கம்பம் ஆகின மால் வரையும் தானம் தொடங்கி தலை தடுமாறின தன் கடலும் மீனம் படிலன். கடல் வற்றி போய் மீனெல்லாம் இறந்து போகின்ற நிலையில் இருந்தாலும் கடல் வற்றாது, கடல் சாமானியம் வற்றாது. அப்படி ஒரு நிலை வந்தாலும் சரி, மீன் வானம் துளங்கிலன் மண்கம்பம் ஆகிலன் மால் வரையும் தானம் துளங்கி தலை தடுமாறிலன் தன்கடல மீனம் படிலன் விரிசுடர் வீழிலன் விரிசுடர் வீழிலன் வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்டு உத்தவன். அப்பர் சுவாமிக்கு வந்த அச்சம் கொஞ்சமா சொன்னவன்

0: அகலம் வளாயரவும் தின்னங்கிடில புனங்குடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று ஆடினார் அப்பர் சொன்னார். ஆகையினாலே ஞானிகளுக்கு அச்சமில்லை, நமக்கு அச்சம் இருக்கு, நமக்கு இல்லாம பண்ணணும். மாணிக்க வாசகருக்கு அச்சத்தை தவிர்த்து விட்டார், அச்சத்தை பயம் இல்லை, அச்சம் என்றால் பயம், அச்சம் என்றால் பயம், பயம்னா தான் ஜனங்களுக்கு தெரியும், அச்சம்னா தெரியாது. அச்சம்ங்கிறது தமிழ், பயம்ங்கிறது வடமொழி, பயபக்தின்னு சொல்றோம் இல்லவா, பக்தியும் வடமொழி பயமும் வடமொழி, அது ரெண்டுதான் உலகத்துல வழங்கிக்கிட்டு இருக்குது. வடமொழி வேண்டாங்கிறான்ல பயபக்தி, பக்தி என்பதற்கு தமிழ அன்பு, அச்சம் என்பதற்கு அன்பு, பயம் என்பதற்கு தமிழ்ல வந்து அச்சம். எப்ப இந்த வழியை போனா தாராளமா போப்பா, பயம் எல்லாம் போப்பா அப்படிங்கிறான், அச்சம் இல்லாம போனாலும் அச்சங்கிறது வழங்குதானே, பயம் பக்தி தான் உலகம். ஆகையினாலே அப்படி மாணிக்கவாதிகள் இருந்த அச்சத்தை எல்லாம் போக்கி விட்டார்னு சொல்லுவான். அது போக்கிற உனக்கு என்ன, அச்சம் இல்லாமல் செய்த உனக்கு என்ன பேர் கொடுக்கணும் தெரியுமா, வீரன் என்ற பேரை கொடுக்கணும். அதனாலே அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்கள், வீரமுடையவன் தானே அச்சம் இல்லாமல் செய்ய முடியும். அதனால அச்சம் தவிர்த்த சேவகன் அண்ணா வீரன் பொருள், அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்கள், நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்ளுவோர் வாழ், நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்ளுவோர் வாழ்கள். உயிர்களை அன்பர்களை ஆண்டு கொள்வதற்கு அவனுக்கு விருப்பம், அவனுக்கு விருப்பம், அதிலே பக்குவமுடைய உயிர்கள் அவன் விருப்பத்தின்படி சென்று அவனை வணங்குகிறது, அவனை அடைகிறது. அப்படி அடைந்த உயிரை அவன் என்ன பண்றான், அதற்கு மேலும் மேலும் அன்பை ஊட்டி ஊட்டி ருஷியை காட்டி காட்டி ருஷியை காட்டி காட்டி காட்டி தன் பக்கமா இழுத்துக்கிறான். தினந்து அதை வந்து புதுசா ஒரு வேலையை சேர்ந்த ஒரு வேலையாள நல்லவனா இருந்தான்னு வச்சுக்க, அந்த யஜமான் என்ன பண்ணுவான், அவனுக்கு சலுகை செய்வான், அவனுக்கு வேண்டிய உபகாரத்தை பண்ணுவான், அவனால அவனுக்கு லாபம் இருக்கு, அவனால அந்த வேலைக்காரனால அவனுக்கு லாபம் இருக்கு. அப்படி இருந்தா அவனுக்கு வேண்டிய உபசாரங்களை செய்ய, சாப்பாடு கொடுக்க, காசு கொடுக்க, வேண்டிய உதவியை செய்ய, அவனை புகழ்ந்து வேறு இப்படி எல்லாம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அவனை தன்வசமாக தன் ஆளாக தன்னை விட்டு போகாதபடி செய்து விடுவான். யாரு, உலகத்துல இருக்கிற யஜமானன். எதற்காக, தன்னலங்கிருதி செய்கிறான். இவன் அந்த மாதிரி இல்ல, நம் நலங்கிருதி செய்ய, தன்னலங்கிருதி செய்வான். இவன் நம் மயநலத்தை கருதி தினந்தோறும் நமக்கு அன்பை உண்டு பண்ணி உண்டு பண்ணி உண்டு பண்ணி தன் பக்கமாக ஈர்த்து கொள்கிறார். ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்கிறார் அல்லவா, அந்த முறையிலே நிச்சலு ஈர்த்தா தினந்தோர். தினந்தோறும் என்ன பண்றா, தினந்தோறும் பூஜையை பண்றது, ஜெவநாமம் சொல்லுவது, சேவாரம் படிப்பது, திருவாசகம் படிப்பது, கோயிலுக்கு போவது, விபூதி பூசுவது, இப்படியே பழக்கமாகி போச்சா, இப்படியே பழக்கமாகி போச்சா. இந்த பழக்கத்தினாலே என்ன ஆகுதுன்னா, மேலும் மேலும் மேலும் மேலும் அவனை மறவாது இருக்க முடியாத செய்கிறார், மறவாது இருக்க முடியாத இந்த செயல்களாலே.
1: எனக்கும் ஒரு நாளைக்கு ஜாமீன் போடுறவனுக்கு இந்த வேலையெல்லாம் இல்ல, அவனாலேயே அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு, சிவனாலேயே வரணிக்கு வரட்டும் விட்டுறான், அவன் என்ன பண்ணுவான், சொன்ன முடியாது, கதவுல என்ன,
0: அவனாலே முடியல, அவனாலே முடியல, பல பேர்த்த தன் பக்கம் எடுக்க முடியல,
1: சில பேர்த்த அப்படி இழுத்து மலை போற ஏமாந்தாளுகள் எடுத்து தன் பக்கமாக ஆக்கி விடுகிறான்.
0: நிச்சலும் ஈர்த்தா நிச்சலம் தினம்போம், நிச்சலம் என்றால் நித்தம், நிச்சலம் ஈர்த்து இரும்புதது வனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்ற நெம்புரிக்கு கரும்புதொரு சுவையாக்கு காட்டினை
1: களையினர் உருங்குதிரை உளவு ஜடை உடைய ஆனை நரிகள் எல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உண்பேருடைய என்பது திருவேசரம்.
0: ஆகையினாரே இப்படி நிச்சலம் ஈர்த்து ஆட்கொள்ளுவோர் வாழ், தன்னை நினைய செய்யும், தன்னை நினைய செய்யும், நினையாது இருந்தாலும் இருக்க விட்டா என்பது திருவாசகம். இது திருவிசேப்பா, ஒன்றி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க விட்டாய், கன்று விரி கற்றா போல் கதவுத்தி வர என்பது திருவசேப்பா. அதனாலே தன் பக்கமாக வந்த அடியவரிட அவன் என்ன பண்றான், மேலும் மேலும் அன்பை காட்டி ஆசையை காட்டி பக்தன் என்ன பண்ற, அருள் பண்ணுவார், கடவுள் அருள் பண்ணுவார் பண்ணுவார் பண்ணுவார், அவர்களுக்கு அன்பை உண்டு பண்ணி தன் பக்கமாக அவர்களை இழுத்துக் கொள்வார். அது சதம் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ், எய்தினருக்கு சூழிலும் துன்பம் துடைப்போன் வாழ். அடுத்தாற்புல சொன்னாரு, ஆட்கொள்ளுகிறான் உயிர்களுக்கு துன்பம் என்பது இயல்பாக இருக்கிறது, இன்பத்தை தேட வேண்டியதாக இருக்கிறது, துன்பம் தேடாமலே வருகிறது, இன்பம் தேட வேண்டிய பொருளா இருக்குது, துன்பம் தேட வேண்டியதில்லை, தானே இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்க இருந்த போதும் அதை நாடு கூடுமோ கூட ஒரு பாட்டு. முன்ன காலத்துல எல்லாம் பாட்டு கருத்துள்ளதாகவும் சுவை உள்ளதாகவும் பொருள் உள்ளதாகவும் இருந்துச்சு, இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு. ஆகையினாலே இன்பத்தை தேட வேண்டியதாக இருக்கிறது, துன்பம் தானே வரும்.
1: ஆகையினாலே அந்த துன்பத்தை துடைப்பவன் யார் என்றால் ஜெவருமான் தான்.
0: தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி என்பதும் திருவாசகம். தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உணதொழிலே என்பது சுந்தர தேவார். அதனாலே சூழ்ந்துள்ள பெரிய துன்பத்தை துடைப்பவன் வாழ், துன்பத்தை துடைத்தல், துடைத்தல் தான் நீக்குதல், துடைத்தல் என்று சொல்லினாலே அவனுக்கு அது பெருசல்ல என்பது, துடைத்தல் புரியுத, துடைத்தல் லெகுவாக லெகுவாக செய்வான். வேணும் வேணுங்கிற ஆளுக்கு துன்பத்தை துடை
2: தொடச்சு விடுறான், துன்பத்தை தொடச்சு
1: விடுறான்.
2: ஆலவன தமிழரிடம் கண்டு வந்த காரைக்கால் அம்மதனை பாலருந்தி உமைமுலையில் பதிகவதம் பலபகர்ந்த பாலனை சூலையினை சிவன் அருளால் துடைத்தாரை சிவதர்மூர்த்தம் சூலையினை சிவன் அருளால் துடைத்தாரை தடுத்தாண்டான் தோழன் மாலைமணி வாசகனை மற்றையடி அடையும்படி வணங்குவோம் என்பது நார்வர் போர். அதனாலே சூழிருந்துன்பம் துடைப்போன் வாழ் அவன் நினைச்சான்னா துன்ப துடைக்கிறது ஒரு பெருசல் பெருசு. சூழிருந்துன்பம் துடைப்போன் வாழ் எய்தினருக்கு ஆறாவது அழிப்போன் வாழ். அடுத்தார் துன்பத்தை துடைத்தால் அப்புறம் என்ன பண்ணுவான், துன்பத்தை துடைச்சதோடு வரமாட்டான் இன்பத்தை தருவான். ரொம்ப அழகா அந்த அந்த முறைகள் ரொம்ப அருமையா இருக்கும், முறைகள் ரொம்ப அருமையா இருக்கும். துன்பத்தை துடைச்சு விட்டு சித்தம் போட அப்படின்னு விட்டுற மாட்டான். அந்த உயிருக்கு பேரின்பத்தை தருகிறான், தன்னை அடைந்தவர்களுக்கு பேரருளை. பேரருள் என்று சொன்னால் மறுபடி பரவாமல் இறவாமல் அவன் திருவடியிலே கலந்து இருக்கின்ற வேறான் அந்த தருவான். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கின்ற நிலையை தந்துடுவான். துன்பத்தை துடைச்சிட்டா போதுமா, காய்ச்சலை நிறுத்திட்டா போதுமா, அதுக்கு மேல டானிக் கொடுத்து சத்தையும் கொடுத்துரும். காய்ச்சலை நிறுத்துறது ஒரு வகை, காய்ச்சலை நிறுத்திட்டு போனா என்ன ஒரு வாரத்துக்கு ஒண்ணு ஒன்று சாப்பிடாத ராப்பாட்டினியா கடறானா என்ன ஆவ ஆளே காலி ஆயிடுவேன். அதனால அந்த காய்ச்சலையும் நிறுத்துறான், காய்ச்சல் துன்பம். அதற்கு மேல அவனுக்கு தைரியம் பலத்தையும் கொடுப்பதற்கான மருந்து இருக்கிறான், அது போன்ற டாக்டர் இந்த டாக்டர். அதனாலே எய்தினருக்கு ஆறாவது அழிப்போன் வாழ்வினர், துன்சூழிலும் துன்பம் துடைப்போன் வாழ்க. எய்தினருக்கு தன்னை வந்து அடைந்தவர்கள், எய்தினர் என்றால் தன்னை வந்து அடைந்தவர்கள் வைத்துக் கொண்டு இந்த வேலையை செய்கிறான், துணையாக வைத்துக் கொண்டு இந்த வேலையை செய்கிறான்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
5: ஆறாம் தந்திரம் சிவகுரு தரிசனம்.

பண்மையும் எட்டு சித்தியும் மயக்கமும்.

시바니 시바냐니 아나는 숫자지바니 얘네 아리 난누 바와마나 된대

வாய்மை பொருளாய வேதாந்த போதமு நாதல் பொருளாய வேதாந்த போதமும்

பரசித்திக்கு வித்தாக பத்தியும் ஞான வைராக்கியம் பரசித்திக்கு வித்தாம் சிவயோகமே சதலா முத்தியல்

Chivanyanam Chivabarateye Oyegu.

மன்னராகுற்றார். பற்று நின்றாரே வைத்தேன் அடிகள் மனத்தினுள்ளே நான் வைத்தே எரியும் புலன் வழி போகாமல் வைத்தேன்.

முரங்கை வந்தோர்க்கு முத்தியும் கைகூடும், ஞானங்கை வந்தோர்க்கு சித்தியும் முன் நிற்கும். முரங்கை வந்துமை ஆரோ.

சிறந்த சிவனருள் சேர் வருவத்து துறந்த உயிர்க்கு சுடர் ஒளியாமே அறவன் பிறப்பில் யாரும் இராதான் அறவன் பிறப்பில் யாரும் இராதான் குறைவது காட்டகம்

நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான், நெறியிலே வழிவின் நெறிஞ்சில் முட்டா முட்பாயு.

0: சம்பரம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 21 பாடல் முதல் 22 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இறைவனை கூடும் உபாயம் வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை. ரொம்ப திருமந்திரம் ரொம்ப எளிதுங்க. அதை படித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை. இந்த பிறவிங்கிறது ஊனப்பிறவியாம். ஆனால் இறைவனுக்கு பிறப்பே கிடையாது. பிறப்பும் இல்லை இறப்பும். காண களிறு கதற பிளந்தயம் கோனை புகழுமின் கூடலும் ஆமே. இந்த அந்த பாடலை படித்தாவே புரியுங்க. யாரும் பயப்பட வேண்டாம். யாரு? வான பெருங்கொண்டல் மால், நீல நிறமாக இருக்கக்கூடிய திருமால், அயன் வானவர் தேவர்கள் எல்லாரும் இறைவனை வணங்குறாங்க. ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவன், சிவபெருமான் ஒருவன் தான் இந்த பிறவியை நீக்குபவன். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? திருமால், அயன், வானவர் இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவர்கள் ஏன் வழிபட வேண்டும்? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்கு. இந்திரன் பூஜித தலம், சந்திரன் பூஜித்த தலம், திருவீழி மேலை கண்ணன் பூஜித தலம் இருக்கா இல்லையா? மனிதன் பூஜித்த தலம் இருக்கா? நண்டு பூஜித தலம் இருக்கா? திருந்து தேவன் தெரியாது, நந்தான் கோயில். என கடகராசி இருக்கிறவங்க எல்லாம் அங்க போய் கும்பிடணும்னு ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க. இந்த கடகராசிக்கும், கடகராசிங்கிறது கடகம்ங்கிறது நண்டு, சரி எப்படியோ ஆன்மீகம் வளர்ந்தா சரி. என்ன நண்டு பூஜித தலம் இன்னைக்கு இருக்கு? அந்த நண்டு அந்த சிவலிங்கத்துல பூஜை செய்து நண்டு வழிபட்டு அந்த துளை இருக்கு, அந்த துவாரம் இருக்கு, அதில் நல்லெண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவாங்க. உடல்நிலை குன்றியவர்கள், இன்னும் கொஞ்சம் நிறைய இன்னும் மருத்துவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அங்கே கொடுக்குற அபிஷேக எண்ணெயை வாங்கி நீங்கள் சாப்பிடணும். நல்ல மருந்து. இந்த கேன்சர்னு ஒரு வியாதி, கேன்சர் எனக்கு தெரிந்து ஒருவர் இந்த கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்துவிட்டு அந்த எண்ணெயை வாங்கி சாப்பிட்டு இன்றும் நன்றாக இருக்கிறார்கள். இதுதான் நம்ம திருமந்திரம் சொல்லும் பொழுது இதையெல்லாம் சேர்த்து சொல்லும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படும். எறும்பு பூஜித்த தலம் உங்கள் ஊர் தான். யானை, எறும்பு முதல் யானை ஈராக எல்லாம் பூஜித்திருக்காங்க. வானவர்கள் பூஜித்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியுது பிறவியை ஒழிப்பவன் இறைவன் அப்படின்னு. அவனை இறைவனை எப்படி எப்படி வழிபட்டால் அவனை அடையலாம்? ஒரு வரி, இறைவனை புகழணும். என்ன சார் இறைவனை போய் புகழ சொல்றீங்க? புகழ்ச்சியை கடந்த போகம் சொல்றது இல்லையா அவரை? இப்போ இறைவனை போகணுமா? நமக்கு மனிதனை போகலாம். ஒரு மனிதனுக்கு புகழ். திருக்குறளில் அறத்துப்பால், இல்லறையல்னு ஒன்று உண்டு. இந்த இல்லறையல்ல கடைசி அதிகாரம் போல், அதுக்கு அடுத்த அதிகாரம் துறவரையல். நல்லா கேட்டுங்க. அப்ப இல்லறத்தில் கூடி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு புகழ் தேவை இல்லையா? புகழ் தேவைன்னு பெரிய புகழா வேண்டியில்ல, குறைந்தபட்சம் அவங்க இருக்கிற தெருவிலையாவது அவங்க யாருன்னு தெரியணும். குறைந்தபட்சம் இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கூட உள்ள இருக்கிறது யாருன்னு தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி வாழக்கூடியவங்க எல்லாம் வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போறாங்க. கதவை சாத்திட்டு உள்ள போறவங்க தான் இல்லையா? இன்னைக்கு டவுன் எல்லாம் அப்படித்தான் இருக்கு, கொரோனா இருப்பீங்களா அப்படித்தான் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்டவரை அட செய்ய மாட்டாங்குது. அப்படிங்களா? நீ சொல்ற அடையாளத்துல அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவரை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் போய் விசாரிச்சு பாருங்க. இதுதான் அடையாளத்தோட லட்சணம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. புகழ் எப்படி இருக்கணும்? லண்டன்லேருந்து ஒரு கடிதம் போறாரு, மகாத்மா காந்தி இந்தியா அப்படின்னு ஒரு கடிதத்தை போட்டா எங்க போவோம்? அது லண்டன்லேருந்து போட்டாக்கே போவோம், வேற எங்கேயும் போவாரு. நேராக இந்தியா வந்துடும், குஜராத்துக்கு போவோம், போர்பந்தருக்கு போவோம், நேராக கதவை தட்டி மகாத்மா பேர் கூட வேண்டிய இல்லை, அதாங்க போகும் இல்லையா? ஆளு ஓரளவுக்கு புகழ் தேவை தான், ஆனா புகழே நிரந்தரம் நினைக்கப்படாது. இப்ப இறைவனை கூடுவதற்கு பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோவில் கொண்டானே. அப்ப இறைவனோடு நம்ம சேர்றதுக்கு என்ன செய்யணும்? பக்தியால் பலகாலும் பாட வேண்டும். அருணையனார் கேட்டாரு, ஒன்றும் கேட்கல, நம்மளை மாதிரிலாம் பட்டியல் போடலவர், நம்மளை மாதிரிலாம் பட்டியல் போடவே இல்லை. என்ன சொன்னார்? எனக்கு ஒரு வேறு வேலை கொடுன்னார். என்ன வேலை? ஒரு வேலை கேட்டார், முருகன்கிட்ட ஒரு வேலை கேட்டார் அவர். என்ன வேலைன்னா, உன்னை பாடிக்கிட்டே இருக்கிற வேலையை கொடு. பாடும் பணியே பணியாய் அருள். நாம் எதாவது கேட்டிருக்கோமா? எத்தனை பேர் கடவுள் விட்டதை கேட்டுருக்கீங்க? உண்மை சொல்லணும். கேட்டிருக்கீங்களா? வேற எப்படி கேட்டீங்க? நினைக்கிறது வேற, கடவுள்கிட்ட ஒரே ஒரு வேலை கேட்கணும். என்ன வேலை? பாடும் பணியே பணியாய் அருள்வாய். சரி, அருணகிரின் முருகன் கொடுத்துட்டார், வாரி வழங்க வல்லல் இல்லையா அவரு, இவரும் பாடிட்டார். திருப்புகழ் கடை கடை கடை கடைன்னு பாடுறாரு. நம்மளால ஒரு திருப்புகழை பார்த்து படிக்க முடியல, பார்த்து படிக்க தெரியல. அவரை சொன்ன ஒரு நாளை திருப்புகழ ஒரு நாளை கொடுங்க, நான் சந்தம் பிரித்து படிக்கிறதுக்காக கத்துறேன் அப்படின்னு. இப்படியும் அவரால் பாட முடிஞ்சது. ஏன் பாடணும்னா, அருளாளர்கள் அத்தனை பேருமே, அது மாணிக்க வாசகராக இருந்தாலும் சரி, ஞானசம்பந்தர், அப்பா சுந்தர், யாரா இருந்தாலும் சரி, எல்லோருமே இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் தன்னுடைய அனுபவங்களோடு சேர்த்து அந்த பாடல்களில் பாடியிருக்கிறார்கள். நாம் அதை பண்ண போறோம். புதுசாலாம் உங்களை பாட சொல்லலை, புதுசா பாடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். இறைவனை பாடல் வழியாக பாடினால் இறைவனை அடையலாம். இல்ல என்ன கஷ்டம் இல்ல, ஏதாவது கஷ்டம் இருக்கா? இதுதான் திருமந்திரம் நமக்கு உணர்த்தக்கூடிய நெறி. இது மாதிரி எளிமையா முதல் தந்திரம் ஓடிடும். ரெண்டாவது தந்திரங்கிறது எட்டாம் வகுப்பு மாதிரி, மூணாம் தந்திரம் பிளஸ் டூ மாதிரி, நாலாம் தந்திரம் டிகிரி, அந்த மாதிரி வரிசையில் இருக்கும். அதுதான் படிநிலையில் படிக்கணுங்கிறது. அதில் இறைவனை புகழ வேண்டும், பாட வேண்டும். இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி. 22வது பாடல், அப்பர் சுவாமிகள் இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை அடையாளம் காட்டியதை போல, எளிமையாக காட்டியதை போல வேற யாரும் காட்டல. கடவுள் எங்கே இருக்கிறார்? தூணில் இருக்கிறாரு, துரும்பில் இருக்கிறாருன்னு சொல்லல, எல்லா இடத்தையும் சுட்டி காட்டல. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் மனத்தகத்தான், தலைமேலான், வாக்கின் உள்ளான். நீங்க பேசக்கூடிய பேச்சில் இறைவன் இருக்கிறான். எப்படி பேசணும்? ஜாக்கிரதா பேசணும் இல்லையா? இறைவன் பேசக்கூடிய பேச்சு நினைக்கணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு புரியும். மனத்தகத்தான், தலைமேலான், வாக்கினுள்ளான், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். இங்க இருக்க கடவுள் எங்க இருக்கின்றார்? தொண்டர்களிடம் இருக்கின்றார். அதனாலதான் பெரிய புராணத்துக்கு பேரு திருத்தொண்டர் புராணம்னு பேரு, பெரிய புராணம்னு பேரு. நினைப்பவர்களுடைய மனதை கோயிலாக கொண்டு அங்கே உறைந்துருவான். யாரா கடவுள் நினைச்சு பாருங்க, இங்கதான் முதல்ல நினைக்கிறாங்க கடவுளை. நினைச்சீங்கன்னு வச்சீங்களேன், அங்கே உட்காந்துருவார். நினைக்காதவங்கள உறைய மாட்டாரு, விசிட் பண்ணிட்டு போயிடுவார். இருக்கிறார்கள உள்ள தங்க மாட்டார். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன், மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன், நினைத்தது அறிவன். இது இங்க போய் கடவுள்கிட்ட போய் பட்டியலே போட

திரும்ப அங்கதான் போகணும், வியாபாரம் தான் போகணும். வாயானை நீங்க தான் சொல்லணும், மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. ஐயா நீங்க உண்மையான சிவனடியாராக இருந்தால், கிளாஸ் போட்டு பேசுறேன், நீங்க நினைச்சதை அவர் முடிச்சு கொடுப்பார். கேட்க சந்தோஷம் நினைக்காதீங்க, மிகப்பெரிய விஷயம் அது. இதுக்காக கடவுள் உங்கள்கிட்ட எதை எதிர்பார்க்க மாட்டார். கடவுள்கிட்ட போய் நீங்க என்னத்தை கொடுத்து வாங்க போறாரு? ஏன்னா கடவுள் உங்களுடைய கருத்தில் இருக்கிறான், எண்ணத்தில் இருக்கிறான், உள்ளத்தில் இருக்கிறான், மனதில் இருக்கிறான். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் தெரியும். நினைத்ததை அறிவன். திருமந்திரம் கையில புத்தகம் இருக்கு உங்கள்கிட்ட, திருமூலருடைய வாக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அவன் செய்து வைப்பான். மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன், மாயன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கு. இந்த மாய அப்படின்னா சுத்த மாயையில் இறைவன் இருக்கிறான். நல்லா கேட்டுங்க, கொஞ்சம் சைவ சித்தாந்தம் சொல்லணும் இல்லையா? வெறும் இலக்கணமா நடத்துறத விட கொஞ்சம் சில செய்திகளையும் சொல்லணும். மாய நன்னாடன் அப்படின்னா உலகம் என்பது ஒரு மாயை என்ற ஒரு ஜட பொருளினால் படைக்கப்பட்டது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்பதான் சைவ சித்தாந்தம் ஆரம்பிக்கிறேன். நாம எங்க உட்கார்ந்துருக்கோம்? மாயை என்ற ஜடத்துக்குள் உட்கார்ந்துருக்கோம். அதே நேரத்தில் கடவுளோடும் உட்கார்ந்துருக்கோம். மாயை என்பது கடவுளுக்கு கட்டுப்பட்ட ஒரு பொருள். ஐயா புரியுதா? இல்லை புரிஞ்ச மாதிரி இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லணும். இதை இதுக்குள்ள நுழைஞ்சேன் அப்படின்னா திரும்ப சைவ சித்தாந்த கிளாஸ் எடுக்கணும். ஒரு 36 தத்துவத்தையும் சொல்லணும். மாயை என்பது ஒரு ஜடப்பொருள். அதிலிருந்து இந்த உலகம் உடல் காரியப்பட்டு நாம் இருக்கோம். அந்த மாயை என்ற உலகம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இறைவன் கண்ட்ரோல்ல இருக்கு. நினைச்சா நாளைக்கு அழிச்சிருவான், மறுநாள் காலையில படைச்சிருவான். நம்மளால முடியுமா? ஆனா எப்ப படைக்கணும், எப்ப காக்கணும், எப்ப ஒடுக்கணும் தெரியும். இந்த உலகம் என்ற பெரிய மாயா அப்படின்னு, இந்த உடம்பே மாயா சரீரம், மாய நன்னாடன். 36 தத்துவங்கள் நிறைந்தது இந்த உடம்பு ஃபுல்லா. 36 இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சா 96 இருக்கு. நான் திருமந்திரம் சொல்லும் போது 96 சொல்லணும். போக சொல்லித்தரேன். நிறைய சொல்லணும்னு ஆசை, ஆனா எவ்வளவு சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு புரியல. ஒரே நாள்ல எவ்வளவு திரிக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லணும். நினைத்ததை அறிவான் எனில் தான் நினைக்கல. எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. நம்முடைய மனதில் அவன் இருப்பதால் நாம் நினைத்ததை அவர் அறிவார். பாருங்க, அவன் நம்மை நினைக்கிறான், நாம் அவனை நினைக்கவில்லை. நாம கடவுள் எங்க தேடிட்டு போறோம்? இங்கேருந்து பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி தேடிட்டு போறோம். எங்க இருக்கிற ஊனுக்கு ஈசன் ஒளிந்திருந்தான் என்ன? உடம்பு இருக்கு இல்லையா? இதுதானே உடம்பு? உடம்புக்குள்ள ஈசன் ஒளிந்திருக்கிறானே. நாளை கடவுளை எங்கேயும் தேடாதீங்க, உள்ள தேடுங்க. எல்லாரும் தேடி கண்டுகொண்ட இடம் இதுதான். திருமந்திரம் படிக்கணும்னா MBBS முடிச்சுட்டு MD படிக்கிற மாதிரி. MBBS படிக்கிறதுங்கிறது எல்லாரும் காமனா படிக்கிறது. MD MS படிக்கணும்னா ஸ்பெஷலா படிக்கணும். அப்ப நீங்க எல்லாம் ஓரளவுக்கு தெளிந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உட்காந்துருக்கீங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடம் நடத்தணும். எல்லா ஞானியர்களும் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் இறைவனை அவரவர்களுடைய உள்ளத்துக்குள்ளேயேதான் கண்டார்கள். எல்லாருமே தேடி கண்டுகொண்டேன், தேடி தேடனா தேவனை, என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். யாரு சொன்னது? யாரு? அப்பர் சொன்னார். அவரும் கோயில் கோயிலா திருத்தலங்கள் செஞ்சவர், திருத்தல யாத்திரை செஞ்சவர் தானே. திருத்தல யாத்திரை செய்தவர்கள், தேவாரம் பாடியவர்கள், அற்புதங்களை நிகழ்த்தியவர்கள், எல்லாவற்றையும் பார்த்து கடைசியில ஒரு முடிவுக்கு

0: வந்தாரு, எங்க தேடி பிடிச்சாரு? அவரவருடைய உயிரில் உள்ளத்தில் இறைவனை கண்டு கொண்டார்கள். அதான் சித்தர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. யார் சித்தர் அப்படின்னு, யார் பக்தன் ஒரு கேள்வி கேட்பாங்க. இறைவனை தேடுபவர்கள் பக்தர்கள், அவரவருடைய உள்ளத்தில் இறைவனை தேடி கண்டு கொண்டவர்கள் சித்தர்கள். எவ்வளவு சின்ன விளக்கம் பார்த்தீங்களா? இப்ப நீங்க சித்தர்களா பக்தர்களா? அப்ப அப்ப சித்தர்கள், அப்ப அப்ப பக்தர்கள், இதுவும் சரியா தான் இருக்கு. சித்தத்தை வென்றவர்கள் சித்தர்கள், அது வேற விளக்கம். அதனால அதுல நுழைஞ்சனா மூணாம் தரம் சொல்லி தராங்க. சித்தம் தாங்க மனிதனுக்கு ஒரு அழகு. சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரானை. சித்தம் யாருக்கு தெளியணுமோ அவர்கள் சிவனை வழிபடுங்கள். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள் இருக்கும். நல்லா ஆழமா செஞ்சீங்க, நான் சொல்ற செய்திய ஆழமா செஞ்சீங்க. ஒரு பழைய காலத்துல ஒரு டாக்டர் இருப்பார், சித்த மருத்துவ டாக்டர் இருப்பாரு, வயதானவரா இருப்பாரு. இல்ல கொஞ்சம் நாட்டு மருந்து ஹோமியோபதி கூட அப்புறம்தான், அலோபதி மருத்துவமும் அப்புறம்தான் இல்லையா? இது எல்லாம் அப்புறம் அப்புறம் வந்தது. நிறைய கோயில் இருக்கு, எல்லா ஊர்லயுமே கோயில் இருக்கு. தென்னாடுடைய சிவன் அப்படிங்கிறான், நிறைய கோயில் இருக்கு. வைணவ கோயில், சைவ கோயில், நிறைய கோயில் இருக்கு. மன்னர்கள் எல்லாம் நிறைய கோயில் கட்டிட்டாங்க. எந்த மன்னராவது மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்களா அந்த காலத்துல? ஏன் கட்டிருக்காங்களா மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க? எப்படி? அதுவும் பின்னணிதான். மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க, மிருகங்களுக்கும் மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. இன்றைக்கு இருப்பது போல மனநல மருத்துவமனைகள் ஏதேனும் இருந்திருக்கிறதா? இருக்கா? இதான் சொல்லுங்க. ஆகும் இன்றைக்கும் அன்றைக்கும் என்றைக்கும் மன நல மருத்துவ மையங்களாக செயல்படுபவை திருக்கோயில்கள் தான். மனம் சரியில்லை, கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு வந்தா மனம் தெளிவாயிடும். எங்க எங்க பாட்டி சொன்னது, எங்க தாத்தா சொன்னது, எங்க அம்மா சொன்னது உண்டா இல்லையா? அதான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் கோயிலுக்கு போறீங்க? என்னவோ மன சரியில்லை கோயிலுக்கு போறேன். என்ன சொல்லுவாரு? ஒரு ஒன்பது விளக்கை ஏற்றி வச்சிருவாங்க, ஒன்பது கிரகங்களுக்கு ஒன்பது விளக்கை ஏற்றி வருவாங்க, ஒரு ஒன்பது சுத்த சுத்திடுவாங்க, வீட்டுக்கு வந்தா மனம் தெளிவாயிடும். அப்ப கோயில் எப்படி இருக்கணும் வழிகாட்டுது? மனிதர்களுடைய வாழ்க்கையில நேரடியாக தொடர்புடையது கோவில் வழிபாடு. ஆனா அந்த கோவிலை நாம் சரியா பயன்படுத்தவில்லைங்கிறது ஒரு பக்கம். இறைவன் உள்ளே இருந்து கொண்டு நம்மை நினைக்கிறான், அதே நேரத்தில் இறைவன் உள்ளே இருக்கிறான், அவனை நாம் அறியவில்லை. யாராவது உள்ளே இறைவன் இருக்கிறான்னு யாராவது நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு ஸ்டேஷன், போலீஸ், கோர்ட்டு, வம்பு, வழக்கு எதேன்னு வருமா? வருமா? இதெல்லாம் நோட்ஸ் எடுங்க. நான் நோட்ஸ் இதெல்லாம் உரையில இருக்காது, திருமந்திர உரையில இதெல்லாம் இருக்காது. இப்ப இறைவன் யாரை காப்பாற்றுகிறான் ஒரு கேள்வி. திருமந்திரத்தை எடுங்க. இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே, ஒரு கேட்கலாம். பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. யார் இறைவனை நினைக்கிறார்களோ அவனை காப்பாற்று பாரபட்சம் இல்லை. அதே நேரத்தில் உன்னை விட்டா வேற கதியே இல்லைன்னு தப்பி ஓடுறாங்க பாருங்க. என்ன செய்யணும் அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறோம் தெரியாம சில பேர் தவிக்கிறாங்க. அவர்களையும் இறைவன் காப்பாற்றுகிறான், பேணி நின்றான். என்ன ஒரே கருத்து? நம்முடைய வாழ்க்கைக்கு ஆணி வேறாக இருப்பது இறைவன் தான். இறை சிந்தனை இல்லாமல் நம்மால் எதையும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது. இறைவன் அல்லும் பகலும் அருளுகின்றான். வல்லவன் வன்னிக்கு இறை இடை வாரணம் நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லன வேண்டாம். இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. அல்லுன்னா இரவுன்னு அர்த்தம், பகல் இரவு, அல்லும் பகலும். அல்லல்னு வார்த்தை வருது இல்ல, அதுதான் துன்பம் தானே. அல்லல், அல் இரவு, இருட்டு, மயக்கம் எல்லாம் இரவும் பகலும் அழுகின்றான். யாருக்கு பார்ப்போம்? ஒரு சின்ன உதாரணம், வல்லவன் ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும், சினிமாவில் தான் வரும். வல்லவனுக்கு வல்லவன், இந்த வார்த்தை எங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் வல்லவன் தான் வல்லவன். இப்போ 50 கிலோமீட்டருக்கு மேலே ஹெலிகாப்டருக்கு போகும், அதுக்கு மேலே 1000 கிலோமீட்டருக்கு பிளேனில் போகும், அதுக்கு மேலே மேலே மேலேருந்து போனோம்னா ஒரு பூமியை படம் எடுக்கணும். இப்போல்லாம் என் நல்லா இப்போல்லாம் எல்லாமே நல்லாவே தொழில்நுட்பம் நிறையா இருக்கு. பூமி ஒரு பிளானட், ஞாபகம் வச்சுங்க, அது ஒரு கோல். பூமியை படம் எடுக்கிறாங்க, படம் எடுத்தால் எப்படி தெரியும்? சும்மா சொல்லுங்க, தெரிஞ்ச வரைக்கும் தானே. ஒரு நீல கலரில் ஒரு பந்து அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம். பூ நடுவில் சூரியன், பக்கத்தில் பார்த்தா புதன் இருக்கும், அதுக்கும் பக்கத்தில் சந்திரன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பூமி இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அண்டவெளியில் பூமியும் ஒரு கோல், அது அந்தரம் தொங்கிட்டு இருக்கு. அது ஏன் நீல கடலில் இருக்கு? இப்போ செவ்வாயில் போய் சயின்டிஸ்ட் போய் எடுத்து என்ன எடுத்து வர்றாங்க? மண்ணை எடுக்கிறாங்க. மண் என்ன கடலில் இருக்கு? சிவப்பாக இருக்கு. மண் சிவப்பாக இருக்கிறதுனால அது செவ்வாய். இப்போ இன்னைக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க சிவப்பு மண்ணாக இருக்குன்னு. இப்போ செவ்வாயின்னு பேர் வச்சாங்களா? அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளி. மார்ஸ் ஓர் கடவுள், பாபிலோனியன் சால்டியர் வச்சது. நீ நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தியர்களும் கிரேக்கர்களும் செய்து வச்சிட்டாங்க. பின்னாடி சும்மா ஒரு 1000 வருஷத்துக்கு உள்ளதான் நம்ம வானசாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலே எல்லாம் கண்டுபிடிச்சி வச்ச எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், சால்டியர்கள், மெசபடோமியர்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சி வச்சதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சந்திரனுக்கு போகிறாங்க, சந்திரன் தண்ணி இருக்குங்கிறாங்க இல்லையா? சந்திரன் ஒரு குளிர்ந்த கிரகம். சந்திரனை பார்த்த உடனே ஐயா ஃபாரின் போவார் சொல்லிடலாம். சந்திரன் ஒரு நீர் கிரகம், இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க சந்திரன்ல தண்ணி இருக்கு, பனி கட்டி இருக்குன்னு. அதானே கண்டுபிடிச்சாங்க. பூமியை கண்டுபிடிக்கல, நல்லா கேட்டுங்க. பூமிக்குள்ளேயே இருக்கிறதுனால பூமியில இருக்கிறவங்க பூமியை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த பூமியை மேலேந்து போட்டோ எடுக்கும் பொழுது நீல கலர்ல தெரியுது. அப்ப மேக்சிமம் கடலால் சூழப்பட்டது, நீராறும், அதெல்லாம் பள்ளிக்கூடத்தோட படிச்சு முடிச்சுட்டோம். நீராறும் கடல் உடுத்த நிலம் மடந்தே கையில் உழுகு சுந்தரம்ல பண்ணது, நீராறும் கடல் உடுத்த. அப்ப இந்த உலகம் எதால் சூழப்பட்டது? தண்ணியில சூழப்பட்டது. நிலம் கொஞ்சோண்டு, நிலம் கொஞ்சோண்டு, நீர் சூழ்ந்திருக்கு. இப்ப திருச்சிக்கு ஏன் கடல் வரல? இத்தனை வருஷம் வாழ்றோம்ல, ஏன் கடல் வரல? தண்ணி வரலாமா இல்லையா? இது பின்னாடி பயன்படும். இந்த கருத்து நிச்சயமா பின்னாடி பயன்படும் உங்களுக்கு. திருமந்திரம் முழுக்க வரும் இந்த கருத்து. அந்த நிலத்தில் கடல்கரை இருக்கு பார்த்தீங்களா, நிலத்தில் வெப்பத்தை ஏற்படுத்தி அந்த கடல் தண்ணியானது உள்ளே வராமல் தடுத்து நிப்பாட்டுபவர் கடவுள். அதுக்கு வடவாகினின்னு பேர், வடவாகினி. இப்போ இன்றைய நூலில் இருக்காது, இதெல்லாம் பழைய நூல்களில் தான் இருக்கும். அது திருமந்திரம் போன்ற யோக நூல்களில் தான் இருக்கும். திருமந்திரம் ஒரு யோக நூல், ஞாபகம் வச்சுங்க. வன்னிக்கு இறை, வன்னின்ன நெருப்பு. அப்போ தண்ணீர் உள்ளே வராமல் வெப்பத்தை கொடுத்து நிலத்தை காப்பாற்றுபவன் இறைவன், வடவாகினின்னு பேர். அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ள ஜடராக்கினின்னு இருக்கு, இங்கே ஒரு அக்னி இருக்கு. உடம்புக்குள்ள சரியான விகிதத்தில் அக்னியை கொடுத்து உடம்பை காப்பாற்றுபவன் இறைவன், வல்லவன் வன்னிக்கு இறை. இது ஒரு வரியே போதுங்க. நம்ம உடம்புல தட்பமும் சரியா இருக்கணும், வெப்பமும் சரியா இருக்கணும். தட்பம் கூடுனாலும் பிரச்சனை. உடனே ஈஸ்னோபிலியா, டிபி, ஆஸ்துமா அப்படியே பட்டியல் நீளுது. வெப்பம் கூடி போச்சுன்னா உடம்பெல்லாம் கனகன கனகனன்னு. இவருக்கு பூன் பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்த மாதிரி ஆனால் என்ன ஆகும்? அந்த வெப்பு நோய் எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? யாராவது பார்த்துருக்கீங்களா? அழகாக சொல்லுவோம், பொழியர்கோன் எப்பொழு இத்த புகழியர்கோன்ற போற்றி நல்லா பாடுவோம். பாட்டு குறைச்சலே இல்லை தேவாரதம். வெப்பு நோய்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். வெப்பு நோயின்னா உடம்பு ஃபுல்லாக திகு திகு திகு திகுன்னு எரியணும். வாழைப்பட்டையை கொண்டு போனால் வாழைப்பட்டை கருவம். ஏன்னா ஞான சம்பந்தருடைய தங்கியிருந்த இடத்துல போன் பாண்டியனுடைய சொல்லினால் சமணர்கள் என்ன வச்சாங்க? தீ வச்சாங்கல்ல, அது அப்படியே அது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. பைய வயசுலே பாண்டியருக்காக வேண்டார். அது வந்தது அப்படி திருப்பி விட்டது. மெதுவாக அனுப்பினார், வேகமாக அனுப்பல. அந்த வெப்பம் சமமாக இருக்கணும், தட்பம் சமமாக இருக்கணும். உடம்புல தட்பமும் வெப்பமும் சரியாக இருக்கிறதுக்கு பேர் தான் சிதம்பரம். சிதம்பரம் போயிருக்கீங்கள? எத்தனை வாசல் அப்படி இருக்குங்க? நான்கு கோபுர வாசல் இருக்கும். அது நாலு பேர் போனதுக்கு சரியே கிரியே யோகம் ஞானம். அது நாலு கோபுர வாசல் இருக்கும். உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா டோட்டலாக ஒம்பது வாசல் அப்படி இருக்கும் சிதம்பரத்தில். உடம்பு தான் சிதம்பரம். சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்றைய விஞ்ஞானிகள் நடராஜருடைய காஸ்மிக் டான்ஸ் அதை போய் ரிசர்ச் பண்ணாங்க. சிவன் உயிர் கொள்கின்ற பூமி தானே? இது அமெரிக்கா இருக்கு, ரஷ்யா இருக்கு, ஜப்பான் இருக்கு, கொரியா இருக்கு, எவ்வளவோ நாடுகள் இருக்க, அதையெல்லாம் சிவன் உயிர் கொள்கின்ற பூமி என்ன சொன்னாங்க? தென்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டை நிறைவா போடணும் எங்க சொன்னாங்க? இதுதானே தென்னாடு. இந்தியாவில் கூட தென்னாடு சிறப்புன்னு சொன்னோம். அதில் சந்தோஷம் நமக்கெல்லாம். அது ஒன்று தான் சிறப்பு. ஓ, தென்னாட்டில் நம்மலாம் பிறந்துருக்கோம் ஐயா. தென்னாட்டை அப்படியே எடுத்தா அந்த பூமி 23 டிகிரி சாஞ்சி சுற்றுதுன்னு படிச்சிருக்கோம்ல. எப்பயோ எப்பயோ படித்த ஞாபகம் அதெல்லாம். இது கொஞ்சம் அச்சு மாறுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மாறும். அப்படி மாறுகன்றது பூமி இருக்குங்க சாஞ்சித்துங்களா? அந்த டோட்டல் வெயிட் இருக்கு இல்லையா, பூமியுடைய மொத்த வெயிட்டு, அந்த மாசுன்னு சொல்லுவாங்க, கன அளவோடு சேர்ந்து அப்படி சேர்த்து, அது ஒட்டு மொத்தமான வெயிட்டும் ஒரு இடத்துல குவியும் இல்லையா? இப்போ இந்த செல்ஃபோன் இருந்துச்சுங்களா, பதிவு பண்ணாங்கன்னா ஒட்டு மொத்தமான வெயிட் இங்கே வரும் இல்லையா, ஒரு இடத்துல குவியுது இல்லை. அது மாதிரி இந்த பூமி, இந்த பூமியினுடைய உலகத்தினுடைய நில உலகத்தினுடைய பூமியினுடைய ஒட்டு மொத்தமான வெயிட்டு ஒரே ஒரு புள்ளியில் குவிது இல்லை, அந்த ஒரு புள்ளி தான் நடராஜருடைய இடம் சிதம்பரம். அது தன்னுடைய விரல் நுனியில் அமுக்கிறார், தாங்கி பிடிக்கிறார். உலகத்தை இறைவன் தாங்கி பிடிக்கிறார். அதுதான் நடராஜருடைய ஆட்டம் அவ்வளோ பெருசுன்னு. அந்த உலகத்தையே இயக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான், உலகத்தையே தாங்கி பிடிக்கின்ற நடராஜ பெருமான் நம்முடைய உடம்பையும் தாங்குகிறான். எப்படி? உலகத்திலேயே ரெண்டு ராஜா இருக்கிற ஒரே ஊர் சிதம்பரம் தான். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாவே ஏகப்பட்ட பிரச்சனை. ரெண்டு ராஜா, ஒரு ராஜா நடராஜா. ஒரு ராஜா ஆடிக்கிட்டே இருக்காரு, ஒரு ராஜா படுத்துக்கிட்டே இருக்காரு. உண்மையா? ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது தூங்கும்போது ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருந்தா கோபம் வருமா வராது? உண்மையா தூங்கிக்கிட்டு இருக்கேன் ஆடிக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன, நான் ஆடிக்கிட்டே இருக்கேன் நீ தூங்கிக்கிட்டே இருந்த. ஒரு ஆடுறவருக்கும் பிரச்சனை, தூங்குறவங்களுக்கும் பிரச்சனை. இவர் பள்ளி கொண்ட ராஜா, அவர் நடராஜா, ரெண்டு ராஜா ஒன்றா இருக்காங்க, இதுதானே சண்டை போட்டுக்கவே இல்லை. இவர் மாட்டு தூங்குறாரு, அவர் மாட்டை ஆடுறாரு, ரொம்ப சாப்பிடுது. இப்போ இப்போ உடலில் இந்த ரெண்டு ராஜாக்கள் எங்கே இருக்கிறார்கள்? நடராஜா என்பது வெப்பத்தோடு சம்பந்தப்பட்டவர். அந்த ராஜா நின்று ஆடுகின்றார், அது உங்களுடைய இருதயம் தப் தப் தப் தப் அடிக்குதா இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நேரம், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் உடனே நேரா பெரிய டாக்டர் போவோம். ஏன், ஏதாவது ஆட்டத்தில் ஏதாவது பழுது வருதோன்னு. ஏன் அந்த ராஜாட்ட போக வேண்டியதானே, அதுக்கெல்லாம் மனசு வராது சார். உடனடியாக ஸ்பெஷலிஸ்ட். நின்று ஆடுகின்றான், மன்றுள் நின்று ஆடும் ஈசன், அந்த இருதயம் தான் நடராஜா. இருதயம் வந்து வெப்ப சம்பந்தப்பட்டது இல்லையா, அதனால வெப்பம் சரியாக இருக்க வேண்டுமானால் சிவன் நடராஜ பெருமான் நின்று ஆட வேண்டும். உங்களை ஆடிக்கிட்டு இருக்க அந்த ஆட்டமும் உள்ளே இருக்கிற ஆட்டமும் ஒன்று, அது வெப்பம். பக்கத்தில் ஒருத்தர் படுத்துக்கிட்டே இருப்பார், அது தட்பம் உடல்ல. சாப்பிட்ற சாப்பாடுல தண்ணியே சாப்பிட்றோம், நேரம் எங்க போய் படுக்குது? இறைப்பை அது எப்படி இருக்கு, படுத்திருக்கா? குளிர்ச்சியா இருக்கு. இறைப்பை படுத்திருக்கு, அது குளிர்ச்சி. அது பள்ளி கொண்ட பெருமாள் கோவிந்தராஜா. இருதயம் நின்றுட்டு இருக்கு, அது வெப்பம், அது நடராஜா. இப்ப தட்பமும் வெப்பமும் சரியா இருந்தாதான் உடம்பு சரியா இருக்கும். ரெண்டும் உங்க உடம்புக்குள்ளதான் இருக்கு. அதான் 27 நட்சத்திரங்கள்ல திருவோணம் திருஆதிரை, இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருன்னு பேரு. வேற எந்த நட்சத்திரத்துக்கும் திருன்னு வராது. வருதா? வராது. வருதுங்களா? எதுவும் வராது. திருவோணம் திருமாலுக்கு விட்டாச்சு, திருவாதிரைய சிவபெருமான் விட்டாச்சு. அதுதான் நேற்று ஞான சம்பந்த பெருமானுக்கு ஞானம் கொடுத்த நாள் நேற்று திருவாதிரை. திருகாழியில் பெரியபருத்தி கோட்டையில் நேற்று திருமுலைப்பால் உற்சவம், திருவாதிரையில் தான் நடக்கும். இப்படி தட்பமும் வெப்பமும் சமமாக இருக்க வேண்டுமானால் தில்லைக்கு செல்லுங்கள். இன்றைய திருமந்திர வகுப்பு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த சேத்திரக்கோவை திருத்தாண்டகம். இறைவன் எண்ணிறந்த தலங்களில் எழுந்தருளியிருந்து அருள் புரியும் நிலையை நாவுக்கரசர் சேத்திரக்கோவை திருத்தாண்டகத்தில் அருளி செய்துள்ளார். திருப்புகலூரில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளி செய்த திருப்பதிகங்களில் இதுவும் ஒன்று. தலங்களை நேரே சென்று வழிபடும் மதுகையும் காதலும் இல்லாதார்க்கு இதுபோலும் திருப்பதிகங்கள் பெரிதும் பயன் தருவனவாம். தில்லை சிற்றம்பலமும் என தொடங்கும் திருத்தாண்டகம் ராகம் அரிகாம்பு.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கியிருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் திருவிசைப்பா 7 பதிகம் திருப்பூவனத்தில் பாடியது பண் பஞ்சமம். பாண்டி நாட்டு தலமான திருப்பூவனம் மதுரைக்கு கிழக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.

மருதமரம், அரசமரம், பெரிய கோங்கு மரம், அகில் மரம் ஆகியவற்றை அடித்துக் கொண்டும், மலையில் உள்ள இரத்தினமணிகள் முதலிய வளங்களை கவர்ந்து கொண்டும் இறங்கி ஓடி வருகிறது வைகையாறு. வைகையாற்றின் கலைகள் மோதுகின்ற கரைகளின் பக்கத்தில் உள்ளதும் பெரிய கடை வீதிகளை உடையதுமான திருப்பூவனத்தில் திருக்கோயில் கொண்ட பெருமானே, நீ எனக்கு திருவருள் புரிந்தாய், என்னை அடியவனாக ஆட்கொண்டாய், இந்த சிறியவனுக்கு இன்பம் தரும் பொருள் இன்னது என்று காட்டினாய், பேரருள் புரிந்தாய், பெரிய இன்பத்தை தந்தாய், உன் பெருமையைக் காட்டிலும் பெரியதாகிய ஒன்று உள்ளதோ? இல்லை, இல்லை.

இனிய நீர் பொய்கையில் வாழை மீன்கள் நீரறிந்த அந்த பொய்கையில் தெளிந்த தேன் பாய்ந்து ஒடுக வைக்கும் பூஞ்சோலைகள் சூழ்ந்ததும் பெரிய கடைவீதியை உடையதுமான திருப்பூவன திருக்கோயிலில் எழுந்தருளும் பெருமானே, ஆதிசேடனாகிய பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்ட திருமாலும் பிரமன் முதலிய தேவர்களும் உன்னை காண வேண்டுமென்று பல்லாண்டு காலம் பேராவலோடு காத்திருக்க நீ என் மனத்தில் புகுந்து நின்றாயே. இந்த எளிமையை நான் என்றும் மறக்க மாட்டேன்.

பெரிய திருவிழா காலங்களில் தேவாரம் பாடும் அடியார்களுக்கு பின் செல்வோர் அந்த பாட்டின் மேல் கொண்ட விருப்பினால் ஆடுவார்கள். அவர்கள் சடையில் உள்ள பூக்கள் அவிழ்ந்து விழுந்து நிரப்பப்பட்ட பெரிய கடை வீதிகளை உடைய ஊர் திருப்பூவனம். அங்கே கோயில் கொண்ட பெருமானே, கடல் அலைபோல் ஒலிக்கும் உன் உடுக்கை ஒலிக்க வேண்டும். அதன் நடுப்பகுதிக்கும் உன் கைக்கும் கட்டப்பட்டுள்ள கயிற்றினால் அதன் இரு பக்கத்திலும் ஒரு நாவே சென்று தாக்கி ஒலி எழுப்ப வேண்டும். நீ வந்து இப்படி ஒரு நாளாவது எங்கள் கண் முன் காட்சி கொடுக்க மாட்டாய்?

மண்ணழகுக்குரிய இயல்பான இருள் சூழ்ந்த உயர்ந்த சோலைகளில் வண்டுகள் பாடுகின்றன. புண்ணியம் செய்த பெண்கள் நடனமாடுகிறார்கள். இவர்கள் ஆடும் பெரிய கடைவீதிகளை உடைய திருப்பூவனத்தில் கோயில் கொண்ட பெருமானே, என் கண்ணின் கருமணியின் உள்ளே நீ புகுந்தாய், ஒன்றாகக் கலந்து ஒடுங்கிவிட்டாய். நீ அவ்வளவுக்கு நுட்பமானவன் என்பதை அறிவேன். எம்பெருமானேன், நின் பெருமை அணுவையும் கடந்தது என்பதையும் அறிவேன்.

உயர்ந்த மாளிகைகளில் இரவு நேரத்தின் இருட்டை போக்க நிலையாக வைத்துள்ள விளக்குகள் மிக அதிகமாக பலகணிகளின் பக்கத்தில் விளங்குகின்றன. பெரிய கடைத்தெருக்கள் திகழ்கின்றன. இத்தகைய திருப்பூவனத்தில் கோயில் கொண்ட பெருமானே, கொடிய வினைகளை உடைய நான் பாசமென்னும் கடலை கடந்தேன். ஐம்புலக்கள் வரை மெல்ல விரட்டினேன். உன் திருவடிகள் இரண்டையும் அடைய வேண்டிய முறைப்படி திருத்தொண்டு செய்து அடைந்திருக்கிறேன். நீ அருள் செய்க அல்லது அருள் செய்யாமல் விடுவாய், அது உன் திருவுள்ளம்.

பார்த்தவர் மனம் மகிழும்படி நீ பிச்சாரண திருக்கோலத்தில் வந்து பிச்சை கேட்டாய். அதைக் கண்டு மயங்கிய பெண்களின் கூந்தல் உன்மேல் கொண்ட காதலால் அவிழ்ந்தது. அங்கே இருந்த வண்டுகள் பறந்து பொம்மென இசை பாடுவதும் பெரிய கடை வீதிகளை உடையதும் ஆக பூவனம் மாறியது. அங்கே கோயில் கொண்ட பெருமானே, திருந்திய செம்மையான மனமுடைய சான்றோர்கள் உன்னிடம் அன்பு செலுத்தும் மனத்தை கொடு என்று உன் சிவந்த திருவடிகளைத் தொழுது நின்று அது கிடைக்காமல் வருந்துகிறார்கள். அப்படியிருக்க நீ என் மனத்தில் குடிகொண்டு இருப்பாயா? அதற்கு நான் என்ன தகுதி உடையவன்? என் அடிமைத்திறம் என்ன அவ்வளவுக்கு உயர்ந்ததா? நான் அறிய மாட்டேன்.

மின்னல் என்று சொல்லத்தக்க பொன்னாலான மாளிகைகள், முற்றங்கள், விளங்கக்கூடிய பிறைச்சந்திரன் வந்து தவழும் உயர்ந்த மாடங்கள், பொன் போன்ற மதில்கள், பெரிய கடை வீதிகள் ஆகியவற்றை உடைய திருப்பூவனத்தில் கோயில் கொண்ட பெருமானே, புகழ்ந்து சொல்லும் தகுதிமிக்க நான்கு வேதங்களும் உணர முடியாத சூழ்நிலையில் ஒளிந்து கொண்ட நீ என் கண்மனத்தில் புகுந்தாய், என் கண்வலையில் அகப்பட்டாய். இந்த கருணையை விட பெரியதொன்று உள்ளதோ?

0: கோயில் கொண்டு என்னை ஆட்கொண்ட தூய்மையன் உமையவளை இடப்பாகத்தில் ஏற்றவன் வெண்மையான கோவணம் உடுத்தி வெள்ளையான மண்டை ஓட்டை கையிலேந்திய இளைஞன் அழகலாம் மிக்க தீப்போன்ற செந்நிறத்து சிவபெருமான் அப்பெருமானை செழுமையான வேதங்களை அறிந்த புகழ்மிக்க கருவூர்த்தேவனாகிய யான் உரைத்த பாவண்ணம் மிக்க தமிழ் பாடல்கள் பத்தையும் பாட வல்லவர்கள் சாரூபம் எனப்படும் சிவபெருமான் திருவுருவத்தையே பெறுவார்கள். இப்பதிகத்தில் பாவனத் தமிழ் பத்தும் என்று குறிப்பிடப்படுவதால் பத்து பாடல்கள் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. எட்டு பாடல்களே கிடைத்துள்ளன, மற்றவை கிடைக்கவில்லை. நமக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: திருக்காலாத்துள்ளோ பன் பொலிகவா பதிகையன் 40
4: வாயமதிகளிலும்

0: 5000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: 12-ஆம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஏழாவது பாடல் தேவர்கள் அமரர்கள். வேறு தேவர்களுக்கு அமரர்கள் வேறு. அமரர்கள் என்றால் சாவாமல் இருப்பவர்கள் என்று பொருள். அமரர்கள் மேலே இருப்பவர்கள். அமரர் ஆகிவிட்டார் கூட எழுதுவான், போனவங்களை அமரர் ஆகிவிட்டார் என்று எழுதுவார்கள். அதனால அமரர்கள் என்றால் இறப்பில்லாதவர்கள், இறப்பில்லாதவர்கள், வானுலகத்தில் இருப்பவர்கள், உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அமரர்கள் எண்ணில்லாதவர்கள், தேவர்கள் எண்ணில்லாத 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுவது. அதற்கு மேல எண்ணில்லாத தேவர்கள் எல்லாம் தேவர்கள்லாம் எங்க இருந்து போனான்னா எல்லாம் இங்க இருந்து தான் போனவன். இங்க இருந்து போய் எங்க தேவர்களா இருக்கிற, இங்க இருந்து போய் மந்திரியா இருக்கிற மாதிரி. இங்க இருந்து போய் அங்க போனவன என்ன, சட்டசபைக்கு போனவன என்ன பேரு, மந்திரி. சட்டசபைக்கு போனவன மந்திரி, மனுஷன் தானே மந்திரி. அது போல தேவலவுக்கு போனா தேவர், நரகலவுக்கு போனா நரகர், மேல போனா சுரர், கீழே போனா நரகர், நரகர். அதனாலே அப்படிப்பட்ட தேவர்களுக்கு அவன் எப்படி இருக்கிறான் என்றால் அவன் அறிய முடியாதபடி இருக்கிறான். தேவர்களுக்கு அவன் அறியவனாயும் அறிய முடியாதவனாயும் இருக்கிறான் சொல்லுவான். அதனாலே அந்த தேவர்கள் எப்படி அவனை நினைக்கிறார்கள் என்றால், அது பழச்சுவையாக இருக்கும், அது அமுதமாக இருக்கும், அது அறிவதற்கு அரியதாக இருக்கும், அது எளியதாக இருக்கும் என்று சொல்லி அந்த தேவர்கள் இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். தேவர்கள் கடவுளை பத்தி சிவனை பத்தி எண்ணும் போது சிவன் எப்படி இருக்கிறார் என்றால் அமுதம் போன்றிருக்கும், பழம் போன்றிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். சொல்லுகிறார்கள் அறிவதற்கு அரியதாக இருப்பவன், ஈடியதாக இருப்பவன் என்று தேவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் அறிய முடியவில்லை, அவர்களால அறிய முடியவில்லை. அது வண்ணம்தான் சேயதென்று வெளியே என்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தா என்று அங்கு எண்ணந்தான் தடுமாறி இமையோர் ஊட்டம் எய்துமாறு அறியாத எந்தாயுன்றன் வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கலர்கள் அவை காட்டி வடியத்தேனை தின்னந்தான் பரவாமல் காத்தாட்பண்டா எம்பெருமாறு என் சொல்லி சிந்திக்கேனே என்பது திருச்சதம். அதனாலே தேவர்களாலே அறிய முடியவில்லை என்று சொன்னால், தேவர்கள் உலக போகங்களையே விரும்பி அங்கிருக்கிற சுகத்தையே விரும்பி அதையே பெரிதாக எண்ணி மகிழ்ந்து இருக்கிற காரணத்தால சிவஞானம் அவர்களுக்கு வராது. சிவஞானம் அவர்கள் செல்வத்திலேயே மிதந்து கொண்டிருக்கணும், சிவஞானம் எங்க வரும், அதையே பெரிதாக எண்ணி அதையிலேயே மூழ்கிக்கொண்டிருக்கணும், சிவஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சிவஞானம் வராது. அவர் அளவில்லாத போகத்திலே மூழ்கி இருப்பவர்கள் தேவர்கள், அளவில்லாத போகத்தில. அது இவனை வழிபட்டுத்தான் அங்க போயிருக்கிறாரு, சிவனை வழிபட்டுத்தான் அந்த போகத்தையே அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அடைந்திருக்கும் போது அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் அந்த சுகம் பெருசா தெரியும், அந்த சுகம் பெருசா தெரியும். மலையோ நல்ல ஏசி பங்களா, ஏசி கார்ல போயிட்டு போன நிறைய இருந்துச்சுன்னு வச்சு, நல்ல மனைவி, நல்ல புள்ளவள், நல்ல காரு, எஸ்டேட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு என்னமா இருக்கும், யமனெல்லாம் மறந்துடுவோம். யமே வருவான், நமக்கிட்ட இவ்வளவு வசதி இருக்கும் போது யமே வருவானா அப்படின்னு கூட இருக்கும் உண்டா இல்லையா. அந்த சுகம், அந்த சுகம் சரீரமும் நல்லா இருந்து அதை அனுபவிக்கிறதுக்கு, சரீரமும் நல்லா இருந்து நல்ல உணவு, நல்ல பெண்ணு, நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல பங்களம், கொடைக்கானல் எஸ்டேட் ஊட்டியில வச்சுக்கா. மனுஷனுக்கு கடவுளை நினைக்க சிவஞானம் எல்லாம் பெருசா தெரியும், சிவஞானம் பெருசா தெரியும். இவ்வளவு சுகபோகங்கள் இருக்கிறவனுக்கு சிவஞானம் பெரிதாக தெரியும். அதை இந்த 11ஆம் திருமுறையில நம்பி ஆண்டார் நம்பிகள் சொல்றாரு, திருநாவுக்கரசர் மேல உண்மையான பக்தி உள்ளவனுக்கு இப்படி புத்தி இருக்கும். திருநாவுக்கரசிடத்திலே உண்மையான பக்தி உள்ளவனுக்கு இப்படி புத்தி இருக்கும் சொல்றாரு. எப்படி புத்தி இருக்கும்னா, செல்வம் இல்லை என்று வருந்த மாட்டார்களாம். திருநாவுக்கரசிடத்திலே உண்மையான பக்தி உள்ளவர்கள் செல்வம் இல்லை என்று வருத்தப்பட மாட்டார்களாம். இந்திரனை போன்ற செல்வம் உடையவர்களா இருந்தாலும் இந்த செல்வம் நிலையில்லாதது என்று எண்ணுவார்களாம். நல்லா விளங்குதா? இப்ப இந்த சொல்லலாம் கேட்கும் உங்களுக்கு ஆச்சரியமா ருசியா தெரியுதா தெரியலையா? திருநாவுக்கரசர் மேல உண்மையான பத்தி உள்ளவனுக்கு எப்படி இருக்கும்னா, தரித்திரத்தில் இருந்தாலும் அதை பத்தி வருந்த மாட்டார்களாம், வருந்த மாட்டார்கள். இந்திரனை போன்ற செல்வம் உடையவர்களா இருந்தாலும் இது நிலையில்லாதது என்று எண்ணியிருப்பார். இலை மாடன்றிடர் இந்திரனே ஒத்துரு குறைவற்றாலும் இளையாதி செல்வம் எனவே கருதுவர் நீழ்சென்ம கடலிடையிற்புக்கு அலையார் சென்று அறநெறியாகுங்கரை அன்னப்பெறுவர்கள் வண்ணத்தும் சிலை மாடந்துகள் புகழ் ஆமூர் உரை திருநாவுக்கரசன் போரே என்பது பதினோராது. அதனாலே சிவஞான உடையவர்களுக்கு இப்ப நாயன்மார்கள் அரசர்களாக இருந்தார்கள் அல்லவா, மந்திரிகளாக இருந்தார்கள் அல்லவா, மந்திரிகளாக இருந்தார்கள், அரசர்களாக, சேனாதிபதியாக, முராஸ்தாராக அப்படிலாம் இருந்தாங்கள் அல்ல, அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, இந்த செல்வன் நிலை இல்லாது என்று எண்ணி சிவனை பற்றி இருந்தார்கள், சிந்தை செய்வது சிவன்கடல் என்று எண்ணி இருந்தார்கள். இப்ப சேரமான் பெருமாள் நாயனார் அரசர், மெய்ப்புற நாயனார் அரசர், நிந்தசீர் நெடுமாற நாயனார் அரசர், கூற்றுவ நாயனார் அரசர், எத்தனை பேர் அரசர்கள் மந்திரியானார், அவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டால், நிலை இல்லாததையும் நிலை உள்ளதையும் தெரிந்திருந்தார்கள். நிலை இல்லாததையும் நிலை இல்லாததையும் தெரிந்திருந்து நிலை இல்லாததாகிய இந்த செல்வத்தில் இருந்து கொண்டு நிலையான செல்வத்தை பற்றி கொண்டார்கள். அதனாலே அவர்களுக்கு சிவஞானம் வந்தது. சிவஞானம் வந்ததுனால வீடு வீடு கிடைத்தது. தேவர்களுக்கு அளவில்லாத செல்வத்தில் மூழ்கி இருக்கிறதுனால அவர் சிவஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிவஞானம் வராமையினால சிவனை அறிய முடியாம திண்டாடுகிறான். அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார், தேவர்களும் அறியார். தேவர்களுக்கு இப்படி அவன் இருக்கிறானா, குழம்பி கொண்டிருக்கிறார்கள, நமக்கு அவன் என்ன பண்றான்னா, அவனே வந்து நமக்கு, இப்ப நம்ம அவனும் அவனை அறிய முடியவில்லை, அவனே வந்து நான் என்னை பார்த்து கொள்ளுங்க, என்னுடைய உருவம் இதுதான், என்னுடைய உருவம் இதுதான், என்னுடைய பெயர் இதுதான், என்னை வணங்குகின்ற முறை இதுதான் என்று அவனே காட்டுகிறான். அது வானே நிலனே பெறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்தாட்கொண்டு வான்வார்கள் வாழ். அவனே வந்து காட்டவில்லை ஆனால் நமக்கும் தெரியாது. ஆனா அவன் என்ன பண்றான்னா, நாம ஏழைகள் என்று அப்பாவிகள் என்று இறங்கி வந்து கொஞ்சம் பத்தி பண்ணினா போதும்னு சொல்லி அவனே வந்து காட்டான். கொஞ்சம் பத்தி பண்ணி நம்மளை நினைச்சா போதும் என்று சொல்லி அவனே நமக்கு அந்த வழிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுக்கிறான். அந்த வழிமுறைகளை வகுத்து கொடுக்கிறார். என்ன காரணம் என்று சொன்னால், நமக்கு அந்த தேவர்களுக்கு இருக்கின்ற செல்வம் இல்லையா, ஒண்ணு அயாலே பத்தி இருக்கின்ற காரணத்தினால, இந்த செல்வம் நிலையில்லாதது என்கின்ற ஒரு நினைவு இருக்கின்ற காரணத்தினால அவனை பரவாயில்ல, அவனுக்காக உனக்கு எவ்வளோ தேவலாம், பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு கீழே இறங்கி வந்து நமக்கு அவன் அருள் செய்கின்ற வழியை காட்டுகிறான், தன்னை காட்டுகிறான். அது வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி வழியற்றேரை தின்னந்தான் பிறவாமல் காத்தாட்கொண்டாய் என்று சொல்லுகிறாரா. அதனாலே மனிதர்களாயிருந்தாலும் இவர்கள் நம்மை நினைக்கின்றார்கள், நம்ம மீது பத்தி பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அவனே இறங்கி வந்து இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே, இவன் அவன் எனவே, இவன் அவன் எனவே, இவன் அவன் புரியுதா, இவன் என்கின்ற இந்த திருவினிதான் அவன். இப்ப அவன் என்று சொன்னால் சுரூப லட்சணத்தில இருக்கின்ற தன்னியல்விலே சுரூப லட்சணத்தில அருவமாக யாராலும் காண முடியாததாக இருக்கிற அந்த திருமேனியுடையவனாய் பெருமான் தான் இந்த திருமேனி விழுந்திருக்கிறார். அது கற்பனை கடந்த சூதியாயிருப்பது இது கருணைய திருவுருவமாக வந்திருக்கிறது. கற்பனை கடந்த சூதி தான் இப்பொழுது இப்படி திருவுருவத்து வந்திருக்கு. கற்பனை கடந்த சூதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமர சிரத்தின் மேலா சிற்பர வியூகமாக திருச்சிற்றம்பலத்தில் ஒன்று பொற்புடன் நடஞ்சுகின்ற பூங்கடல் ஓற்றி ஓற்றி என்பது பெரிய புராணம். அதனாலே கற்பனைக்கு எட்டாததாய், கருத்துக்கு எட்டாததாய், காண முடியாததாய், அருவ நிலையாக சோதியாக உணர்ந்தமாமுனி ஒரு உம்பரோடு விழுந்தால் உருவருக்கும் தெரிவு பொருளாக இருக்கின்ற பொருளாய் கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கரித்து நோக்கரிய நோக்காக இருக்கின்ற அந்த பொருள் தான் இந்த பொருளாக வந்திருக்கிறது. இது அவன் திரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்து இவ்வளவு இனிமையாக நமக்கு வழிகாட்டுகிறான். இதெல்லாம் பெரிய வரப்பிரசாதம், நமக்கு மனிதர்களுக்கு அடுத்த வரப்பிரசாதம். இதெல்லாம் உணர்ந்தால் இந்த சமயத்தினுடைய பெருமையும் இந்த ஜாமியினுடைய பெருமையும் நமக்கு வந்து இந்த கருணையும் தெரியும். அதான் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிதி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பெறவே அறிவறியான் கோலமும் நம்மையால் கொண்டருளி கோதாட்டு சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கள் ஏலக்குழலி பரிசியலோரம்பாவா என்பது திருவம்பாள். அதனால தேவர்களுக்கு அறியவனாக இருக்கிறவன் மனிதர்களாக அப்பாவிகளாக இருக்கின்ற நமக்கு அவன் எளியவனாக வந்து திருக்கோயில் உண்டு எழுந்தருளிலிருந்து இந்த திருவுரு அவன்தான் இந்த திருவோடு இந்த திருவுருவத்தோடு இருக்கிறான் என்று நமக்கு காட்டி அவனை வழிவிடுகின்ற முறையை காட்டி அவன் அவனுடைய கருணையை காட்டி இப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறான் என்பதே இந்த திருவாசகத்திலே இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்களுந்தருள மதுவாளர் பொழில் திரு உத்தர ஓஷமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னன். அதனால தேன் கொழுகின்ற பூஞ்சோலைகளையுடைய உத்தரகோஷமங்கையில் எழுந்தருளி இருக்கின்ற தலைவனே திருப்பெருந்துறையில் இருக்கிற சுவாமியே எது எமை பணி கொள்ளுவார் எங்களை எந்த வகையிலே ஆண்டு கொள்ளுகிறாய் நாங்கள் என்ன பணி செய்வது எங்கள் நாங்கள் என்ன பணி செய்வது தொண்டு செய்வது அதை எமக்கு வகுத்து தருவாயாக எது எமை பணி கொள்ளுமாறு எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் எது எமை படிகொழும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த திருவாசகம். அதனால தேவர்களுக்கு அரியவனாயிருப்பதும் பத்தர்களாகி நமக்கு எளியவனாக இருப்பதும் இந்த திருவாசகத்துல நன்றாக தெளிவாக சொல்லுகிறார். அது மாலையனுக்கு அறியானே மாதவரை பிரியானே மாலையனுக்கு அறியானே மாதவரை பிரியானே மாலையனுக்கு அரியவனாக இருக்கிறான் மாதவர்களாகிய பக்தர்களுக்கு எளியவனாக இருக்கிறான். எளியவனாகவும் இருக்கணும் அரியவனாகவும் இருக்கணும். அது தேவரும் அறியா சிவனையே போற்றினார் தேவரும் அறியா சிவனையே போற்றினார். அதெல்லாம் தேவர்களுக்கு அரியவனாக இருக்கிறான் நமக்கு எளியவனாக இருக்கிறான். அது திருவாசத்துல பல இடங்கள்ல வரும். அளவறுப்பதற்கு அரியவன் அடியவர்க்கு எளியான் என்பது திருச்சிறப்பு. ஆகையினால இப்படி இந்த திருவாசகத்துல இப்படி அவனுடைய தன்மையை இப்படி சொல்லி காட்டுகிறார்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

திரு வெஞ்சமாக்கூடல் திருத்தலத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடைந்து வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் எரிக்கும் கதிர்வேய் உதிர்முத்தமொடு. இப்பதிகம் அமைந்த பண் கொல்லிக்கவ்வானம் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம் மூன்றாம் பகுதி. பாடியிருப்பவர் சென்னை தணிகை வீரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த கொல்லிப்பண்ணில் அமைந்த 2 திருப்பதிகம், திரு கோடி குழகர் பண்வரிசையிலே 32 திருப்பதிகம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 23rd திருப்பதிகம் செத்திலா 10 என்கிற இப்பதிகம் திருப்பெருந்துறையில் அருளியது சிவானந்தம் அளவறுக்க ஒண்ணாமை என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் பாடப்பெறுகின்றது. அன்பர்கள் கேட்டு சிவபுண்ணியம் பெறுவார்களாகுக.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: நித்தம்மானாலம் நீரம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னே என்னும். அவன் நித்தமனாளர் அல்ல. நீங்க ஒரு காலத்திலே போறீங்க, எல்லாம் ஒரு காலம்தான் உங்களுக்கு. எங்க பெருமான நித்தம்மனாளம் நீரம்ப அழகியன் இங்க சார் சார் என் சித்த திருப்பரால் அன்னே என்னும் எவ்வளத்திலேயே இருக்காங்க. அப்போ நாமெல்லாம் நமக்கு கிடைக்கிற தகுதி எல்லாம் ஒரு காலம்தான். ஆனா பெருமான் நித்தமனால் என்னைக்கு அம்மையோடு அப்பனாகி சரி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். நீ அம்மையோடு அப்பனாகி என்றும் சரி ஒழியாது இருப்பான். நாமெல்லாம் மனைவியோடவே கூட இருக்கணுமா? கல்யாணம் ஒரு வருஷம் வரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம். இந்த சிவ சபை குறிப்பென்றும் நீக்கி விடுவேன். எங்க மாப்பிள்ளைய காணும்? மாப்பிள்ள உள்ளே நோண்டிட்டு இருக்காரு. என்ன மாப்பிள்ள இங்க வாங்க என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லையே அப்படின்னு புடவை முடிச்சு போட்டு புடவை முடிச்சு போட்டு எடுத்துட்டு போறாங்களா? அது என்ன போய் போனேன்? நீங்க என்ன நம்ம எல்லாம் அப்படி பரவாயில்ல, நாம என்ன ஒரு வேஸ்ட் கட்டிட்டா சார் தான் போயா அப்படின்னு சொல்லுவாங்க. கூட வேஸ்ட் மாத்தலாமான்னு நம்ம மனம் வேணும். இப்போதையா வாங்க அப்படின்னு சார். சரி நம்ம தெருவும் நம்மள என்ன சார் தான் போங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க அப்படி இல்ல. அது சொற்பொழிவுனா சொற்பொழிவு போகும்போது கட்டிக்கிறது. அப்புறமா அவர்கிட்ட ஒரு கோயிலுக்கு போறதுன்னா நேத்து கட்டணும், நீ கட்டக்கூடாது. ஏன்னா போட்டோ எடுத்துக்கிறான் கிடையாது. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி. அப்புறம் கல்யாணத்துக்கு போகும்போது அதுக்கு ஒரு தனிப்படுற. ஆஹா, அந்த அந்த ஒவ்வொன்றும் டிசைன் மாற்றுவாங்க. அத்தனை தடவை மடிக்கும் போது எல்லாம் அவங்களே மடிப்பாங்க. இது சிவ அதெல்லாம் சபை குறிப்பில் இருந்து விட்டுருக்கும். அப்படி இருப்பது ஒரு காலை இல்லை. ஆனா எங்களுடைய பெருமானுக்கு மட்டும் நித்தமனாலம், நித்தமனாலம். இதெல்லாம் திருவாசல பின்னால படிக்க போறோம். அதனால் எனவே மணாலா போற்றி பஞ்சேரடியால் பங்கா போற்றி. எங்க அம்மா கால் எப்படி இருந்தாரு? இலவம் பங்கி எவ்வளவு மென்னு? ஆமா, அது கெட்டுது போ. எங்க அம்மா கால் அப்படி இருந்தாரு, அவ்வளவு மென்ன. ஆமாப்பா, பஞ்சின்மே பஞ்சேரடியால் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி. இதுதான் திருவாசகம் இருக்கிற குறிப்பு அடிக்கடி சொல்றது. திருவாசகம் ஒன்று பெருமானுடைய அந்த பரந்த மேலான தன்மையை சொல்லிக் கொண்டிருக்க, இன்னொன்று இப்படி இருந்த பெருமானை தெரிஞ்சிட்டனி தெரிந்து விட்டனி. அந்த இடையிடையே அந்த பிரிவாற்றாமை அவருக்கு உள்ளே இருந்தது. கொஞ்ச நாள் தான் இருந்தார், அந்த கொஞ்ச நாள் அவருக்கு ரொம்ப பெருசா பண்றது. அதனால பாருங்க, திடீர்னு அருமையா பாராட்டிட்டு இருந்தவர் இப்ப என்ன சொல்றார்? அலந்தேன் திடீர்னு அந்த பிரிவாற்றாங்க. சரி, அந்த ஆண்டவன் எப்ப நம்ம கூட இருக்கிறது? அது யாரெல்லாம் ஆண்டவனை சென்று விட்டாங்க, நாம ஒரு மட்டும்தான் கீழே எங்க இருக்கிறோம் என்று அந்த நினைவு வந்ததுனால அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி ரொம்ப மிக வந்தி கொண்டிருக்கிறேன். அது இலங்கு சுடரியம் ஈசா போற்றி. தொடங்குகின்ற ஒளியாக இருக்கின்ற பெருமானி நீ வணக்கம். கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி. இப்படி ஒரு பதி இருந்ததுதான். அந்த பதி எங்க இருக்குன்னு தெரியலங்கிறாங்க. கவைத்தலை என்று நீ சொல்லியிருக்கிறேன். திருவாசக திருப்பதிகள் என்று ஒரு ஆயுமானம் எடுத்துக்கொண்டா நல்லது. எங்க எவன் எடுத்துக்கிறேங்க? எங்களுக்கு எல்லாம் வயசாயிட்டு எதுவுமே எடுக்க முடியல. திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள் என்று எல்லாருக்கும் தெரியும். திருப்பெருந்துறை தெரியுது, சீர்காழி தெரியும், திருவண்ணாமலை தெரியும், வந்து தில்லை தெரியும், ஈங்கோய்மலைன்னு அவரே சொல்றதெல்லாம் தெரியும். இந்த கவைத்தலை மேவிய எங்க இருக்குது? எந்த கொங்கு நாட்டிலே எந்த பகுதியிலே எங்க இருக்குன்னு பார்க்கணும். நான் தான் சொன்னேன், ஒரு சர்வே பண்ணணும். அநேகமா அந்த மணிவாச திருத்தலுக்கு வரணும்னா பாண்டி நாடும் இப்ப இருக்கிற கொங்கு நாட்டு பகுதியும் சேர்த்து நம்ம ஆராயணும். இங்கே அந்த ஈரோடு தாண்டி கொஞ்சம், அதே போல ராமேஸ்வரத்திலிருந்து அந்த கடற்கரை வழியா வரணும். ராமேஸ்வரம் டு மதுரை கடற்கரை வழியா ரோடு வருது, அந்த பாதையில வரணும். உத்தரகோசம் அங்கெல்லாம் அந்த பகுதியில தான் ஏதோ சில ஊர் இருக்கு. போய் இருந்து தங்கி செய்யணும். நீயே சொன்னேன், இது செய்யறதுக்கு ஒரு நாள் பேசணும் போது பொள்ளாச்சி மாலிங்க மரத்துல சொல்லிட்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு வேன் தர்றேன், ஒரு டைஜஸ்ட் தரேன், ஒரு கிருத்து தரேன், போயிட்டு வாங்கிறாரு. இருந்தாதான். அப்ப என்ன செய்யலாம், ஒரு வேன் இருக்குன்னா ஒரு டைட்டிஸ்ட் ஒரு ஆள் இருக்கணும், அதுல மன்னன் மன்னன். அதனால ஒரு நூலாசிரியர் என்ன எப்படி வேலை செய்யணும்னா கேக்கணும் போய் உட்காந்து முடியுமா, போகணும் பாகணும், ஐயா உத்தரகோஷம் அங்கே வயசான பெரியவங்களை மாடு வீடு மேய்ச்சிருக்கவங்களை போய் அங்க இருந்து ஐயா யாருங்க நீங்க, நாங்கெல்லாம் இந்த பக்கம் கும்பகோணம் ஆயவரம் பக்கங்க இந்த பக்கம் வந்தங்க, இங்க நீங்க ஐயா ரொம்ப காலமா இந்த பகுதியில தான் அங்க இருக்கிறது ஐயா, அந்த பதில் இந்த கவைத்தலை அப்படிங்கிற மாதிரி கவை கவையூர் அவங்க கவைத்தலைன்னு சொல்லக்கூடாது, இந்த கவையூர் குவையூர் அப்படின்னு ஏதேனும் ஒரு ஊர் இருக்குதுங்களா அப்படின்னாரு. நான் அந்த காலத்துல போனது அந்த உத்தரகோஷ மங்கத்தை மங்கைய பகுதியில ஒரு கவையூர்னு இருக்குதுங்க, அதை கேட்டீங்கன்னா தெரியும், உடனே அந்த அந்த ஊருக்கு போகணும், அந்த ஊர்ல இருக்கீங்களே அங்க இருக்கிற வயசானவங்களை பிடிச்சு இதுக்கு ஊரு என்ன பேருங்க, இது கவையூரும் பாங்க அப்படின்னாரு, இது இதுதான் பேருங்களா வேற இதுன்னு பேருங்களா அப்படிங்கும்போது இன்னொரு பெரியவர் வருவார், என்னாரு ஏதோ நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க தாத்தா கவைத்தலையும் பாங்க ஆஹா அப்படி கண்டுபிடிக்க வீட்டுக்குள்ள ஒரே கவைத்தலை, இது ஒரு ஊர் போகணும், இதுக்கேதான் நோபல் பரிசு கொடுக்கணும், கவிதை ஒரு ஊர்னு கண்டுபிடிச்சுட்டானே அதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்ப்பா, நீங்க இப்படி கண்டுபிடிக்கணும், தயாரா இருக்காரு எங்களை எங்க மடத்தை விட்டு போக முடியலையே, பெரிய பிராணம் ஒண்ணு ஒரே எழுதிட்டோம், அது ஒரு பத்து பிரவும் திருத்தியாச்சு, அது ஏறி இறங்கிட்டதுன்னா பெரிய பிராணம் வந்துட்டுன்னா செஞ்சுக்க அவ்வளவு தெரியும், அதுக்கு மேல மரணம் செய்ய முடியாது, அவ்வளவுதான் நம்ம ரொம்ப ரொம்ப கடைசி அல்ல இது தம் கட்டி செய்யறோம். ஏன்னா ஒரு 25 வயசுல தொடங்கினது நூல் வேலை, வயசு போய் 70 எவ்வளவு நாள் தான், எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்று சொல்லி எவ்வளவு நாள் செய்யும், படிக்க ஒரு கண்ணாடி பார்க்க ஒரு கண்ணாடி வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் பிராணம் எடுக்கிறது, என்னையா கண்டிங்க அந்த நூல் எல்லாம் படிச்சதுல என்னது, படிக்க ஒரு கண்ணாடி பார்க்க ஒரு கண்ணாடி இரண்டு இருக்கிறது, ஏன்னா எடுத்துக்கிறதெல்லாம் இலக்கணமும் சித்தாந்தமும் எடுத்துக்கிட்டோம், இது ரெண்டு வரட்டெடுப்புன்னு எல்லாருக்கும் பேரு, எங்களுக்கு ரொம்ப பாவோட தேங்கல் அந்த தேங்குது, அது எவன் மதிப்பாங்க, நீ ஏதாவது அவனும் அங்கேயே போய் கொண்டு வந்தான் அவளும் அங்கே வந்து கொண்டு வந்தான் இருவரும் கண்டார்கள் எழுதுனா வாங்குவான், நீ தொழில் ஆபீஸ்ல ஏகாரம் திருநிலையமாம் ஏகாரம் தேற்றமுமாம் அதுக்கு உலகம் சொல்லிட்டு இருந்தா, அது என்ன ஏகாரமும் நீ வாங்கடா நீங்க இது மொழியியல் என்ன பண்றது, எங்க எங்க எங்க ஆன்மா இந்த பிரிவியல் அப்படியே போட்டு வேற வழியில் அதுல பார்ப்போம், அப்படி போய் எழுதணும், அப்படி எழுதுனா கவைத்தலை எங்க இருக்கிறது, அப்படிதான் உத்தரகோஷம் அங்கே இருந்து கீழ்த்துகை கண்ணி 4 கல் தொலைவில் இவ்வூர் உள்ளது என்று எழுதினா திருவாசகத்துக்கு பெருமதி, இதுவரை யாரும் செய்யாதது செய்ய வேண்டுவது என்று சொல்லி எந்த ஆன்மா செய்யுமோ அல்லவா, அண்ணாமலையானுடைய திருவடியில வைப்போம், கவைத்தலை மேவிய கண்ணியை போற்றி புகைப்பதிமலிந்த குண்டை கோவே கோவையை போற்றி, இது அப்படித்தான் குவைப்பதி விளங்கல விளங்கல, அந்த ஊரில் எழுந்து கொண்டிருக்கின்ற பெருமானிங்கிறார், அது எங்க இருக்குது, ஆனா அந்த அந்த இல்லைங்களா இருக்குங்களா, ராமேஸ்வரத்தை அந்த கடற்கரை பகுதியிலேயே போய் ஏறணும், எங்க மதுரை இது தூத்துக்குடி போகணும், தூத்துக்குடி இருக்கு அந்த பாதை போகுது, அந்த வழியா போகும்போது இதெல்லாம் நிறுத்தி விரித்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து நல்ல வயசான பெரிய அவங்களை கேட்கும் முருகா முருகா, அதனால குவைப்பதிமலிந்த கோவையை போற்றி மலைநாருடைய மண்ணே போற்றி, இது ஒன்பது இல்ல மலைநாருடைய, அங்க கூட சொல்றேன் மலைநாடு உடைய மலைகள் நிரம்பி இருக்கும்படியான நாடுகள், அது எது மலையாளம் அந்த மாதிரி பகுதி தான், அதெல்லாம் அவருடைய எண்ணங்கள் அப்படி போயிட்டு இருக்கு, மலைப்பதி மலைநாருடைய மண்ணே போற்றி கலையார் அருகே சரியாய் போற்றி, ஒரே எழுந்தவங்கெல்லாம் முட்டிக்கிட்டு இருக்காங்க, இது என்ன முட்டிட்டு இருக்காங்க, கலையார் அதாவது கலைத்தன்மை பொருந்திய அருகே சரியா என்று சொன்னா அருகே சரினா சிங்கமே என்ற ஒரே எழுந்தவங்களும் உண்டு, சிங்கமே போற்றி என்று அருகே சரி ஒரு ஊர் என்ற உணவு உண்டு, இப்ப அருகே சரிங்கிறது ஊரா அல்லது சிங்கமா அரியன் பராபரணி, அரியன் பராபரணி இருக்கிறது. ஏன் இவரு அப்பசாமி உன்னடிக்கே போதுகின்றேன். யார அப்பசாமி கடைசியில போயிடுறது சாவா மூவா சிங்கமே. இதுல என்ன பண்ணிட்டான் பாருங்க, அதுக்கு நிறைய நீங்க கேட்டவன் நல்லது. அந்த இதுல என்ன, இது எந்த ஊரு? பூம்புகளூர். அங்க அப்பசாமி கடைசி காலத்துல வந்து சிங்கத்து வாயில போனதுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம் போட்டு அவரை உள்ள வச்சிருக்குது. முத்தன்றாம் உள்ள போய்தான் அவர் வந்த பிறகுதான் இது என்னப்பான்னு கேட்டிருக்காரு சாமி. அப்பசாமிகள் சிங்கமா இருந்து, சிங்கமா இருந்து ஆண்டவன் முடிஞ்சிட்டாங்க மக்கு போயவளா எங்கடா இருக்குனாரு. சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போது மக்கு பயல பெருமானி சிங்கமே என்று அந்த உருவிக்கிறாரே தவிர சிங்கத்து வாயில அப்பர் சுவாமி போகலாம் எடுத்து போக முடியாது. ஏன் கேக்குறீங்க? நம்ம நம்ம ஆள் கதையெல்லாம் என்னது கேட்கறீங்க? அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. அவர் ஆனா அந்த பின்னி ஒரு அளவுல இரண்டாம் பிள்ளை காலத்துலதான் இந்த திருமுறைக்கெல்லாம் ஓரளவு சொன்னாங்க. சும்மா சொல்லுவோம் 12 திருமுறை. அதன் பிறகு அந்த மாதிரி ஆள் வல்லியே சும்மா வெறுமனு பேச்சு என்ன பிரயோஜனம்? அந்த போஸ்ட் வந்தா மட்டும் போதுமா? அந்த தகுதியை அலங்கரித்த பெருமை அவருக்கு தான். திருநெல்வேலி பக்கம் இருக்கவங்களை செய்வர்களுக்கு கொஞ்சம் அதிகப்பட்டு உண்டு. ஆமா, திருநெல்வேலி பக்கம் அவர் அப்படி இருந்தாரு. அதெல்லாம் 12 திருமணம் வைக்கணும்ப்பா, அது வைக்கணும் வைக்கணும் சொன்னதெல்லாம் அவர் தான் ரொம்ப அருமையா. ஒரு பக்கம் ஒண்ணு செஞ்சார், அது எங்களுக்கு உடன்பாடுல திருப்பாவை திருவம்பாவை மாநாடு வச்சார். அது இரண்டையும் கலக்கப்படாது. இதனுடைய போக்கு நீக்குகள் வேற, அதனுடைய போக்கு நீக்கு வேற. அதுக்காக இதுக்கு இவங்க அவங்களை குறை சொல்ல வேணா, இவங்க அவங்க வாண்டு வீண்ட கொட்ட வேணா, வீண்டு வாண்ட கொட்ட வேணும். தனித்தனியா இருந்தப்போ அதை போய் ரெண்டும் இணைக்க வேணும். ஏன்னா இணைச்சா எங்க ஆள் பட்டிமண்டால என்ன பண்றான், எது உயர்ந்ததுங்கிறான், அடிச்சு உட்கார வைக்கணுங்கிறேன். ஆண்டாள் பாசுரமும் மணிவாசருடைய பாசுரத்துக்கு நீ எடை போடுற நீ ஆளு அல்ல, எடை போடுறதுக்கு அவ்வளவு உனக்கு வந்துட்டு. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய தகுதி வாய்ந்தவர்கள். இவர் எடை போடுறாங்க, எடை போடலாமா போடலாமா? இதை செய்ய முருகா முருகா. அவங்களுடைய போக்கு அனுபவம் வேறு, ஆண்டாள் இவங்க போக்கு அனுபவம் வேறு. சில பேர் கேட்பாங்க, ஐயா அந்த ரெண்டுக்கு என்ன வேற்றுமேன்னு. இதை செய்ய ராம ராம, ஏன்னா நீங்க திருப்பாவையும் கேட்கறதுனால சிவ சிவ ராம ராம. அம்மையாருடைய அனுபவம் அமைப்பு வேறு, மணிவாச பெருமானுடைய எழுச்சி அமைப்பு வேறு, திருவேறு செல்லியராதன் இருவேறு உலகத்தியர்கள் திருக்குறள் தான் திருவேறு செல்லியராதன்.

மிக அருமை. இந்த ஒரு அருமையான சிலை எடுத்துட்டார், அவருடைய திருவடிகளுக்கெல்லாம் வணங்கியிருக்கிறது. ஏன்னா தாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகிறேன்னு சொன்னோடனே சிங்கம் ஒண்ணு ஆன்னு திறந்திருக்கிற மாதிரி அதுக்குள்ள நாவுக்கரசர் திணிச்சா சிவ சிவ உண்மையா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று ஒன்பது பாட்டு இருக்குது. அதை விட்டுட்டான் இந்த மூசா. அவர் சிங்கம்னு உருவகித்தார் பெருமான். பெருமானி சிங்கம் அல்ல, ஒரு சொல்ல மல்ல திருக்குறளுக்கு ஒரே பரிமையா சிங்கம் அப்படிங்கிறோம். அப்படின்னா நல்ல முழுமையான அருமையான உரைன்னு இருக்கும். அது போல பெருமானை சிங்கமே உருவகித்தாரே தவிர சிங்க வாயில திருநாவுக்கரசர் போனார்னு வைக்கலாமா? என்னப்பா நீங்க ஆணை கரம்னா குதிரைக்கு போறோம்னு அறந்து. எனவே இதுக்கெல்லாம் என்னைக்கு ஒரு எழுத போறாங்களோ என்னை எழுத போறோமோ கலை யார் அருகே சரியாய் போற்றி. அப்போ அருகே சரிங்கிறது ஒரு ஊர் என்றும் கருதலாம், அருகே சரிங்கிறது பெருமானை சிங்கமையாக உருவகித்து சொல்லலாம். ஆனா ஊர் என்பது கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல, போய் ஆராயும் யார் ஆராயும். கலை யார் அருகே சரியாய் போற்றி திருக்கடுக்குந்தில் செல்வா போற்றி. வம்பு இல்ல, திருக்கடுக்குந்தில் செல்வா போற்றின்னா இதுக்கு இதுல ஆறார் ஆறா உடனே வம்பு இல்லன்னு. பொறுப்பமர் பூவனத்தாரணியை போற்றி, அது வழக்கம் திருப்பூவனம், அது நம்ம பாண்டி நாட்டு தலங்கள்ல ஒன்று. சரி, அருவமும் உருவம் ஆனாய் போற்றி. அதுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏன் அருவாவும் இருக்கணும் உருவாக இருக்கணும் இல்லைங்களா. அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி. கருணை மலையே என்ற காவாய் கனகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்கிறது. அது போல கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி. துரியமும் இறந்த சுடரே போற்றி. என்னது துரியம் என்பது? இந்த இந்த தலை மேலே இருக்கிற ஒரு 12 அங்குலத்துக்கு மேலே இருக்கிற பகுதி அந்த துரியம் என்று சொல்லுவோம். அது வந்து யோகியர் அந்த மூச்சு காற்றை அடக்கி இது இந்த தொலை வழியாக அந்த மூச்சு காற்றை மேலே செலுத்தணும். அந்த இடத்துல பெருமான் இருக்கிறார்னு சொல்றோம். அதையும் கடந்திருக்கிற சுடரே போற்றி பெரிவரிதாகிய தெளிவையே போற்றி. எங்களுக்கு எல்லாம் என்னதான் எடுத்தெடுத்து சொன்னாலும் கூட மேலும் எல்லா தன்மையும் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. எங்களுடைய தெளிவுக்கு அரிதாக இருக்கின்ற பெருமானி வணக்கம். தோளாமுத்த சுடரே போற்றி. இப்ப தோளான்னா தொலைக்காதன் அர்த்தம், தொலைக்காதன் அர்த்தம். கேள்வியால் தோற்கப்படாத துணி திருக்குறள் திருக்குறள் தோளான்னா தோற்கப்படாத தொலைக்கப்படாதன். என்ன செய்யாது கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செய்யுங்க. அது என்ன சுவாமி? இந்த எல்லாருக்கும் காதுல வந்து தொலை இருக்குது. இது மாதிரி நல்ல செய்திகளே பல முறை கேள்வியாக இந்த காதுல தொலைச்சிருந்தாதான் உண்மையான தொலை, இல்லைன்னா தொலை இல்லை அப்படின்னு திருவள்ளுவர். சாமி நீங்க பாருங்க கண்ணாடி போட்டுருக்கிற அடாரா இந்த தொலை தொலைகள நல்ல செய்திகள் நுழைஞ்சு நுழைஞ்சிருக்கணும். அதில் அப்படி போட்டு தொலை வேண்டானா இயல்பா இருக்கிற தொலை அதெல்லாம் தப்பு பரிமையில பழைய துளை துளையண்டா பழைய துளை நீ பிறந்தவனேதான் தொலை இருக்குது காதுக்குள்ள. இது மாதிரி போய் அரிய செய்திகளை தேவாரமும் திருவாசகமும் சித்தாந்த சாத்திரமா இருக்கிற செய்திகளை எல்லாம் பல முறை அதுல காதுல கேட்டு கேட்டு அப்படி தொலைக்கப்படும் அந்த செய்தி. அதெல்லாம் உண்மையான தொலைவுடைய செய்தி, இல்லைன்னா சாதாரண தொலைவுடைய செய்திதான். இல்ல சார் என் காது நல்லா கேட்கும் சார். கேட்பினும் திருவள்ளுவர் கேளா தகையவே இந்த அக்கப்போர் செய்தியெல்லாம் உன் காது கேட்குது தெரியுது, ஆனா ஆன்மீக செய்தியை கேட்டிருக்கா அந்த பக்கம் போறது இல்லைங்க. அப்ப நீ கேடு அப்போ என் நல்ல செய்திகளை கேட்ட செய்திதான் செவிடில்லாத செய்தி. ஏனைய செய்திகளை கேட்டது செவிடு. என்ன சாமி இப்படி இருக்கீங்க? என் பட்டியல நான் செவிடுன்னு எழுதுவேன். உச்ச நீதிமன்றம் போ, முன்ஜாமீன் வாங்குறேன் போ. அருமையாங்க பழைய துளை துளை என்றாம் பரிமையாளர்கள் என்ன தோளாமுத்த தோற்கப்படாத அதாவது துளை செய்யப்படாத முத்த சுடரே போட்டு. நீ முத்துன்னு சொல்லலாம், அந்த முத்து கருவி கிருமி போட்டு துளைக்கப்பட்ட முத்து அல்ல, கருவிகளால் துளைக்கப்படாத முழு முத்து. அந்த முழு முத்துன்னு ஒன்னு சொல்லணும்.

போற்றி என்றார் முன்னும். அப்படிப்பட்ட ஆறாவது என்ன, சுவைக்க சுவைக்க சுவைக்க சுவைக்க தவிட்டால இன்பத்தை தருகின்ற பெருமான். பெம்மான் பேர் ஆயிரம் உடை பெம்மான் போற்றி. ஆயிரம் கூட சும்மா ஆயிரம் ஆயிரமா இருக்க ஒரு எண்ணிக்கையை மேற்க தவிர சரிய ஆயிரம் அர்த்தம் அல்ல. சரி ஆயிரம் எத்தனையோ பெயருடையவன், எத்தனையோ பெயர் நம் பின்னே இருக்கின்ற ஆன்மாக்கள் சொல்ல இருக்கின்றன. இப்ப இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ அருளாளர்கள் அந்த பெருமானை வாய்விட்டு அழைத்திருக்கிறார்கள். இன்னும் பின்னே வருகிற சமுதாயம் என்ன, எத்தனை எத்தனை ஆன்மாக்கள் என்னென்ன பெயர் அழைக்கிறதோ, அதனால எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பெயருடையவன் நம்முடைய பெருமான். பேராயிரம் உடை பெம்மான் போற்றி அருமை அருமை தாலி அருகின் தாராய் போற்றி. தாலின்னா அருகம்புல், அருகம்புல் மாலை அணிந்தவனி. பெருமானுக்கு அருகம்புல், அப்ப மூத்த பிள்ளையாருக்கு சரி விநாயகருக்கு நிறைய அருகம்புல் இருக்கும், இவருக்கும் தாலி அடிக்கணும். அருகினை முடித்தோனை ஆதாரம் ஆனவனை மழுவுளை பிடித்தோனை.

முடித்தோனி அப்படின்னு அருகினை முடித்தோனி அருகம்புல் அணிந்தவனி ஆதாரம் ஆனவனை எல்லா உயிர்களுக்கும் அவன் தான் அடித்தளமாக இருப்பான். அவர் கையில் என்ன சாமி வச்சிருப்பார்? மழு ஊழை பிடித்தோனை, கையில ஒரு மழுவும் மானும். இன்னும் என்ன சாமி? மா காளி நானமுனம் அவைதான் நடித்தோனை, காளியே பயப்படும்படியாக நடித்தானா? அப்படிப்பட்டவன் தான் எங்க பிள்ளைக்கு அப்பா. மாதாதையே எனவும் வருவோனே அர்ணகநாதனுடைய இனிப்பு. என்ன இனிப்புன்னா சைவயனத்துடைய இனிப்பு. ஏன்னா இவன் போட்டு முட்டி மதிக்கிற நாராயண அப்படின்னா சரி, அது யாரு? எங்க பிள்ளையினுடைய மாமா பண்ணது சிவ சிவ சிவ சிவ. அது யாரு? எங்க அப்பா, எங்க பிள்ளையினுடைய அப்பா. உறவுப்பா, உறவே போற்றி. இந்த திருமுருகன் அவருடைய திருப்புகள்ல என்ன ஒரு அருமின்னு கேட்டா, இன்னாருக்கு மருகனி என்று போது வைணவம் வந்துருது, இன்னாருக்கு மைந்தனி என்று வரும்போது சிவம் வந்துருது, அம்பெல்லாம் போச்சு. அப்படி அப்படி ஒரு பாணி எது அப்படி அவருக்கு அந்த முருகப்பெருமானு சொல்லும் போது சொல்லி வச்சு சொல்வதற்கு இடமும் இருக்குது. அரியணி முடித்தோனி ஆதாரமானவனி மழுவொழி பிடித்தோனி மாகாளி நானமனும் அவைதன் அடித்தோனி மாதாதையே எனவும் வருவோனி பலகலை படித்தோது பாவான நாவிலூரை இருதரண வித்தார கோலாகுதா உயிர்த்து பரந்திசை குரப்பாவி தோல்மேகு மோவூர் மணவாளா வள்ளி நாச்சியார் பதும வயது பூவ நீதேவராக பழனிவரு கற்பூர கோலாகலா அமர பெருமாளி. திருப்பூர் எங்க எங்க அவ்வளவு இல்லை. அப்பா வந்து ரொம்ப சின்ன பிள்ளைல பாரியார் சுவாமிகள் ஒரு அந்த சின்ன புத்தகம் கிடையாது, மூணு காசு அப்ப மூணு காசு இதை வாங்கி. ஆனா ஆறு படை வீடும் ஒவ்வொரு திருப்பூர் போட்டு முதல் இது கைத்தல் வேகினி, அடுத்து ஒன்பது திரு ஜெர்மனி, திருப்பரங்குன்றத்துக்கு உனைத்தினம் தொழுதலன், திருச்செந்தூருக்கு கொம்பனை ஆர்க்காது மோதிரு, பழனிக்கு தலைவலி மறுத்தீடு காமாலை சோகசுரம், சுவாமிமலைக்கு சரணகமல ஆலயத்தை அர்மிஷ நேரம் வச்சது, நம்முடைய திருத்தணிக்கு நிலையா சமுத்திரமான சம்சாரம், நம்முடைய பழமல் சோலைக்கு வாதினை அடர்ந்த வேல்விடியர் தங்கள் போட்டு கடைசியில நிறுதரார் கொடு காலா ஜெய ஜெய துரகளியே திடுவேலா ஜெய ஜெய அந்த பாட்டை போட்டு மூணு தான். அதுதான் முதல்ல நீங்க அப்பா வருது நெற்று பண்றா? அப்பா இல்லை, ஆனால் அவர்கள் சொன்ன வீட்டு கூட ஒருத்தர் கேட்டார், இந்த இளைஞர் உலகம் வளரணும்னா என்னையா பண்ணும்னர், பெற்றோர் தான் பொறுப்பு வேற யாரும் இல்லை. அது இப்ப சும்மா பெற்றோர் பெற்றோராவே இல்லை, மன்னிக்கணும் என்னையும் சேர்த்து. இந்த அஞ்சாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் வரும்போதே இப்படி சொல்லணும், இல்லைன்னா நிச்சயம் வளர போறது இல்லை, குட்டியோராதான் போடணும். நம்முடைய பிள்ளைங்க பிள்ளைங்களாக என்ன பண்ற, இதுன்னு அது வாங்கி தரேன் வாங்கி தரேன், எங்களுக்கு அதெல்லாம் வாங்கி தரல, நெற்று பண்றானா பண்ணி விட்டான் அவ்வளவுதான். அன்னைக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு திருவண்ணாமலை மேற்கோள் காட்டப்படும் தெரியுமா? அருகுன்னு வந்தவனே அருகினை முடித்தோனை ஆதாரம் ஆனவனை என்று சொல்லுவோம் தெரியுமா? சத்தியமா தெரியாது. என்ன அப்பா சொன்னாங்க படிப்போம், அருகினை முடித்தோனே ஆதாரம் ஆனவன், மறுபடியும் பிடித்தோம் ஆவான அவன் என்ன தெரியும் ஆதாரம் அவனே ஏண்டா அது படிச்சுட்டு நெற்று பண்ணிட்டியா நான் சொல்லு சொல்ல வேண்டியது நான் ஞாபகம் தெரியுதா தினமும் சொல்லணும் சாயந்தரம் சாயந்தரம் சரி சாயந்தரம் உட்கார்ந்து அந்த விளக்கல படிக்கும் போதே மூஞ்சிய பாப்பாங்க நெத்தியில ஒண்ணும் இல்லைன்னு நாய எந்திரி மோச கழுவு தெரியுது இல்லாம என்ன படிப்பு வந்துருக்கு சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ என்னமோ அப்படி எல்லாம் செய்யறாங்க. அதனால அந்த ஆறு திருப்பூர் நான் கூட அதை படிப்பிக்க முடியும் நினைப்பு என்ன கேட்டீங்கன்னா நல்ல அருமையான திருப்பூர் அது. அதுக்காக நம்ம திருப்பூர் போய் தட்டி கொடுக்குறதுல அது ரொம்ப அருமையா ஒவ்வொரு திருப்பூரும் அந்த மாதிரி ஒரு ஆறே ஆறு முன்னால கைத்தல் நிறைய இது இந்த இந்த திருமணி பின்னால வந்து நிறுதலாற்கூறு காலாஜே ஜே துரகல் ஏத்திரு வேளா ஜே ஜே நிறைவேளாத்திரு பாலாஜே ஜே விரலான நெடிய வேற்படை யானை ஜே ஜே அந்த மாதிரியான பாட்டு அது மங்களப்பாட்டது. இப்படியா ஒரு சின்ன நூல் தொகுத்து எல்லாத்தையும் கொடுத்தது பாராயணத்துக்கு. அதுதான் முத முத திருப்பூர்னு படிச்சது நான் அறிவோம். எப்ப 8 வயசு 9 வயசு இருக்கும்போது முருகா எனவே தாலி அருகின் தாராய் போற்றி தாலி அருகுன்னு அருகம்புல் நீரொளி ஆகிய நிறுத்தா போற்றி நீள் ஒளியினர் என்ன கேட்டா இப்ப எல்லா ஒளியும் ஒரு காலத்துல இருந்து கொஞ்சம் அப்படி சுருங்கும் ஆனால் பெருமானுடைய ஒளி ஒன்றுதான் வளர்ந்து கொண்டே போகும்
அருமையா திருவிசை பாவல ஒளி வளரு விளக்கே என்ன பாருங்க அப்படின்னு நெருக்கமா உலக்கில ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஒளியும் காலப்போக்கில் மங்கும். பெருமானி நீ ஒளி வளர் விளக்கே தெரிஞ்சுப்பா. அதான் இங்க ரொம்ப அருமையாக ஒளி வளர் நீரொளியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. நம்ம ஏதாவது கல்யாணம் போயிட்டு போனோம்னா சந்தனம் கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் சந்தனம்னா உடம்பெல்லாம் பூசுவாங்க, இப்ப கிடையாது. ஒரு டவாரா வச்சுக்கிட்டு 3000 பேர் எடுத்துக்கிறோம். ஏன் தொட்டும் தொடாமதான் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். முன்னெல்லாம் நெஞ்செல்லாம் பூசி உடம்பெல்லாம் பூசி அப்படிதான் இருந்த காலம். இப்ப அப்படி இல்ல, தொட்டும் தொடாம கூட சந்தனத்தை கொஞ்சம் கழுத்துல வச்சிருப்பாங்களாம். அப்போ யார் பார்த்தா பெண்களும் ஒரு கால எல்லையில் சந்தனத்தை உடம்பெல்லாம் பூச மாட்டாங்க. பெருமான் சந்திரம் சொன்ன பக்தியா எடுத்துக்கிட்டு இது யார் சார் பார்த்த அந்த நாகரீகத்தை? நம்முடைய திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியாரை பாராட்டுகிறார்.

ஏன்னா கணவனுக்கு திருநீர் பிடிக்காது, நெற்றியில் வச்சுக்கிட்டா கண்டுபிட்டு கேட்டு சொல்லணும். ஆனா திருநீரோ இடாத பழக்கம் அவருக்கு முடியல. அந்த மாவுக்கு பாவம், ஏன்னா சோழர்களுடைய பெண் அது. சோழர்கள் எவனுமே சைவந்த வேற மறந்ததே கிடையாது, ஒரு ஆள் கூட. அப்படி இருந்த காலம். அதனால வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த சோழ நாட்டு பெண் அது திருநீரோ கணவனுக்கு பிடிக்கல, கணவனுக்கு பிடிக்காது சிந்திக்கப்படாது, ஆனா ஆன்மாவோ தந்து திருநீர் அணியும் நினைப்பு. அதனால நெஞ்சில் அப்படி பட்டும்படாது. அதை கண்டு ஞான சம்பந்தர் உள்ளம் ஒரு அருமையா பாடுது. எப்படி சாமி மங்கையர்கரசியார் இருப்பாங்க, நீங்க கொடுத்து வச்சீங்க அந்த அம்மாவை பார்க்க எங்களுக்கு தெரியினார். உட்காரா ராஜா மங்கையர்கரசியார் தானே பார்க்கணும், ஒரு நீண்ட லாங் செயின் போட்டிருப்பாங்களா, கண்ணு கண்ணு முடிக்க கண்ணு முடிக்க கண்ணு முடிய கண்ணு முடிக்க முத்தின் தாழ்வாடமும், முத்துக்களாலான தாழ்வடம். ஏன்னா பாண்டி நாட்டிலே முத்து பேர் போனது, அதனால பாத்தீங்களா ரொம்ப டிசைன் லாங் செயின் ஒண்ணுதான். முன்னெல்லாம் நிறைய போட்டுக்கிறதெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு டிசைன், ரொம்ப பழங்காலம் தான் நிறைய போட்டிருக்கும். இதெல்லாம் ஒரு பாத்தீங்கன்னா மங்கையர்கரசியா ரொம்ப பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியலே மாடல் முத்தின் தாழ்வ. அப்புறம் சந்தன கோழம்பும் அப்படிங்களா, நீரும் திருநீரும் அது எங்க இருக்குங்க, மார்பில் மூயங்க. நெத்தில இருந்த கணவனாருக்கு பிடிக்கல, தன்னுடைய மரபு அது இட்டே பழக்கப்பட்ட மரபு, அதனால மார்பில் முயங்க. கொஞ்சம் அப்படி பட்டம் படாம இருக்கும், சந்தனமும் இருக்கும், தெளிவும் இருக்கும். சிவ சிவ சிவ சிவ இப்படி காட்டினாரே ஞான சம்பந்தர். ஏன் அங்க இருக்கிறது யாரு, நீங்க எல்லாம் பார்க்க முடியாதுடா, கொடுத்து வைக்கலடா, நான் பார்த்தோம்ப்பா நீங்களும் பாருங்க.

0: சுதாமூர்த்தியில் விட்டோம்னா இந்த பாட்டு ஆறுமே படம். ஆனா இது பாட மாட்டாங்க, இது நாலஞ்சா பாட்டு. அங்கே இருக்கிற சி பலவர் போன் பாவை ஒண்ணுதான் ட்ரேட்மார்க்.
1: இதெல்லாம் பின்னால இருந்தா மூணாவது நாலாவது பாட்டு, அதனால கொஞ்சம் தெரிவிங்க. அந்த முதல் பாட்டுனா அடி பிடிச்சிருவாங்க,
0: மங்கையரசி பலவர் போன் பாவை. அருமையா பாடுவாங்க. என்ன பண்றது? எனவே தாலி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. அதனால சந்தன பெருமானுக்கு அப்படி பண்ணல, யாருக்காகவும் மறைக்க வேண்டியது. நல்ல அருமையா சந்தனம் பூசிக்கிட்டே இருப்பாங்க.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய். சைவம்.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

திரு பாண்டிக் கொடுமுடி திருத்தலத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்தது பெண்ணமரு மேனியினாரும் என்ற திருப்பதிகம், பண் காந்தாரம், இரண்டாம் திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை பழமொழி திருப்பதிகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண் காந்தாரம் பவனம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

திருப்பழனம் பாங்கார் பழனத்து அழகா போற்றி என்று பாங்கின் நல்ல பனுவல் பாடிய மணிவாசகர் போற்றி துதித்த பதி. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் திருப்பதிகங்கள் பெற்ற திருத்தலம். திருவையாறு முதலாகச் சொல்லப்பெற்ற ஏழு திருவூர்களில் இரண்டாவதாக இடம் பெறுவது திருப்பழனம். சந்திரன் வழிபட்ட திங்களூரில் வாழ்ந்த அப்பூதியடிகளாரது பல்வேறு அறப்பணிகள் நிகழ்ந்த பெருமைக்கு உரிய தானம் இது. அவரது மூத்த திருமகனார் உயிர் பெற்று எழ ஒன்றுகோலாம் எனத் தொடங்கும் விடந்தீர்த்த திருப்பதிகத்தை இத்தலத்து இறைவர் திருமுன் பாடி அருளியதாக அறிஞர் பெருமக்கள் கருதுவர். திருவின்மாமரமார் பழனப்பதி என்ற அருணகிரிநாத பெருமான் ஏழத் திருவூர் திருப்புகளில் போற்றியுள்ளார். பழனும் பழனமே என்பீராகில் பயின்று எழுந்த பழவினை நோய் பற்றலாமே, பழனம் புகுவாரைப் பகலே கண்டேன் என்ற திருத்தாண்டகத் தொடர்கள் எத்துணை பொருட்செறிவுடையன. இறைவர் ஆபத்சகாயீஸ்வரர், அமுதலிங்கமூர்த்தி, சுதாலிங்கமூர்த்தி, இறைவி பெரியநாயகி. திருத்தலமரம் வாழை, தீர்த்தம் மங்கள தீர்த்தம் காவிரி முதலியன. செப்பரும் சீர் அப்பூதி அடிகளாரது திருமனையில் அவரால் பூசிக்கப் பெற்று விருப்புடன் மேவியிருந்த நாளில் திருப்பழனப்பதி புகுந்து பெருங்காதலோடும் பெருமான் கடல் பணிந்து அடைமாலைச் சீலம் உடைய அப்பூதி அடிகளை நடைமானச் சிறப்பித்து நன்மைபுரி தின்தமிழின் தொடைமாலை பாடினார் திருநாவுக்கரசு என்று தெய்வச் செக்குடார் பெருமான் போற்றுவர். சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் எனத் தொடங்கும் இத்திருப்பதிகம் ஐந்தாம் பாடலை சிவபூசை நிறைவில் சைவப் பெருமக்கள் சொல்வது மரபு. பத்தாவது பாடலில் அஞ்சிப்போய்க் கலிமெலிய அழலோம்பும் அப்பூதி என்ற தொடரில் அப்பூதி அடிகளாரை அப்பர் பெருமான் பாராட்டும் திறம் அறிய வேண்டிய ஒன்று ஆம். சொன்மாலை எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்க ராகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு, தலம் திருநள்ளாறு, பண் இந்தளம், திருச்சிற்றம்பலம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆலவாய், திரு ஏடகம், பண் கொல்லி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆவடுதுறை. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருப்பூந்துருத்தி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு கூடலையாற்றூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் புறநீர்மை இராகம் பூபாலம். திருமுதுகுன்றை நோக்கி சென்று கொண்டிருந்த சுந்தரரை திரு கூடலையாற்றூர் இறைவர்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது செத்திலா பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: செத்திலா பத்து.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய். நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்க இருப்பது அடைக்கல பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய.
2: அடைக்கல பத்து.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு உடன்போக்கு. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு சக்கரப்பேறு. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூலதேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் 2 தந்திரம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் பதினோராம் திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திருக்கழுமல மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் திருவள்ளர் போவள பெருவரை மணந்த மரகதவல்லி போல ஒரு கோரிய மயச்செல்வி பிரியா

மனம் இனிது வீற்றிரல் துழி காதையொடு வந்த வேதிய சிறுவல் தளர் நடை பருவத்த வளர் பசி வருத்த அல்லாயோ என்றழைப்ப முல்லின்று யான போலகத்து அருள் அட்டி குழைத்த

சிந்தனின் நினைந்த நாள் தொடங்கி என்னை பலயோனிகள் நினைப்பவர்கள் வேதத்து யாரும் யாவையும் எனக்கு தனித்தனிதாயாராகி என

இன்றவர் பயின்றதும் இளநீர் என்றதோர் பொழுதில் இட்டது மலர சொன்னது மந்திரமாக எல்லையும் இடப்பிறப்பு இறப்பெனும் இரண்டில் கடற்படா வகை காத்தல்லில் கடனே கடலான காமத்தே கால் தாழ்வர் துன்பம்.

பசையில் காட்சி இசை நனி விளங்க முன்னாள் நிகழ்ந்த பல்லீருகத்து வேறு வேறு பெயரில் ஊரில் மையறு சிறப்பில் தெய்வத்தல்மை புகழிநாயக இகல் விடைப்பாக அமை நாள் மீன் தோல் உமையாள் கொழுன குன்று குனிவித்து வல் தோழ உணர் மூவியில் எரித்த சேவக தேவ இளநிலா முகழ்க்கும் வளர்ச்சடை கடவுள்.

எல்லதும் பிறரதுவும் ஆவன பலவும் அழிவன பலவும் போவதும் வருவதும் நிகழ்வதும் ஆகி திண்ணீர் ஞானத்து திரண்ட மணலிலும் எண்ணில் கோடி என பலவாகி இல்லன உளவாய் உள்ளது காண பல்நாள் இருள் வைப்பட்டேல் அன்னதும்

ஒன்றில் ஒன்று தடுமாற வந்தாற்போல வந்த தெந்தைனில் திருவருள் நாட்டம் கருணையில் பரலுள் யாவையும் எனக்கு பொய்யெனத் தோன்றி மேவருள் நீயே மெய்யெனத் தோன்றினை ஓவிய புலவன் சாயல் பெற எழுதிய சிற்ப கற்பம் எல்லாம் ஒன்றி தவிராது தடவினர் தமக்கு சுவராய்த்தோ.

0: திருச்சிற்றம் பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம். திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

இனி ஞானசம்பந்தருடைய திருப்பாடலே சிறப்புடைய பாடல். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: ஓம் நம சிவாய.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் வியாழக்குறிஞ்சி திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய திருஎழு குற்றிருக்கை.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமலை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருத்தாண்டக சிறப்பு பகுதி 3. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

வந்து கடைசியில ஒரு பாட்டு சொல்ற, அதாவது இந்த உலகத்துல எது உனக்கு சதம் அப்படின்னு நினைக்கிற, கிடையாது எதுவும் சதம் அல்ல. பட்டினத்தடிகளாகத்தான் சொன்னார், நின் தாழ் சதம், பெண்கள் சதம் அல்ல, உற்றார் சதம் அல்ல, உறவில் சதம் அல்ல, மக்கள் சதம் அல்ல, நின் தாழ் சதம் என்று முடிப்பார் பட்டினத்தார் பாடம் அல்லவா. அதே மாதிரி இவர் சொல்றார், தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரம்மார் புத்திரார் தாந்தாம் ஆரே வந்தவாறு எங்கனே கோமாறு ஏதோ மாயமானிதற்கு ஏதும் மகிழ வேண்டாம் இல்லையே உபக்கொன்று சொல்ல கேள்வி திகழ்மதியும் வாழரும் கிடைக்கும் சென்னி எந்தையார் திருநாமம் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாம். தேவலோகத்தில் நீ இருக்கணுமா, சிவலோகத்தில் நீ இருக்கணுமா, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிவிடு என்பதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இந்த திருப்பாடலை சிதம்பரத்துல ரெண்டு உற்சவம் நடக்கும்னு சொன்னேன் அல்லவா, அதுல ஒரு உற்சவத்துல தேவார கோஷியில ஒரு ஐயா பாடினார்,

இவன் இந்த பாட்டை பாடினான். இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட விட மாட்டாங்க செய்வர்கள் எங்களை. இந்த வாழ்வாவது மாயம்னு சுந்தர தேவாரத்துல ஒண்ணு இருக்கு. என்ன அழகா உபதேசம் சொல்றா தெரியுமா அவர்? வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், பாழ்போவது பிறவிக்கிறது, பசி நோய் செய்த பரிதான். பசி என்பது சோறு மாத்திரம் இல்லை, எல்லாமே பசிதான். பணம் பணம்னு அலைவது கூட பசிதான். பெண் பெண் என்று அலைவதும் பசிதான். மண் மண் என்று அலைவதும் பசிதான் இல்லையா? பசி நோய் செய்தவர் தாழாது அறம் செய்வேன். நீ வந்து தர்மம் செய்து விடு, கேதாரம் என்று சொல்லிவிடு என்றுதான் அவர் சொல்றார். ஆக இந்த பாட்டு அந்த இதைத்தான் சொல்லு. இதை கேட்டவங்க ஒரு பெரிய பணக்காரர், தர்மம் செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். என்ன அது இப்படி கேட்கிற, நீ தர்மம் வாங்குறாப்புல இருக்கிய அப்படின்னு கேட்டார் இந்த பாடுனவர். இல்ல சொல்லுங்க, என் கையில ஏதோ கொஞ்சம் இருக்குன்னா. அவன் 1000 வேலைக்கு சொந்தக்காரன், 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரன் நாங்க. ஐயோ அவரா இப்படி இருக்கிறாரு, முழங்கால் மட்டும் வேடி கட்டி நின்னார் அவர். அப்புறம் 100 ஏக்கர் எழுதி வச்சு ஒரு தேவார பாடத்துல வைக்க சொன்னாராம் அவர். வருஷத்தோடு சொல்ற அந்த பாடசாலை இப்ப நடக்குது, 100 வருஷம் நடக்குது அந்த பாடசாலை. அந்த பாடசாலையில படித்தவர்கள் தான் இன்னைக்கு வெளியில பாடிக்கொண்டிருக்கிறவர்கள். அந்த பாடசாலையில படித்தவர்கிட்ட படித்தவர், அந்த பாடசாலையில படித்தவர் தான் எங்க வாத்தியார் வேலை எது ஒருவர், அவர்கிட்ட நான் படித்தேன். அந்த பாடசாலை தான் அதுக்கு காரணம். அதற்கு காரணம் இந்த பாட்டு தான் இல்லையா? இந்த பாட்டு தானே காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைய வழிக்கேன்னு சொன்ன உடனே அந்த ஊசி தானே காரணம். குக்கு எங்கள் பாருங்க, தேவேந்திரன் தானே கிருஷ்ணத்தாரா பிறந்தார் என்று வரலாறு இல்லையா? குக்கு என்ன பாருங்க அத்தனை சொத்தை. அதனால இந்த பாட்டு தானே அந்த தேவார பாட்டாளை உண்டாக்கி கொடுத்தது. அவன் மரியாதை செலுத்த வேண்டிய கடப்பாள். அடுத்தது நின்ற திருத்தாண்டவன் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு ஐயர் ஒருத்தர் இருக்கிறார், சுவாமிநாத ஐயர்னு ஒரு பேர் நினைக்கிறேன். தேவாரமும் வேதமும் அப்படின்னு ஒரு பசம் அழகா இருக்க, அதுல இருந்து இந்த திருத்தாண்டகம் ருக்வேதத்தினுடைய என்ன இருக்கிறதோ அந்த ருக்வேதத்தில் இருக்கிறத போற இதுல இருக்கு எழுதிக்கிறவர். நான் இது கூட ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க எப்பவோ கொடுத்தீங்க ஒரு புத்தகம், நான் அதை எடுத்து அப்படியே வச்சுட்டேன். இப்ப படிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா எழுதுகிறாரியா இந்த சாமிநாத ஐயர் அப்படின்னு. படிச்சு பாத்தீங்களா? படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு அவர் எழுதுகிறார். ருக்வேதத்தினுடைய சாராம்சம் இந்த எல்லாய்ச்சி ஆகிங்கிற திருத்தாண்டகத்துல இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார். அடுத்தது வினாவிடை திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கிறார். வினாவிடை வினா திருத்தாண்டகம் என்றுதான் ஆதி புத்தகத்தில் இருக்குது. இப்ப இருக்கிற புத்தகத்தில் பார்த்தா விடையினும் அதை ஒன்றும் சேர்த்திருக்கிறாங்க. ரைட், தப்பு ஒண்ணும் இல்லை. அது என்ன வருகிறது, ஒரு பாட்டுல அவன் அப்படி சிவன் அப்படி இருக்கிறானா, உண்டோ உண்டோ, குறிச்சோல் உண்டோ, சூரம் உண்டோ, எருது உண்டோ, சிறுநீர் பூசுவது உண்டோ என்று வருகிறது ஒரு பாட்டுல. அது கண்டாண்ட ஒரு பாத்தீங்கன்னா உண்டு உண்டு, அவன் வெந்நீர் பூசுவது உண்டு, ஒரு கையில வீணை உண்டு அப்படி சொல்றாரு. அதுக்கு அடுத்த மாதிரி அப்புறம் ஒரு 4-5 பாட்டுக்கு அப்புறம் அந்தாண்டம் என்று சொல்றாரு, இல்லை இல்லை நான் அவனை கண்டேன் அப்படின்னு சொல்லிவிடுறாரு. இதை கேட்கறது பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்கீங்களா? திருவாசகத்துல இந்த ஊமை பெண்ணை கேட்டவன அதை விடை சொல்லிச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த பதியம் அமைந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வினாவிடை திருத்தாண்டகம் என்று அதற்கு இப்பொழுது இருக்கிற புத்தகம் இருக்கிறது. ஆதி புத்தகத்துல வினா திருத்தாண்டகம் என்றுதான் இருக்கிறது. வினாவிடை திருத்தாண்டகம் என்று இருப்பதுதான் மிகவும் நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன்.

மல்லிகைப்பூ, தங்கப்பூ, இதையெல்லாம் அந்த விபூதியில போட்டு வைப்பாரு. இப்போ என்ன பண்றாங்க, கட்டணத்தில் வைக்கிற மாதிரி சுண்ணாம்பு, அது நீர் இருந்தது, நீர் இருந்தது, இடையணும், ரூ வந்து இடையணும், சின்ன ரூ சொல்றாங்கல்ல, அது அதுதான் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு உபயோகப்படுத்துறது. நீர் என்பது வல்லினம், அதுதான் தெரிஞ்சது நாம இட்டுக்கிறது. இப்ப இந்த நீர் தான் நீராயிடு, இந்த சுண்ணாம்பு நீரை வாங்கி என்ன பண்ற, வாசனையை போட்டு பயில அடைச்சு கொண்டாந்து கொடுத்துறான். அதைத்தான் நம்ம நான் பூசிக்கிறோம். அதனால உடம்புல பெரிய தொந்தரவு எல்லாம் வருது இல்லையா. அதற்காக என்ன பண்றாங்க, இப்ப நான் பெரும்பகுதி அந்த மாதிரி விபூதிய அனுஷ்டானம் பண்ணும் போது, ஜெபம் பண்ணும் போது அந்த மாதிரி விபூதியை நான் உபயோகப்படுத்துறது இல்லை. யாராவது செய்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கிக்கிறது. இப்ப செய்யறவங்களும் குறைஞ்சு போச்சு, விபூதி பூசுறவங்களே குறைஞ்சு போச்சு. அந்த பூல அந்த பூவை வந்து அந்த விபூதியை போட்டு வச்சா வாசனையாகும். விரைனா வாசனை அர்த்தம் இல்லையா. விரை உண்ட வெண்ணீர் தானு, வெண்தலை உண்டு, கையில கபாடம் வச்சிருக்கான், அதுதான் கபாடி. வெண்தலை உண்டு, ஒரு கை விரை உண்டு. இந்த விரையினுடைய ஒளியினால்தான் இந்த உலகத்தை உண்டாக்குறான் சிவன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஞாபகம் கருத்தர் ஒரு பாட்டு.

மூலம் வச்சுக்கிறான் தண்டு என்பது கம்பு. தண்டத்தை கையில வச்சுக்கிறான் தான் தண்டபாணினே ஒரு காட்சி. கோதண்டத்தை கையில வச்சிருந்தா கோதண்ட பாணினா சிவனுக்கு கையில தண்டு. அந்த தண்டு இருக்கிற மூர்த்தம் எங்க இருக்கு தெரியுமா? திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டுல இருக்க சாய் பார்த்தீங்கன்னா அப்படி கம்பு வச்சிருக்கோம்.

உண்டு உண்டு சொல்லிவிட்டாரு. பாத்தீங்கன்னா கண்டேன் கண்டேன் சொல்லிவிட்டாரு. நான் பார்த்தேன் ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா எந்த கோயில்ல பார்த்தேன்னு அவர் எழுதல. ஆமா சேபத்துல பாக்கல, கைலாயத்துல பாக்கல, திருமதி விவசாயத்துல பாக்கல, திருப்பாபுரத்துல பாக்கல. ஒரு ஊரையும் சொல்லாமல் ஒரே ஒரு ஊரை சொல்றாரு. அந்த ஊர்லதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஊர் தெரியுமா? என்னுடைய சிந்தையில் கண்டேன் முடிச்சுட்டாரு. அப்படி ஒரு முத்தாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல நான் இதை படிச்சு பார்க்கும் போது தூக்கி வாங்கி எத்தனையோ பேரை தூக்கி போட்டது இல்லையா? அந்த அர்த்தம் நம்மளுக்கு ஆகும், உலுக்கி எடுத்து விடுது. ஆமா நிச்சயமா நீங்க அப்படி படிச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் தோணும்.

நான் முதல்ல படிச்ச போது கிடைக்கல. எங்கேயாவது கோயில் கேட்டு சொல்லி முடிச்சிருவாரோன்னு நான் சொல்லிட்டே போனேன். இவனையும் என் சிந்தனையே கண்டுகொண்டேன்னு சொன்ன போது

மாமாக்கூடிய நோம் நவனை என்றோம் மறுமாற்றம். நீ வந்து கூப்பிட்டாரு மறுத்து சொல்லிட்டாரு வர முடியாது போடா அப்படின்னு. அதுதான் வருமாற்ற திருத்தாண்டம். நாமார்க்கூடிய நமனையன்றோம் நரகப்படும் கடலை இல்லோம் ஏமாப்போம் புளியறியோம் பணிவோம். ஏமாப்போம்னா கழிப்போடு இருப்போம் என்று பொருள் எழுதியிருக்கிறார்கள். ஏமாப்போம்னா கழிப்போடு இருப்போம் என்று பொருள் எழுதியிருக்கிறார். ஏமாப்போம் நாமார்க்கும் குடியோ நமனை என்றும் நரகத்தில் ஏமாப்போம் புளியறியோம் பணிவோம் இன்பமே நாளும் இன்பமே நாமார்க்கும் எல்லா தன்மையான சங்கடன்னர் செங்கவன் குடையோர் காதில் கோமாத்தியை நாம் ஆளாய் பொய்மரத்தே வடியினையே குறுகினோமே என்பது நாமார்த்தம் குடியோம் மற்றும் மறுமாற்ற திருத்தாண்டகம். அடுத்தது சரித்திருத்தாண்டகம் என்று ஒரு பகுதி இருக்கிறார். அதில் ஆட்டுவிட்டான் ஒருவர் ஆடாதாரையெல்லாம் அந்த பதியத்தில் தான் வருகிறது. திருத்தாண்டகம் என்று ஒரு 1000 பாடலுக்கிட்ட பாடி வச்சிருக்கிறார் சாமி. யாருக்காக பாடி வச்சிருக்கிறாரு? நமக்காகத்தான். அதுல இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் புரிந்து கொண்டு நாம சைவன் சைவனாக வாழணும் இப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறார் சாமி. இப்படி ஒரு அற்புதமான பதிகம் நமக்கு கிடைக்காது. வேறொரு மதத்துக்கு கிடைக்காமல் தான் வேற கதிகள் எல்லாம் பாடி இப்போது சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அவங்க நாம சேர்க்க வேண்டிய நிலையில நாம இல்ல. நமது முன்னோர்கள் சேர்த்து வைத்து விட்டார்கள். அதை படிக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி அந்த ஆட்டுவித்தார் ஒருவராடாதாரே

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: தலம் திருமுதுகுன்றம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் மேகராகக் குறிஞ்சி ராகம் நீலாம்பரி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருப்பெரும் தூரை ஊரை கோவிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய். சாமி இருக்குது, பகுதியில் கோயிலும் இருக்குது. சாமி ஆனால் இதுவரைக்கும் இங்கே பார்த்தது இல்லை. இந்த சாமி நமக்கு அருள் செய்யுமா என்னாரு. அந்தனன் அந்த முகத்தை பார்த்தோம்னா எல்லாருக்கும் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான்தன் திருக்குறிப்பு. அதனால அந்தனன் அந்தனன்னா எல்லாருக்கும் அருள் செய்கின்ற அந்த கோலத்தையும் எனக்கு காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். இப்படி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி. ஈர்த்தல்ல ஆட்கொண்ட இல்லைன்னா இது பணம் வாங்கிட்டு நேரம் அரேபிய நாட்டுக்கு போய் அங்க போய் குதிரை வாங்கிட்டு வரதான் போச்சு. ஆமா, பணத்தை எல்லாம் திருநங்கள அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. நேரா சின்சியரா எடுத்துக்கிட்டு வந்து திருப்பெருந்துறை வந்து திருப்பெருந்துறை வந்த உடனேதான் இந்த மாற்றம். அப்படி செய்த எனக்கு எனையாண்டாய்க்கு உள்ளந்தால் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா. தண்ணி சொட்டினா போதாது, வெள்ளந்தான் பாயாதால். ரெண்டு ஆகலியே, இவ்வளவு பெரிய குருநாதன் இப்படி செஞ்சதுக்கு ஆகலியே. இந்த உடம்பை சொல்லி என்ன குத்தவினர், இந்த பாழா போன நெஞ்ச நெஞ்சம் கல்லாம். இதுதான் கல்லா இருக்குதே, கல்லா இருக்குதே. நீ எவ்வளவு பாம் போட்டு உடைச்சாலும் அந்த கல் உடைய மாட்டிருக்கு, இந்த கல் உடைய மாட்டேங்குது. நெஞ்சம் கல்லாம். இந்த பாழா போன கண்ணுக்காவது புத்தி இருக்குத, கண்ணினையும் மரமாம். மரக்கண்ணால போச்சு. இந்த கண்ணை சொல்லியும் நெஞ்ச சொல்லியும் என்ன பிரயோஜனம். தீவினை நேர்க்கே, நான் செய்த தீவினை, நான் செய்த தீவினை, எனக்கு வாய்த்த கண், எனக்கு வாய்த்த நெஞ்சு. இப்படி உருகிற உருகிற. அதனால இப்படி எல்லாம் அந்த இடத்தை நான் தான் நீங்களே சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், நான் சொல்லிட்டேன். இப்படி சொன்னது நெஞ்சை பற்றி, இந்த கண்களை பற்றி அநேகமா பண்ணிரு திருமுறைகளில இவர் தான் செய்திருக்கார். நெஞ்சை பற்றியும் கண்ணை பற்றியும் கண்ணில் தண்ணி வரணும்னு சொல்றாங்க. நெஞ்சு நினைக்கணும், நெஞ்சை நீ நினையாய், கண்கால் காண்மீன்களோ சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி உடம்பெல்லாம் கண்ணாய் வெள்ளம் பாய வேண்டும், உள்ள உச்சங்காலிருந்து உள்ளங்காலிருந்து உச்சிகளவும் நெஞ்சாய் ஆகணும் என்று சொன்னது இவர்தான். அப்படியெல்லாம் சரி. எனவே நீள் கடலே நினையும் நினைமின் சென்னி பெரிய சூரளங்கள் இலங்கு கொண்டை பிணையும் பெருமான் பிரியாத நீர் துறைசூல் கடந்து தடங்கோயில் சேர் தூங்காணி மாடம் தொடுவிங்களே. இன்னும் முதுமையை பத்தி சொல்றார்.

விட்டுட்டேன், பழைய தின்ன சுவை சீட தட்டி அது எங்கேயும் போகாம நாலஞ்சு ஆனவன்னு அப்படி ஒவ்வொன்னா போட்டு அதுக்கு பல் வீழ்ந்து பாவம் பல் வீழ்ந்து நா தளர்ந்து மெய்யில் வாடி உடம்பெல்லாம் வாட்டம் படிப்பாய வாழ்க்கை ஒழிய படிப்பாய வாழ்க்கையினர். இந்த மாதிரி உடம்பு போச்சுன்னு சொன்னா தெருவில் அதிகமா வரப்படாது. வந்துன்னு வச்சுங்க ஏன்னு என்ன சொல்றது, இந்த கிழங்கட்டையெல்லாம் ஏன் என்னத்துக்கு பிரான் எடுத்து கிடக்குது, இதெல்லாம் வீடடங்கி வாசனையும் கிடக்கலாம் இல்ல. இன்னும் இப்பதான் நாலு வயசு போன மாதிரி வந்து நிக்குது. இது வேற படிமா, இவன் தடுமாறி போறான் பாவம் தெருவில், போக வேண்டிய கட்டத்துக்கு போய் தொலைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இதுக்கு வேற என்னன்னு கேட்டா, இந்த சன்மானம் உனக்கு என்னன்னு கேட்டா, இந்த கிழங்கட்டையெல்லாம் வீடடங்கி இருக்க கூடாது என்னத்துக்கு, இது வந்து நடுமாறி நிக்குது. எந்த படிப்பாய வாழ்க்கை பாவம், படிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் இல் சூடிடம் கருதி நின்றீரெல்லாம் இறையே பெரியாது எழுந்து போதும் உடனே சொன்னார். இது மாதிரி நீங்க இந்த மாதிரி வாழ்க்கை இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா, ஒத்துக்கிறீங்க. இதை தொலைன்னு நினைக்கிறீங்களா இல்லையா, தொலை நினைக்கிறோம். எழுங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னா எங்க சார்னர், எழுந்து வாங்க. ரொம்ப ஆர்வம் ஞான சம்பந்தம் இருக்கு அல்லவா, எழுந்து போதியும் வாங்க. எங்கே கல் சூடரக்கன் கதற செய்தான் காதலியும் தானும் கருதி வாழும் தொல்சீர் கடந்து தடங்கோயில் சேர் தூங்காணி மாடம் தொழுமிங்களே. இன்னும் உட்கார்ந்து இருக்கீங்களே, எந்திரிச்சு புறப்படுங்க. என்ன இந்த தூங்காணி மாடம் தொழுங்க, இவையெல்லாம் நமக்கு நீங்கும். யாரிடத்திலும் படிப்போ மற்றதோ நமக்கு வராது. நோயும் பிணியும் அருந்துயரும் நுகருடைய வாழ்க்கை ஒழிய தவம் வாயும் மனம் கருதி நின்றீரெல்லாம் மலர் மிசைய நான் முகனும் மண்ணும் மென்னும் தாய அடி அளந்தான். திருமுறைகளில் திருமால் அப்படி கூட நான் இப்ப தலைப்பு கொடுக்கணும் சொல்றேன். திருமுறைகளில் திருமால் ஒரு பயில எழுதுல எழுதலாம். திருமால்னு சொன்ன இடம், அது திருமாலுக்கு அரைமொழியோடு சொன்ன இடம், இப்படி ரெண்டா பிரிக்கணும். திருமாலை வெறும் மால் அல்லது திருமால் என்று சொன்ன இடம் எல்லாம் இருக்கணும். அவருக்கு அடைமொழியா என்ன இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்ல அதெல்லாம் பிரிக்கணும். பிரிச்ச திருமுறைகளில் திருமால் என்று சொல்லலாம். செய்யல இந்த திருமுறையில ஏக வேலை இருக்கு, பெரிய பல வேலை இருக்கு இல்லவா. என்ன பண்ண இங்க என்ன சொன்னார், மலர் மிசைய நான் முகனும். இது வந்து யாரு, பிரம்மனுக்கு போச்சு. இவருக்கு சொல்லும் போது மண்ணும் விண்ணும் தாய அடி அளந்தான். இங்க வெறும் திருமால்னு சொல்லல, மண்ணும் விண்ணும் தாய அடி அளந்தான். இந்த உலகத்தை மூணடியில் அளந்தான்ல யாருக்காக, மாவழி சக்கரவர்த்திக்காக. அதுல இந்த விண்ணும் மண்ணும் எல்லாம் ரெண்டடி அளந்துட்டான், அவ்வளவுதான், இடம் இல்லை. இனிமே அடிய மூணடி மண்ணு தான் கேட்டார், ரெண்டடி அளந்தார் எல்லாம் போட்டுது, இன்னும் ஒரு அடி நம்ம தலையை காட்டினான் அந்த மண். அந்த வரலாற்றை இங்க நினைவு கூறார். அடி அளந்தான் விண்ணும் மண்ணும் தாய அடி அளந்தான். இது எந்த அவதாரம், வாமனாவதாரம். எனவே திருமுறையில் வாமனாவதாரம் பற்றிய குறிப்பு இருக்கிறது இருக்கிறது. இது போல நீங்க தோங்க எவ்வளவு அரிய குறிப்புகள் தெரியுமா. இப்ப இந்த அடி அளந்தான் தாயங்கும் போது திருக்குறள் படிச்சவனா இருந்தா, மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாயதெல்லாம் உண்டு. இதே சொல்லு திருக்குறள், திருக்குறள் சொல்லி இங்கே அடி அளந்தான் தாயதெல்லாம் உண்டு. எவன் ஒருத்தன் சோம்பேறித்தனம் இல்லாமல் இந்த உலகத்தை ஆண்டானோ, அப்படி ஆண்டால் திருமால் அன்னைக்கு மூன்று உலகத்தையும் ஆண்ட மாதிரி இவனும் ஆளலாம் என்று திருக்குறள் வந்து அடி அளந்தான் அந்த ஏ சொல்லுங்க. அப்ப திருமுறையில் என்ன அவதாரம், வாமனாவதாரம் பார்த்தீங்களா. இப்படி எல்லாம் எனவே அடி அளந்தான் தாயதெல்லாம் காணமாட்டா தலைவர்க்கிடம் போலும் தன் சோலைவின் தோயும் கடந்து தடங்கோயில் சேர்த்துங்காணி மாடம் தொழுமின்களே. பகடூர் பசிநிலைய நோய் வருதலால் படிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் முகடூர் மயிர்கடிந்த செய்கையாகும். இது யாரு, புத்தர் சமணரை பற்றி. அவங்க எல்லாம் தலைமையில ஒவ்வொன்னா எடுத்து அப்படியே மடியது அப்படி வச்சுக்குவாங்க. ஒரேடியா வலிச்சா தலையில ஏதேனும் பேணுங்கன்னு இருக்கு, அதெல்லாம் தீங்கு வந்துருமா. அதனால என்னன்னு கேட்டா, இந்த ஒவ்வொரு மயிரா எடுத்துவாங்க, அந்த அந்த தலையில வந்து ஒவ்வொரு மயிரா யார் எடுப்பது, யார் எடுப்பது வந்து ஒவ்வொரு மயிரா எடுத்துவாங்க. ஏன்னா நம்ம மாதிரி வந்து அப்படி வச்சுட்டா இங்க எதேன்னு சிச்சுல எதேன்னு அணுக்கள் இருந்து அது இறந்து போடுமே, அதுக்காக அப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா தானே எடுத்துக்குவாங்களா, இல்ல யார் எடுப்பாங்க தெரியுங்களா, இவர்கள் போல தவம் செய்திருக்கிற பெண்கள் எடுப்பாங்களாம்.

0: எப்படி எடுப்பாங்க? ஒவ்வொன்றா எடுப்பாங்களாம். இது இந்த செய்தி திருநாவுக்கரசரால் தான் சொல்லப்படுகிறது. எங்கு இந்த கேள்வி சொல்றதில்லை. திருநாவுக்கரசரால் தான் சொல்லப்படுகிறது. எது? இந்த தமிழருடைய அந்த தலைமையரை ஒவ்வொன்றாக எடுத்துக் கொள்வது. யார் எடுப்பது? பெண்பால். அவங்களோட வந்து தவம் செய்கிற பெண்களுக்கும் என்பதை யார் சொன்னது? நாவுக்கரசர் தான் சொல்லியிருக்கார். எனவே இப்ப நீங்க என்ன முதல் மூன்று திருமணத்தை இருப்போம்லாம். இன்னும் கூட சொல்லணும்னு சொன்ன ஆறு வேணாம், அஞ்சு வேணாம், நாலுலயே இருக்கு. ஏன்னா இப்ப ஐயாவே சொன்னாங்க இதை விரும்புகிறார்கள், படிக்கணும் விரும்புகிறாங்க அப்படின்னு. எனவே திருநாவுக்கரசர் சொன்னார். எந்த திருமணம் சொல்லியிருக்கார்? நான்காம் திருமணியில் சொன்னார். முகடோர் மயிர் கடிந்த செய்கையாரும் மூடு துவரால் ஆடையாரும் நாடி சொன்ன நிக திகழ் தீர்ந்த பொய்மொழிகள் சேர தேர வேண்டா. இந்த புத்தர் சமணர் சொல்ல மொழிகளை நீங்க ஏற்க வேண்டாம். திருந்திழையும் தானும் பொருந்தி வாழும் துகள் தீர் கடந்து தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுங்களே. பெருமானை வணங்குங்கள், வணங்குங்கள், நினையுங்கள். அவனை வாய்மொழியினாலே அருமையா போற்றி போற்றி செய்யுங்கள். அதுதான் நமக்கு பிழைக்கிற வழி. இப்படி சொன்னவர் மன்னார் முழவதிரும் மாட வீதி வயற்காடி ஞான சம்பந்தன் நல்ல பெண்ணாகடத்து. இப்ப நம்ம எங்க இருக்கிறேன்? மன்னார் முழவதிரும் மாட வீதி வயற்காடி ஞான சம்பந்தன் நல்ல பெண்ணாகடத்து பெருங்கோயில் சேர் பிறை உறிஞ்சும் தூங்கானி மாடமேயான் நன் கண்ணார் கல்பரவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும். ஏப்பா சொல்லிய பாட்டின் கருத்து உணர படிக்கவும் வேணும், கேட்கவும் வேணுமா? நீங்க தான் அதுக்கு படிக்கிறவ அருமையா படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இன்னைக்கு கேட்கவும் செய்யறீங்க. அப்ப இந்த இந்த இலக்கணத்துக்கு உரிய பார்த்தீங்களா? கற்றா மட்டும் போதாது கேட்கணும்னாரு, கேட்டா மட்டும் போதாது கற்கவும் வேணுங்கிற ஒன்று ஒன்றுக்கு துணை, ஒன்று ஒன்றுக்கு. கற்றாரும் கேட்டாரும் என்ன செய்வாங்கனாரு? போய் ஒரு காலை இல்லை இல்லை, நாமெல்லாம் அந்த மாதிரி இந்த பல்லு போய் அது போய் சொல்லு போய் ரொம்ப கடினப்பட மாட்டோம் இல்ல, கடினப்படாமல் எப்படி இருப்பா? விண்ணார் உலகத்து மேவி வாழும் விதி அதுவியாகும். நாமெல்லாம் இருக்கிறா ரொம்ப அருமையா இந்த உடம்பு நீத்த பிறகு பெருமானுடைய திருவடியும் சேர்வோம். சாமி நான் சைவ சித்தாந்தம் படிச்சவங்களாச்சே, என்னன்னு எங்கிட்ட இருக்கிற வினை போனாதானே நாங்க வந்து ஆண்டவனை அடைய முடியும். அப்படித்தானே சுவிஞான போதும் சொல்லுது. பாச நீக்கமும் சிவப்பேரும், பாசம் நீங்கினால்தான் சிவப்பேரு கிடைக்கும். நீங்க நீங்க இப்ப நேரம் அதெல்லாம் போலாங்கிறீங்களே, எங்க பாசம் வினையை என்ன பண்ணும்னாரு? ஆடாராடா வினையே விதி அதுவே ஆகும் வினை மாயுமே. நீங்க அருமையா கற்றுன்னு கேட்டு முடியலாம். நீங்க அருமையா இருக்கும்போது உங்ககிட்ட வினை வருமா? லட்சம் இல்ல கோடான கோடி மைல் மட்டும் எட்ட போடும்னா. இப்படி யாராவது முதல்ல சொன்னவங்க இருக்காங்களா? திருவள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா. அதனாலதான் திருவள்ளுவரை நாங்கள் முதல் ஞானின்னு சொல்றோம். இதெல்லாம் வேணாங்கிறாரு மக்கு மக்கு அல்லவா இறைவனுடைய போலை மனதால் நினைத்தும் வாயினால் சொல்லியும் வணங்கின செய்தால் இந்த இருள் சேர் இருவினையும் சேரா. அப்ப இந்த வினை நீக்கம் பெற்றவனே சிவப்பேரு கிட்டும். அப்போ இந்த கற்றாரும் கேட்டாருக்கும் என்ன நீங்கும்? ஒன்று வினை நீக்கும், இன்னொன்று சிவப்பேரு. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. இந்த பாசமாம் பற்றை அறுத்து பாரிக்கும் எங்களை எல்லாம் காக்கின்ற ஆரியனே. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. அது சரிதான் சாமி, எங்களுக்கு உண்மையில அன்பு வல்லியன்னாரு. அதுதான் நேச அருள் புரிந்து. நீ எது யார்கிட்டயோ நேசமெல்லாம் வைக்கிறியடா ராஜா, எங்கிட்ட வைடா. அதுதான் வரமாட்டேங்குது சாமினார். அதுக்கு நான் வழி தருனார். நேச அருள் புரிந்து, நீங்க அருள் புரிஞ்சிட்டீங்க. இந்த நெஞ்சில வந்து வினை டன் டன்னா இருக்குமேனார். நெஞ்சில் வஞ்சம் கட சாமி, அது இந்த ஒரு நாள்ல ஆவாதுனார். நான் அது வரைக்கும் நான் நிக்கிறேன்டா. நின்ற பேராது நின்ற பெருங்கருணி பேராரி. ஓ வினை நீங்கிற வரைக்கும், உனக்கு என் மேல பற்று வர வரைக்கும் நான் நிக்கிறேன்டா அப்படின்னு. அப்படிப்பட்ட கருணை பேரார்லாம் ஏறாது நின்ற பெருங்கருணி பேராது ஆறாமுடி. சிவபுராணத்தை நல்ல நேரமெல்லாம் இருக்கும்போது படி, அது ஒண்ணுதான் நமக்கு மேல் பொறுப்பு. கூடுமான வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் 7 வயசுல கொஞ்சம் சொல்லுங்க, சட்டை வாங்கி தரண்டா, உனக்கு பேண்ட் வாங்கி தரண்டா, உனக்கு புது பை வாங்கி தரண்டா, கடிகாரம் வாங்கி தரண்டா என்று எதாவது சொல்லி படிக்க வைக்கீங்க. அது உள்ள நம்ம சொல்ற சொல்ல விட அது போய் உள்ளத்துல இருந்துட்டு வச்சுங்க, அது வேலை செய்யும். மந்திரம் இல்ல, மந்திரம் இல்ல, இது எப்படியாவது உள்ளத்துல வச்சுட்டோம் அது வேலை செய்யும். அது நீங்க தான் செய்யும். கடிகாரம் வாங்கிட்டாங்களே போனா போயிட்டு நம்ம இந்தானே கையில கட்டிட்டு போறேன், கொஞ்சம் விலை அதிகமா இல்லாம சாதாரணமா கிடையாது வாங்கி கொடுங்க. ஏ நீ பிளஸ் டூ வந்தவொடனே இன்னும் இதோட அதிகமா கிடையாது தருவேன். அப்ப நீ விநாயகர் விநாயகரும் கந்தளிமாவும் படிச்சு படிக்கணும், கந்தல் படிக்கணும், திருமுருக ஆட்டப்பட படிச்சிருக்கணும். திருமுருக ஆட்டப்பட படிச்சு நீ காலேஜ் ஸ்டடி வந்த போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடையாது வாங்கி கூட்டுறடா அருமையா வாங்கி தரேன், வாங்கி கொடுங்க பரவாயில்ல. அஞ்சி ஆகிலும் அன்புபட்டாகிலும் நெஞ்சம் நெருங்கி, அதுவும் தேவாரம்தான் சொல்லிச்சு. அட பயந்துகிட்டாவது அல்லது அன்புபட்டாவது செய்யட்டும்டா, விஷயம் வரட்டும்டா, வரட்டுமே. அப்படி உனக்கு ஒரு கண்டிப்பு வச்சு இப்படி செய்யுங்களேன், இது இது செஞ்சீங்கன்னா உனக்கு நான் வேறு அருமையாக பேண்ட் எடுத்துறேன்ப்பா, இப்படி செஞ்சீங்கன்னா நான் அருமையாக சட்டை எடுத்துறேன்ப்பா, உனக்கு அருமையாக பார்க்கர் பேனை வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்களேன். வந்துடுது எங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லாமையே செஞ்சாங்க. 7 வயசில் படிக்க வச்சாங்க அப்பா, அவர் பாவம் கிராம கரணம், அவங்களுக்கு ஏது பணம், அவங்களுக்கு அதனால் படிடா நாங்கள் படிச்சுட்டோம். ஆனால் ஒன்றும் தெரியாது, இந்த 2 வரியெல்லாம் சொல்லும்போது கல்ல தெரிவி வராதப்பா. நீச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரி. இவ்வளவு கருணையாப்பா உனக்கு ஒவ்வொரு ஆன்மா மேலையும் பேராது நிற்பானா, வச்ச இடத்து விட்டு அசையாம நம்முடைய வினையும் நீங்கணும், அவன் மீது அன்பு வரணும், அது வரைக்கும் நிற்பானாம் இல்லைங்க நிற்பான். இது 7 வயசுல எங்களால உணர முடியுமா? ஒரே நெட்டு நெட்டு பண்ணும். ஏய் படிச்சுட்டியாடா, படிச்சுட்டோம், பல்லோரும் ஏத்த பணி தெரியும், அப்ப தெரிஞ்சதுதான். ஆனா இன்னைக்கு அந்த 2 வரியும் 2 மணி நேரம் இல்ல, 2 நாள் நினைச்சு. அதனால பார்க்கணும், நீங்க தான் செய்யணும், உங்ககிட்டதான் பொறுப்பு. சின்ன பிள்ளைகளை அன்பா இருக்கு பாருங்க, பாட்டி பாட்டி பாட்டி பாட்டின்னு வருது பாருங்க, அதை மெதுவா அப்படியே குழைச்சி குழைச்சி குழைச்சி குழைச்சி அப்படி தந்துருக்கு. நீங்க செய்யற செயல் செயற்கரிய செயல், வெறும் உடம்பை மட்டும் வளர்க்கல, உடம்பை வளர்த்தி பாருங்க, அதுக்கு ஒரு திருமுறை, உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்து. நீங்க வெறும் உடம்பை வளர்க்கிற பாட்டியா இல்லாமே உடம்பை வளர்த்து உயிர் வளர்க்கும் பாட்டியாகவும் ஆகணும், தாயாகவும் ஆகணும். உங்க திருவடிகளை பணிந்து கேட்டுக்கொடுங்க. உடம்பை வளர்த்தும் நல்லா அருமையா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க, சாப்பிட வைப்பீங்க, நல்லா சாப்பிட்டா ராஜா அப்படின்னு அந்த விநாயகர் சொல்லுவியே, விநாயகர் சீத கலவை சந்தா மறைப்பும் பாத சிலம்பு பலை செய் பாட பொன்னரை ஞானம் பூந்து இலாடையும். இன்னொரு வாய் வாங்கிக்கிற அப்படி ஊட்டுங்களேன். உடம்பை வளர்த்தி உயிர் வளர்த்தி. திருமூலர் திருமந்தரப்படி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆறாரா திருமூல திருமறையை படிக்கிறது மட்டுமல்ல சார், அது எங்க வாழ்க்கையில கடைப்பிடிச்சு நடக்கிற தாயாய் பாட்டியாய் தமக்கையாய் அல்ல தங்கையாய் மாமியாய் மருமகளாய் அப்படிலாம் இருக்கு என்பதை உங்களோட மீண்டும் உங்களுடைய திருவடிகளை பணிந்து கேட்டு இளமையில செய்யாதான் செய்யலாம், முதியமை நானா கேட்க மாட்டான், சூழல் மாறி போடும். இப்படியெல்லாம் ரொம்ப அருமையா விண்ணார் உலகத்து மேவி வாழும் விதி அதுவியமாகும் வினை மாயுமே என்று சொன்னார். இந்த அருமையான பதியத்தை நாம் யாரோடு சேர்ந்து வழிபாடு செய்தோம், திருத்தூங்கானை மாடத்து கோவிலில் இருக்கின்ற பெருமானை அதன் பெண்ணாகரத்துக்கு வந்து வழிபாடு செய்தோம். இங்கிருந்தவாறு இல்லை, நல்ல வேலை உண்மையிலேயே வழிபாடு செய்த நேரம் இதுவாக தான் இருக்கணும், உச்சி காலமாக தான் இருக்கணும். ஏன் தெரியுங்களா, இவர் இந்த உச்சி காலம் முடிச்சுட்டு மெதுவாக எங்கே போகிறாருன்னா திருநெல்வாயில் அறத்துறை போகிறார். திருநெல்வாயில் அறத்துறைக்கு அவருக்கு போகணும்னு ஆசை, அப்படி போகணும்னா நேராக போகணும். இன்னைக்கு நீங்கள் அப்படி தான் வரணும், வந்தால் மாறன்பாடின்னு ஒரு இடம், மாறன்பாடின்னு அந்த இடத்துலேருந்து திரும்பி திருநெல்வாயில் அறத்துறைக்கு போகணும். இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா, உண்மையிலே சொல்றேன், பகவானறிய நம்ம நினைச்சல எப்படி இந்த நேரம் தான், இந்த நேரம் தான் வந்து வணங்கியிருக்காரு. இன்னொரு கூட ஒரு 1/2 மணி நேரம் போக வணங்கியிருக்காரு, உச்சி காலம் அங்கதான் தரிசனம் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு மீண்டும் 3 மணி போல புறப்பட்டிருக்காரு. புறப்பட்டா அவர் போற நோக்கம் எங்கே,
1: திருநெல் வாயில் அறுத்தறிக்கு போன எப்படியோ ஒரு மனசுல உந்தி இருக்கு. ஆனா அவர் போறவர் போன மாறன்பாடி வந்தார். இந்த மாறன்பாடி வந்த உடனே மணி 5:30 ஆயிட்டு. அதெல்லாம் சொல்றேன், நிச்சயம் இந்த உச்சி காலத்தில் தான் இந்த பதியம் அருளப்பட்டிருக்கிறது, வழிபாடு செய்திருக்கிறார். அதுல ஒண்ணு எப்படியோ திருவுருள் வாய்த்தது, நமக்கு வாய்த்தது. பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிறவர் 6 மணிக்கு போயிட்டார். போனா அன்னைக்கு என்னமோ தெரியல, கூட வந்த அடியவர்களுக்கெல்லாம் மேலும் திருமுது குண்டத்திலிருந்து காலையில பெண்ணாகடம் வரைக்கும் வந்து, பெண்ணாகடத்திலிருந்து சாயந்தரம் மாறன்பாடி போனா ஏறத்தால ஒரு 18-15 கிலோமீட்டர், இது ஒரு 10-20-25 கிலோமீட்டர் அடிச்சிருக்கு. அன்னைக்கு இங்க என்ன பண்ண அப்படி பின்னால பார்த்துருக்காரு, பார்த்தாதது கொஞ்சம் அப்படி கால கைய பிடிச்சது, என்ன எல்லாம் கொஞ்சம் கால் வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை சுவாமி, அதெல்லாம் இல்லை, இப்ப எது வரைக்கும் போவோமோ அங்க போயிடுவோம், அப்படித்தானே இருக்கணும். இல்ல இல்ல ஒரு மாதிரி இருக்குது, என்ன அம்மா அப்படின்னா, இல்ல சாமி இன்னைக்கு நம்ம எங்க போகணுமோ அது வரைக்கும் போயிடுவோம், இல்லையே வாய் சொல்லுது கால் சொல்லலையே அப்படி அழைச்சிட்டு போறவங்க அப்படி அழைச்சிட்டு போயிருக்காரு. பார்த்தார் மணி என்ன, மணி இல்லாம பாக்குறது இல்ல, சூரியனாரு மறையிற நேரம் 6:00 வர்றவங்க எல்லாம் ரொம்ப அயர்வா வந்திருக்கிறாங்க. சரி மாறன்பாடியில இரவு தங்கி மறுநாள் நாளை காலையில போவோம் அப்படின்ட்டார். பல பேருக்கு அடாராடா இந்த சம்பந்தமூர்த்தி நம்முடைய உயிரை மட்டும் ஆட்களை உடம்பையும் ஆட்கொள்ளுது, உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேரு. ஆமா ரொம்ப அயர்வா இருக்காங்க, என்ன பண்றது, தங்கி விட்டாங்க, மாறன்பாடியில் தங்கி விட்டாங்க. மணி என்ன 6, நாமும் தங்கி இருக்கிறோம், ரொம்ப அருமை, ஞானசம்பந்தர் உள்ள தங்குறோம், தங்கி நாள் இப்பொழுது உடனே 7-7:30 அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அருமையா நல்ல மகேஸ்வர பூஜை அருமையா சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும் இப்பெல்லாம், ஏன்னா நல்ல பகல்ல ரொம்ப அயர்வு, இடையீடு இல்லாம வேலை செஞ்சா ராத்திரில படுத்தவனே தூக்கம் வரும், பகல்லே 6 மணி நேரம் தூக்கிட்டா ராத்திரி தூக்கம் வராதுதான், அதுக்கு என்ன பண்றது. படுத்தோம் 8:00-9:00 நல்லா தூங்கிட்டு, இப்ப மணி என்ன 9 இரவு, எல்லாரும் ஞான சம்பந்தர் அப்படி படுத்தா அப்பா படுத்திருக்கிறாங்க, வந்து எல்லாம் அடியவர்லாம் படுத்திருக்கிறாங்க, நாமும் போய் படுத்திருக்கோம், நாம நல்லா தூங்கும். பெருமான் தூங்கல என்ன, தம்பி வந்து இன்னைக்கு காலையில திருமது குண்டத்துல இருந்து பெண்ணாகடம் வந்தது, பெண்ணாகடத்துல இருந்து இப்ப மாறன்பாடி வந்திருக்கு, இந்த தம்பி மற்ற பிள்ளை மற்றவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி சொல்லி இவருக்கு இன்னைக்கு என்னமோ கால் வலிக்குது, அன்னைக்கு கால் வலிச்சிருக்கு, அது வந்து யாருக்கும் தெரியாது ஆண்டவனுக்கு தெரியும் கால் வலிக்குது. இவருக்கு இனிமே என்ன பண்ணலாம், தம்பி பயலுக்கு ஒரு ஒரு பல்ல கொடுத்துட்டா, யாரு திருவுள்ளம் பற்றினார் பெருமாள். சரி அண்ணர், உடனே திருவரத்துறை இவர் போகணும், அங்க இருக்கிற பெரிய பிராணத்துல என்ன அருமையா சொல்லாதீங்களா, உண்மையா ஒளி ஒளின்னு தான் காட்டுற திருவரத்துறையில அங்க இருக்கிற பெரியவங்க கனவுல போய் தன்னை காட்டி, சுவாமி என்ன இந்த மாறன்பாடியில ஞான சம்பந்தர்னு ஒரு வந்திருக்கிறார், காலையில சரியா 6 மணிக்கு இங்க இருந்து ஒரு விமானம் வரும், அந்த விமானத்தை எடுத்துட்டு போய் அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே கனவுல சொன்னோம்னு. அப்படியா மாறன்பாடியில ஞான சம்பந்தர்னு ஒருத்தரா, அடுத்து விடு பாருங்க, கனவுல போய் ஒவ்வொரு கனவுலையும் சொல்றான் பெருமாள், அவ்வளவு கருண், அவ்வளவு ஒவ்வொருவர் கனவிலும் பார்த்தா அதெல்லாம் என்ன கேட்டா, நல்ல கனவு கண்டா தூங்கப்படாதுன்னு பஞ்சாங்கத்துல போட்டிருப்பான், தீய கனவு கண்டா தூங்கிடணும்மா, நம்மளால அதான் முடியாது, தீய கனவு கண்டா என்னாச்சோன்னு இருக்கும், நல்ல கனவு கண்டா பொங்குன்னு தூங்கிடுவோம். ஆனா பஞ்சாங்கத்துல பாருங்க கனவு நிலைய, பழைய பஞ்சாங்கத்துல இருக்கான், நல்ல கனவு கண்டா தூங்கப்படாது, கெட்ட கனவு கண்டா பெருமானுடைய திருவேந்திரத்தை நினைச்சு எப்படியா தூங்கணும், அது கெடுதல் அழியணும், நல்லது வளரும், அதான் பஞ்சாங்கம், வேற ஒன்றும் இல்லை, நமக்கு நேர் மறுதல, நல்லது அழியும் கெடுதல் வளரும், நாம செஞ்ச அப்படி. அதனால என்னன்னு கேட்டா யாரும் தூங்கல, தூங்காம இருந்து அங்க எல்லாம் திருவரத்துறையில ஏற்பாடு பண்ணிவிட்டு, இங்க இப்ப மணி என்ன இருக்கு, மணி ஏறத்தால 2:00, 2:30 அல்லது 3 மணி இருக்கும், 3:00-3:30 இங்க ஞான சம்பந்த குழந்தைகிட்ட காலையில 6 மணிக்கு ஒரு சிவிகை வரும், இனிமே அதுல இருந்து நீ வரலாம் அப்படின்னு தூக்கி வாரி போட்டு விடுது. பக்கத்துல அப்பா படுத்திருக்காங்க, அப்பா அப்பா அப்பா அப்பா ஏப்பா என்ன என்னன்னு ஒண்ணுமில்லப்பா, இது எப்படி சொல்லியிருப்பாரு, 32 பற்களும் தெரிய அதே சமயத்தில் அச்சத்தோடு, நமக்கு இந்த கேவலம், நமக்கு என்னத்துக்கு முத்து சிவிகை, ஆனா பெருமான் தராரு இந்த மாதிரிப்பா கனவுல என்ன, ஏ ராஜா உனக்கா அப்பா என்ன பண்ணிருப்பாரு,
0: அவருக்கு என்னன்னு கேட்டா நம்ம தம்பிக்கு முத்துச்சிவிக்கு வருது. இவருக்கு முத்துச்சிவிகை பெருமான் அருளுகிறார் என்பதனாலே ஒரு மகிழ்வு. ஆனா கேவலம் நமக்கா என்று நினைத்திருப்பார், அதான் பெரியவர்னு அர்த்தம். என்னத்துக்கு நமக்கு ஏராஜா முத்துச்சிவர் அப்படி கனவுல வந்து ஆம ராஜா. உடனே பெரும்புலரு காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூவம் விதியினால் இட்டு வணங்கினர். வணங்கினா சரியா 450 550 இதோ 550 இப்படி இருக்காங்க. திருப்பரு அந்த அறத்துறையில் இருக்கவங்களை என்ன பண்ணாங்க, சரியா அவங்களும் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி என்ன பண்ணா வழிபாடெல்லாம் செய்து விட்டு பார்த்தா இந்த முத்துச்சிவி அங்க இருக்கு. எங்க? திருவரத்துறையில. அங்கே இருந்து அந்த முத்துச்சிவியை எடுத்துட்டு வர்றாங்க. அப்படி முத்தி எடுத்துட்டு வருகின்ற பொழுது இதெல்லாம் ஒளியும் ஒளியில என்னை காட்ட போறான் இல்லை எடுத்துட்டு வராங்க. வந்தால் இதோ மாறன்பாடி. வரும்போது மணி சரியா 5:50 விடிய காலம் 5:50 ஆமாம் ஆமாம், மணி வகையில சொல்லலாம், மணி வகையில சொல்லலாம் 5:50 இவங்கெல்லாம் இங்கே என்ன பண்றாங்க, எல்லாம் வழிபாடு செய்துட்டு சரியாங்க நிற்கிறாங்க. அந்த 5:50 நேர முத்துச்சிவி வந்து எப்படி இருக்கும் ஞானசம்பந்தர் அப்பா அந்த அடிவர்களுக்கு நமக்கெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஞானசம்பந்தருக்கு கால் வலி என்பது கருதி பெருமான் தாமியே முத்துச்சிவி தந்திருக்கே. ஞானசம்பந்தருக்கு கல் அப்படி அந்த கண்ணெல்லாம் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதான் பாயுது அவருக்கு. அப்படி பாய்ந்த உடனே எல்லோரும் மணி பொழுது சரி 6:00 எல்லோரும் இப்படி இப்படி காட்டினாங்க சிவிகையில. ஏன்னா பெரியவங்களை போய் நீங்கள் ஏறுங்கன்னு சொல்லப்படாது, ஆனால் பேசாமே இருக்கப்படாது. இதெல்லாம் இந்த மடங்களில் பழகுனா ஓரளவு தெரியும். இன்னைக்கு ஓரளவு அந்த சின்னங்கள் மடங்கள் தான். அதனால அப்படின்னு என்னன்னா சிவிகையிலே என்று அவங்க கை காட்டிட்டு என்ன செய்தாராம், 3 முறை வளம் செய்தாராம். எதை? சிவிகைக்கு. சிவிகைக்கு நம்மால் சொல்லுவோம் மக்குப்பயிலுவோம். இதை காதால் கேட்டுட்டு மரப்பலகைக்கு என்னத்துக்கு வணக்கம், மக்கு ராஸ்கல். மரப்பலகை யார் கொடுத்தது? ஆதலால் அந்த பெருமை அந்த மரப்பலகைக்கு உண்டு. ஆதலால் பணிக்கு வந்துட்டு என்ன சொல்லி செய்தார், 5 எழுத்து ஓதி ஏறினார். திருவைந்தெழுத்து அப்படியே தியானம் செய்து கொண்டே அப்படி ஏறி உட்கார்ந்தார். உலகம் உய்யவே சேர்க்கிறார் வாக்கு. திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டே அப்படி அதில் போய் உட்காரு. உட்கார்ந்த உடனே அப்படி தூக்கினார். அப்படி தூக்கி இப்பொழுது என்ன ஆச்சு, பல்லக்கு அப்படி திரும்புது. எங்கே? மாறன்பாடியிலிருந்து திருநெல்வாயில் அறத்துறைக்கு அப்படி திரும்புது. அது அப்படியே முன்னே போகிறது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன சொல்லணும், ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமசிவாய
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: தலம் திருப்பழனம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை பண்பழந்தக்கராகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திருமுதுகுன்றம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சரி, அடுத்தபடியாக ஏற்கனவே நம்ம சிந்தித்த ஒரு பாடல் தான் திருவஞ்சைக்களம் என்ற தலத்து பாடல் தான். ஆக்கும் அழிவும் அமைவும் நீ அப்படின்னு சொல்றாரு. அதாவது முத்தொழிலும் அவர்தான் செய்கின்றார் அப்படின்னு அவர் நம்ம உணர்ந்து அவர் புகழை சொல்லக்கூடியவங்களுடைய சொல்லாகவும் அந்த சொல்லின் பொருளாகவும் இருக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு அவர் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக, மாவை உரித்து அதழ் கொண்டு அங்கம் அணிந்தானே, வஞ்சர் மனத்து இறையும் நெஞ்சு அணுகாதவனே, மூவர் ஒரு தனதாம் மூலமுதற் கருவை, மூசிடும் மால்விடையின் பாகனை, ஆகமுற பாவகம் இன்றி மெய்யே பற்றும் அவர்க்கு அமுதை பால் நறுனை தயிர் ஐந்தாடு பரம்பரனை, காவல் எனக்கு இறை என்று எய்துவது என்று கொலோ கார்வயல் சூழ் கானப்பேர் உரை காளையேயே என்று சொல்லுகின்றார். அதாவது யானையை உரித்து, மாவை உரித்துன்னு வருது இல்லையா, மானா யானை, யானையை உரித்து போர்த்தி கொண்டவர். அடுத்து வஞ்ச மனம் உடையவர்கள் கிட்ட சுவாமி வரவே மாட்டார். நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியேன்ட்டு நமது அப்பர் சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க. நாடகத்தார் தம்மடியார் போல் நடித்து சில பேர் நடிப்பாங்க, அதுவும் சுவாமிக்கு தெரியும். அதனால வஞ்சர் மனத்துக்கு இறையும்னா கொஞ்ச நேரம் கூட அணுக மாட்டார். அவங்க நெஞ்சுக்குள்ள கொஞ்ச நேரம் கூட சுவாமி வரமாட்டார். ஏன்னா வஞ்சகர்களா இருந்தா நெஞ்சு வந்து பாலறையா இருக்கும். சாதாரணமான நாமளே, சாமானியமான நாமளே ஒரு இடம் சுத்தமா இருந்தாதான் இருக்கிறோம். இப்ப எல்லா வல்ல பரம்பொருள் புனிதன் தூயோன் நின்மலன் அப்படிப்பட்ட ஒருத்தர் அசுத்தமான இந்த இடத்துல இருக்க முடியுமா? முடியாது இல்லையா. அப்ப நம்முடைய தகுதிக்கு நம்மை அவர் வந்து அருள் செய்வார்னு சொல்லும் போது இந்த பாலறைய பள்ளியறையா மாத்தணும்னு பட்டினத்தடிகள் சொன்னது போல இது அழகா ஒரு பள்ளியறையா மாத்தினா இறைவன் அங்கே குடிகொண்டு இருப்பார். அப்ப வஞ்சகம் இருந்தா அந்த மனசுக்குள்ள அவர் வரமாட்டார். அவர் அருள் பெறணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம மனசுல கொஞ்சம் கூட வஞ்சனையே இருக்கவே கூடாது. எதிராளி எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்மளை பத்தி என்ன வேணாலும் சிந்திக்கட்டும், நம்மை பற்றி என்ன வேணாலும் தூற்றட்டும், நமக்கு வேண்டாத துஷ்ட செயல்களை எல்லாம் செய்யட்டும், சரி இதெல்லாம் மேல ஒருத்தர் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறாரு, அதனால எல்லாம் எம்பிரான் எனக்கு வகுத்து கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி என்னுடைய வினை இதன் மூலம் கழிகின்றது என்று நாம் வாழ பழகி கொண்டோம் என்றால் ஒரு பக்கம் வின கழிஞ்சிரும் பலவின, இன்னொரு பக்கம் அவங்க மேல நம்ம கோபப்படாம இருக்கிறதுனால நமக்கு புதுசா ஆகாமிய வராது. பிராரத்தம் கழிஞ்சு போது ஆகாமிய ஏறாது. இருக்கிற சஞ்சிதம் தீஷை பெற்றால் வருத்த வித்து போல ஆயிரும். அந்த அஞ்சலத்தை சொல்லி கொண்டே இருப்பதால் அது வருத்த வித்து போல ஆயிரும். அப்ப நமக்கு பிறவி வராது, இறைவன் திருவடியில் சுகிக்கலாம் என்பதுல ஐயமில்லை. அதனால அது மிக அழகாக சொல்லி அவர் போலியா இல்லாம உண்மை அன்போடு யாரெல்லாம் தன்னை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அமுதம் போன்றவர் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்தி பஞ்சகவியத்தால அவருக்கு அபிஷேகம் செய்து நாம் பூஜை செய்ய வேண்டும். அவர் வந்து பரம்பொருள், அந்த பரம்பொருளுக்கு நம்ம கண்டிப்பாக பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி அவரை நாம் வழிபட்டோம் என்றால் நமக்கு நிச்சயமாக பேரின்பம் கிடைக்கும் என்று வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படியே பார்த்து கொண்டே வரும்போது திருவருட் பயன்ல அஞ்செழுத்து அருள் நிலையை பத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அஞ்செழுத்து நமக்கு தெரியும், அதாவது பஞ்சாட்சரம் என்று சொல்லுவோம் வடமொழியில, அது பல வகையாக இருக்கு. அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றாற் போல அதுல வந்து உபதேசங்கள் ஆயிருக்கும் என்று நம்ம பார்க்கின்றோம். அதன்படி அவங்கவுங்க குருநாதர் அவங்களுக்கு தீஷா குருநாதர் என்ன வலியுறுத்தினாங்களோ அதன்படி நாம் அதை கணித்து கொண்டே இருக்கோம். கணித்தல் என்பது மனதால் நினைத்தல் அப்படிங்கிறது. சத்தமா சொன்னா பலன் கம்மி, உதட அசைஞ்சா அதை விட கொஞ்சம், உதட அசையும்படியா சொல்லிட்டே இருந்தோம்னா அதை விட கொஞ்சம் பலன் கூட. சத்தமே வராம சொன்னா அதை விட பலன் கூட, உதடும் அசையாம மனசுக்குள்ளேயே கணித்தால் மிக மிக பலன் அதிகம். திருக்கோயில வச்சு நீங்க ஒரே ஒரு நாம அப்படி கணிச்சீங்கனாலே அது அனந்தம், அதாவது இன்ஃபைனைட்னு சொல்லுவோம் இல்லையா, அளவற்ற நாமம் சொன்ன பலனை உங்களுக்கு தந்துரும் அப்படின்னு நமக்கு அந்த ஜபிக்கக்கூடிய முறைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உலகியல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செய்வன எது தவிர்வன எதுங்கிறது தெரியாம பிறழ்ந்து பிறழ்ந்து வாழ்வதே வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. அப்போ நம்ம பிறவியை நீக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி, அதுக்கு பற்றுக பற்றற்றான் பற்றுன்னு அவரை பற்றணும். அதனால அவரை பற்றி நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு நன்மை நடக்கும். அப்படி பிறவிக்கடல் நீந்தணும் அப்படின்னா அவருடைய அருள் வேணும், நீந்தி கரை சேரணும். ஆனா பயனற்ற சொற்களைத்தான் பேசி பேசி நா தழும்பு ஏறி போகுது. நாத்திகம் பேசி நா தழும்பு ஏறி இல்லையா திருவாசகம் சொல்லுது. அது ஒரு பக்கம் நாத்திகம் பேசுறாங்க, சில பேர் நாத்திகம் பேசாட்டாலும் பயனற்றதையே சொல்லி நாக்கு தழும்பு. அது எப்படி பேசின விஷயத்தையே இத்தனை தடவை பேசுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஷேர் போடுவாங்க, ஒரு தடவை ஷேர் பண்ண விஷயத்தையே அத்தனை தடவை ஷேர் பண்ணிக்கிட்டே

ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு, அதை நம்ம நாத்தளம் பேர சொல்லணும். அதுதான் ஐந்தெழுத்து. சரி, அதுதான் தலையாய மந்திரம், திரு ஐந்தெழுத்து மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லுகின்றோம், ராஜ மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தாழ்வெனும் தன்மையோட நான் யாரு தெரியுமா? ஆதி செய்வர். எனக்கு எவ்வளவு ஆகம செய்தி தெரியும் தெரியுமா, எனக்கு எவ்வளவு தூரம் பண்ணோட பாட தெரியும் தெரியுமாங்கிற சிந்தனை எல்லாம் அவருக்கு இல்லை. அவர் அந்த மாதிரி நிலையில இருக்கிறவரே கிடையாது. அதனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நிறைவு பதிகத்துல சொல்றாரு, மந்திரம் ஒன்றறியேன்னு சொல்றாரு. இவருக்கு எப்படி மந்திரம் தெரியாம இருக்க முடியும்? நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆதிசைவராகிய இவருக்கு எப்படி மந்திரம் தெரியாம இருக்கும்? அப்படி சொன்ன அவர் தான் அழக அஞ்செழுத்து பதிகத்துல மகுடமாக பாருங்க, அந்த மகுடங்களை நாம் உணர வேண்டும் என்னும் பொருட்டாக நான் சொல்லுகின்றேன். உங்களுக்கு தெரிந்ததுதான் என்றாலும் நீங்கள் அதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாய்வு. அந்த முதல் விழிச்சொல் மட்டும் மாறும். நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. நஞ்சனி கண்ட உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. சேடனே உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. விரும்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. நம்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. காரணா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. மந்திரம் ஒன்றறியேன்னு சொன்னவரு அஞ்செழுத்து பதிகத்துல மகுடமாக இந்த நான் மறந்தாலும் உன்னுடைய நாமத்தை மறக்காம சொல்லுவேன். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அதான் நான் சொன்ன, நீங்க உட்காந்து இப்படி சொல்லி சொல்லி பழகிட்டீங்கன்னா ஒரு முடியாத்தன்மைன்னு ஒண்ணு வரும், உடல் நலி உறுதல் அல்லது இறுதி காலம்னு ஒண்ணு வரும். எல்லாருக்கும் தோற்றம் உண்டில் மரணம் உண்டுன்னு இவரே சொல்லியிருக்காரு. இன்பம் உண்டில் துன்பம் உண்டு, வாழ்வாவது மாயம் மண்ணாவது தினம். மண்ணுலகத்துல பிறந்துட்டு மண்ணுலக வாசியா இருந்துகிட்டு கண்டிப்பா நம்ம மண்ணுலதான் ஒரு நாள் போய் கலக்க போறோம். நம்ம உடம்பு வந்து அதுலதான் போய் கலக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னால எவ்வளவு தூரம் நாமத்தை சொல்லலாம்? அத மாதிரி ஒரு அருமருந்து நமக்கு கிடையவே கிடையாது. பிறவி நோய் தீரணும்னா அருமருந்து அஞ்செழுத்து தான். அதை நம்ம சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பழகணும். ஏன்னா கடைசி நேரத்தை நம்ம சொல்ல, சாமென்று உன் நாமம் உரைக்க தருதி கண்டாயின்னு அப்பர் சுவாமி கேட்கிறாங்க. ஆனா புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி ஐமேல் உந்தி அந்த நிலையில இருக்கும்போது அஞ்செழுத்து கூட சொல்ல வரலன்னா, அப்ப நல்லபடியா இருக்கும் போதே, இப்போ குலதெய்வத்தை எல்லாரும் வணங்குறோம் இல்ல, ஆதீன குலதெய்வம் சொல்லும்போது சிவஞான சுவாமிகள் சொல்றோம், மாதவ சிவஞான சுவாமிகள் விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்தவங்க. அவர் யார குலதெய்வம்னு சொல்றாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குலதெய்வம் சொல்றாரு. சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்க வந்த இந்த பிறப்பை வணங்குவோம்னு சொல்றாரு. அப்ப இப்பேற்பட்ட பிறவி கிடைச்சிருக்கு. அப்பர் சுவாமிக்கு சொன்ன மாதிரி வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமே, இந்த பிறவியை மதிக்க கத்துக்கிடணும். எப்படி மதிக்க கத்துக்கிடணும்? இந்த ஞானிகளை பூரம் வழிபடணும், அவங்களுடைய ஞான வாக்குகளை பூரம் நம்ம செவி மடுக்கணும், அதை ஓதணும், அதை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத முக்கியமாக நம்ம மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நாத்திகம் பேசி நாத்தெலும்பு நாத்தெலும்பு ஏறதை விடுத்து அதை விலக்கி அதை தவிர்த்து இறைவனுடைய நமச்சிவாய மந்திரத்தை நாத்தெழும்பேற சொல்ல வேண்டும் என்பதை நம்முடைய மனசுல நாம் நிச்சயமாக ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். சரி, அது போல அணைந்தோர் தன்மையில கடைசில சொல்லுவாங்க, செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்கழியி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரு கடைசி வரைக்கும் ஆலயத்துக்கும் போயிட்டே இருந்திருக்கிறார், கடைசி வரைக்கும் வழிபாடு செய்து கொண்டே இருக்கின்றார். அதாவது பூஜை சிவாச்சாரியார் அல்லவா, அதனால ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை கண்டிப்பா இருக்கும். குருவை வழிபட வேண்டும், அவர் என்னுடைய குருவே என்று அவரை இறைவனையே மரிசீர் கையனே என்ற பாடலிலே சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எல்லாருக்கும் இறைவன் தான் குரு, ஆனா அவங்கவுங்க பக்குவத்துக்கு தகுந்தார் போல மானட சட்டை தாங்கியும் வரலாம். இவருக்கும் அந்தனராக வந்து தடுத்து ஆட்கொண்டு அதன் பின்பு இவருக்கு என்ன உபதேசிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் உபதேசித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு, அதான் திருத்தொண்ட தொகை. அதான் அடியார்களை வழிபடணும் அப்படிங்கிறது. அடியார்க்கும் அடியன், அடியார்க்கும் அடியன், கைலாயத்திலிருந்து வந்து அவர் நமக்கு காட்டிய பாதை அடியார்களை பேண வேண்டும். அடியார் வழிபாடு, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், தோற்றத்துல அவங்களுக்கு உள்ள இருக்குது சிவம், சிவத்தோட திருவடியை மனசுல வச்சிட்டு இருக்கிறதுனால

அவங்க அடியான் பெயர் பெறுறாங்க. அதனால அவங்களை நாம் வணங்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அல்லவா. ஆக அவர் நமக்கு யோக நெறியிலே மிக அழகாக என்னவெல்லாம் வலியுறுத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் நமக்கு வலியுறுத்தி நாம் அடியார்களை வழிபட வேண்டும் என்பதையும் நமக்கு முக்கியமான அந்த வழிபாட்டையும் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். அந்த இறைவனை குருவாக பாவித்த பாடல் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். மரிசேர் கையினனே மத மாவுரி போர்த்தவனே, குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன். என்னுடைய குருவே, இந்த பாட்டெல்லாம் நம்ம பஞ்சபுராணத்துல படிச்சுக்கிட்டே இருக்கணும். நெறியே நின்னடியார் நினைக்கும் திரு காலத்தியுள் அறிவே உன்னை அல்லால். நமக்கு நம்ம அறிவுலாம் சிற்றறிவு, இறைவனையே வழிபட்டு எனக்குன்னு ஒண்ணுங்க என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு அவற்றை சரணடைஞ்சிட்டோம்னா அறிவுக்கு அறிவாய் நின்று அவரே நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துவார். ஆகையால் அறிவே உன்னை எல்லால் அறிந்தேத்த மாட்டேனே என்று சொல்லுகின்றார். இங்ஞனம் வந்து இடர்பிறவி பிறந்து அயர்வேன் அயராமே, அஞ்ஞனம் வந்தேனை ஆண்ட அருமருந்து என் ஆரமுதை, வெங்கனல் மா மேனியனே மான்மருவும் கையானை, எங்ஞனம் நான் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையின் வினவுறார் திருவாரூர் தலத்துல. அதாவது இங்ஞனம் வந்து அப்படின்னா இந்த துன்பத்தை தரக்கூடிய இந்த இடர்பிறவி, இந்த பிறப்புல வந்து பிறந்து அயர்வேனா மயங்கிறது, இந்த பிறவிக்கு வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிருந்தோம், இறைவனை மறந்து விடுகின்றோம், அப்படி மயங்கியே போயிடுறோம். அப்படி மயங்கி இருக்கிற நான் மயங்காத மாதிரி என்னை அடிமை, அஞ்ஞனம் வந்து என்னை ஆண்ட அருமருந்து, இறைவன் தான் நமக்கு மருந்து, அவரோட நாமம் மருந்து, அவருடைய கோலம் மருந்து, அவருடைய திருவடி மருந்து. ஆகையால் அப்படிப்பட்ட அருமருந்தாக இருக்கக்கூடியவர், அமுதாக இருக்கக்கூடியவர். நம் பொருட்டு தேவர்கள் உயிர்கள் எல்லாம் உயும் பொருட்டு நஞ்சையே உண்டவர் அல்லவா, அதனால நஞ்சும் அமுதாக்கி வைத்தவர் அல்லவா அவரு, நஞ்சு அமுதாக்கி வைத்தவர்னு படிக்கிறோம். அதனால அப்படிப்பட்டவர் அவர், அவரை நாம் என்ன செய்ய பிரிந்திருக்க முடியாதல்லவா என்று நம்மிடம் வினவுவது போல அவரை பிரிந்திருப்பது எவ்வளவு கடினமான செயல் என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஆகையால் நாமும் அங்கனம் அவர் காட்டிய வழியிலே இறைவனை மறவாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு மிக அழகாக பவநெறிக்கு விளக்காக இருக்கக்கூடிய அந்த தவநெறி கேட்கக்கூடிய ஒரு பதிகத்தை பாடி தவநெறியை கேட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் மிக அழகாக தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று சொல்லுகின்றார். அவருக்கு சித்தவட மடத்திலே இறைவன் வலிந்து திருவடி தீட்சை செய்கின்றார். இரவிலே இவர் படுத்திருக்கின்றார். இவருக்கு அவர் திருவடியை வைக்கின்றார். ஒரு முதியவர் போல வந்து இருந்து அப்போது இவர் கொஞ்சம் தனது தூக்கம் தடைபடுகிறதே என்று எழுந்து கொஞ்சம் தள்ளி படுக்கின்றார். மீண்டும் முதியவர் திருவடி அவருடைய சிரசிலே படுகின்றது. அப்போது ஐயா உங்கள் திருவடி உங்கள் பாதம் என்னுடைய தலையிலே படுகிறது என்று அவரிடம் சொல்லி மீண்டும் தள்ளி படிக்கிறார். மீண்டும் அவருடைய பாதம் இவர் தலையிலே படுகிறது. அப்போது என்ன இப்படி செய்கின்றீர்கள் என்றால் வயோதிகம் முடியாதன்மை என்று முதியவராக வந்த பெருமான் சொல்லுகின்றார். சொல்லிய பின் மறைந்து விடுகின்றார். அப்போது இவர் மிக மிக வருந்துகிறார் இல்லையா. இப்ப நம்ம ஜாதின்னு நிறைய ஜாதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஜாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சங்க நூல் நமக்கு சொல்லிச்சு. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு சங்க நூல் நமக்கு சொல்லுது. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் சொல்றாங்க, தம்மானை அறியாத ஜாதின்னு ஒன்னு இருக்குதே அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று மிக அழகாக அந்த பாடலின் மூலமாக நமக்கு பல ஒரு உன்னதமான கருத்துக்களை பூரா நமக்கு எடுத்து சொல்றாரு. சடைமேற்கொள் பிறையானை இல்லையா, விடைமேற்கொள் விகிர்தன். கைமாவின் உரியானை கரிக்காட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து, அம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நான் ஏன் என்று சொல்லுகின்றார். அப்ப அறியாத ஜாதிக்கு அறிவிலா நான் ஏன் என்று அந்த இடத்துல தன்னையே குறைத்து அந்த இடத்துல சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். எம்மானை எரிகடியில வடவீரட்டானத்து உறைவானை இறைபோதும் இகழ்வன் போல் யானே என்று மிக ஒரு உருகி நமக்கு அந்த கருத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல அப்போ அவர் அறியக்கூடிய ஜாதி அறியாத ஜாதின்னு ரெண்டு ஜாதியை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிலை எப்படி இருக்கிறது, நாம் எங்கனம் மாற வேண்டும் என்பதையும், பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பல பகர்ந்து
அலமந்து உயிர் வாழ்க்கைக்கு ஆவ என்று உழந்து அயர்ந்து வீழாதே. அண்ணல் தன் திறம் அறிவினால் கருதி மாவின் ஈர்வுரி உடை புனைந்தானை மணியை மைந்தனை வானவர்க்கு அமுதை தேவ தேவனை திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மன்னனே என்று மிக அழகாக திருத்தினை என்ற தலத்து பாடல்ல சொல்லி இருக்கின்றார். அதுல பாவமே புரிந்து நமக்கு நல்ல தெரிஞ்சதுக்கெல்லாம் பெரிய வழக்கமே வேண்டாம். அதாவது தீவினை செய்யறது அதான் பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அகன்ற மனசை பார்த்து சொல்ற மாதிரி இந்த அகன்ற நிலப்பரப்புல தீவினைகளையே செய்து அடுத்து என்ன சொல்லியாச்சு, அது அகலிடம்னா அகன்ற நிலப்பரப்பு பல பகர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. பொய்கள் பலவற்றையும் பேசியே பொழுத கழிச்சு எப்ப பாரு பொய் பேசுறது மிகுதியாக இருக்கிறது. பல பகர்ந்து பன்மேல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் தான் நமக்கு அந்த அப்படியே பேசி தெரியறதெல்லாம் நமக்கு உயிர் வாழ்வதற்கு ஏற்புடையனு கருதுதல். அந்த கருதும் தன்மை தவறு. அதனால அலமந்து அதனால உயிர் வாழ்க்கைக்கு ஆக என்று உழந்து இதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு நன்மை செய்துன்னு தவறாக புரிந்து கொண்டு அதனால் அயர்ந்து வீழாதே என்று சொல்லுகின்றார். அப்படியே நினைச்சு நினைச்சு நீ வாழ்ந்தேன்னா துன்புற்று மெலிந்து அழிந்து போவாய். அப்படி இல்லாம அண்ணல் திறம் இல்லையா, அப்படிலாம் விழாம அண்ணல் தன் திறம் அறிவினால் கருதி இல்லையா. அப்ப நமக்கு உலகத்துக்கு முதல்வனாய் இருக்கக்கூடியவருடைய இயல்புகள், இப்போ முப்பொருள் இயல்பு தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அது மூலம் இறைவனுடைய இயல்பைத்தான் சிந்திக்கும்படி நமக்கு சைவன்.org வந்து அதுவும் திருவருளும் குருவருளும் துணை நிற்க அவர்களும் இதை நமக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனையை தந்திருக்காங்க. அப்போ அப்ப இறைவனுடைய இயல்புகளை நல்லாசிரியருப்பால் பெற்ற அறிவினால் சிந்தித்து அது அறிவினால் கருதினா நம்மளா கருதணும்னா நிச்சயமா புரியாது. அப்புறம் ஒன்னா மற்றொன்னாதான் புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஐயம் திரிபு இருந்துகிட்டே இருக்கும், இல்ல கேள்வியா வந்துகிட்டே இருக்கும் அனாவசியமான கேள்விகள். அப்படி வந்தாலும் நம்மளால நல்ல கருத்துக்களை உள்வாங்க முடியாது. ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்க சோதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நம்ம ஞான சம்பந்த பெருமாள். அப்ப அவருடைய திறத்தை எடுத்து நல்லாசிரியர் மூலம் கேட்டு சிந்தித்து அந்த புலித்தோலை உடுத்த மாணிக்கம் போன்ற யாவருக்கும் வலிய சார்பாய் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அமுதம் போன்ற அனைவருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய திருத்தணை நகர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய நன்மையின் மேல் எல்லை, இதுக்கு மேல நன்மையே கிடையாது. சிவம்னாலே நன்மையின் தான் பொருள். அதனால அந்த அதுக்கு மேல் அந்த எல்லையாக இருக்கக்கூடிய பெருமானை சென்று அணுகு என்று மிக அழகாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். இதிலே சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் என்று படிப்படியாக நம்முடைய ஞான நிலையை நமக்கு உணர்த்துகிறது. இந்த பாடலிலே மிக அழகாக அண்ணல் தன் திறம் அறிவினால், அறிவுங்கிறது கேட்டலையும் கருதி என்றது சிந்தித்தலையும் சென்று என்றது தெளிதலையும் அடை என்றது நிட்டை கூடுவதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்தினை சித்தாந்த கருத்தினை இப்படியே பாவமே புரிஞ்சு தேவையில்லாத பொய்யே பேசி இப்படியே தவிச்சுக்கிட்டே இருக்காம இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை அறிவினால் கருதி அவரை சென்று அடைய வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக ஒரு குருநாதராக வழிகாட்டி இருக்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதன் பின்பாக நாம் ஏற்கனவே நாம் சாதலும் பிறத்தலும் அந்த பாட்டையெல்லாம் நாம் இதன் பொருட்டு தான் நாம சிந்திச்சோம், ஆனா அதன் முன்கூட்டியே நாம சிந்திச்சுட்டோம் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பு யாரை அவர் உகப்பார் யாரை அவர் முக அதாவது முனிவார் என்று பார்த்தோம் என்றால், தனியன் என்று எழுகி அறியேன் தம்மை பெரிதும் உகப்பேன் முனிபவர் தம்மை முனிவன் முகம்பல பேசி மொழியேன். இப்படியெல்லாம் தவறுகள் செய்து கொண்டு இருந்தாலும் அவர் வந்து நம்மை தடுத்து ஆட்கொண்டு இனியனாக இருக்கின்றார் ஆரூரிலே, அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று மிக அழகாக அதிலே கேட்கின்றார். நாம் அல்லல் படும்போது அவர் வந்து நம்மை அல்லலிலிருந்து காப்பாற்றுகிறார் என்று சொல்லுகின்றார். அடுத்து என்ன சொல்லுகிறார், யாருக்காவது நம்ம உதவி பண்ணணும், அப்படி உதவி பண்ணாமல் இருப்பது மிக மிக தவறு. ஒருத்தங்களுக்கு துணையா இருக்க முடிஞ்சா கண்டிப்பா அந்த துணையாகவும் நம்ம இருக்கணும். அந்த உதவி செய்யாமலும் துணை செய்யாமலும் நாம் இருக்கக்கூடாது. இதுவெல்லாம்
அந்த அடியார்களுக்கு இருக்கக்கூடாத குணங்கள் என்று மிக அழகாக நமக்கு அதிலே எடுத்துச் சொல்கிறார். தகுதி இன்மையை ஆசை பல அறுக்குகிறேன், ஆரையும் அன்றி உரைப்பேன், பேசில் சலக்கலால் பேசேன், பிழைப்புடையேன் மனம் தன்னால், ஓசை பெரிதும் உகப்பேன், ஒலிகடல் நஞ்சமுது உண்ட ஈசன் இருப்பதும் ஆரூர், அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அப்படின்ட்டு. அப்ப இது போன்ற நம்மிடம் உள்ள தகுதி இல்லாத குணங்களை எல்லாம் நீக்க வேண்டும். அது எப்படி நீங்கும் என்றால், திருமுறைகளை ஓத வேண்டும், ஐந்தெழுத்தை ஜெபிக்க வேண்டும், ஆலய வழிபாடு செய்ய வேண்டும், சிவ வழிபாடு செய்ய வேண்டும், சிவ புண்ணியங்களை செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் செய்வதால் நமக்கு அந்த நல்ல நிலைமையானது கிடைக்கும் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நாம் இந்த இறை வணக்கத்துல நான் உங்களுக்கு சொல்லும் போது, இறைவன் தான் நமக்கு, நான் இன்னைக்கு என்ன பாட்டு உங்களுக்கு படிச்சேன்னா, நெறியே நின்மலனே என்று மலபாடி தேவாரம் தான் பாடின, அதுலேயும் அறிவே என்று இறைவனை, அதான் நமக்கு சிற்றறிவு தவறாக எல்லாம் இழைத்துக் கொண்டே போவோம், ஆனால் நம்மை நெறிப்படுத்தி அவர் தான் நெறியாக இருந்து அறிவாக இருந்து நெறிப்படுத்தி நம்மை ஆள்கின்றார் என்று மிக அழகாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்து இயம்பியுள்ளார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல மாயை 36 தத்துவங்கள், தத்துவங்கள் 36 என்று சித்தாந்தம் சொல்லுகிறது, தாத்துவிகங்கள் 60 என்று சொல்லுகிறது. அந்த அந்த விஷயங்கள்லாம் இந்த சமயத்தை தவிர வேற எந்த சமயத்திலையும் நமக்கு சொல்லவே படல. ஏன்னா 36 தத்துவங்களையே சைவ சித்தாந்தம் ஒன்றுதான் சொல்லுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் மிக அழகாக அவர் நமக்கு அந்த கருத்தையும் வலியுறுத்தி சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். 60, 10, 8 ஆறினோடு 5, 4 துரி பரித்தனைய நோக்கி சொல்லிற்றொன்றாக சொல்லார், நறுமலர் பூவும் நீரும் நாதோறும் வணங்குவாருக்கு அறிவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே என்று சொல்லுகின்றார். எதற்கு அஞ்சனோ அப்படிங்கிறதையும், எதை புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதையும் சொல்றார். மனங்கமலும் பூவும் நீரும் கொண்டு உன்னை நாள்தோறும் வழிபடுபவர்களுக்கு மெய்யுணர்வை தருகின்ற திருவாரூரிலிர் எழுந்தருளியிருக்கும் தந்தையே என்று அவரை விழித்து, அப்பனே என்று சொல்கிறார் அல்லவா, தந்தையே என்று விழித்து, அந்த பூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கன்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, அந்தக்கரணங்கள் 4, அதாவது 4 அந்தக்கரணங்கள் சில இடங்கள்ல ஒவ்வொன்னா ஒவ்வொரு இதோட கூட்டி அந்த தத்துவங்களை சொல்லும்போது கூட்டியும் குறைத்தும் சேர்த்து ஒன்னோட ஒண்ணு சேர்த்தும் சொல்லுவாங்க. அதற்கு சில பாடல்களுக்கு நாம அப்படி பொருள் கொள்ளணும். ஆக அப்படி இது மற்றும் நுண்ணுடம்பு 8, தாத்துவிகங்கள் 60, இது எல்லாமே நம்மள இருந்து புதிராக வேறாக நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால அதோட இயல்பு நிச்சயமாக சொல்ல முடியும். இப்ப நம்ம அப்படிதான் படிக்கிறோம், சித்தாந்த கிளாஸுக்கு போய் உட்கார்ந்த உடனே அவங்க தத்துவங்கள் நடத்துவாங்க. இத கேட்ட உடனே இதெல்லாம் என்ன, நமக்கு நம்ம உடம்புனா புரியுது, விஞ்ஞான ரீதியா உடம்புல இருக்க உறுப்புகளை பத்தி சொன்னா புரியுது, ஆனா அந்த கரணங்கிறது விஞ்ஞானத்துல வரல இல்லையா. இங்க இருதயம் வரும், மனசு வராது, இங்க மூளை வரும், புத்தி வராது, அதெல்லாம் வந்து விஞ்ஞானத்துல வராது. விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட மெஞ்ஞானத்துலதான் இதெல்லாம் சொல்லப்படுது. அப்ப அந்த கரணங்கள்ங்கிறது நமக்கு எவ்வளவு முக்கியம், மனம் பற்றுது ஒரு விஷயத்த, புத்தி அந்த விஷயத்த நிச்சயிக்குது, அகங்காரம் இதை செய்யணும், இன்னைக்கு இந்த பதிகத்தை படிக்கணும், இன்னைக்கு இவ்வளவு ஜபம் பண்ணியே ஆகணும், இன்னைக்கு நேரங்காலத்துல சிவபூஜையை முடிச்சிடணும், இன்னைக்கு திருக்கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு பூத்தொண்டு பண்ணணும், இன்னைக்கு இவ்வளவு ஜபம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்கு தருவது அகங்காரம் என்னும், அதுதான் எழுச்சியை தருது. அதுக்கு அடுத்தபடியா என்ன வந்துருது, சித்தம், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியன் என்றே மிக அழகாக பாடிவிட்டார். அதாவது தொகையடியாரை பற்றி பாடும்போது சித்தத்துல அவர் தான் இருக்கணும், சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் என்று திருவாசகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எப்போதும் சித்தம் வந்து அவரை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சித்தம் தான் இப்ப நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து கொடுக்குது. நம்ம பல காலம் கேட்ட பாடம், நம்ம ஓதன பாடல்கள், இப்ப மனப்பாடமா ஒரு பாட்டை படிக்கிறோம்னா சித்தத்துலதான் அது பதிஞ்சிருக்கு, அதனால அதுதான் நமக்கு எடுத்து கொடுக்குது. அப்ப இப்படிப்பட்ட கருணங்களை எல்லாம் அவர் நமக்கு தந்திருக்கிறாரு, எதற்காக தந்திருக்கிறாரு, இந்த ஆன்மா உயணும் தானே தந்திருக்காரு. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு சைவ சித்தாந்தம் எடுத்து சொல்லுது. ஆக அதையெல்லாம் நாம் மனதிலே கொண்டு எப்போதும் தப்பாமல், நமக்கு இப்படி 36 தத்துவங்கள் எதற்காக தரப்படுது, அது நம்மள இருந்து வேறா நினைச்சுக்கிட்டே இருந்தா அப்படியே இருக்க வேண்டிதான். இதுக்கு அப்பாலுக்கும் அப்பாலாக அவர் இருக்கின்றார் பெருமான் என்பதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த தத்துவங்களோட சேர்ந்து நம்மளை எதற்காக அவர் படைத்திருக்கின்றார், அதில் இருந்து நாம் எப்படி அவரை வழிபட்டு நாம் மீள வேண்டும்
என்று மிக அழகாக நமக்கு இந்த பாடலின் மூலம் சொல்லி இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இதுல இருக்கிறது. ஆனால் நானோ என்னை, அதான் இந்த உடம்பே நான் நினைச்சு மயங்கிக்கிட்டே இருக்கேனே, என்னுடைய இயல்பை மறைத்து நிற்கின்ற அவற்றிற்கு நான் அடிமையாக இருக்கின்றேனே, அதை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்று மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஆகையால் குருவாக அவர் காட்டிய வழியிலே நாமும் தினந்தோறும் அவரை வழிபட்டு உய்ய வேண்டும் என்று உங்களிடம் பணிவாக விண்ணப்பித்துக் கொண்டு வாழ்நீ தேரும்.

0: யாவன்சீர் பாடும் வாய் என்று அந்த வாழ்த்தினை பாடி, இதுகாரும் நம்மோடு இருந்து நம்மை இயக்கிய குருவருளுக்கும் திருவருளுக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் அவர்களுடைய அரும் பணிக்காக என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி, அதன் பின்பாக இதுகாரும் இதை கண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. வணக்கம். அடியேன் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: என்ன

Daddy, my God.

சிச்சம்பரம் பார்வதி அருட்கடலாகிய அம்பலவானருடைய திருவருளினாலே திருவண்ட பகுதியிலே 96 முதலாக இப்பொழுது வீரியூரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் என்கின்ற கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பவர், ஊனக்கண்களுக்கு தெரியாமல் ஞானக்கண்களுக்கு தெரிபவராக இருப்பவர். அப்படி ஞானக்கண்ணை பெற்றவர்கள் மிக குறைவு. ஞானக்கண் என்பது அவனே தர வேண்டியது, வேற எங்கேயும் வாங்க முடியாது. அப்படி ஞானத்தை கொடுத்து அதன் பிறகு தன்னை காட்டுதல் அவனுடைய. அந்த முறையிலே மாணிக்க வாசகருக்கு ஞானத்தை தந்து தன்னை காட்டி அதற்கு மேலே அவரை புகழ்ந்து பாடும்படியாக ஆற்றலை தந்தார். மாணிக்க வாசகர் செவ்வொரு மாநிலத்தில் உபதேசம் பெற்ற பிறகு பாடியது இந்த திருவாசகம். உபதேசம் பெற்றால் அவர் எப்படி இருப்பார் என்றால் சிவமாக ஆகிவிடார். சிவனிடத்திலே உபதேசம் பெற்றால் சிவமாக ஆவார். ஒரு பொல்லாதவனிடத்தில் உபதேசம் பெற்றவன்னா பொல்லாதவன் ஆகலாம். நல்லவனிடத்தில் உபதேசம் பெற்றால் நல்லவன் ஆகலாம். நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவனாக விடுங்குகின்ற பரமேஸ்வரனிடத்திலே உபதேசம் பெற்றார் மாணிக்க வாசகர். அப்படி பரமேஸ்வரத்தில் உபதேசம் பெற்றபடியினால் உபதேசம் பெற்றவுடனே அவர் சிவமாக ஆகிவிட்டார். அவமாய தேவர் அவகதியில் எழுந்தாமே பவமாயம் காத்தன்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாமுடிந்து சிவமானவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்பது திருத்தெள்ளேனம். அப்படி சிவமாகிய தன்மையிலே இருந்து சிவத்தை தவிர வேறொன்றும் தெரியாத நிலையிலே இருந்து சிவமே தானாக இருந்து பாடியது இந்த திருவாசகம். திருவாசகம் என்கின்ற இந்த நூல் சிவபெருமானுடைய திருவருளை பெற்று அந்த திருவருள் மயமாக நின்று அந்த திருவருளை எல்லாரும் பெறவேணும் என்கின்ற எல்லையில்லாத ஒரு கருமையினாலே இந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் நமக்கு பாடித்தந்தார். அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்திலே முதலிலே 4 அகவல், அதில் 3வது அகவலாக இருப்பது இந்த திருவண்ட பகுதி. இந்த திருவண்ட பகுதி என்பது சுவாமி தனக்கு செய்த கருமையை சொல்லி அவனுடைய பெருமையை சொல்லி அவன் தன்னை ஆட்கொண்டதையும் உயிர்களுக்கு அருளுகின்ற நிலைகளையும் ரொம்ப அழகாக இதில் வர்ணித்திருக்கிறார். அதுதான் பயிராகவும் சிவபெருமான் மேகமாகவும் இருப்பதாக எண்ணி பயிருக்கு உதவி செய்வது மேகம், உயிருக்கு உதவி செய்வது கடவுள். பயிருக்கு மேகம் உதவி செய்யாவிட்டால் பயிர் வாழாது, உயிருக்கு கடவுள் உதவி செய்யாவிட்டால் உயிர் வாழாது. உயிருக்கு கடவுள் உதவி செய்கிறது உலகியலிலே வகையான ஒரு வகையான உதவி, உலகியிலே வாழ்வதற்கான உதவி, அதற்கு மேல அருளிலே வாழ்வதற்கான உதவி. இது சாதாரண உதவி, அது பேருதவி. அருளிலே வாழ்வதற்கு அவன் செய்கின்ற உதவி பேருதவி. அந்த அருளிலே வாழ்வதற்கு தான் இவருக்கு வந்து அருள் பண்ணியாது. அப்படி வந்து அருள் பண்ணியது எங்கே என்றால் திருப்பெருந்துறையிலே அருள் மேகமாக வந்து ஞானமாகிய மழையை பெய்து அதன் மூலமாக இந்த மாணிக்க வாசகராகிய சிவப்பெயரை நன்றாக வளர்த்து சிவபோகம் விளையும்படியாக செய்தருளினான் என்று இந்த திருவண்ட பகுதியிலே விளக்குகிறார். அந்த பகுதி ரொம்ப அருமையான பகுதி. அது எப்படி என்றால் பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முயலிற்றோன்றி திருவாறு பெருந்துரை வரையில் ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாழறு எரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடலில் ஒன்றி வாழொளி மனித எந்தம்பரவியில் கோபம் முகத்து முரசரிந்து மாப்பெரும் கர்மையில் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னரும் முன்குழி உள்ள செஞ்சுடர் வெள்ளன் திசை திசை தெவிட்ட வரையுற கேதக்குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து உருகை தீர்ணன் நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணன் தவப்பெருவாயிடை பருகித்தளர்களும் அவப்பெருந்தாவும் நீங்காததென்றன ஆயிடைவான பேரியாற்றகவையும் பாய்ந்தெழுந்திருந்த பெருஞ்சுழி ஒழித்து சுழித்தம் பந்தமா கரை பொருது அழைத்து இடித்து ஊழ் ஊழ் ஒருங்கியனங்கள் இருவினை அமர வேறு வரித்தெழுந்து உருவ அருணியில் உட்ட அறுவரை செந்தின் வாஞ்சலை கட்டிமட்டவள் வெறிமலர் குளவாய் கோழி நிறையில் மாப்பு வக்கரசையில் ஒன்றுடை குளத்தில் மீன்குளம் என்பன் மகிழ்ந்தை நோக்கி அரிச்சன வயலும் அன்புறுத்து தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பரல் மேகம் வாழ்க என்று இந்த 30 வரிகளிலே சுவாமியை மேகமாக பாவித்து அந்த மேகம் தொண்டர்களாகிய உழவர்களுக்கு பயிரை வளர்த்து விளை போகத்தை அனுபவிப்பதற்கு எப்படியெல்லாம் தருகிறார் என்பதை இந்த 30 வரிகளிலே நமக்கு காட்டுகிறார் மாணிக்க வாசகர். அரிச்சனை வயலுள் அன்பு வித்துட்டு தொண்ட உழவர் அறத்தந்த அண்ட தரும்பரன் மேகம் வாழ்வு என்பது இந்த பகுதி. அதற்கு மேலே வந்து அவரை வாழ்த்துகின்ற பகுதி. இப்படி செய்த கடவுளை என்ன செய்வது என்று சொன்னால்
ஒன்று அவனுக்கு பதில் உபகாரம் செய்ய முடியாது. கைமாறு வேண்டா கடப்பாடு, மாறி மாட்டு எண்ணாற்றும் உள்ளோ உலகு என்பது திருக்குறள். அதனால கைமாறு வேண்டாது உதவி செய்கின்ற மாறிக்கு எந்த உதவியும் நாம் செய்ய முடியாது. ஆகையினாலே அது வான்மையில் வளாது வைவ என்று வாழ்த்து. அதுபோல கடவுள் செய்த அந்த உதவிக்கு வேற ஒன்றும் நாம் பதில் உபகாரம் செய்ய முடியாது. அவன் வேண்டுவதும் இல்லை, நம்மிடத்துல அவன் எந்த உதவியும் எதிர்பார்ப்பதும் கிடையாது. ஆகையினால தாய் பிள்ளையினிடத்திலே உதவி பார்த்து செய்வது கிடையாது. அவள் கடமையை அவள் செய்கிறாள், பிள்ளை அது உதவுகிறது உதவாமலும் போகிறது, அது வேறு. ஆகையினால தாய் செய்கின்ற கடமை எப்படிப்பட்டது என்றால், அது உபகாரம் செய்வானோ செய்ய மாட்டானோ என்றெல்லாம் எண்ணி செய்வதில்லை. எண்ணி செய்தான்னா செய்ய மாட்டான். கட்டாயம் இந்த பிள்ளை உதவ மாட்டான்னு தெரியும், 100 to 99. அதனால உதவியே செய்ய மாட்டான். ஆனால் அப்படி தாய் செய்வதில்லை. அதனால எந்த விதமான பிரதிபகாரத்தை எதிர்பாராமல் தாய் செய்கிறாள் பிள்ளைக்கு. இப்படி தாயை விட எத்தனை கோடியோ கோடிக்கணக்கான மடங்கு கடவுள் நமக்கு செய்கின்றது. பாலனின் முற்று தாயினும் சாலப்பறிந்து பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி உருக்கி உழப்பில் ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் புறந்திருந்து செல்வமே சிவபெருமானே. யானுனை தொடர்ந்து அந்த குழந்தை எடுத்தரைத்து பார்த்து வளர்க்கின்ற தாயை போல எத்தனை கோடி மடம் பாலனின் தோன்றும் தாயினும் சாலப்பறிந்து இப்பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி உருக்கி உழப்பில் ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் புறந்திருந்த செல்வமே சிவபெருமானே. யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெடுந்தருளுவதே என்பது அந்த திருவாசகம். எத்தனையோ கோடி ஜென்மங்களுக்கு தாயாக இருந்து உதவி கொள்கிறார். எத்தனையோ கோடி ஜென்மங்களுக்கு தாயாக இருந்து உதவி கொள்கிறார். அப்படிப்பட்ட உதவி செய்த அந்த கடவுளை வாழ்த்துவதை தவிர வேறொன்றும் தெரியும். மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா, மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியே கற்ற கல்வி எம்போய் பைவரும் வீடும் பதியுங்கதர பழையனுக்கு ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போதும் அடைக்கிறமே என்பது கந்தர்லங்கார். மைவரும் கண்டத்தில் கந்தா என்று வாழ்த்து இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறி இந்த பழக்கமாகி இந்த தொண்டை தவிர வேறு ஒன்று எனக்கு தெரியும் என்று பேசுகிறார் அருணகிரார் சுவார். ஆகையினாலே இப்படி கடவுளை வாழ்த்த வாயு நினைக்க மடனஞ்சு தாழ்த்த சென்னையின் தந்த தலைவனை வாழ்த்துவதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அதனால கரும்பன கச்சை கடவுள் வாழ்வன் ஆரம்பிக்கிறார். இவ்வளவு உதவி செய்த கடவுளை என்னமா வாழ்த்துகிறாருன்னா, கரும்பன கச்சை கடவுள் வாழ்வு, கடவுள் வாழ்வு, கரும்பன கச்சை கடவுள் வாழ். கரும்பன என்கிறது கரிய படத்தை உடைய பாம்பை இடுப்பிலே கச்சையாக கட்டி இருக்கின்ற கடவுள் வாழ். அதனால குடியதா இருக்கின்ற பாம்பையும் அவன் தனக்கு ஆவரணமாக அணிந்து கொண்டிருப்பதனால குடியவர்களையும் தமக்கு அடியவர்களாக ஆக்கிக் கொள்வான் என்பது குறி. குடியதா இருக்கின்ற பாம்பையும் தனக்கு ஆவரணமாக அணிந்திருப்பதனாலே குடியவர்களாயினும் உரியவர்களாக இருந்தாலும் தன்னை அடைந்தால் அவர்களுக்கு அருள் பண்ணுவான் என்பது குறிப்பு. ஆகையினாலே கரும்பன கச்சை கடவுள் வாழ்கின்றார். சிவபெருமான் அணிந்திருப்பது தலையிலே, கழுத்திலே, காதிலே, மார்பிலே, கையிலே, காலிலே, இடுப்பிலே எல்லாமே பாம்பு. சுந்தரமு சுவாமி சொல்லுவார், முண்டந்தரித்தீர் முதுகாடு உறவீர். முண்டந்தரித்தீர்னா திருநீர், முண்டந்தரித்தீர் முதுகாடு உறவி, முதுகாடுனா சுடுகாடு, முதுகாடு உறவீர் முழு நீருமை பூசிதீர், மூக்க பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தீர், கடலை கடைந்திட்டதும் நஞ்சை நுண்டி பிண்டம் சுமந்து மூடும் கூடவாட்டும் பெரியாரோடு நப்பு இனிதென்றிருந்து அண்டம் கடந்து அப்புறத்து இருந்தீர் அடிகீடு காட்சையா அஞ்சுதுவேன் என்று வாடுகிறார் திருப்பனூரத்திலே சுந்தர சுவாமி. ஆகையினாலே அப்படி சிவபெருமான் பாம்பை அடித்திருக்கிறார். இது குமரகுரு சுவாமி அவர் பாம்பு அணிந்திருக்கிறது என்ன காரணம் தெரியுமா, பயம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, பக்கத்துல மயில் இருப்பதனால பாம்பு பயம் இல்லாம பாம்பு போட்டுக்காரு. பக்கத்துல மயில் இருக்கிறார், மயில் இருந்தா பாம்பை பத்தி பயம் இல்லை. எந்த மயில் இருக்குது, எந்த மயில் இருக்குது பக்கத்துல, பரமேஸ்வரி ஆகிய நச்ச அறவ கச்சணிந்தார் என்று மறை கொண்டு வாழ்த்துவது உண்டு. இறை கொண்ட அயில் இருக்கு முத்தலைவேல் அண்ணனுக்கு என்னையோர் மயில் இருக்க தில்லை வரத்து என்கிறார் குமரகுரு சுவாமி. தில்லை சிவகாமியுமே இரட்டமணிவாள். ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் கொடியதாயிருக்கின்ற பாம்பையும் ஆவரணமாக பூண்டு இருக்கின்றார். அவன் கடவுள் என்று சொல்கிறார். கடவுள் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் கலந்தும் அதற்கு அப்பாலும் கடந்தும் இருப்பவன் கடவுள். கலந்தும் இருப்பது கடந்தும் இருப்பது கடவுள். அது கடவுள்ங்கிறது இரண்டு வாக்கியம், கடவுள் என்று எழுதுவார். இந்த உள் என்பதுதான் ஊ வகரமாகி வகர மெய்யிலே உகர உயிரேறி, வகர மெய்யி இலே உகர உயிரேறி கடவுள் வந்து கடவுள். கடவுள் என்கின்ற இரண்டு சொல்லு ஒரு சொல்லாக இந்த மகரமெய் மேல உகரமெய் ஏறி மகரம் வா என்பது ஊ என்று ஆகி கடவுள் என்று. அது கடவுள்ங்கிறது ரொம்ப அழுத்தமான ஆழமான நீளமான எல்லாரும் சொல்லிக்குவான். கடவுள்ங்கிறது எல்லா மதத்துக்காரனும் சொல்லிக்குவான்.
இறைவன் என்பதையும் கடவுள் என்பதையும் எல்லா மதத்துக்காரரும் அதனால அந்த கடவுளுங்கிற சொல்லுக்கு இலக்கணமாக இருப்பது நம்ம கடவுள் தான், சௌர்மான் தான். அது எப்படி இருக்கிறான்னா, ஒன்றாய் இருக்கிறான், வேறாய் இருக்கிறான், உடனாய் இருக்கிறான் என்பது சித்தாந்தம். அதனால உலகத்து பொருளோடும் உயிரோடும் ஒன்றாகவும் இருக்கிறான், தன்மையிலே வேறாக இருக்கிறான். ஒன்றாய் இருந்தாலும் தன்மையிலே வேறாக இருக்கிறான். ஆகையினாலே அவன் கடந்து இருக்கிறான், கலந்து இருக்கிறான். அதையாலே கலப்பினாலே ஒன்றாக இருக்கிறான், கலந்தாலும் அவன் உயிர் உயிரா உயிரை உயிரோடு கலந்தாலும் உயிர் ஆவதில்லை. இப்ப நம்ம யாரோட கலந்தோம்னா அவன் அந்த மயமா ஆயிருவோம். நம்ம யாராவது ஒருத்தரோட கலந்தோம்னு வச்சுக்க, அவன் எப்படி இருக்கானோ அந்த முறையிலே நம்ம ஆயிருவோம். பொல்லாதவனது இருந்தா பொல்லாதவனாகவும், நல்லவனது இருந்தா நல்ல. இவன் என்ன பண்ணிருக்கா தெரியும், இவன் எப்படி இருக்கா தெரியுமா, பாம்போடவும் பழகிறான், பாம்போடவும் இருக்கிறான், வந்து அமுதத்தோடவும் இருக்கிறான். ஆனால் அவன் எப்படி தன்மையில இருக்கிறான், அவன் தன்மை அப்படியே தான் இருக்கு. நல்ல பழக்க வழக்கம் உள்ளவன், கொள்கையில உறுதியுள்ளவே, கொள்கையில உறுதியுள்ளவே, எங்க போனாலும் வந்து அவன் எதை வந்து விலக்கி இருக்கிறாரோ அதை அனுபவிக்க மாட்டான். சுத்தியே எல்லாம் சிகரெட்டு குடிக்கிறான்னா கூட, உட்காந்துருக்கு ஊரை சிகரெட்டு கூட, ஒருத்தன் சிகரெட்டு குடிக்கிறதுலேங்கிற ஒரு கொள்கையை வச்சிருந்தாரு வச்சுக்க, குடிப்பானா குடிக்க மாட்டான், கொள்கையில உறுதி உடையும். அது போல கடவுள் எல்லாவற்றிலும் கலந்திருந்தாலும் அவன் தன்மை வேறு, உலக பொருள் கலந்து இருக்கிறான், ஆனா கடந்து இருக்கிறான், தன்மையிலே கடந்து. அதான் கடவுள். கடவுள் என்பது கடந்திருப்பது, உள் என்பது கலந்திருப்பது, கடந்திருப்பது கலந்திருப்பது கடவுள். கரும்பன கச்சை கடவுள் வாழ்க, அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ். பரமேஸ்வரன் எல்லாருக்கும் அருள் பண்ணுகிறான், எல்லாருக்கும் அருள் பண்ணுகிறான். பொல்லாதவனுக்கும் செய்யறான், நல்லவனுக்கும் செய்ய. ஆனா பொல்லாதவன் என்ன நினைப்பான்னா, தன்னுடைய சாமார்த்தியத்தினாலே நாம் பெற்று விட்டோம் என்று எழுவான். நல்லவன் கடவுளாலே பெற்றேன், எல்லாம் கடவுள் சொன்னேன் என்று எழுவான். அவன் பொல்லாதவன் நல்லவன் எல்லாமே அவனுக்கு பிள்ளைகிறானே. இப்ப கோயில்ல வந்து திருடிட்டு போறான்ல, கோயில்ல வந்து திருடிட்டு போறான், அவனுக்கு சாமி இடம் கொடுக்குறான், தன்னையே திருடிக்க போறா, பேசாம தான் இருக்கிறார். அது இது சில துஷ்டசாமின்னா என்னமோ பண்ணி கொடுக்குறாங்க, அது கூட போனபடி ஒண்ணும் காணாது. அதனால திருடனா இருந்தாலும் அவனுக்கு அருள் பண்றான். அதுவே அந்த தவசீலர்களுக்கு பண்ணுகின்ற அருள் வேறு, மற்ற சாமானியர்களுக்கு பண்ணுகின்ற அருள் வேறு. சாமானியர்களுக்கு என்ன, அந்த பணம் காசு கொடுத்தா தீந்து வச்சு வேற என்ன, அவ்வளவுதான். பணம் காசு இருந்தா வீடு வாங்குவேன், காணி வாங்குவேன், கொண்டாட்டி உள்ளே ஒரு கார் ஏசி கார், அவ்வளவுதான் வேற என்ன. அவ்வளவுதானே. அருள் பண்றான்னா அந்த வகையில பண்றான், தன்னுடைய திருவருளை தரமாட்டான். திருவருள் வேறு, அருள் வேறு, பொருள் அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம், பூரியார்கள் பூரியார்னா கீழ் மக்களிடத்திலயும் பொருள் இருக்கு. கஞ்சனு கிட்ட, அயோக்கியன் கிட்ட, பொல்லாதவன் கிட்ட பொருள் இருக்கு. அவளுக்கு எங்க இருக்கலாங்கிறதே அவளுக்கு வெக்கம் இல்லை. அதனால எங்க வேணாலும் இருப்பாள். ஆறு இந்த மகாலட்சுமி கிரகம். அதனாலே வந்து பொருள் ஒரு பெருசல்ல, ஞானிகளுக்கு பொருள் பெருசல், ஞானிகளுக்கு பொருள் விருஷல்ல. துறவிக்கு வேந்தன் துரும்பு என்கிறார் அல்லவா, அது போல ஞானிகளுக்கு பொருள் விருஷல்ல, அருள் தான். அதனாலதான் திருவள்ளுவர் அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம், பூரியா பூரியார கீழ் மக்கள். அறிவில்லாதவன்ட்ட கூட பணம் இருக்கு, ஆனா பணம் இருந்தா அவன் அறிவுடையவன் என்று உலகத்துல எல்லாரும் மதிப்பார். அதுதான் ஒரு விஷயம். பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவனை எல்லாம் தெரிஞ்சவனே சொல்லுவா, எல்லாவருமே தெரிஞ்ச பணம் இல்லைன்னு வச்சுக்க, அவனு தெரியாது, வாழ தெரியாது. பணம் உள்ளவன் அறிவுடையவன், பணம் இல்லாதவன் அறிவு இல்லாதவன். ஆருக்கு பொன்னம்பலம் கருவை இருக்குதோ அவனே பெரியவன். பாருக்குள் வீடுகள், மாடுகள், ஆடுகள், பணம் இருந்தால் அவன் பெரியவன் ஆவானோ என்பது கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு. ஆகையினாலே எல்லா உயிர்களுக்கும் அருள் பண்ணுகிறார். தவமுடையவர்கள், அரிய தவமுடையவர்கள், அரிய தவமுடையவர்களுக்கு நிலையான பேரின்பமாகிய திருவருளை பண்ணி விடுகிறார். அதான் அருந்தவர்க்கு அருளும் ஆதிவாழ். அரிய தவமுடைய அருந்தவர் என்றால் அரிய தவத்தை உடையவர்களுக்கு அருள் செய்கின்ற ஆதி முதல்வன் வாழ். ஆதி என்பது பராசக்தியினுடைய பேரு, ஆதி என்பது சக்தியினுடைய பேரு. ஆதி என்றார் பகவன் என்றால் சௌர்மான் பெயர், அதனாலதான் ஆதி பகவன். யாரு அகர முதலை எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக. ரெண்டு பேத்தையும் ஏது சொல்றாரு பாத்தீங்களா, வெறுதியா தனியா பகவன் சொல்லாம ஆதி பகவன். ஆதினா அம்பாள், பகவன் என்றால் சௌர்மான், ஆதி பகவன். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் தீவிரம் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று சொல்லியது திருக்கலின். ஆகையினாலே அப்படி அச்சந்த அருந்தவர்க்கு ஆதிவாழ், அரிய தவமுடையவர்களுக்கு பேரின்பமாகிய சிவலோகத்தை கொடுக்கின்ற முதல்வன் வாழ், அச்சந்த விற்த சேவகன் வாழ். அச்சம் என்பது உயிர்களுக்கல்ல, எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. அச்சம் என்பது எல்லா உயிர்களுக்கும் இருக்கு, அது நாமெல்லாம் படுகின்ற அச்சம் கொஞ்சம் அல்ல, ஒவ்வொன்றிலையும் அச்சம். ரோட்டுல போயிட்டு வந்தா தான், ரோட்ல போகும்போது எப்படி இருக்கான், அச்சத்தோட தான் போறான். தப்பிச்சம் பிழைச்சேன் தப்பிச்சம் பிழைச்சேன்னு தான் வந்து இருக்காங்க. அது கிராஸ் ரோட்டை கிராஸ் பண்ணும் போது தப்பிச்சு போவோமா இல்ல மாட்டிக்குவோமா அந்த மாதிரி. இப்ப ஒவ்வொரு

இடி விழுந்தால் வானம் துளங்கிடும், மண் கம்பம் ஆகிடும், பூகம்பம். மண் கம்பம்னா புரியுது இல்ல, பூகம்பம். பூகம்பத்தை சொல்றாரு அப்பா யாரு, அப்பர் சுவாமி. 1300 வருஷத்துக்கு முந்தி வானம் துளங்கிலன், மண் கம்பம் ஆகிலன், மால்வரையும் தானந்துளங்கி தலை தடுமாறிலன், தன் கடலும் மீனம்படிலன். கடல் வற்றி போய் மீனெல்லாம் இறந்து போகின்ற நிலை இருந்தாலும் சரி, கடல் வற்றாது, கடல் சாமானியம் வற்றாது, அப்படி ஒரு நிலை வந்தாலும் சரி, மீனம் வானம் துளங்கிலன், மண்கம்பம் ஆகிலன், மால்வரையும் தானந்துளங்கி தலை தடுமாறிலன், தன் கடலை மீனம்படிலன், விரி சுடர் வீழிலன், விரி சுடர் வீழிலன்,

எய்தினருக்கு சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க்கை.

0: தாத்மன் சொன்னாரு, ஆட்கொள்கிறான், உயிர்களுக்கு துன்பம் என்பது இயல்பாக இருக்கிறது, இன்பத்தை தேட வேண்டியதாக இருக்கிறது, துன்பம் தேடாமலே வருகிறது. இன்பம் தேட வேண்டிய பொருளா இருக்குது, துன்பம் தேட வேண்டியதில்லை, தானே வரும். இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்க இருந்த போதும் அதை நாடு கூடுன்னு கூட ஒரு பாட்டு. இந்த காலத்திலாம் பாட்டு கருத்து உள்ளதாகவும் சுவை உள்ளதாகவும் பொருள் உள்ளதாகவும் இருந்துச்சு. இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு. ஆகையினால இன்பத்தை தேட வேண்டியதாக இருக்கிறது, துன்பம் தானே வரும். ஆகையினாலே அந்த துன்பத்தை துடைப்பவன் யார் என்றால் ஜெகருமான் தான். தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி என்பதும் திருவாசகம். தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உணதொழிலே என்பது சுந்தரதேவார். அதனாலே சூழ்ந்துள்ள பெரிய துன்பத்தை துடைப்பவன் வாழும். துன்பத்தை துடைத்தல், துடைத்தல் தான் நீக்குதல். துடைத்தல் என்ற சொல்லினாலே அவனுக்கு அது பெருசல்ல என்பது துடைத்தல்ல புரியல. துடைத்தல் லெகுவாக லெகுவாக செய்வான். வேணும் வேணுங்கிற ஆளுக்கு, வேணுங்கிற ஆளுக்கு துன்பத்தை துடைச்சு விடுறான், துன்பத்தை துடைச்சு ஆலவன தமிழரிடம் கண்டு வந்த காரைக்கால் அம்மதனை பாலருந்தி உமைமுலையில் பதிகவதம் பலபகர்ந்த பாலனை சூலையினை சிவன் அருளால் துடைத்தாரை சிவதர்மோதம் சூலையினை சிவன் அருளால் துடைத்தாரை தடுத்தாண்டான் தோழன் மாலைமணி வாசகரை மற்றையடி அடையமடி வணங்குவோம் என்பது நார்வர்வோம். அதனாலே சூழிருந்துன்பம் துடைப்போன் வாழ் அவன் நினைச்சான்னா துன்ப துடைக்கிறது ஒரு பெருசல் பெருசு. சூழிருந்துன்பம் துடைப்போன் வாழ் எய்தினருக்கு ஆறாவது அழிப்போன் வாழ் அடுத்தார். துன்பத்தை துடைத்தால் அப்புறம் என்ன பண்ணுவான், துன்பத்தை துடைச்சதோடு வர மாட்டான், இன்பத்தை தருவான். ரொம்ப அழகா அந்த அந்த முறைகள் ரொம்ப அருமையா இருக்கும். முறைகள் ரொம்ப அருமையா இருக்கும். துன்பத்தை துடைச்சு விட்டு சித்தம் போட அப்படின்னு விட்டுற மாட்டான். அந்த உயிருக்கு பேரின்பத்தை தருகிறான். தன்னை அடைந்தவர்களுக்கு பேரருளை, பேரருள் என்று சொன்னால் மறுபடி பரவாமல் இறவாமல் அவன் திருவடியிலே கலந்து இருக்கின்ற வேறானந்த தருவான். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கின்ற நிலையை தந்துடுவான். துன்பத்தை துடைச்சிட்டா போதுமா, காய்ச்சலை நிறுத்திட்டா போதுமா, அதுக்கு மேல டானிக் கொடுத்து சத்தையும் கொடுத்துரும். காய்ச்சலை நிறுத்துறது ஒரு வகை, காய்ச்சலை நிறுத்திட்டு போடா என்ன ஒரு வாரத்துக்கு ஒன்னும் சாப்பிடாத சாப்பாட்டுலயா கடனா என்ன ஆளே காலி ஆயிடுவேன். அதனால அந்த காய்ச்சலையும் நிறுத்துறான், காய்ச்சல் துன்பம். அதற்கு மேல அவனுக்கு தைரியம் பலத்தையும் கொடுப்பதற்கான மருந்து இருக்கிறார். அது போன்ற டாக்டர் இந்த டாக்டர். அதனாலே எய்தினருக்கு ஆறாவது அடிப்போன் வாழ்வினர், துன்சூழிலும் துன்பம் துடைப்போன் வாழ்க. எய்தினருக்கு தன்னை வந்து அடைந்தவர்கள், எய்தினர் என்றால் தன்னை வந்து அடைந்தவர்கள்.
1: சத்தின் வல்லமைக்கு ஆற்றலுக்கு
0: சிவத்தோடு சேர்ந்ததான் சொல்றது, வேற எந்த சக்தியும் சொல்றது இல்லை. பிரம்மாவோட சேர்ந்ததையோ விஷ்ணுடைய சேர்ந்ததையோ இந்திரோட, புரியுதா? சக்தின்னு சொன்னா யார குறிக்கும்? சிவனுடைய சக்தியை தான் குறிக்கும். ஈஸ்வரி சக்தின்னு சொன்னா யாரை குறிக்கும்? சிவசக்தி தான். சிவம் சக்தி உண்டா, எங்க பார்த்தாலும் சக்தி தான் இருக்கிறான். மாரி காளி ஒருத்தர் எல்லாம் எடுத்துங்க, அங்க என்ன கொடுக்குறாரு? திருநீர் தான் கொடுக்குறாரு. மாரியம்மன் கோயிலு, காளியம்மன் கோயிலு, பாம்பாய் கோயிலு, பிடாரி கோயிலு, அந்த ஐ இந்த ஐ எல்லா ஐ கோயில்லையும் எல்லாம் சக்தி தானப்பா. எல்லா கோயில்லையும் அந்த சிவன் தான் ஒண்ணு வருது. என்ன வருது? சாம்பல். அப்ப எங்கும் சிவமே, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருமேனி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாயிருத்தலா என்பது திருமந்தம். எல்லாம் விளங்குதா? இதெல்லாம் இப்ப நான் சொல்றதை மறுக்க முடியாது. நீங்க
1: சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: ஆறாம் தந்திரம் சிவகுரு தரிசனம்.

அவ்வரங்க பண்மையும் எட்டு சித்தியும் மயக்கமும் அண்ண

வாய்மை பொருளாய வேதாந்த போதமு நாதல் பொருளாய வேதாந்த போதமும்

பரசித்திக்கு வித்தாக பத்தியும் ஞான வைராக்கியம் பரசித்திக்கு வித்தாம் சிவயோகமே சதலா முத்திய.

시바냐는 시바바라 때 예오야구 아 시바냐는 시바바라 때

திருவடி வைத்த சிரத்துருள் நோக்கி திருவடி வை தந்த பேரந்தி தன்னை திருவடி வை தந்த பேரந்தி தன்னை குருவடி

மன்னராய் நின்ற தேவர்கள் ஈசன் குடி மன்னராய் குற்ற பற்று நின்றாரே வைத்தே நடிகள் மனத்தில் உள்ளே நான் வைத்தே எரியும் புலன் வழி போக.

ரூபங்கள் மூன்றும் மிகு சக்தி பாலித்த முத்திரை பற்றும் பரஞானி அரித்த நட்டவே ஏயம் பூந்தற்ற மூல சொருவுட ஒழிஞ்சேருவனே. இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி உறக்கும் தவங்கண்ட ஜோதிப்பிரானை இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி துறக்கும் தவங்கண்ட ஜோதிப்பிர

பருவத்து துறந்த உயிர்க்கு சுடர் ஒழியாமே அறவன் பிறப்பில் யாரும் இலாதான். அறவன் பிறப்பில் யாரும் இலாதான் குறைவது காட்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 21 பாடல் முதல் 22 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இறைவனை கூடும் உபாயம். வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை. ரொம்ப திருமந்திரம் ரொம்ப எளிதுங்க. அதை படித்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை. இந்த பிறவிங்கிறது ஊனப்பிறவியாம். ஆனால் இறைவனுக்கு பிறப்பே கிடையாது. பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. காண களிறு கதி கதற பிளந்தையம் கோணை புகழுமின் கூடலும் ஆமே. அந்த பாடலை படித்தாவே புரியுங்க. யாரும் பயப்பட வேண்டாம். யாரு? வான பெருங்கொண்டல் மால், நீல நிறமாக இருக்கக்கூடிய திருமால், அயன், வானவர், தேவர்கள் எல்லாரும் இறைவனை வணங்குறாங்க. ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவன், சிவபெருமான் ஒருவன் தான் இந்த பிறவியை நீக்குபவன். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? திருமால், அயன், வானவர் இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவர்கள் ஏன் வழிபட வேண்டும்? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்கு. இந்திரன் பூஜித தலம், சந்திரன் பூஜித்த தலம், திருவீழி மேலை கண்ணன் பூஜித தலம் இருக்கா இல்லையா? மனிதன் பூஜித்த தலம் இருக்கா? நண்டு பூஜித தலம் இருக்கா? திருந்து தேவன் தெரியாது, நந்தாங்கோயில். ஏன்னா கடகராசி இருக்கிறவங்க எல்லாம் அங்க போய் கும்பிடணும்னு இந்த ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க. இந்த கடகராசிக்கும், கடகராசிங்கிறது கடகம்ங்கிறது நண்டு, சரி எப்படியோ ஆன்மீகம் வளர்ந்தா சரி. என்ன நண்டு பூஜித தலம் இன்னைக்கு இருக்கு? அந்த நண்டு அந்த சிவலிங்கத்துல பூஜை செய்து நண்டு வழிபட்டு அந்த துளை இருக்கு, அதுல அந்த துவாரம் இருக்கு, அதுல நல்லெண்ணெயில அபிஷேகம் பண்ணுவாங்க. உடல்நிலை குன்றியவர்கள், இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் மருத்துவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அங்க கொடுக்கிற அபிஷேக எண்ணெயை வாங்கி நீங்க சாப்பிடணும். நல்ல மருந்து. இந்த கேன்சர்னு ஒரு வியாதி, கேன்சர் எனக்கு தெரிந்து ஒருவர் இந்த கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்துவிட்டு அந்த எண்ணெயை வாங்கி சாப்பிட்டு இன்றும் நன்றாக இருக்கிறார்கள். இதுதான் நாம் திருமந்திரம் சொல்லும் பொழுது இதையெல்லாம் சேர்த்து சொல்லும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படும். எறும்பு பூஜித்த தலம் உங்கள் ஊர் தான். யானை, எறும்பு முதல் யானை ஈராக எல்லாம் பூஜித்திருக்காங்க. வானவர்கள் பூஜித்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியுது பிறவியை ஒழிப்பவன் இறைவன் அப்படின்னு. அவனை இறைவனை எப்படி எப்படி வழிபட்டால் அவனை அடையலாம்? ஒரு வரி, இறைவனை புகழணும். என்ன சார் இறைவனை போய் புகழ சொல்றீங்க? புகழ்ச்சியை கடந்த போகம் சொல்றது இல்லையா அவரை? இப்ப இறைவனை புகழணுமா? நமக்கு மனிதனை புகழலாம். ஒரு மனிதனுக்கு புகழ். திருக்குறள்ல அறத்துப்பால் இல்லறையல்னு ஒன்று உண்டு. இந்த இல்லறையில் கடைசி அதிகாரம் போல், அதுக்கு அடுத்த அதிகாரம் துறவரையில். நல்லா கேட்டுங்க. அப்ப இல்லறத்தில் கூடி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு புகழ் தேவை இல்லையா? புகழ் தேவைன்னு பெரிய புகழா வேண்டியில்ல, குறைந்தபட்சம் அவங்க இருக்கிற தெருவிலையாவது அவங்க யாருன்னு தெரியணும். குறைந்தபட்சம் இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கூட உள்ள இருக்கிறது யாருன்னு தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி வாழக்கூடியவங்க எல்லாம் வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போறாங்க. கதவை சாத்திட்டு உள்ள போறவங்க தான் இல்லையா? இன்னைக்கு டவுன் எல்லாம் அப்படித்தான் இருக்கு, உறநகருப்பு எல்லாம் அப்படித்தான் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்டவரை அட்ரஸ் செய்ய மாட்டாங்குது. அப்படிங்களா? நீ சொல்ற அடையாளத்துல அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் போய் விசாரிச்சு பாருங்க. இதுதான் அடையாளம் சொல்ற லட்சணம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. புகழ் எப்படி இருக்கணும்? லண்டன்லேருந்து ஒரு கடிதம் போறாரு, மகாத்மா காந்தி இந்தியா அப்படின்னு ஒரு கடிதத்தை போட்டா எங்க போவோம்? அது லண்டன்லேருந்து போட்டாங்க போவோம், வேற எங்கேயும் போவாரு, நேராக இந்தியா வந்துடும். குஜராத்துக்கு போவோம், போர்பந்தருக்கு போவோம், நேராக கதவை தட்டி மகாத்மா பேர் விட வேண்டியில்லை, அதாங்க போவோம் இல்லையா? ஆளு ஓரளவுக்கு புகழ் தேவை தான், ஆனால் புகழே நிரந்தரம் நினைக்கப்படாது. இப்ப இறைவனை கூடுவதற்கு பாடுமின், பாடி பணிமின், பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோவில் கொண்டானே. அப்ப இறைவனோடு நம்ம சேர்றதுக்கு என்ன செய்யணும்? பக்தியால் பலகாலும் பாட வேண்டும். அருணகிரினார் கேட்டாரு, ஒன்னும் கேட்கல, நம்மள மாதிரிலாம் பட்டியல் போடலவர், நம்மள மாதிரிலாம் பட்டியல் போடவே இல்லை. என்ன சொன்னார்? எனக்கு ஒரே வேலை கொடுன்னார். என்ன வேலை? ஒரு வேலை கேட்டார், முருகன் கிட்ட ஒரு வேலை கேட்டார் அவரு. என்ன வேலைன்னா, உன்னை பாடிக்கிட்டே இருக்கிற வேலையை கொடு. பாடும் பணியே பணியாய் அருள். நாம் ஏதாவது கேட்டிருக்கோமா? எத்தனை பேர் கடவுள்கிட்ட கேட்டிருக்கீங்க? உண்மை சொல்லணும். கேட்டிருக்கீங்களா? வேற எப்படி கேட்டீங்க? நினைக்கிறது வேற, கடவுள்கிட்ட ஒரே ஒரு வேலை கேட்கணும். என்ன வேலை? பாடும் பணியே பணியாய் அருள்வாய். சரி, அருணகிரின் முருகன் கொடுத்துட்டார், வாரி வழங்க வள்ளல் இல்லையா? அவரு இவரும் பாடிட்டார், திருப்புகழ் கடை கடை கடை கடன் பாடுறார். நம்மளால ஒரு திருப்புகழ பார்த்து படிக்க முடியல, பார்த்து படிக்க தெரியல. அவரு சொன்ன ஒரு நாள் திருப்புகழ ஒரு நாளை கொடுங்க, நான் சந்தம் பிரிச்சு படிக்கிறதுக்காக கத்துறேன் அப்படின்னு. இப்படியும் அவரால் பாட முடிஞ்சது. ஏன் பாடணும்னா, அருளாளர்கள் அத்தனை பேருமே, அது மாணிக்க வாசகராக இருந்தாலும் சரி, ஞானசம்பந்தர், அப்பா சுந்தர், ஆளா இருந்தாலும் சரி, எல்லோருமே இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் தன்னுடைய அனுபவங்களோடு சேர்த்து அந்த பாடல்களில் பாடியிருக்கிறார்கள். நாம் அதை பண்ண போறோம். புதுசாலாம் நம்மளை பாட சொல்லலை, புதுசா பாடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். இறைவனை பாடல் வழியாக பாடினால் இறைவனை அடையலாம். இல்லை எந்த கஷ்டம் இல்லை, இல்லை ஏதாவது கஷ்டம் இருக்கா? இதுதான் திருமந்திரம் நமக்கு உணர்த்தக்கூடிய நெறி. இது மாதிரி எளிமையா முதல் தந்திரம் ஓடிடும். ரெண்டாவது தந்திரங்கிறது எட்டாம் வகுப்பு மாதிரி, மூணாம் தந்திரம் பிளஸ் டூ மாதிரி, நாலாம் தந்திரம் டிகிரி, அந்த மாதிரி வரிசையில் இருக்கும். அதுதான் படிநிலையில் படிக்கணுங்கிறது. அதை இறைவனை புகழ வேண்டும், பாட வேண்டும். இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி. இருபத்தி ரெண்டாவது பாடல், அப்பர் சுவாமிகள் இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை அடையாளம் காட்டியதை போல, எளிமையாக காட்டியதை போல வேற யாரும் காட்டல. கடவுள் எங்கே இருக்கிறார்? இவர் தூணில் இருக்கிறாரு, துரும்பில் இருக்கிறாருன்னு சொல்லலை, எல்லா இடத்தையும் சுட்டி காட்டல. மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கின் உள்ளான், மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான். நீங்க பேசக்கூடிய பேச்சில் இறைவன் இருக்கிறான். எப்படி பேசணும்? ஜாக்கிரதா பேசணும் இல்லையா? இறைவன் பேசக்கூடிய பேச்சு நினைக்கணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு புரியும். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். இங்க இருக்க கடவுள் எங்க இருக்கின்றார்? தொண்டர்களிடம் இருக்கின்றார். அதனாலதான் பெரிய புராணத்துக்கு பேரு திருத்தொண்டர் புராணம்னு பேரு, பெரிய புராணம்னு பேரு. நினைப்பவர்களுடைய மனதை கோயிலாக கொண்டு அங்கே உறைந்துருவான். யாரா கடவுள் நினைச்சு பாருங்க, இங்கதான் முதல்ல நினைக்கிறாங்க கடவுளை. நினைச்சீங்கன்னு வச்சீங்களே அங்கே உட்காந்துருவார். நினைக்காதவங்களை உறைய மாட்டாரு, விசிட் பண்ணிட்டு போயிடுவார். இருக்கிறார்கள உள்ள தங்க மாட்டார். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன், மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன், நினைத்தது அறிவன். இது இங்க போய் கடவுள்கிட்ட போய் பட்டியலே போடாதீங்க. பெரிய பட்டியல் இருக்கும், அவரும் கேட்டு கேட்டு கேட்டு சலிச்சிடுவாரு. ஓயாம ஒருத்தங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், நம்மளுக்கு எப்படிங்க இருக்கும்? எரிச்சல் வருமா வராதா? இல்லைய, காலையில இருந்து நொண நொண நொண நொண்ணு ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்னு எரிச்சல் வருமா வராதா சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க, வராதா? இதான் பிரச்சனையா வீட்டில், பாதி பிரச்சனை இதான். ஓயாம சொல்லிக்கிட்டு இருந்தா இல்ல, சிரிக்கிறாங்க எல்லாரும். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கடவுள்கிட்ட, ஏன்னா நினைத்ததை அறிவான். ஏன் திரும்ப அங்கதான் போகணும்? தேவாரம் தான் போகணும். வாயானை நீங்க தான் சொல்லணும், மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. ஐயா நீங்க உண்மையான சிவனடியாராக இருந்தால், லிப்ட் கிளாஸ் போட்டு பேசுறேன், நீங்க நினைச்சதை அவர் முடிச்சு கொடுப்பார். கேட்க சந்தோஷம் நினைக்காதீங்க, மிகப்பெரிய விஷயம் அது. இதுக்காக கடவுள் உங்கள்கிட்ட எது எதிர்பார்க்க மாட்டார். கடவுள்கிட்ட போய் நீங்க என்னத்தை கொடுத்த வாங்க போறாரு? ஏன்னா கடவுள் உங்களுடைய கருத்தில் இருக்கிறான், எண்ணத்தில் இருக்கிறான், உள்ளத்தில் இருக்கிறான், மனதில் இருக்கிறான். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் தெரியுமா? நினைத்ததை அறிவன். திருமந்திரம் கையில புத்தகம் இருக்கு உங்கள்கிட்ட, திருமூலருடைய வாக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அவன் செய்து வைப்பான். மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன், மாயன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கு. இந்த மாய அப்படின்னா சுத்த மாயையில் இறைவன் இருக்கிறான். நல்லா கேட்டுங்க, கொஞ்சம் சைவ சித்தாந்தம் சொல்லணும் இல்லையா? வெறும் இலக்கணமா நடத்துறத விட கொஞ்சம் சில செய்திகளையும் சொல்லணும். மாய நன்னாடன் அப்படின்னா உலகம் என்பது ஒரு மாயை என்ற ஒரு ஜட பொருளினால் படைக்கப்பட்டது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்பதான் சைவ சித்தாந்தம் ஆரம்பிக்கிறேன். நாம எங்க உட்கார்ந்துருக்கோம்? மாயை என்ற ஜடத்துக்குள் உட்கார்ந்துருக்கோம். அதே நேரத்தில் கடவுளோடும் உட்கார்ந்துருக்கோம். மாயை என்பது கடவுளுக்கு கட்டுப்பட்ட ஒரு பொருள். ஐயா புரியுதா? இல்ல புரிஞ்ச மாதிரி இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லணும். இதுக்குள்ள நுழைஞ்சேன் அப்படின்னா திரும்ப சைவ சித்தாந்த கிளாஸ் எடுக்கணும். ஒரு 36 தத்துவத்தையும் சொல்லணும். மாயை என்பது ஒரு ஜடப்பொருள். அதிலிருந்து இந்த உலகம் உடல் காரியப்பட்டு நாம் இருக்கோம். அந்த மாயை என்ற உலகம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இறைவன் கண்ட்ரோல்ல இருக்கு. நினைச்சா நாளைக்கு அழிச்சிருவான், மறுநாள் காலையில் படைச்சிருவான். நம்மளால முடியுமா? ஆனா எப்ப படைக்கணும், எப்ப காக்கணும், எப்ப ஒடுக்கணும் அவனுக்கு தெரியும். இந்த உலகம் என்ற பெரிய மாயா அப்படின்னு, இந்த உடம்பே மாயா சரீரம், மாய நன்னாடன். 36 தத்துவங்கள் நிறைந்தது இந்த உடம்பு ஃபுல்ல. 36 இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சா 96 இருக்கு. நான் திருமந்திரம் சொல்லும் போது 96 சொல்லணும். போக சொல்லித்தரேன், நிறைய சொல்லணும்னு ஆசை, ஆனா எவ்வளவு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் புரியல. ஒரே நாள்ல எவ்வளவு திரிக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லணும். நினைத்ததை அறிவான், எனில் தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. நம்முடைய மனதில் அவன் இருப்பதால் நாம் நினைத்ததை அவர் அறிவார். பாருங்க, அவன் நம்மை நினைக்கிறான், நாம் அவனை நினைக்கவில்லை. நாம கடவுள் எங்க தேடிட்டு போறோம்? இங்கேருந்து பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி தேடிட்டு போறோம். எங்கே இருக்கிற ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே, உடம்பு இருக்கு இல்லையா? இதுதானே உடம்பு? உடம்புக்குள்ள ஈசன் ஒளிந்திருக்கிறானே. அதனால கடவுளை எங்கேயும் தேடாதீங்க, உள்ள தேடுங்க. எல்லாரும் தேடி கண்டுகொண்ட இடம் இதுதான். திருமந்திரம் படிக்கணும்னா MBBS முடிச்சுட்டு MD படிக்கிற மாதிரி. MBBS படிக்கிறதுங்கிறது எல்லாரும் காமனா படிக்கிறது. MD MS படிக்கணும்னா ஸ்பெஷலா படிக்கணும். அப்ப நீங்க எல்லாம் ஓரளவுக்கு தெளிந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உட்காந்துருக்கீங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடம் நடத்தணும். எல்லா ஞானியர்களும் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் இறைவனை அவரவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே தான் கண்டார்கள். எல்லாருமே தேடி கண்டுகொண்டேன், தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். யாரு சொன்னது? யாரு? அப்பர் சொன்னார். அவரும் கோயில் கோயிலா திருத்தலங்கள் செஞ்சவர், திருத்தல யாத்திரை செஞ்சவர் தானே. திருத்தல யாத்திரை செய்தவர்கள், தேவாரம் பாடியவர்கள், அற்புதங்களை நிகழ்த்தியவர்கள், எல்லாவற்றையும் பார்த்து கடைசியில ஒரு முடிவுக்கு எங்க வந்தாரு? எங்க தேடி பிடிச்சாரு? அவரவருடைய உயிரில் உள்ளத்தில் இறைவனை கண்டுகொண்டார்கள். அதுதான் சித்தர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. யார் சித்தர் அப்படின்னு, யார் பக்தன் ஒரு கேள்வி கேட்பாங்க. இறைவனை தேடுபவர்கள் பக்தர்கள், அவர்களுடைய உள்ளத்தில் இறைவனை தேடி கண்டுகொண்டவர்கள் சித்தர்கள். எவ்வளவு சின்ன விளக்கம் பார்த்தீங்களா? இப்ப நீங்க சித்தர்களா பக்தர்களா? அப்ப அப்ப சித்தர்கள், அப்ப அப்ப பக்தர்கள். இதுவும் சரியா தான் இருக்கு. சித்தத்தை வென்றவர்கள் சித்தர்கள், அது வேற விளக்கம். அதனக்கும் அதுல நுழைஞ்சனா மூணாம் தரம் ஒன்று சொல்லித்தராங்க. சித்தம் தாங்க மனிதனுக்கு ஒரு அழகு. சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரானை. சித்தம் யாருக்கு தெளியணுமோ அவர்கள் சிவனை வழிபடுங்கள். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள் இருக்கும். நல்ல ஆழமா செஞ்சீங்க, நான் சொல்ற செய்தியை ஆழமா செஞ்சீங்க. ஒரு பழைய காலத்துல ஒரு டாக்டர் இருப்பார், சித்த மருத்துவ டாக்டர் இருப்பாரு, வயதானவரா இருப்பார். இல்ல கொஞ்சம் நாட்டு மருந்து ஹோமியோபதி கூட அப்புறம்தான், அலோபதி மருத்துவமும் அப்புறம்தான் இல்லையா? இது எல்லாம் அப்புறம் அப்புறம் வந்தது. நிறைய கோயில் இருக்கு, எல்லா ஊர்லயுமே கோயில் இருக்கு. தென்னாடுடைய சிவன் அப்படிங்கிறான், நிறைய கோயில் இருக்கு. வைணவ கோயில், சைவ கோயில், நிறைய கோயில் இருக்கு. மன்னர்கள் எல்லாம் நிறைய கோயில் கட்டிருக்காங்க. எந்த மன்னராவது மருத்துவமனை கட்டிருக்கிறாங்களா அந்த காலத்துல? ஏன் கட்டிருக்காங்களா? மருத்துவமனை கட்டிருக்கிறாங்க. எப்படி? அதுவும் பின்னணிதான். மருத்துவமனை கட்டிருக்கிறாங்க, மிருகங்களுக்கும் மருத்துவமனை கட்டிருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லல. இன்றைக்கு இருப்பது போல மனநல மருத்துவமனைகள் ஏதேனும் இருந்திருக்கிறதா? இருக்கா? இதான் சொல்லுங்க. ஆகும் இன்றைக்கும் அன்றைக்கும் என்றைக்கும் மன நல மருத்துவ மையங்களாக செயல்படுபவை திருக்கோயில்கள் தான். மனம் சரியில்லை, கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு வந்தா மனம் தெளிவாயிடும். எங்க எங்க பாட்டி சொன்னது, எங்க தாத்தா சொன்னது, எங்க அம்மா சொன்னது உண்டா இல்லையா? அதான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் கோயிலுக்கு போறீங்க? இன்னமும் மன சரியில்லை கோயிலுக்கு போறேன். என்ன சொல்லுவாரு? ஒரு 9 விளக்கை ஏற்றி வச்சிருவாங்க, 9 கிரகங்களுக்கு 9 விளக்கை ஏற்றி வருவாங்க, ஒரு 9 சுத்த சுத்திடுவாங்க, வீட்டுக்கு வந்தா மனம் தெளிவாயிடும். அப்ப கோயில் எப்படி இருக்கணும் வழிகாட்டுது? மனிதர்களுடைய வாழ்க்கையில நேரடியாக தொடர்புடையது கோவில் வழிபாடு. ஆனா அந்த கோவிலை நாம் சரியா பயன்படுத்தவில்லைங்கிறது ஒரு பக்கம்.

0: பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே.
1: ஒரு கேட்கலாம்,
0: பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. யார் இறைவனை நினைக்கிறார்களோ அவனை காப்பாற்று, பாரபட்சம் இல்லை. அதே நேரத்தில் உன்னை விட்டா வேற கதியே இல்லைன்னு தப்பி ஓடுறாங்க பாருங்க, என்ன செய்யணும்? அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறோம் தெரியாம சில பேர் தவிக்கிறாங்க. அவர்களையும் இறைவன் காப்பாற்றுகிறான், பேணி நின்றான். என்ன ஒரே கருத்து, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆணிவேராக இருப்பது இறைவன் தான். இறை சிந்தனை இல்லாமல் நம்மால் எதையும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது. இறைவன் அல்லும் பகலும் அருளுகின்றான். வல்லவன் வன்னிக்கு இறை இடை வாரணம் நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லன வேண்டாம். இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. அல்லுன்னா இரவுன்னு அர்த்தம், பகல் இரவு, அல்லும் பகலும். அல்லல்னு வார்த்தை வருது இல்ல, அல்லலாம் துன்பம் தானே. அல்லல், அல் இரவு, இருட்டு, மயக்கம், எல்லாம் அல். இரவும் பகலும் அருளுகின்றான் யாருக்கு பார்ப்போம். ஒரு சின்ன உதாரணம், வல்லவன் ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. இந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கணும், சினிமாவில் தான் வரும் வல்லவனுக்கு வல்லவன். இந்த வார்த்தை எங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் வல்லவன் தான் வல்லவன். இப்போ 50 கிலோமீட்டருக்கு மேலே ஹெலிகாப்டருக்கு போகும், அதுக்கு மேலே 1000 கிலோமீட்டருக்கு பிளேனில் போகும், அதுக்கு மேலே மேலே மேலேருந்து போனோம்னா ஒரு பூமியை படம் எடுக்கணும். இப்போல்லாம் நல்லா இப்போல்லாம் எல்லாமே நல்லாவே தொழில்நுட்பம் நிறையா இருக்குது. பூமி ஒரு பிளானட், ஞாபகம் வச்சுங்க, அது ஒரு கோல். பூமியை படம் எடுக்கிறாங்க, படம் எடுத்தால் எப்படி தெரியும், சும்மா சொல்லுங்க, தெரிஞ்ச வரைக்கும் தானே. ஒரு நீல கலரில் ஒரு பந்து அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா, அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம். பூ நடுவில் சூரியன், பக்கத்தில் பார்த்தா புதன் இருக்கும், என்ன அதுக்கும் பக்கத்தில் சந்திரன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பூமி இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அண்டவெளியில் பூமியும் ஒரு கோல், அது அந்தர தொங்கிட்டு இருக்கு. அது ஏன் நீல கடலில் இருக்கு? இப்போ செவ்வாயில் போய் சயின்டிஸ்ட்டை போய் எடுக்க என்ன எடுத்து வர்றாங்க, மண்ணை எடுக்கிறாங்க. மண் என்ன கடலில் இருக்கு, சிவப்பாக இருக்கு. மண் சிவப்பாக இருக்கிறதுனால அது செவ்வாய். இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சாங்க சிவப்பு மண்ணா இருக்குன்னு. இப்ப செவ்வாயினி பேர் வச்சாங்களா, அவங்க எவ்வளவு பெரிய அறிவாளி. மார்ஸ் ஓர் கடவுள், பாபிலோனியன் சால்டியர் வச்சது. நீ நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தியர்களும் கிரேக்கர்களும் செய்து வச்சுட்டாங்க. பின்னாடி சும்மா ஒரு 1000 வருஷத்துக்கு உள்ளதான் நம்ம வானசாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேல எல்லாம் கண்டுபிடிச்சி வச்ச எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், சால்டியர்கள், மெசபடோமியர்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சி வச்சதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சந்திரனுக்கு போகிறாங்க, சந்திரன் தண்ணி இருக்குங்கிறாங்க இல்லையா. சந்திரன் ஒரு குளிர்ந்த கிரகம். உடனே சந்திரனை பார்த்த உடனே ஐயா ஃபாரின் போவார் சொல்லிடலாம். சந்திரன் ஒரு நீர் கிரகம், இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க சந்திரனில் தண்ணி இருக்கு, பனி கட்டி இருக்குன்னு அதானே கண்டுபிடிச்சாங்க. பூமியை கண்டுபிடிக்கல, நல்லா கேட்டுங்க, பூமிக்குள்ளேயே இருக்கிறதுனால பூமியில இருக்கிறவங்க பூமியை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த பூமியை மேலேந்து போட்டோ எடுக்கும் பொழுது நீல கலர்ல தெரியுது. அப்ப மேக்சிமம் கடலால் சூழப்பட்டது, நீராறும், அதெல்லாம் பள்ளிக்கூடத்தோட படிச்சு முடிச்சுட்டோம். நீராறும் கடல் உடுத்த நிலம் மடந்தே கையில் ஒழுகு, சுந்தரம்பிள பண்ணது நீராறும் கடல் உடுத்த. அப்ப இந்த உலகம் எதால் சூழப்பட்டது, தண்ணியில சூழப்பட்டது. நிலம் கொஞ்சோண்டு, நிலம் கொஞ்சோண்டு, நீர் சூழ்ந்திருக்கு. இப்ப திருச்சிக்கு ஏன் கடல் வரல,

0: இத்தனை வருஷம் வாழ்கிறோம்ல, ஏன் கடல் வரல? தண்ணி வரலாமா இல்லையா? இது பின்னாடி பயன்படும். இந்த கருத்து நிச்சயமாக பின்னாடி பயன்படும் உங்களுக்கு. திருமந்திரம் முழுக்க வரும் இந்த கருத்து. அந்த நிலத்தில் கடல்கரை இருக்கு பார்த்தீங்களா, நிலத்தில் வெப்பத்தை ஏற்படுத்தி அந்த கடல் தண்ணியானது உள்ளே வராமல் தடுத்து நிப்பாட்டுபவர் கடவுள். அது கூட வடவாகினின்னு பேர், வடவாகினி. இப்போ இன்றைய நூலில் இருக்காது, இதெல்லாம் பழைய நூல்களில் தான் இருக்கும். அது திருமந்திரம் போன்ற யோக நூல்களில் தான் இருக்கும். திருமந்திரம் ஒரு யோக நூல், ஞாபகம் வச்சுங்க. வன்னிக்கு இறை, வன்னின்னா நெருப்பு. அப்போ தண்ணீர் உள்ளே வராமல் வெப்பத்தை கொடுத்து நிலத்தை காப்பாற்றுபவன் இறைவன், வடவாகினின்னு பேர். அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ள ஜடராகினின் இருக்கு, இங்க ஒரு அக்னி இருக்கு. உடம்புக்குள்ள சரியான விகிதத்தில் அக்னியை கொடுத்து உடம்பை காப்பாற்றுபவன் இறைவன், வல்லவன் வன்னிக்கு இறை. இது ஒரு வரியே போதுங்க. நம்ம உடம்புல தட்பமும் சரியா இருக்கணும், வெப்பமும் சரியா இருக்கணும். தட்பம் கூடுனாலும் பிரச்சனை. உடனே ஈஸ்னோபிலியா, டிபி, ஆஸ்துமா அப்படியே பட்டியல் நீளுது. வெப்பம் கூடி போச்சுன்னா உடம்பெல்லாம் கனகன கனகனு. இவருக்கு கூன் பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்த மாதிரி ஆனால் என்ன ஆகும்? அந்த வெப்பு நோய் எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? யாராவது பார்த்துருக்கீங்களா? அழகாக தெரியும். பொழியர்வோன் எப்பொழித்த புகழியர்வோன்ற போற்றி நல்லா பாடுவோம். பாட்டு குறைச்சலே இல்லை தேவாரத்தில். வெப்பு நோய்னா என்னன்னு தெரியுமா? ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்க. வெப்பு நோயின்னா உடம்பு ஃபுல்லாக திகு திகு திகு திகுன்னு எரியணும். வாழை பத்தையை கொண்டு போனா வாழை பத்தை கருவம். ஏன்னா ஞான சம்பந்தருடைய தங்கியிருந்த இடத்துல கோன் பாண்டியனுடைய சொல்லினால் சமணர்கள் என்ன வச்சாங்க, தீ வச்சாங்கல்ல, அது அப்படியே அது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. பைய பேசல பாண்டியருக்காக வேண்ட, அது வந்தது அப்படி திருப்பிட்டு மெதுவாக அனுப்பினார், வேகமாக அனுப்பல. அந்த வெப்பம் சமமாக இருக்கணும், தட்பம் சமமாக இருக்கணும். உடம்புல தட்பமும் வெப்பமும் சரியாக இருக்கிறதுக்கு பேர் தான் சிதம்பரம். சிதம்பரம் போயிருக்கீங்கள? எத்தனை வாசல் அப்படி இருக்குங்க? நான்கு கோபுர வாசல் இருக்கும். அது நாலு பேர் போனதுக்கு சரிய கிரிய யோகம் ஞானம், அது நாலு கோபுர வாசல் இருக்கும். உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா டோட்டலாக ஒம்பது வாசல் அப்படி இருக்கும் சிதம்பரத்தில். உடம்பு தான் சிதம்பரம். சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்றைய விஞ்ஞானிகள் நடராஜருடைய காஸ்மிக் டான்ஸ் அதை போய் ரிசர்ச் பண்ணாங்க. சிவன் உயிர் கொள்கின்ற பூமி தானே? அமெரிக்கா இருக்கு, ரஷ்யா இருக்கு, ஜப்பான் இருக்கு, கொரியா இருக்கு, எவ்வளவோ நாடுகள் இருக்க, அதையெல்லாம் சிவன் உயிர் கொள்கின்ற பூமி என்ன சொன்னாங்க? தென்னாருடைய சிவனையை போட்டு எந்நாட்டம் நிறைவா போடணும் சொன்னாங்க. இதுதான் தென்னாடு, இந்தியாவில் கூட தென்னாடு சிறப்புன்னு சொன்னோம். அதில் சந்தோஷம் நமக்கெல்லாம், அது ஒன்று தான் சிறப்பு. ஓ, தென்னாட்டில் நம்மலாம் பிறந்துருங்க ஐயா. தென்னாட்டை அப்படியே எடுத்தார். அந்த பூமி 23 டிகிரி சாஞ்சி சுற்றுதுன்னு படிச்சிருக்கோம்ல, எப்பயோ எப்பயோ படித்த ஞாபகம். அதெல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சம் அச்சு மாறுது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மாறும். அப்படி மாறுகன்றவர் அந்த பூமி இருக்குங்க சாஞ்சித்துங்களா, அந்த டோட்டல் வெயிட் இருக்கு இல்லையா, பூமியுடைய மொத்த வெயிட்டு, அந்த மாசுன்னு சொல்லுவாங்க, கன அளவோடு சேர்ந்து அப்படி சேர்த்து, அது ஒட்டு மொத்தமான வெயிட்டும் ஒரு இடத்துல குவியும் இல்லையா. இப்போ இந்த செல்ஃபோன் இருந்துச்சிங்களா, பதிவு பண்ணாங்கன்னா ஒட்டு மொத்தமான வெயிட் இங்கே வரும் இல்லையா, ஒரு இடத்துல குவியதில்லை. அது மாதிரி இந்த பூமி, இந்த பூமியினுடைய உலகத்தினுடைய நில உலகத்தினுடைய பூமியினுடைய ஒட்டு மொத்தமான வெயிட்டு ஒரே ஒரு புள்ளியில குவிது இல்லை, அந்த ஒரு புள்ளி தான் நடராஜருடைய இடம் சிதம்பரம். அது தன்னுடைய விரல் நுனியில அமுக்கிறார், தாங்கி பிடிக்கிறார். உலகத்தை இறைவன் தாங்கி பிடிக்கிறார். அதனாலதான் நடராஜருடைய ஆட்டம் அவ்வளவு பெருசுன்னு. அந்த உலகத்தையே இயக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான், உலகத்தையே தாங்கி பிடிக்கின்ற நடராஜ பெருமான் நம்முடைய உடம்பையும் தாங்குகிறான். எப்படி? உலகத்திலேயே ரெண்டு ராஜா இருக்கிற ஒரே ஊர் சிதம்பரம் தான். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாவே ஏகப்பட்ட பிரச்சனை. ரெண்டு ராஜா, ஒரு ராஜா நடராஜா, ஒரு ராஜா ஆடிக்கிட்டே இருக்காரு, ஒரு ராஜா படுத்துக்கிட்டே இருக்காரு. ஐயா, ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்கும் போது தூங்கும் போது ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருந்தா கோபம் வருமா வராது? என்னையா தூங்கிக்கிட்டு இருக்கேன் ஆடிக்கிட்டு இருக்கேன், அவர் நான் ஆடிக்கிட்டே இருக்கேன் நீ தூங்கிக்கிட்டே இருந்த. ஒரு ஆடவருக்கும் பிரச்சனை, தூங்குறவங்களுக்கும் பிரச்சனை. இவர் பள்ளி கொண்ட ராஜா, அவர் நடராஜா, ரெண்டு ராஜா ஒன்னா இருக்காங்க, இல்லைண்ணா சண்டை போட்டுக்கவே இல்லை. இவர் மாட்டு தூங்குறாரு, அவர் மாட்டை ஆடுறாரு, ரொம்ப சாப்பிடு. இப்போ உடலில் இந்த ரெண்டு ராஜாக்கள் எங்கே இருக்கிறார்கள்? நடராஜா என்பது வெப்பத்தோடு சம்பந்தப்பட்டவர். அந்த ராஜா நின்று ஆடுகின்றார், அது உங்களுடைய இருதயம் தப் தப் தப் தப் அடிக்குதா இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் நேரம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், உடனே நேரா பெரிய டாக்டர் போவோம். ஏன்? ஏதாவது ஆட்டத்தில் ஏதாவது பழுது வருதோன்னு. ஏன் அந்த ராஜாட்ட போக வேண்டியதானே? அதுக்கெல்லாம் மனசு வராது சார். உடனடியாக ஸ்பெஷலிஸ்ட். நின்று ஆடுகின்றான், மன்றுள் நின்று ஆடும் ஈசன். அந்த இருதயம் தான் நடராஜா. இருதயம் வந்து வெப்ப சம்பந்தப்பட்டது இல்லையா? அதனால வெப்பம் சரியாக இருக்க வேண்டுமானால் சிவன் நடராஜ பெருமான் நின்று ஆட வேண்டும். உங்களை ஆடிக்கிட்டு இருக்க அந்த ஆட்டமும் உள்ளே இருக்கிற ஆட்டமும் ஒன்று. அது வெப்பம். பக்கத்தில் ஒருத்தர் படுத்துக்கிட்டே இருப்பார், அது தட்பம். உடல்ல சாப்பிட்ற சாப்பாடுல தண்ணியே சாப்பிட்றோம், நேரம் எங்கே போய் படுக்குது? இறைப்பை அது எப்படி இருக்கு? படுத்திருக்கா? குளிர்ச்சியா இருக்கு. இறைப்பை படுத்திருக்கு, அது குளிர்ச்சி. அது பள்ளி கொண்ட பெருமாள் கோவிந்த ராஜா. இருதயம் நின்றுட்டு இருக்கு, அது வெப்பம், அது நடராஜா. இப்ப தட்பமும் வெப்பமும் சரியா இருந்தாதான் உடம்பு சரியா இருக்கும். ரெண்டும் உங்க உடம்புக்குள்ளதான் இருக்கு. அதுதான் 27 நட்சத்திரங்கள்ல திருவோணம் திரு ஆதிரை, இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருன்னு பேரு. வேற எந்த நட்சத்திரத்துக்கும் திருன்னு வராது. வருதா? வராது. வருதுங்களா? எதுவும் வராது. திருவோணம் திருமாலுக்கு விட்டாச்சு, திருவாதிரைய சிவபெருமான் விட்டாச்சு. அதுதான் நேற்று ஞான சம்பந்த பெருமானுக்கு ஞானம் கொடுத்த நாள் நேற்று திருவாதிரை. திருகாழியில பெரியபருத்தி கோட்டையில் நேற்று திருமுலைப்பால் உற்சவம், திருவாதிரையில் தான் நடக்கும். இப்படி தட்பமும் வெப்பமும் சமமாக இருக்க வேண்டுமானால் தில்லைக்கு செல்லுங்கள். இன்றைய திருமந்திர வகுப்பு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த சேத்திரக்கோவை திருத்தாண்டகம். இறைவன் எண்ணிறந்த தலங்களில் எழுந்தருளியிருந்து அருள் புரியும் நிலையை நாவுக்கரசர் சேத்திரக்கோவை திருத்தாண்டகத்தில் அருளி செய்துள்ளார். திருப்புகலூரில் எழுந்தருளியிருந்த காலத்து அருளி செய்த திருப்பதிகங்களில் இதுவும் ஒன்று. தலங்களை நேரே சென்று வழிபடும் மதுகையும் காதலும் இல்லாதார்க்கு இதுபோலும் திருப்பதிகங்கள் பெரிதும் பயன் தருவனவாம். தில்லை சிற்றம்பலமும் என தொடங்கும் திருத்தாண்டகம் ராகம் அரிகாம்பூர்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கியிருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் திருவிசைப்பா 7 பதிகம் திருப்பூவனத்தில் பாடியது பண் பஞ்சமம். பாண்டி நாட்டு தலமான திருப்பூவனம் மதுரைக்கு கிழக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.

மருதமரம், அரசமரம், பெரிய கோங்கு மரம், அகில் மரம் ஆகியவற்றை அடித்துக் கொண்டும், மலையில் உள்ள இரத்தினமணிகள் முதலிய வளங்களை கவர்ந்து கொண்டும் இறங்கி ஓடி வருகிறது வைகையாறு. வைகையாற்றின் கலைகள் மோதுகின்ற கரைகளின் பக்கத்தில் உள்ளதும் பெரிய கடை வீதிகளை உடையதுமான திருப்பூவனத்தில் திருக்கோயில் கொண்ட பெருமானே, நீ எனக்கு திருவருள் புரிந்தாய், என்னை அடியவனாக ஆட்கொண்டாய், இந்த சிறியவனுக்கு இன்பம் தரும் பொருள் இன்னது என்று காட்டினாய், பேரருள் புரிந்தாய், பெரிய இன்பத்தை தந்தாய், உன் பெருமையைக் காட்டிலும் பெரியதாகிய ஒன்று உள்ளதோ? இல்லை, இல்லை.

இனிய நீர் பொய்கையில் வாழை மீன்கள் நீரறிந்த அந்த பொய்கையில் தெளிந்த தேன் பாய்ந்து ஒடுக வைக்கும் பூஞ்சோலைகள் சூழ்ந்ததும் பெரிய கடைவீதியை உடையதுமான திருப்பூவன திருக்கோயிலில் எழுந்தருளும் பெருமானே, ஆதிசேடனாகிய பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்ட திருமாலும் பிரமன் முதலிய தேவர்களும் உன்னை காண வேண்டுமென்று பல்லாண்டு காலம் பேராவலோடு காத்திருக்க நீ என் மனத்தில் புகுந்து நின்றாயே. இந்த எளிமையை நான் என்றும் மறக்க மாட்டேன்.

பெரிய திருவிழாக் காலங்களில் தேவாரம் பாடும் அடியார்களுக்கு பின் செல்வோர் அந்த பாட்டின் மேல் கொண்ட விருப்பினால் ஆடுவார்கள். அவர்கள் சடையில் உள்ள பூக்கள் அவிழ்ந்து விழுந்து நிரப்பப்பட்ட பெரிய கடை வீதிகளை உடைய ஊர் திருப்பூவனம். அங்கே கோயில் கொண்ட பெருமானே, கடல் அலைபோல் ஒலிக்கும் உன் உடுக்கை ஒலிக்க வேண்டும். அதன் நடுப்பகுதிக்கும் உன் கைக்கும் கட்டப்பட்டுள்ள கயிற்றினால் அதன் இரு பக்கத்திலும் ஒரு நாவே சென்று தாக்கி ஒலி எழுப்ப வேண்டும். நீ வந்து இப்படி ஒரு நாளாவது எங்கள் கண்முன் காட்சி கொடுக்க மாட்டாயா?

மண்ணழகுக்குரிய இயல்பான இருள் சூழ்ந்த உயர்ந்த சோலைகளில் வண்டுகள் பாடுகின்றன. புண்ணியம் செய்த பெண்கள் நடனமாடுகிறார்கள். இவர்கள் ஆடும் பெரிய கடைவீதிகளை உடைய திருப்பூவனத்தில் கோயில் கொண்ட பெருமானே, என் கண்ணின் கருமணியின் உள்ளே நீ புகுந்தாய், ஒன்றாகக் கலந்து ஒடுங்கிவிட்டாய். நீ அவ்வளவுக்கு நுட்பமானவன் என்பதை அறிவேன் எம்பெருமானேன். நின் பெருமை அணுவையும் கடந்தது என்பதையும் அறிவேன்.

உயர்ந்த மாளிகைகளில் இரவு நேரத்தின் இருட்டை போக்க நிலையாக வைத்துள்ள விளக்குகள் மிக அதிகமாக பலகணிகளின் பக்கத்தில் விளங்குகின்றன. பெரிய கடைத்தெருக்கள் திகழ்கின்றன. இத்தகைய திருப்பூவனத்தில் கோயில் கொண்ட பெருமானே, கொடிய வினைகளை உடைய நான் பாசமென்னும் கடலை கடந்தேன். ஐம்புலக்கள் வரை மெல்ல விரட்டினேன். உன் திருவடிகள் இரண்டையும் அடைய வேண்டிய முறைப்படி திருத்தொண்டு செய்து அடைந்திருக்கிறேன். நீ அருள் செய்க அல்லது அருள் செய்யாமல் விடுவாய், அது உன் திருவுள்ளம்.

பார்த்தவர் மன மகிழும்படி நீ பிச்சாரண திருக்கோலத்தில் வந்து பிச்சை கேட்டாய். அதைக் கண்டு மயங்கிய பெண்களின் கூந்தல் உன்மேல் கொண்ட காதலால் அவிழ்ந்தது. அங்கே இருந்த வண்டுகள் பறந்து பொம்மென இசை பாடுவதும் பெரிய கடை வீதிகளை உடையதும் ஆக பூவனம் மாறியது. அங்கே கோயில் கொண்ட பெருமானே, திருந்திய செம்மையான மனமுடைய சான்றோர்கள் உன்னிடம் அன்பு செலுத்தும் மனத்தை கொடு என்று உன் சிவந்த திருவடிகளைத் தொழுது நின்று அது கிடைக்காமல் வருந்துகிறார்கள். அப்படியிருக்க நீ என் மனத்தில் குடிகொண்டு இருப்பாயா? அதற்கு நான் என்ன தகுதி உடையவன்? என் அடிமைத்திறம் என்ன அவ்வளவுக்கு உயர்ந்ததா? நான் அறிய மாட்டேன்.

மின்னல் என்று சொல்லத்தக்க பொன்னாலான மாளிகைகள், முற்றங்கள், விளங்கக்கூடிய பிறைச்சந்திரன் வந்து தவழும் உயர்ந்த மாடங்கள், பொன் போன்ற மதில்கள், பெரிய கடை வீதிகள் ஆகியவற்றை உடைய திருப்பூவனத்தில் கோயில் கொண்ட பெருமானே, புகழ்ந்து சொல்லும் தகுதிமிக்க நான்கு வேதங்களும் உணர முடியாத சூழ்நிலையில் ஒளிந்து கொண்ட நீ என் கண்மனத்தில் புகுந்தாய், என் கண்வலையில் அகப்பட்டாய். இந்த கருணையை விட பெரியதொன்று உள்ளதோ?

0: கொண்டு என்னை ஆட்கொண்ட தூய்மையன் உமையவளை இடப்பாகத்தில் ஏற்றவன் வெண்மையான கோவணம் உடுத்தி வெள்ளையான மண்டை ஓட்டை கையிலேந்திய இளைஞன் அழகலாம் மிக்க தீப்போன்ற செந்நிறத்து சிவபெருமான் அப்பெருமானை செழுமையான வேதங்களை அறிந்த புகழ்மிக்க கருவூர்த்தேவனாகிய யான் உரைத்த பாவண்ணம் மிக்க தமிழ் பாடல்கள் பத்தையும் பாட வல்லவர்கள் சாரூபம் எனப்படும் சிவபெருமான் திருவுருவத்தையே பெறுவார்கள். இப்பதிகத்தில் பாவண தமிழ் பத்தும் என்று குறிப்பிடப்படுவதால் பத்து பாடல்கள் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. எட்டு பாடல்களே கிடைத்துள்ளன, மற்றவை கிடைக்கவில்லை. நமக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
4: பதிகம் 40.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஏழாவது பாடல் தேவர்கள் அமரர்கள். வேறு தேவர்களுக்கு அமரர்கள் வேறு. அமரர்கள் என்றால் சாவாமல் இருப்பவர்கள் என்று பொருள். அமரர்கள் மேலே இருப்பவர்கள். அமரர் ஆகிவிட்டார் கூட எழுதுவான், போனவங்களை அமரர் ஆகிவிட்டார் என்று எழுதுவார்கள். அதனால அமரர்கள் என்றால் இறப்பில்லாதவர்கள், இறப்பில்லாதவர்கள், வானுலகத்தில் இருப்பவர்கள், உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அமரர்கள் எண்ணில்லாதவர்கள், தேவர்கள் எண்ணில்லாத 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுவது. அதற்கு மேல எண்ணில்லாத தேவர்கள் எல்லாம் தேவர்கள்லாம் எங்க இருந்து போனான்னா எல்லாம் இங்க இருந்து தான் போனவன். இங்க இருந்து போய் எங்க தேவர்களா இருக்கிற, இங்க இருந்து போய் மந்திரியா இருக்கிற மாதிரி. இங்க இருந்து போய் அங்க போனவன்னா என்ன, சட்டசபைக்கு போனவன் என்ன பேரு, மந்திரி. சட்டசபைக்கு போனவன்னா மந்திரி, மனுஷன் தானே மந்திரி. அது போல தேவலோகத்துக்கு போனா தேவர், நரகலோகத்துக்கு போனா நரகர், மேல போனா சுரர், கீழே போனா நரகர், நரகர். அதனாலே அப்படிப்பட்ட தேவர்களுக்கு அவன் எப்படி இருக்கிறான் என்றால் அவன் அறிய முடியாதபடி இருக்கிறான். தேவர்களுக்கு அவன் அறியவனாயும் அறிய முடியாதவனாயும் இருக்கிறான் சொல்லுவான். அதனாலே அந்த தேவர்கள் எப்படி அவனை நினைக்கிறார்கள் என்றால், அது பழச்சுவையாக இருக்கும், அது அமுதமாக இருக்கும், அது அறிவதற்கு அரியதாக இருக்கும், அது எளியதாக இருக்கும் என்று சொல்லி அந்த தேவர்கள் இப்படி குழம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். தேவர்கள் கடவுளை பத்தி சிவனை பத்தி எண்ணும் போது சிவன் எப்படி இருக்கிறார் என்றால் அமுதம் போன்று இருக்கும், பழம் போன்று இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். சொல்லுகிறார்கள் அறிவதற்கு அரியதாக இருப்பவன், இழியதாக இருப்பவன் என்று தேவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களால் அறிய முடியவில்லை, அவர்களால அறிய முடியவில்லை. அது வண்ணம்தான் சேயதென்று வெளியே என்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தா என்று அங்கு எண்ணந்தான் தடுமாறி இமையோர் ஊட்டம் எய்துமாறு அறியாத எந்தாயுன்றன் வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கலர்கள் அவை காட்டி வடியத்தேனை தின்னந்தான் பரவாமல் காத்தாட்கொண்டா எம்பெருமாறு என் சொல்லி சிந்திக்கேனே என்பது திருச்சதம். அதனாலே தேவர்களாலே அறிய முடியவில்லை என்று சொன்னால், தேவர்கள் உலக போகங்களையே விரும்பி அங்கிருக்கிற சுகத்தையே விரும்பி அதையே பெரிதாக எண்ணி மகிழ்ந்து இருக்கிற காரணத்தில சிவஞானம் அவர்களுக்கு வராது. சிவஞானம் அவர்கள் செல்வத்திலேயே மிதந்து கொண்டிருக்கணும், சிவஞானம் எங்க வரும், அதையே பெரிதாக எண்ணி அதையிலேயே மூழ்கிக்கொண்டிருக்கணும், சிவஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிவஞானம் வராது. அவர் அளவில்லாத போகத்திலும் மூழ்கி இருப்பவர்கள் தேவர்கள், அளவில்லாத போகத்தில. அது இவனை வழிபட்டுத்தான் அங்க போயிருக்கிறாரு, சிவனை வழிபட்டுத்தான் அந்த போகத்தையே அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அடைந்திருக்கும் போது அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் அந்த சுகம் பெருசா தெரியும், அந்த சுகம் பெருசா தெரியும். மலை நல்ல ஏசி பங்களா, ஏசி கார்ல போயிட்டு போன நிறைய இருந்துச்சுன்னு வச்சு, நல்ல மனைவி, நல்ல புள்ளவள், நல்ல காரு, எஸ்டேட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம நமக்கு என்னமா இருக்கும், யமன் எல்லாம் மறந்துடுவோம். எமன் வருவான், நம்ம கிட்ட இவ்வளவு வசதி இருக்கும் போது எமன் வருவானா அப்படின்னு கூட இருக்கும் இந்த இல்லையா. அந்த சுகம் சரீரமும் நல்லா இருந்து அதை அனுபவிக்கிறதுக்கு, சரீரமும் நல்லா இருந்து நல்ல உணவு, நல்ல பெண்ணு, நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல பங்களம், கொடைக்கானல் எஸ்டேட்டு ஊட்டியில் வச்சுக்கா, மனுஷனுக்கு கடவுளை நினைக்க சிவஞானம் எல்லாம் பெருசா தெரியும். சிவஞானம் பெருசா தெரியும். இவ்வளவு சுகபோகங்கள் இருக்கிறவனுக்கு சிவஞானம் பெரிதாக தெரியும். அது இந்த 11 திருமுறையில நம்பி ஆண்டார் நம்பிகள் சொல்றாரு, திருநாவுக்கரசர் மேல உண்மையான பக்தி உள்ளவனுக்கு இப்படி புத்தி இருக்கும். திருநாவுக்கரசிடத்தில உண்மையான பக்தி உள்ளவனுக்கு இப்படி புத்தி இருக்கும்னு சொல்றாரு. எப்படி புத்தி இருக்கும்னா, செல்வ இல்லை என்று வருந்த மாட்டார்களாம். திருநாவுக்கரிடத்தில உண்மையான பக்தி உள்ளவர்கள் செல்வ இல்லை என்று வருத்தப்பட மாட்டார்களாம். இந்திரனை போன்ற செல்வம் உடையவர்களா இருந்தாலும் இந்த செல்வம் நிலையில்லாதது என்று எண்ணுவார்களாம். நல்லா விளங்குதா? இப்ப இந்த சொல்லலாம் கேட்க உங்களுக்கு ஆச்சரியமா ருஷியா தெரியுதா தெரியலையா? திருநாவுக்கரசர் மேல உண்மையான பத்தி உள்ளவனுக்கு எப்படி இருக்கும்னா, தருத்தரத்துல இருந்தாலும் அதை பத்தி வருந்த மாட்டார்களாம், வருந்த மாட்டார்கள். இந்திரனை போன்ற செல்வம் உடையவர்களா இருந்தாலும் இது நிலையில்லாதது என்று எண்ணியிருப்பார். இலை மாடன்றிடர்வரியார் இந்திரனே ஒத்துரு குறைவற்றாலும் இலையாதி செல்வம் எனவே கருதுவரு நீழ்சன் மக்கடலிடையிற்புக்கு அலையார் சென்று அறநெறியாகுங்கரை அன்னப்பெறுவர்கள் வண்ணத்தும் சிலை மாடந்துகள் புகழ் ஆமூர் உரை திருநாவுக்கரசென்போரே என்பது பதினோராது. அதனாலே சிவஞான உடையவர்களுக்கு இப்ப நாயன்மார்கள் அரசர்களாக இருந்தார்கள் அல்லவா, மந்திரிகளாக இருந்தார்கள் அல்லவா, மந்திரிகளாக இருந்தார்கள், அரசர்களாக, சேனாதிபதியாக, முராஸ்தாராக அப்படிலாம் இருந்தாங்கள் அல்ல. அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? இந்த செல்வன் நிலை இல்லாது என்று எண்ணி சிவனை பற்றி இருந்தார்கள். சிந்தை செய்வது சிவன்கடல் என்று எண்ணி இருந்தார்கள். சேரமான் பெருமாள் நாயனார் அரசர், மெய்ப்புற நாயனார் அரசர், நிந்தசீர் நெடுமாற நாயனார் அரசர், கூற்றுவ நாயனார் அரசர், எத்தனை பேர் அரசர்கள் மந்திரியான அவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டால், நிலை இல்லாததையும் நிலை உள்ளதையும் தெரிந்திருந்தார்கள். நிலை இல்லாததையும் நிலை இல்லாததையும் தெரிந்திருந்து நிலை இல்லாததாகிய இந்த செல்வத்தில் இருந்து கொண்டு நிலையான செல்வத்தை பற்றிக் கொண்டார்கள். அதனாலே அவர்களுக்கு சிவஞானம் வந்தது. சிவஞானம் வந்ததுனால வீடு வீடு கிடைத்தது. தேவர்களுக்கு அளவில்லாத செல்வத்தில் மூழ்கி இருக்கிறதுனால அவர் சிவஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிவஞானம் வராமையினால சிவனை அறிய முடியாம திண்டாடுகிறான். அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன இழிதன அமரரும் அறியார், தேவர்களும் அறியார். தேவர்களுக்கு இப்படி அவன் இருக்கிறானா, குழம்பி கொண்டிருக்கிறார்கள. நமக்கு அவன் என்ன பண்றான்னா, அவனே வந்து நமக்கு, இப்ப நம்ம அவனும் அவனை அறிய முடியவில்லை, அவனே வந்து நான் என்ன பார்த்துக் கொள்ளுங்க, என்னுடைய உருவம் இதுதான், என்னுடைய உருவம் இதுதான், என்னுடைய பெயர் இதுதான், என்ன வணங்குகின்ற முறை இதுதான் என்று அவனே காட்டுகிறான். அது வானே நிலனே பெறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்தாட்கொண்டு வான்வார்கள் வாழ். அவனே வந்து காட்டவில்லையானால் நமக்கும் தெரியாது. ஆனா அவன் என்ன பண்றான்னா, நாம ஏழைகள் என்று அப்பாவிகள் என்று இறங்கி வந்து கொஞ்சம் பத்தி பண்ணினா போதும்னு சொல்லி அவனே வந்து காட்டு, கொஞ்சம் பத்தி பண்ணி நம்மள நினைச்சா போதும் என்று சொல்லி அவனே நமக்கு அந்த வழிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுக்கிறான். அந்த வழிமுறைகளை வகுத்து கொடுக்கிறார். என்ன காரணம் என்று சொன்னால், நமக்கு அந்த தேவர்களுக்கு இருக்கின்ற செல்வம் இல்லையா, ஒன்னும் அதனால பத்தி இருக்கின்ற காரணத்தினால, இந்த செல்வம் நிலையில்லாதது என்கின்ற ஒரு நினைவு இருக்கின்ற காரணத்தினால அவனை பரவாயில்ல, அவனுக்காக உனக்கு எவ்வளோ தேவலாம் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு கீழே இறங்கி வந்து நமக்கு அவன் அருள் செய்கின்ற வழியை காட்டுகிறான். தன்னை காட்டுகிறான். அது வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி வழியற்றேரை தின்னந்தான் பரவாமல் காத்தாட்கொண்டாய் என்று சொல்லுகிறாரா. அதனாலே மனிதர்களாயிருந்தாலும் இவர்கள் நம்மை நினைக்கின்றார்கள், மீது பத்தி பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அவனே இறங்கி வந்து இது அவன் திரு உரு, இவன் அவன் எனவே, இவன் அவன் எனவே, இவன் அவன் எனவே, இவன் அவன் புரியுதா, இவன் என்கின்ற இந்த திருவினிதான் அவன். இப்ப அவன் என்று சொன்னால் சுரூப லட்சணத்தில இருக்கின்ற தன்னியல்விலே சுரூப லட்சணத்தில அருவமாக யாராலும் காண முடியாததா இருக்கிற அந்த திருமேனியுடையவனாய் பெருமான் தான் இந்த திருமேனி விழுந்திருக்கிறார். அது கற்பனை கடந்த சூதியாயிருப்பது, இது கருணைய திருவுருவமாக வந்திருக்கிறது. கற்பனை கடந்த சூதி தான் இப்பொழுது இப்படி திருவுருவத்து வந்தது. கற்பனை கடந்த சூதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமர சிரத்தின் மேலா சிற்பர வியூகமாக திருச்சிற்றம்பலத்தில் ஒன்று பொற்புடன் நடஞ்சுகின்ற பூங்கடல் ஓற்றி ஓற்றி என்பது பெரிய புறம். அதனாலே கற்பனைக்கு எட்டாததாய், கருத்துக்கு எட்டாததாய், காண முடியாததாய், அருவ நிறையாக சோதியாக உணர்ந்த மாமுனி ஒரு உம்பரோடு ஒளிந்தார் உருவருக்கும் தெரிவு உம்பொருளாக இருக்கின்ற பொருளாய் கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கரித்து நோக்கரிய நோக்காக இருக்கின்ற அந்த பொருள் தான் இந்த பொருளாக வந்திருக்கிறது. இது அவன் திரு, இவன் அவன் எனவே, எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்து இவ்வளவு எளிமையாக நமக்கு வழிகாட்டுகிறான். இதெல்லாம் பெரிய வரப்பிரசாதம், நமக்கு மனிதர்களுக்கு அடுத்த வரப்பிரசாதம். இதெல்லாம் உணர்ந்தால் இந்த சமயத்தினுடைய பெருமையும் இந்த ஜாமியினுடைய பெருமையும் நமக்கு அவன் இந்த கருணையும் தெரியும். அதான் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிதி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பெறவே அறிவறியான் கோலமும் நம்மையால் கொண்டருளி கோதாட்டு சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கள் ஏலக்குழலி பரிசெயலோரம்பாவா என்பது திருவம்பாவா. அதனால தேவர்களுக்கு அறியவனாக இருக்கிறவன் மனிதர்களாக அப்பாவிகளாக இருக்கின்ற நமக்கு அவன் எளியவனாக வந்து திருக்கோயில் உண்டு எழுந்தருளிலிருந்து இந்த திருவுரு அவன்தான் இந்த திருவோடு இந்த திருவுருவத்தோடு இருக்கிறான் என்று நமக்கு காட்டி அவனை வழிவிடுகின்ற முறையை காட்டி அவன் அவனுடைய கருணையை காட்டி இப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறான் என்பதே இந்த திருவாசகத்திலே இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்களுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரவோஷமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னன். அதனால தேன் கொழுகின்ற பூஞ்சோலைகளையுடைய உத்தரகோஷமங்கையில் எழுந்தருளி இருக்கின்ற தலைவனே திருப்பெரும்புறையில் இருக்கிற சுவாமியே எது எமை பணி கொள்ளுவார் எங்களை எந்த வகையிலே ஆண்டு கொள்ளுகிறாய் நாங்கள் என்ன பணி செய்வது எங்கள் நாங்கள் என்ன பணி செய்வது தொண்டு செய்வது அதை எமக்கு வகுத்து தருவாயாக எது எமை பணி கொள்ளுமாறு எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் எது எமை பணிகொழும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த திருவாசகம். அதனால தேவர்களுக்கு அரியவனாயிருப்பதும் பத்தர்களாகி நமக்கு எளியவனாக இருப்பதும் இந்த திருவாசகத்துல நன்றாக தெளிவாக சொல்லுகிறார். அது மாலையனுக்கு அறியானே மாதவரை பிரியானே மாலையனுக்கு அறியானே மாதவரை பிரியான மாலையனுக்கு அரியவனாக இருக்கிறான் மாதவர்களாகிய பக்தர்களுக்கு எளியவனாக இருக்கிறான். எளியவனாகவும் இருக்கணும் அரியவனாகவும் இருக்கணும். அது தேவரும் அறியா சிவனையே போற்றினார் தேவரும் அறியா சிவனையே போற்றினார். அதனால தேவர்களுக்கு அரியவனாக இருக்கிறான் நமக்கு எளியவனாக இருக்கிறான். அது திருவாசத்துல பல இடங்கள்ல வரும். அளவறுப்பதற்கு அரியவன் அரியவர்க்கு எளியான் என்பது திருச்சிதம்பரம். ஆகையினாலே இப்படி இந்த திருவாசகத்துல இப்படி அவனுடைய தன்மையை இப்படி சொல்லி காட்டுகிறார்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

திரு வெஞ்சமாக்கூடல் திருத்தலத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடைந்து வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் எரிக்கும் கதிர்வேய் உதிர்முத்தமொடு. இப்பதிகம் அமைந்த பண் கொல்லிக்கவ்வானம் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம் மூன்றாம் பகுதி. பாடியிருப்பவர் சென்னை தணிகை வீரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் மோதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த கொல்லிப்பண்ணிலே அமைந்த 2வது திருப்பதிகம், திரு கோடிக்குழகர் பண்வரிசையிலே 32வது திருப்பதிகம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 23வது திருப்பதிகம் செத்திலா 10 என்கிற இப்பதிகம் திருப்பெருந்துறையில் அருளியது சிவானந்தம் அளவறுக்க ஒண்ணாமை என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் பாடப்பெறுகின்றது. அன்பர்கள் கேட்டு சிவபுண்ணியம் பெறுவார்களாகுக.

0: அவன் நித்த மனாளர் அல்ல. நீங்க ஒரு காலத்திலே போறீங்க, எல்லாம் ஒரு காலம் தான் உங்களுக்கு. எங்க பெருமானு நித்தம் நாளம் நீ ரொம்ப அழகி என் இங்க சார் சார் என் சித்த திருப்பரால் அன்னியன்னும் இருக்காங்க. அப்போ நாமெல்லாம் நமக்கு கிடைக்கிற தகுதி எல்லாம் ஒரு காலம்தான், ஆனா பெருமான் நித்தமனால் என்னைக்கு அம்மையோடு அப்பனாகி சரி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். நீங்க அம்மையோடு அப்பனாகி என்றும் சரி ஒழியாது இருப்பான். நாமெல்லாம் மனைவியோடவே கூட இருக்கணுமா, கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் வரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம். இந்த சிவ சபை குறிப்பென்று நீக்கி விடுங்க இல்லவா. அதனால எங்க மாப்பிள்ளைய காண, மாப்பிள்ள உள்ளே நோண்டிட்டு இருக்காருங்க. என்ன மாப்பிள்ள இங்க வாங்க என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லையே அப்படின்னு புடவை முடிச்சுட்டு வச்சிருக்கேன், புடவை முடிச்சுட்டு வச்சிருக்கேன். பட்டு எடுத்துட்டு போறாங்களா அது என்ன போய் போனோன்னு நீங்க என்ன நம்ம எல்லாம் அப்படி பரவாயில்ல, நாம என்ன ஒரு வேஸ்ட் கட்டிட்டா அதான் போயா அப்படின்னு சொல்லுவாங்க. கூட வேஸ்ட் மாத்தலாமான்னு நம்ம மனோ எப்போதையா வாங்க அப்படின்னு சரி நம்ம திருவண்ணாமலை என்ன சார் தான் போங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க அப்படி இல்லை. அது சொற்பொழிவுன்னா சொற்பொழிவு போகும்போது கட்டிக்கிறது, அப்புறம் அவர்கிட்ட ஒரு கோயிலுக்கு போறதுன்னா நேத்து கட்டணும் கட்டப்படாது. ஏன்னா போட்டோ எடுத்துக்கிறான் கிடையாது, அது அவங்களுக்கு ஒரு மாதிரி. அப்புறம் கல்யாணத்துக்கு போகும்போது அது தனிப்படுற ஆஹா அந்த ஒவ்வொன்றும் டிசைன் மாற்றுவாங்க. அத்தனை தடவை மடிக்கும் போது எல்லாம் அவங்களே மடிப்பாங்க. இது சிவ அதெல்லாம் சபை குறிப்பில் இருந்து விட்டுருக்கும். அப்படி இருப்பது ஒரு காலை இல்லை, ஆனா எங்களுடைய பெருமானுக்கு மட்டும் நித்தமனாலம் நித்தமனாலம். இதெல்லாம் திருவாசல பின்னால படிக்க போறோம். அதனால் எனவே மணாலா போற்றி பஞ்சேரடியால் பங்கா போற்றி. எங்க அம்மா கால் எப்படி இருந்தாரு, எலவம் பங்கி எவ்வளவு மென்ன. ஆமா அது கெட்டு போ. எங்க அம்மா கால் அப்படி இருந்தார், அவ்வளவு மென்ன. ஆமாப்பா பஞ்சின்மே பஞ்சேரடியால் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி. இதுதான் திருவாசகம் இருக்கிற குறிப்பு அடிக்கின்னு சொல்றது. திருவாசகம் ஒன்று பெருமானுடைய அந்த பரந்த மேலான தன்மையை சொல்லிக் கொண்டிருக்க, இன்னொன்று இப்படி இருந்த பெருமானை தெரிஞ்சிட்டனே தெரிந்து விட்டனே. அந்தந்த இடையிடையே அந்த பிரிவாற்றாமை அவருக்கு உள்ளே இருந்தது. கொஞ்ச நாள் தான் இருந்தார், அந்த கொஞ்ச நாள் அவருக்கு ரொம்ப பெருசா பண்றது. அதனாலதான் பாருங்க திடீர்னு அருமையா பாராட்டிட்டு இருந்தவர் இப்ப என்ன சொல்றார், அலந்தேன் திடீர்னு அந்த பிரிவாற்றாமை. சரி அந்த ஆண்டவன் எப்ப நம்ம கூட இருக்கிறது, அது யாரெல்லாம் ஆண்டவன் தந்து விட்டாங்க, நாம ஒரு மட்டும்தான் கீழே எங்க இருக்கிறோம் என்று அந்த நினைவு வந்ததுனால அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி ரொம்ப மிக வந்தி கொண்டிருக்கிறேன். அது இளங்கு சுடரியம் ஈசா போற்றி, தொடங்குகின்ற ஒளியாக இருக்கின்ற பெருமானி நீ வணக்கம். கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி. இப்படி ஒரு பதி இருந்ததுதான், அந்த பதி எங்க இருக்குன்னு தெரியலங்கிறாங்க. கவைத்தலை நீ சொல்லியிருக்கிறேன், திருவாசக திருப்பதிகள் என்று ஒரு ஆயுமானவன் எடுத்துக்கொண்டா நல்லது. எங்க எவன் எடுத்துக்கிறேங்க, எங்களுக்கு எல்லாம் வயசாயிட்டு எடுக்க முடியல. திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள் என்று எல்லாருக்கும் தெரியும், திருப்பெருந்தூர் தெரியுது, சீர்காழி தெரியும், திருவண்ணாமலை தெரியும், வந்து தில்லை தெரியும், ஈங்கோய்மலைன்னு அவரே சொல்றதுக்கெல்லாம் தெரியும். இந்த கவைத்தலைமேவிய எங்க இருக்குது, எந்த கொங்கு நாட்டிலே எந்த பகுதியிலே எங்க இருக்குன்னு பார்க்கணும். நான் சொன்னேன் ஒரு சர்வே பண்ணணும். அநேகமா அந்த மணிவாச திருத்தலத்துக்கு வந்த பாண்டி நாடும் இப்ப இருக்கிற கொங்கு நாட்டு பகுதியும் சேர்த்து நம்ம ஆராயும். இங்கே அந்த ஈரோடு தாண்டி கொஞ்சம் அதே போல ராமேஸ்வரத்திலிருந்து அந்த கடற்கரை வழியா வரணும். ராமேஸ்வரம் டு மதுரை கடற்கரை வழியா ரோடு வருது, அந்த பாதையில வரணும். உத்தரகோசம் அங்கெல்லாம் வச்சுட்டு அந்த பகுதியில தான் ஏதோ சில ஊர் இருக்கு போய் இருந்து தங்கி செய்யணும். நீயே சொன்னேன் இது செய்யறதுக்கு ஒன்னா அப்படி பேசணும் போது பொள்ளாச்சி மாலிங்க மரத்துல சொல்லிட்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு வேன் தர்றேன், ஒரு டைஜஸ்ட் தர்றேன், ஒரு கிருத்து தர்றேன், போயிட்டு வாங்கிறாரு. இருந்தாதான் அப்படி என்ன செய்யலாம், ஒரு வேன் இருக்குன்னா ஒரு டைஜஸ்ட் ஒரு ஆள் இருக்கணும். அப்படி அதுல அந்த அதுல மன்னன் மன்னன் அதனால ஒரு நூலாசிரியர் என்ன எப்படி வேலை செய்யணும்னா கேட்கணும் போய் உட்காந்து முடியுமா, போகணும் பாகணும். ஐயா உத்தரகோசம் அங்கே வயசான பெரியவங்களை மாடு வீடு மேய்ச்சிருக்கவங்களை போய் அங்கே இருந்து ஐயா
1: யாருங்க நீங்க?
0: நாங்கெல்லாம் இந்த பக்கம் கும்பகோணம் ஆயவரம் பக்கங்க இந்த பக்கம் வந்தங்க. இங்க நீங்க ஐயா ரொம்ப காலமா இந்த பகுதியில தானே அங்க இருக்கிறது.
1: ஐயா அந்த பதில் இந்த கவைத்தலை அப்படிங்கிற மாதிரி கவை கவையூர் அவங்க கவைத்தலைன்னு சொல்லுங்கள். இந்த கவையூர் குவையூர் அப்படின்னு ஏதேனும் ஒரு ஊர் இருக்குதுங்களா அப்படின்னாரு. நான் அந்த காலத்துல போனது அந்த உத்தரகோச மங்கத்தை மங்கைய பகுதியில ஒரு கவையூர்னு இருக்குதுங்க. அதை கேட்டீங்கன்னா தெரியும். உடனே அந்த அந்த ஊருக்கு போகணும். அந்த ஊர்ல இருக்கீங்களே அங்க இருக்கிற வயசானவங்களை பிடிச்சி இதுக்கு ஊரு என்ன பேருங்க? இது கவையூரும் பாங்க அப்படின்னாரு. இது இதுதான் பேருங்களா வேற ஏதேன்னு பேருங்களா அப்படிங்கும்போது இன்னொரு பெரியவர் வருவார். என்னாரு ஏதோ நாங்க சின்ன போய் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க தாத்தா கவைத்தலையும் பாங்க ஆஹாசன் அப்படி கண்டுபிடிக்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கவைத்தலை இது ஒரு ஊர் போகணும். இதுக்கேதான் நோபல் பரிசு கொடுக்க கவிதை ஒரு ஊர்னு கண்டுபிடிச்சுட்டானே அதுக்கு நோபல் பரிசு கொடுங்கப்பா. நீங்க இப்படி கண்டுபிடிக்கணும். அவருக்கு தயாரா இருக்காரு. எங்களை எங்க மடத்தை விட்டு போக முடியலையே. பெரிய பிராணம் ஒண்ணு ஒரே எழுதிட்டோம். அது ஒரு பத்து பிரவும் திருத்தியாச்சு. அது ஏறி இறங்கிட்டதுன்னா பெரிய பிராணம் வந்துச்சுன்னா செஞ்சுக்கார் அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல மரணம் தீர்ந்து அவ்வளவுதான். நம்ம ரொம்ப ரொம்ப கடைசி அல்ல இது. தம் கட்டி செய்யணும். ஏன்னா ஒரு 25 வயசுல தொடங்கினது நூல் வேலை. வயசு போய் 70 எவ்வளவு நாள் தான் எத்தனை நாள் தெரிந்திருக்கேன் என்று சொல்லிட்டு படிக்க ஒரு கண்ணாடி பார்க்க ஒரு கண்ணாடி வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் பிராணம் இருக்கிறது. என்னையா கண்டிங்க அந்த நூல் எல்லாம் படிச்சது இல்லைனாரு. படிக்க ஒரு கண்ணாடி பார்க்க ஒரு கண்ணாடி இரண்டு இருக்கிறது. ஏன்னா எடுத்துக்கிறதுலாம் இலக்கணமும் சித்தாந்தமும் எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டு வரட்டெழுப்புன்னு எல்லாருக்கும் பேரு. எங்களுக்கு ரொம்ப பாவலோட தேங்கல் அந்த தெரிஞ்சுது. அது எவங்க மதிப்பாங்க? நீ ஏதாவது அவனும் அங்கேயே போய் கொண்டு வந்தான் அவளும் அங்கேயே வந்து கொண்டு வந்தாள் இருவரும் கண்டார்கள் எழுதுனா வாங்குவான். நீ தொழுகாப்பத்துல ஏகாரம் திருநிலையமாம் ஏகாரம் தேற்றமுமாம் அதுக்கு உலகம் சொல்லிட்டு இருந்த அது என்ன ஏகாரமோ நீ வாங்கடா நீங்க வந்து கூறுவான். இது மொழியியல் என்ன பண்றது? எங்க எங்க எங்க ஆன்மா இந்த பிரிவியல் அப்படியே கூட்டு வேற வழியில் அதுல பார்ப்போம். அப்படி போய் எழுதணும். அப்படி எழுதுனா அந்த கவைத்தலை எங்க இருக்கிறது? அப்படிதான் உத்தரகோசம் அங்கே இருந்து கீழ்த்துகை கண்ணி 4 கல் தொலைவில் இவ்வூர் உள்ளது என்று எழுதினா திருவாசகத்துக்கு பெருமதி. இதுவரை யாரும் செய்யாதது செய்ய வேண்டுவது என்று சொல்லி எந்த ஆன்மா செய்யுமோ அல்லவா திரு அண்ணாமலை ஆனுடைய திருவடியில வைப்போம். கவைத்தலை மேவிய கண்ணியை போற்றி புகைப்பதிமலிந்த குண்டே கோவே கோவையை போற்றி. இது அப்படித்தான் புகைப்பதி விளங்கல விளங்கல. அந்த ஊரில் எழுந்து கொண்டிருக்கின்ற பெருமானிங்கிறார். அது எங்க இருக்குது? ஆனா அந்த அந்த இல்லைங்களா இருக்குங்களா ராமேஸ்வரத்து அந்த கடற்கரை பகுதியிலேயே போய் ஏறணும். எங்க மதுரை இது தூத்துக்குடி போகணும். தூத்துக்குடி இருக்கு அந்த பாதை போகுது. அந்த வழியா போகும்போது இதெல்லாம் நிறுத்தி விரித்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து நல்ல வயசான பெரிய அவங்களை கேட்கணும். முருகா முருகா. அதனால புகைப்பதிமலிந்த கோவே போற்றி மலைநாருடைய மண்ணே போற்றி. இது ரொம்ப இல்லை மலைநாருடைய. அங்க கூட சொல்றேன் மலைநாடு உடைய மலைகள் நிரம்பி இருக்கும்படியான நாடுகள் அது எது? மலையாளம் அந்த மாதிரி பகுதி தான். அதெல்லாம் அவருடைய எண்ணங்கள் அவர் போயிட்டு இருக்கு. மலைப்பதி மலைநாருடைய மண்ணே போற்றி கலையார் அருகே சரியாய் போற்றி. ஒரே எழுந்தவங்களாம் முட்டிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன முட்டிக்கிட்டு இருக்காங்க? கலையார் அதாவது கலைத்தன்மை பொருந்திய அருகே சரியா என்று சொன்னா அருகே சரினா சிங்கமே என்ற ஒரே எழுந்தவங்களும் உண்டு. சிங்கமே போற்றி என்று அருகே சரி ஒரு ஊர் என்ற உண்டு. இப்ப அருகே சரிங்கிறது ஊரா அல்லது சிங்கமா? இதை அரியன் பராபரணி அரியன் பராபரணி இருக்கிறது. ஏன் இவரு அப்ப சமயம் சாவா மூவா சிங்கமே முன்னடிக்கே போதுகின்றேன் பாபா யாரு அப்பர் சுவாமியோட கடைசியில போயிடுறது. சாவா மூவா சிங்கமே, இதுல என்ன பண்ணிட்டான் சார் நிறைய நீங்க கேட்டவனு நல்லது. அந்த இதுல என்ன இது எந்த ஊரு பூம்புகளோ இல்ல அங்க அப்பர் சுவாமியில் கடைசி காலத்துல வந்து சிங்கத்து வாயில போனதுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம் போட்டு அவரை உள்ள வச்சிருக்குது. முத்தன்றாம் உள்ள போய்தான் அவர் வந்த பிறகுதான் இது என்னப்பான்னு கேட்டிருக்காரு சாமி. அப்பர் சுவாமிகள் சிங்கமா இருந்து சிங்கமா இருந்து ஆண்டவன் முழுமிட்ட மக்கு போயவளா எங்கடா இருக்கிறாரு. சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போது மக்கு பயல பெருமானி சிங்கமே என்று அந்த உருவிக்கிறாரே தவிர சிங்கத்து வாயில அப்பர் சுவாமி போல எடுத்து போக முடியல. ஏன் கேக்குறீங்க நம்ம நம்ம ஆள் கதையெல்லாம் என்னது கேக்குறீங்க சார். அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. அவர் ஆனா அந்த பின்னி ஒரு அளவுல இத்தன்றாம் பிள்ளை காலத்துலதான் இந்த திருமுறைக்கெல்லாம் ஓரளவு சொன்னாங்க. சும்மா சொல்லுவோம் 12 திருமுறை. அதன் பிறகு அந்த மாதிரி ஆள் வள்ளி சும்மா வேணும்னு என்ன பேச்சு என்ன பிரயோஜனம். அந்த போஸ்டுக்கு வந்தா மட்டும் போதுமா? அந்த தகுதியை அலங்கரித்த பெருமை அவருக்கு தான். திருநெல்வேலி பக்கம் இருக்கவங்களை செய்வர்களுக்கு கொஞ்சம் அதிகப்பட்டு உண்டு. ஆமா திருநெல்வேலி பக்கம் அவர் அப்படி இருந்தாரு. அதெல்லாம் 12 திருமணம் வைக்கணும்ப்பா அது வைக்கணும் வைக்கணும் சொன்னதெல்லாம் அவர் தான் பாருமே. ஒரு பக்கம் ஒண்ணு செஞ்சார் அது எங்களுக்கு உடன்பாடுல திருப்பாவை திருவம்பாவை மாநாடு வச்சார். அது இரண்டையும் கலக்கப்படாது. இதனுடைய போக்கு நீக்குகள் வேற அதனுடைய போக்கு நீக்கு வேற. அதுக்காக இதுக்கு இவங்க அவங்கள குறை சொல்ல வேணா இவங்க அவங்க வாண்டு வீண்ட கொட்ட வேணா வீண்டு வாண்ட கொட்ட வேணும். தனித்தனியா இருந்தப்போ அதை போய் ரெண்டும் இணைக்க வேணும். ஏன்னா இணைச்சா எங்க ஆள் பட்டிமண்டால என்ன பண்றான் எது உயர்ந்ததுங்கிறான் அடிச்சு உட்கார வைக்கணுங்கிறேன். ஆண்டாள் பாத்திரமும் மணிவாசருடைய பாத்திரத்துக்கு நீ எடை போடுற நீ ஆளு அல்ல எடை போடுறதுக்கு அவ்வளவு உனக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய தகுதி வாய்ந்தவர்கள். இவர் எடை போடுறாங்க எடை கொல்லாமா கொல்லாமா இதை செய்ய முருகா முருகா. அவங்களுடைய போக்கு அனுபவம் வேறு ஆண்டாள் இவங்க போக்கு அனுபவம் வேறு. சில பேர் கேட்பாங்க ஐயா இந்த ரெண்டுக்கு என்ன வேற்றுமேனு. சிவ சிவ ராம ராம ஏன்னா நீங்க திருப்பாவையும் கேட்கறதுனால சிவ சிவ ராம ராம. அம்மையாருடைய அனுபவம் அமைப்பு வேறு. மணிவாச பெருமானுடைய எழுச்சி அமைப்பு வேறு. திருவேறு செல்லியராதலும் வேறு. இருவேறு உலகத்தியற்கை திருக்குறள் தான் திருவேறு செல்லியராதலும் வேறு. அவ்வளவுதான் அதுதான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேரும் அவங்க பெரியவங்க ரெண்டு பேரும் அவங்க பெரியவங்க அம்மாவும் பெரியவங்க மணிவாசம் பெரியவங்க. இதை போய் நான் தீர்வு போறேன் அவ்வளவும் அவங்க வந்துடுது. என்ன செய்வீங்க திருப்பாவை சொல்றேன் திருவும்பாவில என்னென்ன குறைவுன்னு சொல்லிட்டேன் இவன் அவன் குறையை சொல்லி ஆகி இரண்டு பெரும் பேராசிரியருடைய குறையை கேட்பது நல்லதா ஞானியுடைய குறையை பேசுவது நல்லதா? என்னென்ன பாவம் பண்ணணுமோ சீப்பிடும் இன்னமும் பாவம் கூடாது. அது ஒண்ணு செஞ்சார் மற்றதெல்லாம் ரொம்ப அருமையா. அவர் காலத்துல உத்தரராம்புல காலத்துல செஞ்சதுல மிக அருமை. இந்த ஒரு அருமையான சிலை எடுத்துட்டார் அவருடைய திருவடிகளுக்கெல்லாம் வணங்கியிருக்கணும். இல்லைன்னா தாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகிறேன்னு சொன்னோடனே சிங்க ஒண்ணு ஆண் திறந்திருக்கிற மாதிரி அதுக்குள்ள நாவுக்கரசர் திணிச்சா சிவ சிவ உண்மையா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று 9 பாட்டு இருக்குது. அதை விட்டுட்டான் இந்த மூசா. அவர் சிங்கம்னு உருவகிச்சார் பெருமான் சார். பெருமானி சிங்கம் அல்ல ஒரு சொல்லமல்ல நான் சொல்றேன் திருக்குறளுக்கு ஒரே இல்ல பரிமையில சிங்கம் பா அப்படிங்கிறோம். அப்படின்னா நல்ல முழுமையான அருமையான உரைன்னு இருக்கும். அது போல பெருமானி சிங்கமேன்னு உருவகித்தாரே தவிர சிங்க வாயில திருநாவுக்கரசர் போனார்னு வைக்கலாமா? என்னப்பா நீங்க ஆணி கரம்னா குதிரைக்கு போறோம்னு அறிஞ்சு. எனவே இதுக்கெல்லாம் என்னைக்கு ஒரு எழுத போறாங்களோ என்னை எழுத போறோமோ கலை யார் அருகே சரியாய் போற்றி. அப்போ அருகே சரிங்கிறது ஒரு ஊர் என்றும் கருதலாம். அருகே சரிங்கிறது பெருமானி சிங்கமையாக உருவகித்து சொல்லலாம். ஆனா ஊர் என்பது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியல. போய் ஆராயும் யார் ஆராயும் கலை யார் அருகே சரியாய் போற்றி திருக்கடுக்குந்தில் செல்வா போற்றி. வம்பு இல்ல ஏன் திருக்கடுக்குந்தில் செல்வா போற்றின்னா இதுக்கு இதுல ஆறாரா உடனே வம்பு இல்ல. பொறுப்பமர் பூவனத்தாரணியே போற்றி அது வழக்கம். திருப்புவனம் அது நம்ம பாண்டி நாட்டுத்தலங்கள்ல ஒன்று. சரி, அருவமும் உருவம் ஆனாய் போற்றி நீ, அதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஏன் அருவாவும் இருக்கணும் உருவாக இருக்கணும் இல்லைங்களா? அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி, கருணை மலையே என்ற காவாய் கனகத்திரளையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்கிறது. அது போல கருணை மலையே போற்றி, துரியமும் இறந்த சுடரே போற்றி, துரியமும் இறந்த சுடரே போற்றி. என்னது துரியம் என்பது? இந்த இந்த தலை மேலே இருக்கிற ஒரு 12 அங்குலத்துக்கு மேலே இருக்கிற பகுதி அந்த துரியம் என்று சொல்லுவோம். அது வந்து யோகியர் அந்த மூச்சு காற்றை அடக்கி இது இந்த தொலை வழியாக அந்த மூச்சு காற்றை மேலே செலுத்தணும். அந்த இடத்துல பெருமான் இருக்கிறார்னு சொல்றோம். அதையும் கடந்திருக்கிற சுடரே போற்றி, பெரிவரிதாகிய தெளிவையே போற்றி. எங்களுக்கு எல்லாம் என்னதான் எடுத்தெடுத்து சொன்னாலும் கூட மேலும் எல்லா தன்மையும் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. எங்களுடைய தெளிவுக்கு அரிதாக இருக்கின்ற பெருமானி வணக்கம். தோளாமுத்த சுடரே போற்றி. இப்ப தோளான்னா தொலைக்காதன்னு அர்த்தம், தொலைக்காதன்னு அர்த்தம். கேள்வியால் தோற்கப்படாத துணி திருக்குறள் திருக்குறள். தோளான்னா தோற்கப்படாத தொலைக்கப்படாதன்னு என்ன செய்யாது? கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செய்யுங்க. அது என்ன சுவாமி? இந்த எல்லாருக்கும் காதுல வந்து தொலை இருக்குது. இது மாதிரி நல்ல செய்திகளே பல முறை கேள்வியாக இந்த காதுல தொலைச்சிருந்தாதான் உண்மையான தொலை, இல்லைன்னா தொலை இல்லை அப்படின்ட்டு திருவள்ளுவர். சாமி நீங்க பாருங்க, கண்ணாடி போட்டுருக்கிற அடாரா இந்த தொலை தொலைகள நல்ல செய்திகள் நுழைஞ்சிருக்கணும். அதில் அப்படி போட்டு தொலை வேண்டாம், இயல்பா இருக்கிற தொலை அதெல்லாம் தப்பு. பரிமையில் பழைய துளை துளையண்டா, பழைய துளை நீ பிறந்தவனேதான் தொலை இருக்குது காதுக்குள்ள. இது மாதிரி போய் அரிய செய்திகளை தேவாரமும் திருவாசகமும் சித்தாந்த சாத்திரமா இருக்கிற செய்திகளை எல்லாம் பல முறை அதுல காதுல கேட்டு கேட்டு அப்படி தொலைக்கப்படும் அந்த செய்தி. அதெல்லாம் உண்மையான தொலைவுடைய செய்தி, இல்லைன்னா சாதாரண தொலைவுடைய செய்திதான். இல்ல சார், என் காது நல்லா கேட்கும் சார். கேட்பினும் திருவள்ளுவருங்க கேளா தகையவே. இந்த அக்கப்போர் செய்தி எல்லாம் உன் காது கேட்குது தெரியுது, ஆனா ஆன்மீக செய்தியை கேட்டிருக்கா அந்த பக்கம் போறது இல்லைங்க. அப்ப நீ கேட்கு, அப்போ என் நல்ல செய்திகளை கேட்ட செய்திதான் கருவிகிரியும் போட்டு தொலைக்கப்பட்ட முத்து அல்ல. கருவிகளால் தொலைக்கப்படாத முழு முத்து, அந்த முழு முத்துன்னு ஒன்னு சொல்லணும். முத்தே போற்றி முத்தச்சுடரே போற்றி, ஆளானவர்களுக்கு அன்பா போற்றி. யார் உங்ககிட்ட அடியவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ அன்பு செலுத்துவாய், அன்பா.

மலை போற்றி என்றார் முன்னும். அப்படி பெரிய ஆறாவது என்ன சுவைக்க சுவைக்க சுவைக்க சுவைக்க தவிட்டாத இன்பத்தை தருகின்ற பெருமான். பெம்மான் பேர் ஆயிரம் உடை பெம்மான் போற்றி. ஆயிரம் கூட சும்மா ஆயிரம் ஆயிரமா இருக்க ஒரு எண்ணிக்கையை மேற்க தவிர சரிய ஆயிரம் அர்த்தம் அல்ல. சரி ஆயிரம் எத்தனையோ பெயருடையவன், எத்தனையோ பெயர் நம் பின்னே இருக்கின்ற ஆன்மாக்கள் சொல்ல இருக்கின்றன. இப்ப இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ அருளாளர்கள் அந்த பெருமானை வாய்விட்டு அழைத்திருக்கிறார்கள். இன்னும் பின்னே வருகிற சமுதாயம் என்ன எத்தனை எத்தனை ஆன்மாக்கள் என்னென்ன பெயர் கிடைக்கிறதோ, அதனால எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பெயருடையவன் நம்முடைய பெருமான். பேராயிரம் உடை பெம்மான் போற்றி அருமை அருமை தாலி அறியின் தாராய் போற்றி. தாலின்னா அருகம்புல், அருகம்புல் மாலை அணிந்தவனே பெருமானுக்கு அருகம்புல். அப்ப மூத்த பிள்ளையாருக்கு சரி, விநாயகருக்கு நிறைய அருகம்புல் இருக்கும், இவருக்கும் தாலி அறிக்கணும். அருகினை முடித்தோனை ஆதாரம் ஆனவனை மழு உழைப்பிடித்தோ.

அருகினை முடித்தோணி அருகம்புல நின்றவனி ஆதாரம் ஆனவனி எல்லா உயிர்களுக்கும் அவன் தான் அடித்தளமாக இருப்பான். அவர் கையில் என்ன சாமி வச்சிருப்பார்? மழு ஊழை பிடித்தோனை, கையில ஒரு மழுவும் மானும். இன்னும் என்ன சாமி? மா காளி நானமுனம் அவைதான் நடித்தோனை, காளியே பயப்படும்படியாக நடித்தானா? அப்படிப்பட்டவன் தான் எங்க பிள்ளைக்கு அப்பா. மாதாதையே எனவும் வருவோனி. அர்ந்தகநாதனுடைய இனிப்பு என்ன இனிப்புன்னா, சைவயனத்துடைய இனிப்பு. ஏன்னா இவன் போட்டு முட்டி மதிக்கிற நாராயண அப்படின்னா சரி, அது யாரு? எங்க பிள்ளையுடைய மாமா பண்ணது இவ சிவ இவ சிவ. அது யாரு? எங்க அப்பா, எங்க பிள்ளையுடைய அப்பா. உறவுப்பா, உறவே போற்றி. இந்த திருமுருகம் திருப்புகள்ல என்ன ஒரு அருமின்னு கேட்டா, இன்னாருக்கு மருகனி என்று போது வைணவம் வந்துருது, இன்னாருக்கு மைந்தனி என்று வரும்போது சிவம் வந்துருது, பம்பெல்லாம் போச்சு. அப்படி அப்படி ஒரு பாணி எது அப்படி அவருக்கு அந்த முருகப்பெருமானு சொல்லும் போது சொல்வதற்கு இடமும் இருக்குது. அதனால அரியணை முடித்தோனி ஆதாரமான

ஆறு படைவீடும் ஒவ்வொரு திருப்பூர் போட்டு முதல் இது கைத்தல் வகை, அடுத்து உம்பரதர் ஜெர்மனி, திருப்பரங்குன்றத்துக்கு உனித்தினம் தொழுதலன், திருச்செந்தூருக்கு கொம்பனை ஆர்க்காது மோதிரு, பழனிக்கு தலைவலி மறுத்தீடு காமாலை சோதரம், சுவாமிமலைக்கு சரணகமல ஆலயத்தை அறுநூறு நேரம் வைத்தது, நம்முடைய திருத்தணிக்கு நிலையா சமுத்திரமான சம்சாரம், நம்முடைய பரமரு சோலைக்கு வாதினை அடர்ந்த வேல்வெடியர் தங்கள் போட்டு கடைசியில நிருதரார் கொடு காலா ஜெய ஜெய துரகளிய திடுவேலா ஜெய ஜெய அந்த பாட்டை போட்டு மூணுதான். அதுதான் முதல் முதல்ல நீங்க அப்பா வருது நெற்று பண்றா அப்பா இல்லை. ஆனால் அவள் சொன்ன நீட்டு கூட ஒருத்தர் கேட்டார், இந்த இளைஞர் உலகம் வளரணும்னா என்னையா பண்ணும்னார், பெற்றோர் தான் பொறுப்பு வேற யாரும் இல்லை. அது இப்ப சும்மா பெற்றோர் பெற்றோராவே இல்லை, மன்னிக்கணும் என்னையும் சேர்த்து. இந்த அஞ்சாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் வரும்போதே இப்படி சொல்லணும், இல்லைன்னா நிச்சயம் வளர போறதில்ல, குட்டியோராதான் போடும் நம்முடைய பிள்ளைங்க பிள்ளைங்களாகாது. என்ன பண்ண இதுன்னு அது வாங்கி தரேன் வாங்கி தரேன், எங்களுக்கு அதெல்லாம் வாங்கி தரல, நெற்று பண்றானா பண்ணி விட்டோம் அவ்வளவுதான். அன்னைக்கு என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு திருவண்ணாமலை மேற்கோள் காட்ட போறோம் தெரியுமா, அருகுன்னு வந்தவன அருகினை முடித்தோனை ஆதாரம் ஆனவனை என்று சொல்லுவோம் தெரியுமா, சத்தியமா தெரியாது. என்ன அப்பா சொன்னாங்க படிப்போம், அருகினை முடித்தோனை ஆதாரம் ஆகணும், மறுபடியும் பிடித்தோம் மாவாள் ஆகணும், அவங்க என்ன தெரியும் ஆதாரம் சொல்லுவேன், ஏண்டா அது படிச்சுட்டே நெற்று பண்ணியா தன் சொல்லு சொல்ல வேண்டியது, நான் ஞாபகம் தெரியுதா தினமும் சொல்லணும் சாயந்தரம் சாயந்தரம் சரி சாயந்தரம் உட்கார்ந்து அந்த விளக்கல படிக்கும் போதே மூஞ்சிய பாப்பாங்களே நெத்தியில ஒண்ணும் இல்லைன்னு நாய எந்திரி மோட்ட கழுவு தெரியல என்ன படிப்பு வந்துருக்கு, சிவை சிவே சிவை சிவே சிவை சிவே என்னமோ அப்படி எல்லாம் செய்யறாங்க. அதனால அந்த ஆறு திருப்பூர் நான் கூட அதை படிப்பிக்கணும்னு நினைப்பேன். என்ன கேட்டீங்கன்னா நல்ல அருமையான திருப்பூர் அது, அதுக்கான திருப்பூர் போய் தட்டி கொடுக்குறதுல அது ரொம்ப அருமையா ஒவ்வொரு திருப்பூரும் அந்த மாதிரி ஒரு ஆறே ஆறு முன்னால கைத்தல் நிறைய இது இந்த உம்பரதர் திருமணி பின்னால வந்து நிருதரார்கூறு காலாஜே ஜே துரகல் ஏத்திரு வேளாஜே ஜே நிறைய விளாத்துல பாலாஜே ஜே விரலான நெடிய வேற்படை யானை ஜே ஜே அந்த மாதிரியான பாட்டு, அது மங்களப்பாட்டது. இப்படியா ஒரு சின்ன நூல் தொகுத்து எல்லாத்துக்கும் கொடுத்தது பாராயணத்துக்கு. அதுதான் முதல் முதல் திருப்பூர்னு படிச்சது நாங்க அறிவோம். எப்ப 8 வயசு 9 வயசு தான் இருக்கும்போது முருகா. எனவே தாலி அருகின் தாராய் போற்றி, தாலி அருகுன்னா அருகும்போது நீரொளி ஆகிய நிறுத்தா போற்றி நீள் ஒளியினர். என்ன கேட்டா இப்ப எல்லா ஒளியும் ஒரு காலத்துல இருந்து கொஞ்சம் அப்படி சுருங்கும், ஆனால் பெருமானுடைய ஒளி ஒன்றுதான் வளர்ந்து கொண்டே போகும். அருமையா திருவிசை பாவல ஒளி வளரு விளக்கே என்ன பாருங்க நெருக்கமா உலத்தில உண்டே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஒளியும் காலப்போக்குல மங்கும், பெருமானி நீ ஒளி வளரு விளக்கே திருவிசிப்பா. அதான் இங்க ரொம்ப அருமையாக ஒளிவளர் நீரொளியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. நம்ம ஏதாவது கல்யாணம் போயிட்டு போனோம்னா சந்தனம் கொடுக்குறாங்க, முன்னெல்லாம் சந்தனம்னா உடம்பெல்லாம் பூசுவாங்க, இப்படி கிடையாது. ஒரு டவாரா வச்சுக்கிட்டு 3000 பேர் எடுத்துக்கிறோம், ஏன் தொட்டும் தொடாமல்தான் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். முன்னெல்லாம் நெஞ்செல்லாம் பூசி உடம்பெல்லாம் பூசி அப்படிதான் இருந்த காலம், இப்ப அப்படி இல்ல தொட்டும் தொடம் கூட சந்தனத்தை கொஞ்சம் கருத்துல வச்சிருப்பாங்களாம். அப்போ யார் பார்த்தா யார் பெண்களும் ஒரு கால எல்லையில் சந்தனத்தை உடம்பெல்லாம் பூச மாட்டாங்க, பெருமான் சந்தனம் சொன்ன பக்தியா எடுத்துக்கிட்டு அப்படின்னா இது யார் சார் பார்த்தா அந்த நாகரீகத்தை நம்முடைய திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்கரசியாரை பாராட்டுகிறார்.

ஏன்னா கணவனுக்கு திருநீர் பிடிக்காது, நெத்தியில் வச்சுக்கிட்டா கண்டு கூட்டு கேட்டு முடியும்னு சொல்லணும். ஆனா திருநீரோ இடாத பழக்கம் அவருக்கு முடியல அந்த மாவுக்கு. பாவம், ஏன்னா சோழர்களுடைய பெண்ணது, சோழர்கள் எவனுமே சைவ சைவந்த வேற மாறினதே கிடையாது ஒரு ஆள் கூட.

காலம். அதனால வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த சோழ நாட்டு பெண்ணது கணவனுக்கு பிடிக்கல, கணவனுக்கு பிடிக்காது சிந்திக்கப்படாது, ஆனா ஆன்மாவோ தந்து திருநீர் அணியும் நினைப்பு, அதனால நெஞ்சில் அப்படி பட்டும் படாது. அதை கண்டு ஞானசம்பந்தர் உள்ளம் ஒரு அருமையா பாடுது. எப்படி சாமி மங்கையர்கரசியா இருப்பாங்க, நீங்க கொடுத்து வச்சீங்க அந்த அம்மாவை பார்க்க எங்களுக்கு தெரியினார், உட்காரா ராஜா மங்கையர்கரசியார் தானே பார்க்கணும், ஒரு நீண்ட லாங் செயின் போட்டிருப்பாங்களா, கண்ணு முடிக்க முத்தின் தாழ்வாடமும், முத்துக்களாலான தாழ்வடம். ஏன்னா பாண்டி நாட்டிலே முத்து பேர் போனது, அதனால பாத்தீங்களா ரொம்ப டிசைன் லாங் செயின் ஒண்ணுதான். முன்னெல்லாம் அப்படிதான் இருக்கு, நிறைய போட்டுக்கிறதெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு டிசைன், ரொம்ப பழங்காலம்னா நிறைய போட்டிருக்கும், இதெல்லாம் ஒரு பாத்தீங்களா மங்கையர்கரசியா ரொம்ப பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியலே மாடல் முத்தின் தாழ்வ. அப்புறம் சந்தன கோழம்பும் அப்படிங்களா, நீரும் திருநீரும் அது எங்க இருக்குங்க, மார்பியில் மூயங்க. நெத்தில இருந்த கணவனா இருக்கு பிடிக்கல, தன்னுடைய மரபோ அது இட்டே பழக்கப்பட்ட மரபு, அதனால மார்பியில் முயங்க. ஏன்னா கொஞ்சம் அப்படி பட்டம் படாமல் இருக்கும், சந்தனமும் இருக்கும், தண்ணீர் இருக்கும். இப்படி காட்டினாரே ஞானசம்பந்தர். ஏன் அங்க இருக்கிறது யாரு, நீங்க எல்லாம் பார்க்க முடியாதுடா, கொடுத்து வைக்கலடா, நான் பார்த்தோம்ப்பா, நீங்களும் பாருங்க.

0: சுதாமூர்த்தியில விட்டோம்னா இந்த பாட்டுல ஆறுமையா படம். ஆனா இது பாட மாட்டாங்க, இது நாலஞ்சாவது பாட்டு. அங்கே இருக்கிறது பல பேர் போன் பாவை ஒண்ணுதான் ட்ரேட் மார்க். இதெல்லாம் பின்னால இந்த மூணாவது நாலாவது பாட்டு, அதனால கொஞ்சம் தெரியுது. அந்த முதல் பாட்டுனா அடி பிடிச்சிருவாங்க. மங்கையக்கரசி வளவர் போன் பாவை அருமையா பாடுவ என்ன பண்றது. எனவே தாலி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, அதனால சந்தன பெருமானுக்கு அப்படி பண்ணல, யாருக்காகவும் மறைக்க வேண்டியதில்ல, நல்ல அருமையா சந்தனம் பூச்சிட்டே இருப்பாரு.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.

திரு பாண்டிக் கொடுமுடி திருத்தலத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்தது பெண்ணமரு மேனியினாரும் என்ற திருப்பதிகம் பண் காந்தாரம் இரண்டாம் திருமுறை.

0: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை பழமொழி திருப்பதிகம்.